நேரம் காலை 5:37:13. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வலம் வருகிறது. இசையமுதம்.

உங்களோடு இசை அமுதம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல்.

இசையமுதம் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கிறது. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

0: நேரம் காலை 5:55:53 இணைந்திருக்கிறீர்கள். மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் இறையரலோடு இசைய முதமாய்
1: மகமாயி மணிமந்திர சேகரியே, ஆயுவுமையானவளே ஆதிசிவன் தேவியரே, சமைத்தாய் சமயபுரம், சாதித்தாய் கண்ணபுரம், அந்த கண்ணபுரத்து எல்லையை விட்டு என்னம்மா நீ

நம் மனக்கண்களில் இறையருள் பெறும் நேரமாய் ஒழித்த இசையமுதம் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் 6 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லாங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெற உள்ளது. திரிபுரா மாநிலத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் செயல்படுத்துமாறு மாநில அரசை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வைகாசி விசாக திருவிழாவின் போது தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் ஹர்ஷ்வர்தன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாயும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 1 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு பகுதியில் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பெண்கள் மீது கார் மோதிய விபத்தில் 1 பெண் உயிரிழந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியமுத்தூர் கிராமத்தில் இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்த 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் தொடங்கவுள்ள நிலையில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி

0: 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர்சந்தை அருகு, ராஜபாளையம்.
4: மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். மதுரை கோபுதூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பொறியியல் மற்றும் பொறியியல் அல்லாத தொழிற்பிரிவுகளில் சேர்ந்து பயிற்சி பெற 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இணையதளம் ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பித்திட www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக 16/5/2026 முதல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது. இதற்கான கடைசி தேதி 3/6/2026. மேலும் இது தொடர்பான சந்தேகங்களுக்கு அலைபேசி வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். அதற்கான அலைபேசி எண் 9499055749.
3: மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர்சந்தை அருகு, ராஜபாளையம்.
4: புதிய காலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: administration, which took charge on 9th of May with a core team of 5 cabinet ministers. With this expansion, the total strength of the state cabinet will rise to 41, strictly keeping within the constitutionally mandated 15% limit for the 294-member West Bengal Assembly. The notification for biennial elections to 24 seats of the Rajya Sabha from 10 states will be issued today. 4 seats each in Andhra Pradesh, Gujarat and Karnataka, 3 seats each in Rajasthan and Madhya Pradesh, 2 seats in Jharkhand and 1 seat each in Manipur, Meghalaya, Arunachal Pradesh and Mizoram will go to polls. Former Prime Minister and JDS leader H. Devi Gowda, Union Ministers and BJP leaders George Kurian and Ravneet Singh, Leader of Opposition in Rajya Sabha and Congress President Mallikarjun Kharge are among the members who are completing their terms this month. In Maharashtra, ruling Mahayuti Alliance has finalised seat sharing formula for the upcoming Legislative Council elections to 17 seats. Under the agreement, BJP will contest 11 seats, Shiv Sena 4 seats and Nationalist Congress Party NCP 2 seats. The opposition Mahavikas Aghadi MVA had earlier announced its allocation for 15 of the 17 seats, with Congress contesting 8 seats, Shiv Sena UBT 4 seats and the Sharad Pawar-led NCP 3 seats. Discussions on the remaining Nashik and Nanded seats are still underway. Today is the last day for filing nominations for the Legislative Council polls. Holy relics of Arhat Sariputra and Arhat Mahamogalan were ceremonially enshrined at the Ganden Tenchenling Monastery in Ulaanbaatar, Mongolia on the occasion of Buddha Purnima 2026. Arhat Sariputra and Arhat Mahamogalan are the two chief disciples of Lord Buddha. The Union Ministry of Culture stated that the relics have been brought from India for a 10-day exposition until the 10th of June. The exposition was inaugurated in the presence of Assam Governor Lakshman Prasad Acharya and the Ambassador of India to Mongolia, Atul Malhari Godsurve. Prime Minister Narendra Modi had announced the exposition during Mongolian President Ukhnagin Khurelsukh's visit to India in October last year. In cricket, Royal Challengers Bengaluru won the IPL title for second consecutive year, beating Gujarat Titans by 5 wickets in the final match at Narendra Modi Stadium in Ahmedabad last night. Put into bat first, Gujarat Titans posted 155 for 8 in the stipulated 20 overs. Washington Sundar emerged as top scorer with an innings of unbeaten 50 of 37 balls. In reply, RCB comfortably chased down the target, scoring 161 for 5 in 18 overs, powered by Virat Kohli's unbeaten 75 of 42 balls. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10 இனி கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எல் அலமேலு அவர்கள்.
3: சரியான நேரத்தில் பசித்து அளவோடு உண்டால் ஆரோக்கியத்துடன் வாழலாம். தமிழர்களுக்கே உரிய உணவு முறையில் எல்லாவித சத்துக்களும் இயல்பாகவே இருந்தது. இயற்கையோடு இயைந்த வாழ்வில் உணவு பழக்கம் என்பது உயரியதாக இருந்தது. நாகரிக வளர்ச்சி என்பது துரித உணவுகளை உண்பது என்பதை இன்றைய தலைமுறையினர் எண்ணும் அளவிற்கு உணவு பழக்கம் மாறிக்கொண்டு வருகிறது. இன்று நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவரும் உணவு பழக்கத்தை சீராக வைத்து கொண்டவர்கள்தான். அவர்கள் உண்ட உணவில் ஆவியில் வேக வைத்த உணவுகள்தான் அதிகம் என்று கூறுவார்கள். அதிக வறுமையில் வாடுபவர்கள் கூட கீரைகளைத்தான் சாப்பிட்டார்கள். கீரைகளில் உள்ள நார்ச்சத்தினை பற்றி எடுத்துரைத்தாலும் அதை ஒதுக்குபவர்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலங்களில் குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை எவ்வித நோய்க்கு உட்பட்டாலும் அதற்கான மருந்தினை இயற்கை முறையில் பெறுவதற்கும் அதன் வழி குணப்படுத்துவதற்கும் முயற்சிப்பார்கள். ஒரு வகுப்பறையில் 3 வேளையும் உணவு உண்பவர்கள் எத்தனை பேர் என்று கேட்டபொழுது சரிபாதி மாணவர்கள் எழுந்தனர். அவர்கள் அனைவரும் 3 வேளையும் உண்ணாமைக்கு காரணம் வறுமை இல்லை, அதை அசாதாரண போக்கு என்றுதான் கூற வேண்டும். காலை வேளை சாப்பிடுவதில்லை என்று சொல்வதை பெருமையாக எண்ணுகின்றனர். காலம் மாறிவிட்டது என்பதில் நம் உணவு பழக்கத்தையும் இணைத்துக் கொள்ளலாம். காலை வேளைகளில் பள்ளிக்கு செல்லும் குழந்தைக்கு

0: உணவினை நன்றாக கொடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் எண்ணுவார்கள். அதில் தவறு ஒன்றுமில்லை. ஆனால் தாமதமாகும் பொழுது குழந்தையின் வாயில் உணவை திணித்தாவது முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஆரம்பிக்கின்றனர். குழந்தையின் மனநிலையை அறியாமல் இவ்வாறு திணிக்கும் பொழுது செரிமானம் செய்ய முடியாமல் அக்குழந்தை அவதிப்படுகிறது. அது மட்டுமல்ல, உணவின் மேல் அக்குழந்தைக்கு வெறுப்பு ஏற்படுகிறது. அதனைத் தொடர்ந்து குழந்தை வேறு முறைகளில் வேறு வகையான உணவை விரும்பத் தொடர்கிறது. அதனால் உடல்நலம் பாதிப்படைகிறது. குழந்தைக்கு உணவை தருவதில் திட்டமிடுதலும் தகுந்த முறையில் அளித்தலும் மிகவும் முக்கியமானவையாகும். துரித உணவுகளை விரும்பும் அனைவருமே அதிலுள்ள சுவையை மட்டுமே பார்க்கிறார்கள். இயந்திர வாழ்க்கையில் உணவிற்கான பொருட்களை வாங்குவதற்கும் அதனை தயாரிப்பதற்கும் உரிய நேரம் வீணாகும் என்ற எண்ணமே இருக்கிறது. நாட்டிலும் வீட்டிலும் பொருளாதார வளர்ச்சியில் கவனம் செலுத்துவதில் உள்ள ஈடுபாடு உடல் நலத்தில் கவனம் செலுத்துவதில் காட்டுவதில்லை. உடல் நலத்தில் ஈடுபாடு கொண்டு செயல்படுவது கூட ஒரு கலைதான். ஏனென்றால் உலகில் உள்ள மற்ற உயிரினங்கள் அனைத்தும் தன் உடலுக்கு எது ஒத்துக்கொள்ளும் எது ஒத்துக்கொள்ளாது என்று பகுத்துணர்ந்து எதையும் உட்கொள்வதில்லை. மேலும் நினைத்ததையெல்லாம் உண்பதும் உடலுக்கு தீங்கினை விளைவிக்கும். வாயையும் வயிறையும் கட்டுப்படுத்தினால் நமது உடலும் மனமும் நன்றாக இருக்கும். காலையில் எவ்வளவு உண்டாலும் அது விரைவில் செரிமானமாகும். அதையே இரவு நேரத்தில் அதிகமாக உண்டோமானால் செரிமான சக்தி குறைந்து விடுகிறது. அத்தோடு உடலுக்கு தொல்லைகளையும் அளிக்கிறது. சத்தான உணவுகளை உண்டு நோய்களை தடுப்பது ஒவ்வொருவரின் கடமையாகும். நோய்களை தடுக்கும் பொழுது அக்குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பெருகும், செல்வமும் பெருகும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எல். அலமேலு அவர்கள்.

0: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகாலாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் புதிய காலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இனி கேட்கலாம்.
4: ஜூன் 1 இந்நாளின் சிறப்பு. ஆதரவற்ற சிறுவர்களுக்கு நம்பிக்கை ஓட்டும் விதமாக ஜூன் 1 பல்வேறு நாடுகளில் சர்வதேச குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது.
5: உலகெங்கிலும் அனைத்து பெற்றோர்களின் தன்னலமற்ற அர்ப்பணிப்பு மற்றும் குழந்தைகளுக்காக பல விதங்களில் தியாகம் செய்தல் ஆகியவற்றிற்காக உலகின் அனைத்து பெற்றோரையும் பாராட்டும் விதமாக ஜூன் 1 உலக பெற்றோர் தினமாக ஐநா சபையினர் அறிவித்தனர்.
4: பால் பண்ணையுடன் தொடர்புடைய நடவடிக்கைகளுக்கு கவனம் செலுத்தவும் உலகளாவிய உணவான பாலின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக கடந்த 2001 முதல் ஒவ்வொரு ஆண்டும் உலக பால் தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
5: அமெரிக்க எழுத்தாளர் செயற்பாட்டாளர் ஹெலன் கெல்லர் அவர்களின் நினைவு தினம் 1968 ஜூன் 1 ஆகும்.
4: 1831 ஜூன் 1 ஏம்ஸ் கிளார்க் ரோஸ் முதலாவது ஐரோப்பியராக வடகாந்த முனையை அடைந்தார்.
5: 1971 ஜூன் 1 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது.
4: 1978 இதே நாளில், அதாவது ஜூன் 1 டோக்கியோ பங்கு சந்தையின் நடவடிக்கைகள் ஆரம்பமாயின.
5: 1988 ஜூன் 1 ஐரோப்பிய நடுவண் வங்கி பிரேசில்ஸ் நகரில் ஆரம்பிக்கப்பட்டது.
4: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் மங்கள இசையுடன் தொடங்கிய எமது பண்பலை நிகழ்ச்சி இன்று காலை மணி 6:35 ஒரு சொல் கேளிர் என்று ஒரு செய்தி நிகழ்ச்சியில் அறிவிப்புகளை தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கால்நடைகளுக்கான தீவன பயிர் உற்பத்தியில் புதிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த தகவல் தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:55 பூந்தளிர், 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்பூக்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சி முசிறி ஸ்ரீ சந்திர மௌரீஸ்வரர் திருக்கோவில் சிறப்புரை வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள், காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்பூக்கள், 8 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களாக வலம் வர காத்திருக்கிறது. 8:50 சைபாலன் என்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், காலை 9 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 10:02 விருப்ப கானங்கள் இன்று விருந்தினர் விருப்பம் இடம்பெறும், 10:30 ஒருபட பாடல்கள், 11 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 11:02 கண்ணாடி மாளிகை இன்றைய கண்ணாடி மாளிகையின் சிறப்பு இல்லத்தின் இதயம் உலக பெற்றோர் தின சிறப்பு நேரலின் நிகழ்ச்சி பங்கேற்கிறார் உளவியலாளர் ஜி ஐஸ்வர்யா அவர்கள், உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள், 12 சிநேகிதியை, 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, பர்கள் 1 வசந்த கானங்கள், 1:30 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக ஆற்றலை சேமிப்போம் நேர்முகம் பங்கேற்கிறார் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள், உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ். ஒன்று மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பாரதியார் பாடல்கள், 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி, 2:30 துள்ளல் தாளம் கேட்கலாம், 2:55 வானொலி அறிக்கை மற்றும் 3 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 3:02 மெல்லிசை மெட்டுக்களாய் மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 4:02 ஆட்டக்கழம், 5 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 மாலை தென்றல், 6 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 விளக்கேற்றும் வேளை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:45 அந்திப்பூக்கள், 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி சி மூர்த்தி சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 புத்தம்புது மெட்டுக்குழாய் பாட்டு இது ஹிட், 8 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 பட்டாம்பூச்சிகள். இரவு 8:30 அறிவியல் மின்னல் கடலும் கப்பலும் நேர்முகம் பங்கேற்கிறார் கப்பல் பொறியாளர் எஸ் ரகுபதி அவர்கள், உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ், 9 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல், 9:30 காற்றில் விரியும் கடிதமலர்கள். இரவு 10 பட்டுச் சிறகு, பதினோரு மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 தேனும் பாலும், 12:00 முதல் காலை 4:50 வரை சென்னை விவித் பாரதி நிகழ்ச்சிகளை சென்னை

மின்னஞ்சலாக கேட்கலாம் நேர்களில். இதுவரை இன்றைய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பை கேட்டீர்கள். நிகழ்ச்சியும் நேரமுமாய் எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகும் என்ற நற்சிந்தனையுடன் புலருகிறது புதிய காலை. மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
5: நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை FM ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.

0: என்றென்றும் இசை ஜாலமாய ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் காலை 6:30 இனி கேட்கலாம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
2: இன்னைக்கு ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கலாமா? நம்ம வீட்டில் வைஃபை இல்லைன்னா சமாளிச்சிடலாம், மொபைல் சார்ஜ் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் இருந்துடலாம், ஆனால் தண்ணி இல்லைன்னா ஒரு நாள் கூட ஓடாது இல்லையா? அதான் நம்ம முன்னோர்களும் நீரின்றி அமையாது உலகன்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. தண்ணீர் இல்லாமல் வாழ்க்கையே இல்லைன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் தமிழர்களுக்கு தண்ணீர் மேலே தனி பாசம். கடலை முன்னீர், ஆற்று நீரை நன்னீர், குடிக்கிற தண்ணீரை இந்நீர்னு அன்பாக பெயர் வச்சு கூப்பிட்டாங்க. அந்த காலத்தில் சோறும் நீரும் விற்பனை கல்லன்னு வாழ்ந்த மக்கள் நம்ம தமிழர்கள். தாயை பழிச்சாலும் நீரை பழிக்காதன்னு கூட ஒரு பழமொழி இருக்குது. தண்ணீருக்கு அவ்வளவு மரியாதை. பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லா நிகழ்ச்சியிலும் தண்ணீர் இருந்தது. தண்ணீரை வெறும் பொருளாக பார்க்கல, வாழ்க்கையோட ஒரு பாகமாக பார்த்தாங்க. ஆனால் இப்போ நிலைமை கொஞ்சம் மாறிடுச்சு. ஒரு காலத்தில் வீட்டு வாசலில் குடம் வச்சு தண்ணி கொடுத்தோம், பயணத்தில் போகிறவங்களுக்கு நீர் பந்தல் போட்டோம். ஆனால் இப்போது அதே தண்ணீரை பாட்டிலில் அடைச்சி வாங்குகிறோம். தண்ணீர் சாதாரண விஷயம் இல்லைங்க. சாப்பாடு இல்லாமல் சில வாரம் இருந்துடலாம், ஆனால் தண்ணி இல்லாமல் சில நாட்கள் கூட சமாளிக்க முடியாது. அப்படி உயிருக்கு அவசியமான ஒன்றை வியாபார பொருளாக மாற்றலாமா? நம்ம வரலாற்றில் பசியால் மக்கள் இறந்த கதைகள் படிச்சிருப்போம். ஆனால் வருங்காலத்தில் தண்ணி கிடைக்காம தாகத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு படிக்க வேண்டிய நிலைமை வந்தா இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கொஞ்சம் கொஞ்சமாக விளம்பரங்கள் வந்துச்சு. இயற்கை தண்ணீர் சரியில்லை, பாட்டில் தண்ணீர் தான் பாதுகாப்புன்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தை விதைச்சாங்க. ஆரம்பத்தில் பயணத்துக்கு மட்டும் வாங்கின பாட்டில் தண்ணி இப்போ வீட்டிலேயே விஐபி இடம் பிடிச்சி உட்காந்துருச்சு. அதோட பல தனியார் நிறுவனங்களும் தண்ணீர் வியாபாரத்தில் இறங்க ஆரம்பித்தாங்க. இப்போ இன்னொரு கேள்வி, இவ்வளோ பெரிய கடல் இருக்கே, அதை குடிநீராக மாற்றிட்டா தண்ணீர் பிரச்சனை முடிஞ்சிடுமேனு தோணும் இல்லையா? கேட்க ரொம்ப நல்ல ஐடியா மாதிரி இருக்கும், ஆனால் அதுலேயும் சில சிக்கல்கள் இருக்குது. கடல் தண்ணீரை அப்படியே குடிக்க முடியாது, அதில் நிறைய உப்பு இருக்கும். அதனால் உப்பு நீக்கி குடிநீராக்குற தொழில்நுட்பம் இருக்குது, அதை தான் உப்பு நீக்கும் தொழிற்சாலைன்னு சொல்கிறாங்க.

0: ஆனால் அது அவ்வளவு சுலபம் இல்லைங்க. இதுக்கு நிறைய மின்சாரம் வேணும், செலவும் அதிகம். அது மட்டும் இல்லாமல் இந்த செயல்முறையில் உருவாகிற கழிவுகள் கடலுக்குள்ளே போகும். அதனால் கடல் வாழ் உயிரினங்களும் பாதிக்கப்படலாம். சின்ன மீன்கள், கடல் உயிர்கள் பாதிக்கப்படும். மீனவர்களோட வாழ்க்கையிலும் சிக்கல்கள் வரலாம். தமிழ்நாட்டில் மீஞ்சியூர், நெமிலி மாதிரி இடங்களில் இப்படி தொழிற்சாலைகள் இயங்கிட்டு இருக்குது. குடிநீர் தேவைக்கு உதவி பண்ணதுனாலும் இதுதான் முழு தீர்வு இல்லைன்னு பலரும் சொல்கிறாங்க. அப்படின்னா உண்மையான தீர்வு என்ன? நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? மழை நீரை சேமிக்க குளம், ஏரி, கால்வாய் எல்லாம் உருவாக்குனாங்க. பெய்கிற மழையை சேமித்து நீர்நிலைகளை பாதுகாத்தாங்க. அதனால் கடல் நீரை குடிநீராக்கிறது ஒரு உதவி வழியாக இருக்கலாம். ஆனால் நிரந்தர தீர்வு என்னென்னா மழை நீர் சேமிப்பு, நீர்நிலைகள் பாதுகாப்பு. ஏன்னா தண்ணீர் வியாபார பொருள் இல்லைங்க, அது நம்ம அடிப்படை உரிமை. அதனால் தண்ணீரை மதிப்போம், நீர்நிலைகளை காப்போம். தண்ணீரை வணிகமாக இல்லை, வாழ்க்கையாக பார்க்க கற்றுப்போம். தண்ணீர் மாசுபாடு எப்படி நடக்குது தெரியுமா? வீட்டு கழிவு நீரை நேரடியாக ஆறுகளிலும் குளங்களிலும் விடுறது, பிளாஸ்டிக் குப்பைகளை தண்ணீரில் தூக்கி போடுறது, தொழிற்சாலை கழிவுகளை சுத்தம் செய்யாமல் வெளியேற்றுறது, விவசாயத்தில் அதிகமாக ரசாயன மருந்துகளை பயன்படுத்துறது, பூஜை பொருட்கள், பழைய துணிகள், குப்பைகள் எல்லாம் நீர்நிலைகளில் போடுறது. இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகுது தெரியுமா? தண்ணீர் மெதுவாக நோயாளி ஆகிட்டுருக்கு. அப்புறம் நாம் தான் ஏன் இந்த தண்ணிக்கு வாசனை வருது, ஏன் நிறம் மாறிடுச்சுன்னு கேட்குறோம். சரி, இதை எப்படி தடுக்கலாம்? குப்பையை நீர்நிலைகளில் போடாமல் குப்பை தொட்டியில் போடணும், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கணும், வீட்டு கழிவு நீரை சுத்தப்படுத்தி வெளியேற்றணும், மரங்கள் நடணும், தொழிற்சாலை கழிவுகளை சுத்திகரித்த பின்பு தான் வெளியேற்றணும், ஏரி, குளம், ஆறு சுத்தப்படுத்தும் முயற்சிகளில் நாமும் கலந்து கொள்ளலாம். தண்ணீரை பாதுகாக்கணும்னா மழை நீரை சேமிக்கணும். மழை நீர் சேமிப்பு என்பது தண்ணீருக்கு நாம் போடுற ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி. இன்றைக்கி சேமித்தா நாளைக்கு பயன்படும். ஒரு துளி தண்ணீர் வீணானாலும் அது சாதாரணம் இல்லை. நாளைக்கு யாரோ ஒருவரின் தாகத்தை தீர்க்கும் தண்ணீர் அது. நீரை நீர்நிலைகள் பாதுகாக்கலாம், தண்ணீரை மாசுபடுத்தாமல் நம்ம பூமியை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 18 திங்கட்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, நடப்பு 2026-2027 காரிப் பருவத்திற்கான குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்த பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. சாதாரண நெல் ரகங்களுக்கு குவிண்டால் 1 ரூபாய் 72 உயர்த்தி ரூபாய் 2441 சன்ன நெல் ரகங்களுக்கு ரூபாய் 2461 வழங்கப்பட உள்ளது. பருத்திக்கு, அதாவது மத்திய இழை, ரூபாய் 8267 நீண்ட இழை பருத்திக்கு ரூபாய் 8667 உயர்த்தப்பட உள்ளது. எள்ளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் 1 ரூபாய் 10346 நிலக்கடலை குவிண்டால் 1 விலை ரூபாய் 7517 சூரியகாந்தி விலை குவிண்டால் 1 ரூபாய் 8343 உயர்த்தப்பட்டுள்ளது. இயற்கை களைக்கொல்லி தயாரித்தல் பற்றி அறிந்து கொள்ளலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: 10 கோமியம், 2 எருக்கம் இலை, 2 கல் உப்பு, 1/2 சுண்ணாம்புக்கல். சுண்ணாம்புக்கல், சுண்ணாம்பு பவுடர் சேர்க்கக்கூடாது, சுண்ணாம்புக்கல் மட்டுமே சேர்க்க வேண்டும். தேவைக்கேற்ப எலுமிச்சம்பழம். எருக்கம் இலை 2 நன்றாக இடித்து அல்லது மிக்சியில் போட்டு அரைத்து அவற்றை கோமியத்தில் ஊறவிட வேண்டும். பிறகு சுண்ணாம்புக்கல்லையும் அவற்றில் போட்டு ஊறவிட வேண்டும். கல் உப்பை தூளாக்கி அவற்றுடன் கலந்து 1 வாரம்

0: வரை ஊற வைக்க வேண்டும். ஒரு வாரத்தில் இயற்கை களைக்கொல்லி தயாராகிவிடும். களைக்கொல்லியை பயன்படுத்தும் முறை: களைக்கொல்லி கரைசல் 1 லிட்டரை 9 லிட்டர் தண்ணீரில் கலந்து களைகள் நன்கு நனையுமாறு தெளிக்க வேண்டும். தெளிக்கும் பொழுது 1 எலுமிச்சை பழத்தின் சாறு கலந்து தெளிக்கவும். இதனால் சிறிய களைகள் முதல் பெரிய களைகள் வரை நன்றாக காய்ந்துவிடும். களைக்கொல்லி தெளிக்கும் பொழுது பயிர் சாகுபடி செய்திருந்தால் அவற்றின் மேல் படாதவாறு தெளிக்க வேண்டும். இது முற்றிலும் இயற்கையான களைக்கொல்லி. செலவு குறைவு, பலன் அதிகம். சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பானது. குறிப்பாக இரசாயன களைக்கொல்லி மண்ணை மலடாக்கிவிடும். இந்த களைக்கொல்லி மண் வளத்தை காக்கும். இவ்வாறு தேனி காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மையம் தெரிவிக்கின்றது. தென்னை விவசாயிகள் கவனத்திற்கு: தென்னை மரங்களை தாக்கும் வெள்ளை ஈ கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் குறித்து அறிந்து கொள்ளலாம். தென்னையில் ரூக்கோஸ் சுருள் வெள்ளை ஈ தாக்குதல் காணப்படுகிறது. தென்னை ஓலையில் வெள்ளை ஈக்கள் 50 முதல் 65 முட்டைகள் வரை சுருள் வடிவில் இடுகின்றன. இந்த முட்டைகள் 4 முதல் 7 நாட்களில் குஞ்சு பொறித்து ஓலையில் சாருறிஞ்ச தூங்குகின்றன. வளர்ச்சியடைந்த நிலையில் பறக்க தூங்கி அருகிலுள்ள மரங்கள் தோப்புகளுக்கு பரவுகின்றன. வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 2 விளக்கு பொறிகளை 7 முதல் 11 மணி வரை எரியவிட்டு கவர்ந்து அழிக்கலாம். ஏக்கருக்கு 10 மஞ்சள் ஒட்டு பொறிகளை நிலத்தில் இருந்து 5 அடி உயரத்தில் கட்டலாம் அல்லது மரத்தின் தண்டு பகுதியில் சுற்றிவிடலாம். பாதிப்புள்ள மரங்களின் ஓலைகள் மீது தண்ணீரை விசைத்தெளிப்பான் வாயிலாக அதிக அழுத்தத்துடன் பீச்சி அடித்து வெள்ளை ஈக்கள் மற்றும் முட்டைகளை அழிக்கலாம். உயிரியல் முறையில் கட்டுப்படுத்த கிரைசோபெர்லா ஒட்டுண்ணிகள் ஏக்கருக்கு 500 எண்ணிக்கையில் ஓலைகளின் அடிப்பகுதியில் கட்டினால் வெள்ளை ஈக்களின் புழுக்களை உட்கொண்டு அழிக்கும். காக்ஸ்னிலெட் பொறிவண்டு மற்றும் என்கார்சியா ஒட்டுண்ணிகளை ஓலையில் வைத்தால் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தலாம். தெளிப்பு முறையை கையாள விரும்பினால் 1 லிட்டர் தண்ணீருக்கு 30 மில்லி வேப்பெண்ணெய் அல்லது 2 மில்லி அசாடிடிராக்டின் கலந்து அத்துடன் 1 மில்லி ஒட்டும் திரவம் கலந்து ஓலைகளின் அடிப்பகுதியில் தெளிக்கலாம். மேலும் வெள்ளை ஈ பாதிப்புள்ள தோப்புகளில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தாமல் இருந்தால் இயற்கை எதிரிகள் பெருகி வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தும். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் கால்நடைகளுக்கான தீவன பயிர் உற்பத்தியில் புதிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: இன்னைக்கு வந்து விவசாயம் வந்து லாபகரமாக இருக்கணும் அப்படின்னா விவசாயத்தோடு சேர்ந்து கால்நடைகள் வந்து கண்டிப்பாக வளர்க்கணும். இது புதுசு கிடையாது. விவசாயம் அப்படின்னாவே கால்நடையோடு சேர்ந்தது தான். கால ஓட்டத்தில் வந்து நம்மளால் கால்நடைகளை வந்து பராமரிக்க முடியாததுனால அதோட தீவனங்களை வந்து வெளியே வந்து சார்ந்து இருக்கக்கூடியதுனால இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கால்நடைகள் வந்து விவசாயத்தை விட்டு வெளியே போயிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம எந்த விவசாயிகளுமே ஏறுமாடு வச்சு உழுகிறது கிடையாது. முக்கிய காரணம் வந்து நம்மளால் வந்து பராமரிக்க முடியலை. இயந்திரங்களோட வரவு ரெண்டும் சேர்த்துமே வந்து அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் மிக முக்கியமான காரணம் விவசாயிகள் வந்து கால்நடைகளை பராமரிக்க முடியலை. தீவனங்கள் வந்து பற்றாக்குறையாக இருக்குது. முக்கியமாக கோடை காலத்தில் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. தீவன பயிர்களும் வந்து சாகுபடி செய்கிறதுக்கான நிலங்களும் அவ்வளவா கிடையாது. ஏன்னா விவசாயி 1 ஏக்கர் வச்சுருக்காருனா 1 ஏக்கரில் வந்து தீவனத்துக்குன்னு ஒதுக்கிறதுக்கான நிலம் வந்து கிடையாது. ஸோ அதனால் விளைநிலம் வந்து இல்லாதனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தீவன பற்றாக்குறையை வந்து எப்போதுமே வந்து நம்ம முக்கியமாக வந்து தமிழ்நாடு இருந்துகிட்டு தான் இருக்கு.
2: இப்போ வந்து அந்த தீவன பயிர் வந்து சாகுபடி செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எப்படி அவங்க மண் வளத்தை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும்?
1: தீவன பயிர்கள் வந்து எல்லா பயிர்கள் மாதிரியே நல்ல வளமான மண்ணில் மட்டும்தான் நல்லா வரும். இது வந்து வீட்டு பக்கத்துலேயோ இல்லை ரோட்டு ஓரத்துலேயோ இல்லை வேறு எந்த நிலத்துலேயோ சும்மா இருக்கக்கூடிய நிலங்களில் வந்து தீவன பயிர்கள் வந்து நல்லா வராது. நம்ம எப்படி வந்து மற்ற பயிர்களை வந்து சாகுபடி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம தீவன பயிர்களையும் சாகுபடி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் வந்து இருக்கிறோம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து கால்நடைகளோட எண்ணிக்கை ஒரு பக்கம் குறைஞ்சாலும் இந்த கால்நடைகள் வளர்த்து வந்து தொழில் முனைவோராக மாறுறாங்க. விவசாயம் இல்லாதவங்க விவசாயம் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு லாபம் தரக்கூடிய தொழிலாக வந்து இப்போ கால்நடையை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 10 மாடு 20 மாடு 30 மாடு 50 மாடு நிறைய வளர்க்குறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து தீவன தேவை வந்து ஏற்படும் கண்டிப்பாக. ஏற்படும் போது அவங்க வந்து வேறு நிலத்தில் வந்து சரியில்லாத நிலத்தில் ஒவ்வொரு மண் நிலத்தில் எங்கேயுமே வந்து இதை வளர்க்க முடியாது. இப்போ தமிழ்நாட்டோட தீவன தேவை வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27.7 மில்லியன்

0: மில்லியன் டன் வந்து தேவைப்படுது. ஆனால் நம்ம உற்பத்தி பண்ணக்கூடியது வந்து 17.73 மில்லியன் டன் தான் இருக்குது. 10 மில்லியன் டன் ஒரு வருஷத்துக்கு தேவையான தீவனம் வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்கு கேப் இருக்குது. வெளியிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம்,
1: இறக்குமதி
0: பண்ணுறோம். அது வெளி மாநிலங்கள்லேருந்தோ அண்டை மாநிலங்கள்லேருந்தோ நம்ம வந்து இறக்குமதி பண்ணுறோம். நம்ம வளர்க்குற மாட்டுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியல, சரியான தீவனம், அளவு முக்கியம் இல்ல, அது கரெக்டான இதுல வந்து கொடுக்கறது இல்ல அப்படிங்கறத.
1: அந்த வளமான மண்ணுங்கிறது எப்படி அவங்க தெரிஞ்சுக்கலாம்?
0: விவசாயத்துக்கு உகந்த மண் அப்படின்னா அந்த பிஹெச் ரேஞ்ச் சொல்லுவோம். மண் பரிசோதனைக்கு நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா மண்ணில் வந்து உப்புத்தன்மை எவ்வளவு இருக்கு, கார அமிலம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்குறது அந்த பிஹெச் தான். அது வந்து சராசரியா 6-7 இருந்தா வந்து நம்மளுக்கு அது எல்லா பயிர்களுக்குமே வந்து உகந்த மண்ணு. அதுல வந்து தீவன பயிர்களுக்கும் நம்மளுக்கு உகந்த மண்ணு. உப்பு வந்து நிறையாவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி அமிலமும் நிறையா இருக்கக்கூடாது. மண் பரிசோதனை அடிப்படையில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். வருஷத்துக்கு ஒரு முறையாவது வந்து என்ன பண்ணணும், மண்ணை வந்து பரிசோதனை பண்ணும். அதே மாதிரி முக்கியமாக அந்த தீவன பயிர்களுக்கு தண்ணியும் வந்து பரிசோதனை பண்ணணும்.
2: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை கால்நடைகளுக்கான தீவன பயிர் உற்பத்தியில் புதிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி. சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மீமறக்க செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறீர்கள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக

மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2 முறையாக கோப்பையை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. இந்தியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள மியான்மர் அதிபர் இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு, வர்த்தகம் மற்றும் இரு நாடுகளுக்கிடையிலான உறவுகள் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் விரிவான ஆலோசனை நடத்தவுள்ளார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் மியான்மர் அதிபரை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் சந்தித்து பேசினார். 5 பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் புதுதில்லியில் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இதில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகளை பெற்றோர் சுட்டிக்காட்டியதை அடுத்து ஐஐடி மற்றும் கணினி பாதுகாப்பு நிபுணர்கள் அடங்கிய உயர்மட்ட குழுவினர் இந்த வலைதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கண்டறியப்பட்ட பாதுகாப்பு குறைபாடுகள் அனைத்தும் முழுமையாக சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் சிபிஎஸ்இ கூறியுள்ளது. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார்.

0: கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏழ்மையான விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தும் வகையில் வாய்ப்புகள் வழங்கப்படுவதோடு அவர்களுக்கான விளையாட்டு கட்டமைப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்றார். கோவை நேரு விளையாட்டரங்கில் பராமரிப்பு பணிக்காக ஆண்டுதோறும் பல கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ள போதிலும் அந்த அரங்கம் தொடர்ந்து பழுதடைந்த நிலையிலேயே உள்ளது என்றும் இதற்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள ஆசனூர் மலைப்பகுதியில் மாவனத்தம் பழங்குடியினர் மலை கிராமத்தில் மக்களின் குறைகளை கேட்டறிந்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: பழங்குடி மக்களுடைய கோரிக்கைகள், மாணவர்களுடைய தேவைகள் என்னங்கிறத பார்த்துருக்கோம். மலைப்பகுதியில் உணவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து ஆய்வு செஞ்சோம். அம்பேத்கர் கல்வி திட்டத்தின் மூலமாக வந்து அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம். நொய்டாவில் வந்து 10க்கு மேற்பட்ட பிள்ளைகளை வந்து பிளஸ் டூ முடித்த பிள்ளைகளை நாங்கள் வந்து அனுப்புகிறோம். இது தாட்கோ நிறுவனத்தின் மூலமாக அந்த கடன் உதவி கொடுத்து தான் நாங்கள் பண்ணுறோம். படிப்பின் மூலமாக அவர்களை வந்து கவனத்தை மேலும் வந்து அவருடைய வாழ்க்கை உயர்த்துவதற்கு, அவர் கவனத்தை வந்து மேலும் வந்து சிறப்பிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம். கட்டாயம் இந்த துறை வந்து அந்த மக்களுக்கான துறையாக, மக்களுடைய பிரச்சனைகளை போக்கக்கூடிய துறையாக நாங்கள் வந்து அதை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்கிறோம். நாங்கள் அதிகாரிகளோடு கலந்து பேசி வங்கி அதிகாரிகளையும் வரவழைத்து அவர்களோட பேசி கடன் உதவி வந்து எளிமைப்படுத்துவதற்கான ஒரு வழிகாட்டுதலை நாங்கள் செஞ்சிருக்கிறோம்.
0: தூய்மையை வலியுறுத்தி திருப்பரங்குன்றத்தில் 1500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்ட மாரத்தான் ஓட்டம் நேற்று நடைபெற்றது. இதனை மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தொடங்கி வைத்து பங்கேற்ற குழந்தைகளுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருத்தல், உடல் நலத்தை சீராக பராமரித்தல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்தி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தர உள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவர் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேலும் முதல்வர் வருகையை முன்னிட்டு திருச்சி மாநகரில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று காலை 10 மணி முதல் மத்திய பேருந்து நிலையம் மற்றும் திருவெரும்பூரிலிருந்து சத்திரம் பேருந்து நிலையம் நோக்கி செல்லும் மாநகர பேருந்துகள் மெயின் கார்டு கேட் மற்றும் காந்தி சிலை அருகே பயணிகளை இறக்கிவிட்டு மேலரசன் சாலை வழியாக இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருவானை காவல் வழியாக வரும் பேருந்துகள் மாம்பழச்சாலை பகுதியில் பயணிகளை இறக்கிவிட்டு திரும்பிச் செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர், பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வரும் பேருந்துகள் சத்திரம் பேருந்து நிலையத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்படாது என்றும் அவை மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் தயாள் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் தொடங்க உள்ள நிலையில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரில் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் நேற்று மலைப்பகுதியில் சுற்றுலா வாகனம் பள்ளத்தில்

கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஓட்டுநர் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் ஹர்ஷ்வர்தன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியமுத்தூர் கிராமத்தில் இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்த 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர். நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் விசைப்படகுகளை தயார் செய்யும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த இருக்காட்டுக்கோட்டை சிப்காட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 500,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின. மதுரை சேலம் உள்ளிட்ட 11 மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஓய்வு பெற்றதை அடுத்து பொறுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. சென்னை கோயம்பேடு பகுதியில் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பெண்கள் மீது கார் மோதிய விபத்தில் 1 பெண் உயிரிழந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 155 ரன் எடுத்தது. ரஷீத் சலாம் 3 விக்கெட்டுகளையும், புவனேஸ்வர் குமார், ஹேசில்வுட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், க்ருணால் பாண்டியா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 18 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 161 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. துவக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான விராட் கோலி 42 பந்துகளில் 75 ரன் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஆட்ட நாயகன் விருது விராட் கோலிக்கும், தொடர் நாயகன் விருது வைபவ் சூரியவன்ஷிக்கும் வழங்கப்பட்டது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் ஆட்டத்தில் துவக்கம் முதலே இந்தியா ஆதிக்கம் செலுத்தியது. இந்திய அணியின் சார்பில் பியாரி ஜாசா, லிண்டா கோம், மாலவிகா ஆகியோர் கோல் அடித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லியாங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. 12வது வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீனாட்சி பிரமாதம்.
2: என்னண்ணா சொல்றேன்,
1: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
1: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
3: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
1: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இனி கேட்கலாம் பூந்தளிர்.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பூந்தளிர். நாள்தோறும் குழந்தைகள் பங்கு பெறும் நிகழ்ச்சியாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் இன்னைக்கு பூந்தலை நிகழ்ச்சியில் யாரு இன்னைக்கு என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டுடலாமா?
6: என் பேர் அந்திகா, நான் எல்கேஜி படிக்கேன். இப்போ நான் மனசு சொல்ல போனேன், ஜான்வரி சிபரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆக்டோபர் நவம்பர்.

இப்போ நான் தமிழ் சொல்ல போகிறேன். சிக்கடை வெள்ளாசி ஆணி ஆடி ஆவணி புத்தாசி ஐப்பசி காட்டிலே மாகரி கை மாசி பங்கனி. இப்போ நான் நைன் சொல்ல போகிறேன்.

0: sky. Thank you.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இதுவரை நீங்கள் கேட்டது பூந்தளிர்.
2: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாட சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
3: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
2: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
3: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
2: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேனா உன் உடம்புக்கு தானே நல்லது.
3: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

பல்சுவை நிகழ்ச்சிகளோடு வளம் வந்த புதிய காலை நிறைவு பெற்றது. நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. இசை ஜாலமாய் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வலம் வர காத்துட்டு இருக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகை பூக்கள். வணக்கங்களுடன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் ஆர்ஜி டயனா. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சிறு புன்னகை போதுங்க, அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துரும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை. இவர்களோட நிகழ்ச்சிக்கு போகலாம் நேர்களே. முதல் பாடலாக கேட்டலாம் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் என்றென்றும் புன்னகை திரைப்படத்திலிருந்து.

0: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: வணக்கம், நான் சிங்கர் சுப்லாஷினி பேசுறேன். எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மகாராஷ்டிராவில் 17 சட்ட மேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகாயுதி கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானுடன் மேற்கொள்ளப்படவுள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தில் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. இனி விரிவான செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மத்திய பிரதேச மாநிலம் ராய்சன் மாவட்டத்தில் இதனை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தொடங்கி வைக்கிறார். இத்திட்டத்திற்கு அனைத்து மாநில அரசுகளும் யூனியன் பிரதேசங்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக நேற்று காணொலி வாயிலாக அவர் வேளாண் அறிவியல் மையங்கள், வேளாண் ஆராய்ச்சி மன்றங்கள், வேளாண் பல்கலைக்கழகங்கள் மற்றும் மத்திய மாநில அரசின் வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மாநில முதலமைச்சர்களின் ஒத்துழைப்பை கோருவதற்காக அவர்களுடன் தாம் தொலைபேசியில் பேசியதாகவும் அவர் தெரிவித்தார். மண்வள பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு இயக்கம் அன்னை பூமியை பாதுகாப்பதோடு விவசாயத்தின் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் என்று அவர் கூறினார். மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. புதிதாக 35 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். மாநில தலைமைச் செயலகமான நபன்னாவில் இன்று காலை 11 மணிக்கு நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவில் அமைச்சர்களுக்கு மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்கிறார். இதனை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, மேற்கு வங்க மக்கள் அளித்த தீர்ப்பின்படி புதிய அரசின் முழுமையான அமைச்சரவை இன்று அமையவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள திரு டி கே சிவகுமார் மற்றும் இடைக்கால முதலமைச்சர் திரு சித்தராமையா ஆகியோர் புதிய அமைச்சரவை குறித்து தில்லியில் காங்கிரஸ் மேலிட தலைவர்களிடம் சந்தித்து பேச உள்ளனர். இதற்காக இரு தலைவர்களும் பெங்களூருவில் இருந்து

0: டெல்லி விரைந்துள்ளனர். அவர்களுடன் திரு சித்தராமையாவின் மகனும் மாநில சட்டமேலவை உறுப்பினருமான திரு யதீந்திராவும் டெல்லி சென்றுள்ளார். திரு டி கே சிவகுமாரின் புதிய அமைச்சரவையில் திரு யதீந்திராவுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் முந்தைய அமைச்சரவையில் இருந்த சிலருக்கு பதிலாக இந்த முறை புதிய முகங்களுக்கு அதிக வாய்ப்பளிக்கப்படும் என தெரிகிறது. இதற்கிடையே தற்போதைய மாநில காங்கிரஸ் தலைவர் திரு டி கே சிவகுமார் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதால் புதிய தலைவரை நியமிக்க காங்கிரஸ் பரிசீலித்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிராவில் காலியாக உள்ள 17 சட்டமேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகா யுதி கூட்டணி தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த உடன்பாட்டின்படி பிஜேபி 11 இடங்களிலும் சிவசேனா 4 இடங்களிலும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி 2 இடங்களிலும் போட்டியிட உள்ளன. மறுபுறம் எதிர்க்கட்சியான மகா விகாஸ் அகாடி கூட்டணி மொத்தம் உள்ள 17 இடங்களில் 15 இடங்களுக்கான தொகுதி பங்கீட்டை ஏற்கனவே அறிவித்துள்ளது. இதன்படி காங்கிரஸ் 8 இடங்களிலும் சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு 4 இடங்களிலும் திரு சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 3 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. மீதமுள்ள நாசிக் மற்றும் நாந்தேட் ஆகிய 2 இடங்களுக்கான பேச்சுவார்த்தை இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலுக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இன்று இறுதி நாளாகும். இதற்கிடையில் சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு கட்சி தனது வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. திரிபுரா மாநிலத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் செயல்படுத்துமாறு மாநில அரசை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. திரிபுரா மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மின் திட்டங்கள் தொடர்பாக நேற்று மத்திய எரிசக்தி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தலைநகர் அகர்தலாவில் மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா மற்றும் அமைச்சர்களுடன் ஆய்வு நடத்தினார். ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை ஆய்வு செய்த அவர் அதனை விரைவாக செயல்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்திற்குள் இப்பணிகள் முடிவடையும் என்று மாநில அரசின் சார்பில் இந்த கூட்டத்தில் உறுதியளிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஹிமாச்சல பிரதேசத்தில் நேற்று மலைப்பகுதியில் சுற்றுலா வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஓட்டுநர் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். அவர்கள் பயணம் செய்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து ஆழமான பள்ளத்தில் கவிழ்ந்ததே இந்த விபத்திற்கு காரணம். இந்த விபத்து சம்பா மாவட்டத்தின் தொலைதூர பகுதியான சுராவில் நிகழ்ந்தது. உயிரிழந்தவர்களில் 7 பேர் சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் என்றும் மற்றொருவர் அந்த வாகனத்தின் ஓட்டுநர் என்றும் மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். மியான்மரின் வடகிழக்கு பகுதியில் உள்ள ஒரு கட்டடத்தில் நேரிட்ட பயங்கர வெடி விபத்தில் 45 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். சுரங்கப் பணிகளுக்காக வெடிப்பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த இடத்திலேயே இந்த விபத்து நேரிட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் சுமார் 70 பேர் படுகாயமடைந்துள்ளனர். விபத்து நடந்த பகுதியில் மீட்புப் பணிகள் தற்போது மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஈரானுடன் மேற்கொள்ளப்பட உள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தின் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்த அம்சங்கள் தெளிவற்றதாக இருப்பதாக வெளியான செய்திகளுக்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் கட்டமைப்பு டெஹ்ரான் நிர்வாகம் அணு ஆயுத வல்லமையை பெறுவதை முற்றிலும் திட்டவட்டமாக தடை செய்கிறது என்று அவர் கூறியுள்ளார். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தையோ அல்லது அணுகுண்டையோ வைத்திருக்கக்கூடாது என்று ஒப்பந்தத்தில் மிக தெளிவாக குறிப்பிட ப்பட்டுள்ளது என்று திரு டொனால்ட் ட்ரம்ப் தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரான்ஸ் முழுவதும் கால்பந்து ரசிகர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட கடுமையான மோதல்களில் 219 பேர் காயமடைந்தனர் மற்றும் 780 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் ஆர்சனல் அணி வீழ்த்தி பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இதையடுத்து பிரான்சில் இரு கால்பந்து அணியின் ரசிகர்களிடையே மோதல் ஏற்பட்டது. நிலைமையை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கேரளா, குஜராத், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், ஒடிசா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மத்திய மகாராஷ்டிரா, ஒடிஷா

0: மற்றும் மேற்கு மத்திய பிரதேசத்தின் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் தில்லி, பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், ஹிமாச்சல பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, கொங்கன், கோவா, சௌராஷ்டிரா, கட்ச், மேற்கு வங்கம், சிக்கிம், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஆகிய பகுதிகளில் நாளை வரை இதே நிலை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் ஆட்டத்தின் தொடக்கம் முதலே இந்தியா ஆதிக்கம் செலுத்தியது. இந்திய அணியின் சார்பில் பியாரி ஜாசா, அலிண்டா கோம், மாலவிகா ஆகியோர் கோல் அடித்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 155 ரன் எடுத்தது. ரஷீத் சலாம் 3 விக்கெட்டுகளையும், புவனேஷ்குமார், ஹேசில்வுட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், க்ருணால் பாண்டியா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினார். 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 18 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 161 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. துவக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான விராட் கோலி 42 பந்துகளில் 75 ரன் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஆட்ட நாயகன் விருது விராட் கோலிக்கும் தொடர் நாயகன் விருது வைபவ் சூரியவன்ஷிக்கும் வழங்கப்பட்டது. ஒட்டுமொத்த அணியினரின் சிறப்பான பங்களிப்பே இந்த வெற்றிக்கு காரணம் என்று செய்தியாளர்களிடம் பேசிய விராட் கோலி கூறினார். இதன் காரணமாகவே லீக் சுற்றிலேயே பெங்களூரு அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பெற்றதாகவும், இக்கட்டான சூழ்நிலையை அணியில் இடம்பெற்றிருந்த அனைத்து வீரர்களும் சிறப்பாக கையாண்டதால் இறுதிப் போட்டியிலும் வெற்றி பெற முடிந்ததாக அவர் தெரிவித்தார். மும்பை அணிக்கு எதிராக ராய்ப்பூரில் குறைந்த ரன் வித்தியாசத்தில் கிடைத்த வெற்றி அணிக்கு மீண்டும் பெரும் நம்பிக்கையை அளித்தது என்றும் விராட் கோலி கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மகாராஷ்டிராவில் 17 சட்டமேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகாயுதி கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானுடன் மேற்கொள்ளப்படவுள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தில் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 7:25:15 இனி கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை. இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று முசுரி ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். திருச்சி நாமக்கல் நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முசுரியிலே இந்த கோவில் அமைந்துள்ளது. சந்திரன் விநாயகப் பெருமானின் சாபத்திற்கு ஆளானதால் ஒளி குன்றி உடல் தேய்ந்து போனான். நாரதரின் ஆலோசனையின் வண்ணம் சந்திரன் இங்கு வந்து சிவ வழிபாடு செய்து சாபம் நீங்க பெற்றான். இறைவன் சந்திரனின் வேண்டுதலை ஏற்று 3ஆம் புறையாக தன் சிரசில் சூடிக்கொண்டதால் சந்திரமௌலீஸ்வரர் என்னும் பெயரை ஈசன் பெற்றார். இங்கு கருவறையில் ஈசன் 3ஆம் பிறை சந்திரனை சூடியவாறு லிங்க ரூபமாக எழுந்தருளியுள்ளார். இறைவி கற்பூரவல்லி என்னும் சுந்தரவல்லி இங்கு அருள் பாலிக்கிறார். ஒப்புமை நினைவால் கருவூர் சேரர் இந்த நகரத்திற்கு முசிறி என பெயரிட்டனர். முசுகுந்த சோழன் இந்த கோவிலை அமைத்தமையினால் இந்த ஊருக்கு முசுகுந்தபுரி என்றும் பெயர். நாயக்க மன்னர்கள் காலத்தில் இந்த கோவில் சோழீஸ்வரமுடையார் கற்பூரவல்லி அம்மன் கோவில்

என பெயர் உட்கொண்டன. இதனை கல்வெட்டாலே நாம் அறிகிறோம். 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில் கிழக்கு நோக்கி ஆலயம் கோவிலில் நுழைந்ததும் நீண்ட நெடும் பாதை, அடுத்து வாத்திய மண்டபம், கொலு மண்டபம், உற்சவ மண்டபம், மகாமண்டபம் என அமைந்துள்ளது. மகாமண்டபத்திலே வீரபத்திரரும் கோவில் சேவை செய்த ஒரு பெண் சிலையும் உள்ளன. அர்த்த மண்டப நுழைவு வாயிலிலே துவாரபாலகர்களில் சுசி ஹஸ்த முத்திரையும் ஒருவரும் கை விரித்தபடி மற்றொருவரும் இருப்பது இங்கே சிறப்பு. இவர்களை ஆட்கொண்டார், உய்யக்கொண்டார் என்று சொல்கிறார்கள். கருவறையில் இறைவன் சிவலிங்க திருமேனியராய் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். வடக்கு பிரகாரத்தில் இறைவி தனி சன்னதி கொண்டு உள்ளாள். தேவி 4 கரங்களோடு நின்ற கோலத்திலே அருள் பாலிக்கிறார். மேலிரு கரங்களில் தாமரை மலரும், கீழிரு கரங்கள் அபயவரத கஸ்தமாகவும் கொண்டுள்ளாள். இவளை வழிபட்டால் சகல செல்வமும் கிடைத்திடுமாம். ஆலய திருச்சுற்றிலே அம்பாள், அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர், விநாயகர், சுப்ர

0: நான்கு கரங்களோடு நின்ற கோலத்திலே அருள் பாலிக்கிறார். மேலிரு கரங்களில் தாமரை மலரும், கீழிரு கரங்கள் அபயவரத கஷ்டமாகவும் கொண்டுள்ளாள். இவளை வழிபட்டால் சகல செல்வமும் கிடைத்திடுமாம். ஆலய திருச்சுற்றிலே அம்பாள், அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர், விநாயகர், சுப்பிரமணியர், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, சனீஸ்வரர் சன்னதிகள் உள்ளன. தேவகோஷ்டத்திலே பிள்ளையார், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை ஆகியோர் அருள் பாலிக்கிறார்கள். நவகிரக சன்னதியும் உள்ளது. விஜயநகர பேரரசர்களும் ஆலய மேம்பாட்டு பணிகளை செய்துள்ளனர். புதர்களின் நடுவே தீர்த்த கிணற்றில் முசுகுந்த மகரிஷி தவம் செய்வதாகவும், நாதமுனி சித்தர் காசி விஸ்வநாதர் சன்னதியின் உள்ளே வாசம் செய்தவதாகவும் ஐதீகம். தலவிருஷம் வில்வம், தீர்த்தம் காவிரி. தேய்பிரி அஷ்டமி நாளில் பைரவருக்கு அபிஷேகாராதனை நடைபெறுகிறது. மாத பிறப்பு அமாவாசை, பௌர்ணமி, தைப்பூசம், மாசிமகம், பங்குனி உத்திரம், கிரகண நேரங்கள் ஆகிய நாட்களில் தீர்த்தவாரி நடைபெறும். மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தலம் இது. இவர்கள் அம்பாளுக்கு தாமரை பூவின் நடுவே அகல தீபம் ஏற்றி வழிபட்டு மூன்று முறை பலம் வந்து வழிபட வேண்டும். மேலும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களும், திங்கட்கிழமை பிறந்தவர்களும் சந்திரகோரை நேரத்தில் இங்கு நடைபெறும் வழிபாட்டிலே கலந்து கொண்டு வழிபட்டால் நலம் கிடைக்கும். வைகாசி விசாகம், ஆனை திருமஞ்சனம், ஆடி பூரம், ஆவணி மூலம், நவராத்திரி, அன்னாபிஷேகம், மாசி மகம், கந்தசஷ்டி, திருக்கார்த்திகை பிரதோஷம் போன்றவை இங்கு விழா நாட்கள். சந்திர தோஷம் நீக்கி மனத்தில் மகிழ்ச்சி நிறைய செய்யும் முசூரி ஸ்ரீ கற்பூரவல்லி உடனாய ஸ்ரீ சந்திரமூலீஸ்வரரை வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக. ஓம் நம சிவாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

பாட்டு ராஜேஷ் முருகேசன் இசையமைச்சிருக்காங்க. நேரம் திரைப்படத்தில் இருந்ததாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்.

நேர்களே, இன்று காலை மணி 8:02 வலம் வர காத்துட்ருக்கு புது புது பாடல்களோட. பாட்டு வேணுமா? இன்றைக்கு பாட்டு வேணுமா யாரோட சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்ட நேர்கள் அவங்களோட பாடல்கள் தான் நம்ம அப்படியே கேட்டு ரசிக்க போகிறோம். மதுரை மாவட்ட நேர்களே, ஃபோனை எடுங்க, டயல் பண்ணுங்கள். 25 30 170 மற்றும் 25 30 171 இணையலாம். 0452 என்ற மதுரையின் முன்னணி போடு. உங்களுக்காக நாங்கள் காத்துட்டே இருக்கிறேன், உங்களோட புது புது பாடல்களை கேட்டு ரசிச்சிடலாம். மறந்துடலாங்க, இன்னைக்கு காலையில் மணி 8:02 பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலா வலம்பர் காத்துட்டு இருக்கு. நேரம் 7:37. கேட்டுட்ருக்கீங்க பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். அடுத்ததாக எஸ் தமன் இசையமைப்பில் ஈரம் திரைப்படத்திலிருந்து பாடல், ஏதோ காற்று வலைகளில் நேர்களுக்காக.

0: இயக்குனரும் நடிகருமான கே பாக்யராஜ் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள்.
1: அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே
0: கேட்க தவறாதீர்கள். இன்று இரவு 10 மணிக்கு 103.3 மதுரை FM மற்றும் 100.9 ராமேஸ்வரம் FM இல் பாக்யராஜ் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள்.

இடைவிடாத இன்னிசை பாடல்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகை போக்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல. அடுத்ததா நாம கேட்க போறப்பட்டு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்புல அயன் திரைப்படத்திலிருந்து.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

மீசை ஜாலமாய் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல் நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. இடைவிடாத இன்னிசை மெட்டுக்களாய் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்புக்கள். அடுத்ததா நாம கேட்க போற பாட்டு ஹரிச்சரன் ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க புரியாத புதிர் திரைப்படத்திற்காக.

நேரம் காலை 7:53:56 கேட்டுட்டு இருக்கீங்க பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் ஹிப்போக்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

தொட்ட இன்னிசை மெட்டுக்களை இசைத்திட்ட பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்புகள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனி தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் ஹர்ஷ்வர்தன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மதுரை, சேலம் உள்ளிட்ட 11 மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஓய்வு பெற்றதை அடுத்து பொறுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் விசைப்படகுகளை தயார் செய்யும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர் 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிரம்பிட்டு மணி 3:03 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வலம் வர காத்துட்டு இருக்குது புது புது பாடல்களோட.

0: பாட்டு வேணுமா, இன்றைக்கு பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேர்களோட விருப்ப பாடல்களை தான் நாம் கேட்டு ரசிக்க போகிறோம். மதுரை மாவட்ட நேர்கள், உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்க அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 இணையலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு நிகழ்ச்சியில் நம்ம கூட பேச காத்துட்டு இருக்க முதல் நேயர், வருக வணக்கம். வணக்கம் மேம், சொல்லுங்க என்ன பாட்டு வேணும் நிகழ்ச்சியில?
1: தாய்க்கிழவி பாடம் பாட்டு போடுங்க மேடம்.
0: தாய்க்கிழவி படத்துல இருந்து பாடல் கொடுத்துடலாமா? சாப்பிட்டீங்களா காலையில?
1: சாப்பிடணும் மேடம், ரெடியா வச்சிருக்கேன், சாப்பிடணும்.
0: சரி, அப்படியே வந்து பாட்டு கேட்டுட்டே சாப்பிட்டுருங்க சரிங்களா? நன்றி, நன்றிங்க. அவர்களுக்காகவும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் மொத்தரை நிகழ்காகவும் பாடல் இதோ காற்றலைகளில் தாய்க்கிழவி திரைப்படத்திலிருந்து.

0: 8:47 கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டு வேணுமா. மதுரை மாவட்ட நேயர்கள் தங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டுட்டே இருக்காங்க. அடுத்ததான் நம்ம கிட்ட பேச காத்துட்டு நேயர் வருக வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம் சொல்றது யார், எங்கிருந்து அப்படின்னு சொல்லி பேர் சொல்லிடுங்க. சண்முக சுந்தரமையா சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் நிகழ்ச்சியில? கூலி திரைப்படத்துல இருந்து மோனிகா பாட்டா கொடுத்துடலாங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அவர்களுக்காகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மத்தியர்களுக்காகவும் பாடல் வருகிறது. கோழி திரைப்படத்திலிருந்து ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார்கூர், விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

0: தோள்பட்டையில இருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
1: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
0: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரையில், அண்ணா நகர், மதுரை.
2: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க், 217 மேலமாசி வீதி, மதுரை.
3: மனதை தொட்ட புது புது கலக்கலான சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. மதுரை மாவட்ட நேயர்கள் தங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 இணையலாம். 0452 என்ற மதுரையின் முன்னணிப்போடு பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில பேச காத்துட்டு இருக்க அடுத்த நேயர், வருக, வணக்கம்.
4: வணக்கம், முத்துக்கண்ணன் பேங்க் காலனி நாராயணபுரம் மதுரையில இருந்து பேசுறேன் மேடம்.
3: உற்சாகமா ஒரு காலை வணக்கம் சொல்லிட்டீங்க, அப்படியே என்ன பாட்டு வேணும்னு கேளுங்களே.
4: எனக்கு வந்து பிரதர் படத்துல மகாம் மிஸ்ஸி,
3: மகாம் மிஸ்ஸி பாடி காமிச்சிடலாமா சார்? அவர்களுக்காகவும் கேட்டு ரசிகர்கள் இருக்கும் மற்ற நேயர்களுக்காகவும் பாடல் இதோ பிரதர் திரைப்படத்துல இருந்து.
5: பிரியா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும். இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன். மாமா, நீ அஸ்ஸி என்னடா திட்டியா? இல்லடா, அஸ்ஸினா கெத்து மாசு மக்கா மிஷி.
6: உன் சைட்ல ஃபால்ட்ட வச்சு நீ என்ன

0: Samshi.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் ல இன்று இரவு 10 மணிக்கு பட்டு சிறகில் இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள்.
3: அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே,
2: கேட்க தவறாதீர்கள். இன்று இரவு 10 மணிக்கு 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் 100.9 ராமேஸ்வரம் எஃப்எம் பாக்யராஜ் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை மணி 11:02 வலம் வர காத்திருக்கிறது கண்ணாடி மாளிகை. தினம் தினம் புது புது தலைப்புகளோட வலம் வர கண்ணாடி மாளிகையோட இன்றைய ஒரு சிறப்பு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லத்தின் இதயம், உலக பெற்றோர் தின சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்கிறார் உளவியலாளர் ஜி ஐஸ்வர்யா அவர்கள், உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். மறந்துடாதீங்க நேர்களே, இன்று காலை மணி 11:02 கண்ணாடி மாளிகை, இல்லத்தின் இதயம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுருக்கீங்க. புது புது பாடல்களை அப்படியே கேட்டுட்ருக்காங்க மதுரை மாவட்ட நேர்கள். நம்ம கூட பேச காத்துட்ருக்க அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து அப்படின்னு சொல்லிருங்களே.
1: மதுரையில இருந்து மஞ்சுளா தங்கராஜ் பேசுறேன்.
0: வணக்கம்மா, காலையில உற்சாகமான வணக்கம். காலையில பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டீங்களா?
1: என்ன
0: பாட்டு வேணும்
1: எனக்கு? லிஃப்ட் படத்துல என்ன மயிலு வார்த்தை வர மாட்டேங்குது,
0: அதனால சிரிச்சுக்கிட்டே பாட்டு கேட்டுட்டீங்க.
1: என்ன மயிலு சிரிச்சுக்கலே
0: அவர்களுக்காகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுரை நேயர்களுக்காகவும் பாடல் வருகிறது லிஃப்ட் திரைப்படத்திலிருந்து.
2: தயவு செய்து கதவை மூடவும், அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, please close the door.

அவனும் ஃப்ரெண்டும்ப ரோட்டில் பார்த்தாக்க டைம் இல்லம்ப மிஸ்யூ போடுவ ஸ்டேட்டஸ் இல்ல கேட்ட ஆஃப் லேட் இதுதான் ட்ரெண்டும்ப பாதி வாழ்க்கை போனுக்குள்ள மீதி வாழ்க்கை லோனுக்குள்ள நீ போடுற சீன் ஓவரால நீ வாங்கி போட்டதெல்லாம் இஎம்ஐல நம்ம இல்ல இஎம்ஐல நம்ம இல்ல இஎம்ஐல காரி இஎம்ஐ போ

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 புது புது மெட்டுகளோட வளம் வந்துட்டே இருக்குது. பாட்டு வேணுமா? அடுத்ததான் நம்ம கூட பேச காத்துட்டு இருக்கேன் நேயர். வருக, வணக்கம். வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து அப்படின்னு சொல்லிடுங்க. கமலாகிருஷ்ணன் ஐயா, வணக்கம் ஐயா, சொல்லுங்க என்ன பாட்டு வேணும் நிகழ்ச்சியில?
4: பராசக்தி படத்துல அடி அழகே என்ற பாட்டை போட்டு
3: கொடுத்துடலாங்கய்யா. இணைப்பில் வந்தமைக்கு நன்றிங்கய்யா. அவர்களுக்காகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அத்திரை நேர்களுக்காகவும் பராசக்தி திரைப்படத்தில் இருந்து பாடலதோ கற்றளிகளில் நேர்களுக்காக நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: என்றென்றும் இசை ஜாலமாய் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. புது புது பாடல்களா அப்படியே பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில மதுரை மாவட்ட நேர்கள் கேட்டுட்டே இருக்காங்க. அடுத்ததான் நம்ம கிட்ட பேச காத்துட்டு இருக்க நேயர் வருக வணக்கம்.
1: இனிய காலை வணக்கங்களோட
0: நிகழ்ச்சியில் இணைவரும் மதுரையில இருந்து
1: தனலட்சுமி
0: கொடுத்துடலாமா?
1: இனிப்புக்கு நன்றி,
0: நன்றி, நன்றி. அவர்களுக்காகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் ஒத்துணை நேர்களுக்காகவும் மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ கற்றலைகளில்

0: நேரம் 8:36:36 கேட்டுட்டு இருக்கீங்க. பாட்டு வேணுமா? மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்துதான் நம்ம கூட பேச காத்துட்டு இருக்க நேயர் வர்க, வணக்கம்.
1: 103.3 மற்றும் 100.9 ராமேஸ்வரம் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். காலை வணக்கம்மா.
0: காலை வணக்கம். சொல்வது யார், எங்கிருந்து?
1: மதுரை செல்லூர்ல குமரன் பேசுறேன்.
0: குமரன் ஐயா சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? அவர்களுக்காகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் முத்து நன்னீர்களுக்காகவும் பாடல் இதோ காற்றலைகள் ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இடைவிடாத இன்னிசை மெட்டுகளோட வளம் வந்துட்டே இருக்கு. பாட்டு வேணுமா? மதுரை மாவட்ட நேயர்கள் அப்படியே கலக்கலான சாங்ஸா கேட்டுட்டே இருக்காங்க, வைபான சாங்ஸா கேட்டுட்டே இருக்காங்க. நம்ம கூட பேச காத்துட்டு இருக்க அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து?
3: என்ன
2: பாட்டு வேணும்? அப்படியே சொல்லு. கரெக்டா சொல்லிட்டீங்க, பாட்டு கேட்டுலாமா? நன்றி நன்றி. இணைப்பில் வந்தமைக்கவர்களுக்காகவும் கேட்டு மற்ற நேர்களுக்காகவும் வீரம் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றல்கள். நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது மதுரை FM ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் FM 100.9 MHz.

0: இன்னைக்கு.
1: ஐயோ அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
0: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு, வேணாம்.

0: என்ன நான் சொல்றது?
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மதுரை FM மற்றும் ராமேஸ்வரம் FM ல இன்று இரவு 10 மணி

0: இயக்குனரும் நடிகருமான கே பாக்யராஜ் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள். பாக்யராஜ் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: பாரிஜாத பூவே அந்த தேவலோக தேனே, பாரிஜா
2: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் தேடி வந்தது.
3: திவ்யா ஒரு நிமிஷம்
4: தயவு செஞ்சு கை விடுங்க.
3: நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்.
4: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் பிளீஸ். எனக்கு பிடிக்கல.
3: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
2: உங்க எஸ் என் சுரேந்தர்
1: பேசுறது. பூ எடுத்து மஞ்சள் ஒன்று போடவா?
2: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

0: நேரம் 8:50 இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு என்ன பொழுதுபோக்கு தெரியுமா? தன்னை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட ஏடா கூடமாக ஏதாவது கேள்வி கேட்க வேண்டியது, அவங்க பதில் சொல்ல தெரியாமல் முழிக்கிறாங்கள்ல அதை பார்த்து ரசிக்க வேண்டியது, இப்படி ஒரு சுபாவம் அவருக்கு. ஒரு நாள் அவருடைய மந்திரி ஒருத்தர் அவர்கிட்ட மாட்டினார். அவரை கிட்டத்தில் கூப்பிட்டு, அமைச்சரே எனக்கு ஒரு சந்தேகம்னார். என்னன்னார் அமைச்சர்? கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாராம். ஆமாம் இருக்கிறார் அப்படின்னாராம் அவர். அவர் என்ன சர்வ வல்லமை படைத்தவரா அப்படின்னாராம். ஆமாம் அரசே, அவன் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. இருந்த இடத்துலேருந்தே கண் சிமிட்டுகிற நேரத்தில் ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்த அவனன்றி யாரால் முடியும் அப்படின்னாராம் அமைச்சர். இந்த இடத்துல தான் எனக்கு இன்னொரு சந்தேகம்னாராம் ராஜா. என்ன சொல்லுங்கன்னார். நீங்கள் சொல்கிறீங்க அவர் சர்வ வல்லமை படைத்தவர், இருந்த இடத்துலேருந்தே ஏராளமான அற்புதங்களை செய்யக்கூடியவர்னு. அப்படி இருக்கிறப்போ அவர் இருந்த இடத்துலேருந்தே ஒருத்தனுடைய கஷ்டத்தை தீர்த்து வச்சுள்ளாமே, மேஜிக் பண்ணுறது மாதிரி. அதை விட்டுட்டு பக்தன் கூப்பிட்டா உடனே ஒரு வாகனத்து மேலே ஏறி ஏன் இங்கே ஓடி வரணும்? அப்படி வர்றதாக புராணம்லாம் சொல்லுதே. அவருக்கு இருக்கிற சக்திக்கு அவர் உட்கார்ந்த இடத்துலேருந்தே ஒரு விரலை அசைச்சா இங்கே பக்தனுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சுடாதா அப்படின்னாராம். அமைச்சர் யோசனை பண்ணி பார்த்துருக்கார். அப்புறம் சொன்னாராம், மன்னா இந்த கேள்விக்கான பதிலை சமயம் வர்றப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போதைக்கு அவர்கிட்டேருந்து தப்பிச்சார். கொஞ்ச காலம் கழித்து ஒரு நாள் ராஜா வந்து உல்லாச பயணம் புறப்பட்டார். அவருடைய குடும்பம், உறவினர்கள் இன்னும் எல்லோரும் சேர்ந்து போனாங்க. ஒரு பெரிய படகுல ஏறி ஒரு நதியை கடந்து போயிட்டுருக்கிறாங்க. அந்த படகோட ஒரு முனையில் ராஜா உட்காந்து நதியோட அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறார். இன்னொரு முனையில் அமைச்சர் இளவரசனுக்கு ஏதோ வேடிக்கை காட்டிகிட்டு இருக்கிறார். அந்த படகு நடு ஆற்றுல போயிட்டுருக்குது. அப்போ தொப்புன்னு ஒரு பெரிய சத்தம். அரசே, நம்ம இளவரசர் ஆற்றுல விழுந்துட்டார் அப்படின்னு அலறினார் அமைச்சர். அவ்வளவுதான், உடனே ராஜா குபீர்னு ஆற்றுல பாஞ்சார். மகனை தேட ஆரம்பிச்சுட்டார். அங்கேயும் இங்கேயும் கொஞ்ச நேரம் அல்லாடினார், மகனை காணலை. அதுக்கப்புறம் மந்திரியும் ஆற்றுல குதித்து ராஜா கிட்டே வந்தார். அரசே, இளவரசர் படகுல பத்திரமாக தான் இருக்கிறார், தண்ணியில் விழுந்தது வெறும் கல் தான் அப்படின்னார். ரெண்டு பேரும் ஈர உடையோட படகுக்கு வந்து சேர்ந்தாங்க. ராஜா மந்திரியை கோபமாக பார்த்தார். இது என்ன விளையாட்டுன்னார். அரசே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் கேள்விக்கு வந்து பதில் ஒன்று கேட்டீங்க, அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் அனுபவ ரீதியாக உணரணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் இப்படின்னார். அப்புறம் விளக்கம் கொடுத்தார். அரசே, ஒரு பக்தனுக்கு கஷ்டம்னா இருந்த இடத்துலேருந்து அதை தீர்த்து வைக்கலாமே கடவுள், ஏன் நேரில் ஓடி வரணும் அப்படின்னு கேட்டீங்க. இப்போ நடந்தது என்ன? இளவரசர் தண்ணியில் விழுந்துட்டாருன்னதும் நீங்கள் ஊன்னு சொல்லி ஒரு விரலை காட்டினா போதும், உடனே தண்ணியில் குதிக்கிறதுக்கு ஏராளமான காவலர்கள் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க?

0: இளவரசர் விழுந்துட்டாருன்னு தான் அவர் எந்த பக்கம் எந்த திசையில் விழுந்தாருன்னு கூட கேட்காம உடனே தண்ணியில் குதிச்சிங்க. அப்படி உங்களை குதிக்க வச்சது எது? மகன் மேலே உள்ள பாசம், அன்பு. அது மாதிரி தான் கடவுளும் ஓடி வர்றார் அப்படின்னார். அதுக்கப்புறம் இந்த ராஜா ஏடா கூடமா எதுவும் கேள்வி கேட்குறதே இல்லையா, அந்த பழக்கத்தை விட்டுட்டாராம். அதனால் இந்த தகவலை கேட்டு உடனே நீங்களும் கடவுளே கொஞ்சம் இப்படி வந்துட்டு போ அப்படின்னு கூப்பிட்டு அவர் வர்றாரா அப்படின்னு ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு நிற்கக்கூடாது. இந்த கதையோட கருத்து என்னென்னா, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படிங்கிறது தான். அன்பு வந்து வலிமையானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதும். உங்களுக்கு ஒரு கல்யாண பத்திரிகை வருது, அதுக்கு நீங்கள் வாழ்த்து செய்தி அனுப்புகிறதுக்கும் நேரில் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லை? அன்றைக்கு ஒருத்தன் அப்படி தான் வந்தான், கையில் ஒரு கல்யாண பத்திரிகை வச்சுருந்தான். சார், இந்த கல்யாணம் கல்கத்தாவில் நடக்குது, ரொம்ப தூரம்தான், இருந்தாலும் நான் நேரில் போய் கலந்துக்க போகிறேன்னா. மாப்பிள்ளை அவ்வளவு நெருக்கமானவரான்னு? இல்லை சார், மாப்பிள்ளையே நான் தான் அப்படிங்கிறான்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

காற்றலைகளில் புத்தம் புது மெட்டுக்களை அள்ளித்தந்த பாட்டு வேணுமா நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்ற, பங்கு பெற முயற்சி செய்த மற்றும் கேட்டு ரசித்த அத்துணை நேர்களுக்கும் நன்றிகள் கூறி சிறு புன்னகையுடன் விடைபெறுகிறேன். அர்ஜே டயனா. நன்றி நேர்களை, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. அடுத்ததா குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ், அதோட தொல்லிசை பாடல்களையும் வழங்கிட காத்துட்டே இருக்காங்க லாவண்யா. தொடர்ந்து கேளுங்க, ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்கு, நேரம் இல்லை. நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித் தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் விசைப்படகுகளை தயார் செய்யும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2,369 கன அடியாக அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 9:03. ஏழு நொடிகள். குட் மார்னிங், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங் அனைவருக்கும். தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அது வெற்றியின் ஆயுதம் என்பது நான் படித்ததில் எனக்கு பிடித்த வரிகள். வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் பல நல்ல புத்தகங்களை வாசிக்க வேண்டும். வாகை சூட வாய்ப்பை நல்கும் வாசிப்பை நேசிப்போம், உயிர்காற்றென சுவாசிப்போம் என கூறி உங்களுக்காக குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் கூடவே சம சூப்பரான பாடல்கள்

காத்திருக்கும் நான் லாவண்யா. மற்றும் ராமேஸ்வரம் 100.9 MHz-ல ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை.

ட்ரைடம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில் June 1 இன்றைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ், பெற்றோர்களை கௌரவிக்கும் விதமாக உலகளவில் கொண்டாடக்கூடிய ஒன்றுதான் இந்த உலக பெற்றோர்கள் தினம். 2012 June 1 முதல் குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ் ஐக்கிய நாடுகள் சபையால் அறிவிக்கப்பட்டது. மேலும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நேரம் 9:13, 10 நொடிகள். தன் குழந்தைகளின் வளர்ச்சி, கல்வி மற்றும் பாதுகாப்பு என்பதை கருத்தில் கொண்டு தியாகங்கள் பல செய்து பாடுபட்டு

உழைக்கும் பெற்றோர்களை கொண்டாடும் நாள்தான் குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருப்பொருளை கொண்டு கடைபிடிக்கப்படும் குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸின் 2026 ஆண்டின் கருப்பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம். டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி. இந்த ஆண்டின் கருப்பொருள் பேரண்ட்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் ஆஃப் எவ்ரி சைல்டு அப்படிங்கிறது தான். எப்போதும் ஆசிரியர்கள் குழந்தைகளின் இன்னொரு பெற்றோர் மாதிரின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த கருப்பொருள் பெற்றோர்களே குழந்தைகளின் முதல் ஆசான் என்பதாகும். எனவே குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ் உலக பெற்றோர்கள் தினத்தை கடைபிடிக்கக்கூடிய இன்றைய தினம் அனைத்து பெற்றோர்களும் தம்முடைய குழந்தைகளுக்கு முன் மாதிரியா இருப்போம்னு சொல்லிக்கிட்டு, என்ன குட்டீஸ், உங்க பேரண்ட்ஸ்க்கு விஷ் பண்ணிட்டீங்களா? இல்லைனா உடனே விஷ் பண்ணுங்க. இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே
1: அஞ்சு நூறு தாளை பார்த்து ஆட்டம் போடுற, ஆஞ்ச மீனா குழம்புக்குள்ள தாளம் போடுற.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: நேரம் 9:27. 6 நொடிகள். இன்றைக்கு வேர்ல்ட் மில்க் டே கடைபிடிக்கப்படுது. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனால 2001 முதல் June 1 உலக பால் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. உள்ள கால்சியம், புரோட்டீன், விட்டமின், பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் அனைவரின் உடல் ஆரோக்கியத்திற்கு எவ்வளவு முக்கியம் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், பால் உற்பத்தியாளர்களை கௌரவப்படுத்தவும், தொழில்துறை, சமூகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் பால் உற்பத்தியின் பங்களிப்பை வலியுறுத்தவும் உலக பால் தினம் கடைபிடிக்கப்படுகிறது.

ஆகாஷ்வாணிக்கு 90. இனிய காலை வேளையில் இசை அமுதாய் இறை கானங்களோடு துவங்க இதயம் தொட்ட பாடல்களும் இலக்கிய நிகழ்வுகளும் இந்நாளின் சிறப்பும் இனிய செய்திகள் மட்டுமல்லாது உலக செய்திகளும் உண்டு இங்கே. இல்லத்தரசிகளின் இனிய தோழியாய் உழைக்கும் வர்க்கத்தின் உற்ற துணையாய் உறங்கும் போதும் உங்கள் அருகில் ஒலித்துக் கொண்டிருக்கும் நமது ஆகாஷ்வாணிக்கு அகவை 90.

நேரம் 9:39:45. ட்ரைடம்பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாரத் விஸ்தார் AI பிளாட்ஃபார்ம் பற்றி தெரிஞ்சுக்க போறோம். விஸ்தார் என்பதன் விரிவாக்கம் விர்ச்சுவலி இன்டெகிரேட்டட் சிஸ்டம் டு அக்சஸ் அக்ரிகல்ச்சரல் ரிசோர்சஸ். இது இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான தளம். இதன் முக்கிய நோக்கம் விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களுக்கு பல மொழிகளில் வேளாண்மை ஆலோசனைகள் டிஜிட்டல் முறையில் வலுப்படுத்துவது. மேலும் தெரிஞ்சுக்கலாம் இந்த திட்டத்தை பற்றி ஒரு பாடலுக்கு பிறகு.

பாரத் விக்ஸ்கார் ஏஐ பிளாட்ஃபார்ம் பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். ட்ரைடன் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில் இந்த தளத்தோட முக்கிய அம்சங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். வேளாண் ஆலோசனைகள், வானிலை மற்றும் சந்தை குறித்த தகவல்கள் விவசாய பெருமக்களின் முடிவு எடுக்கும் ஆற்றலை மேம்படுத்துவது, வேளாண் தரவுகளை ஒருங்கிணைந்த அமைப்பாக மாற்றுவது, உற்பத்தி திறனை உயர்த்துதல், அரசு வழங்கும் வேளாண் திட்டங்கள் எளிதில் அனைவரும் பெறும் உதவுதல் போன்றவைகள் இதன் முக்கிய அம்சங்கள் ஆகும். மேலும் பல தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ வந்துட்டே இருக்கு ஒரு பாடல்.

ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

தேடி வரடா. கொடி நல்ல நிம்மந்தான், கொடி நல்ல சிறந்த, கொடி காத்துல கொடி பிடிக்காதவன், நல்ல நிம்மந்தான் உயரத்துல தெரியும், தலை சிறந்த மனுஷனுக்கு புரியும், இவ காட்டுல எப்பவுமே மழடா, பிடிக்காதவன் தூர நின்னு தூர நின்னு தூர நின்னு.

முடிஞ்சது உனக்கு நீ கருணையும் இல்லை, இவன் அழிக்க முடியாத கடவுளின் பிள்ளை. முடிஞ்சது உனக்கு நீ கருணையும் இல்லை, இவன் அழிக்க முடியாத கடவுளின் பிள்ளை. கடவுளின் பிள்ளை, கடவுளின் பிள்ளை, கடவுளின் பிள்ளை, கடவுளின் பிள்ளை.

0: தேடி வரண்டா.
1: கொடி பறக்குதா?
2: பாரத் விஸ்தார் ஏஐ தளத்தில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்க போறோம். ரைட் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில். நமது தாய்மொழியில் நாம் கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கு சரியான பதில் அளிக்கும் வண்ணம் இந்த செயற்கை நுண்ணறிவு வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதனால விரிவாக விவசாயிகளுக்கு தேவையான தகவல் சரியான நேரத்தில் கிடைக்கப்பெற்று இழப்புகள் குறைகிறது. அதிகமான விளைச்சல் கிடைப்பதோடு விவசாயிகள் எளிதாக சந்தைப்படுத்தவும் உதவுது இத்தளம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் 9:53 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz-ல நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ட்ரைடம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. இன்றைக்கு நிகழ்ச்சியில் பாரத் விஸ்தார் AI தலைப்பத்தம் பேசிட்டு இருக்கோம். இந்தியாவின் ஒவ்வொரு விவசாயிகளையும் வலுப்படுத்தும் ஒருங்கிணைந்த செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான டிஜிட்டல் வேளாண்மை சூழலை உருவாக்குவதே பாரத் விஸ்தார் AI தளத்தின் நோக்கமாகும்.

0: நேர்களின் நினைவுக்கு இன்று முற்பகல் 11:02 வலம் வர காத்திருக்கும் கண்ணாடி மாளிகையின் தலைப்பு இல்லத்தின் இதயம். உலக பெற்றோர் தின சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் உளவியலாளர் ஜி ஐஸ்வர்யா அவர்கள். உடன் உரையாட காத்திருக்கிறார் கே வேல்முருகன். நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள நேயர்கள் அழைக்கலாம். 04522 என்ற மதுரையின் முன் இணைப்போடு 25 30 170 என்ற எண்ணிலும், மற்றும் ஒரு எண்ணாக 25 30 171 என்ற எண்ணிலும். நிறைவு பெறுகிறது ட்ரைட்டம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. நிகழ்ச்சியை கேட்ட சித்த அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது லாவண்யா. நன்றி நேர்களே.
1: என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை FM.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஆகியோரிடையே உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித் தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பொறியியல் படிப்பில் சேருவதற்கு இதுவரை 281,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். பொறியியல் படிப்புக்கான JEE அட்வான்ஸ் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் 420 கிராமங்களில் மீன்வள பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இன்று முதல் 15 நாட்களுக்கு விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2,369 கன அடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்து 116,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:02:36. இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது விருந்தினர் விருப்பம். இன்றைய விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிறார் சிவகாசியைச் சேர்ந்த வானொலி நேயர் எஸ் பழனிசாமி அவர்கள். வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: உங்களை பற்றி எங்கள் சொல்லுங்க.
3: என்னை பற்றி சொல்லணும்னா, நான் குட்டி ஜப்பான் எங்கள் ஊரில் சிவகாசியிலேருந்து நான் உங்களை தேடி வந்திருக்கேன், மதுரைக்கு தேடி வந்திருக்கேன். நான் வந்து சிவகாசியில் ஒரு 10-20-25 வருஷமாக பாலித்தீன் பேக்கில் பிரிண்டிங் பண்ணி கொடுப்பேன், ஆஃப்செட் பிரிண்டிங் பண்ணி கொடுப்பேன், அட்டைப்பட்டி பிரிண்டிங் பண்ணி கொடுப்பேன். எனக்கு இந்த விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிற ரொம்ப சந்தோஷம். இதை வாரம் மறக்க முடியாத அனுபவம் எடுத்துக்கிறேன் சார்.
2: சரி, இப்போ மதுரையில் ஆல் இண்டியா ரேடியோக்கு வந்திருக்கீங்க. இங்கே மதுரை ஆல் இண்டியா ரேடியோ எப்படி இருக்குது?
3: எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 2-3 தடவை எஃப்எம்க்கு வந்திருக்கேன். நிகழ்ச்சியில் காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருப்பேன். இந்த வேலைக்கு தவிர மற்ற நேரம் ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு இருப்பேன் சார்.
2: ஓகே சார்,
3: ரொம்ப பிடிச்சிருக்கு சார்.
2: ரொம்ப அருமை சார். இப்போ நிகழ்ச்சியில் விரும்பி கேட்பேன்னு சொன்னீங்க. நிகழ்ச்சியில் விரும்பி கேட்குற பாடல்கள் எதுவும் இருக்கா உங்களுக்கு?
3: விரும்பி கேட்குற பாடல்னா சொல்ல போனோம்னா, அந்த 80s 90s உள்ள அந்த ரஜினி, கமல், மோகன் அந்த மாதிரி உள்ள பாடல்கள் வந்து தான் ரொம்ப பிடிக்கும். தாலாட்டு கேட்காத ஆள் இங்கு யாரு, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். பாட்டுக்கு நான் ஆடி பேப்பணும்.

0: வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் எஃப்எம் கேட்கறதுக்கு உங்களுக்கு எப்படி நேரம் கிடைக்கும்?
1: காலையில் வேலைக்கு போகிறக்கு ஒரு 9:30 வரைக்கும் கேட்டுக்கிட்டே போவேன். மதியம் 1:30-2 மணி வீட்டு சாப்பாட்டுக்கு வர்ற டயத்தில் அந்த சாயங்காலம் 4:30 வரைக்கும் அந்த ஆட்டக்கிழமுன்னு வரும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் கேட்பேன். பழையபடி வேலைக்கு போயிடுவேன். பல ஒரு 7:30 மேலே வந்து பாட்டு கேட்பேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே பாட்டு கேட்போம். என் மூத்த மகன் ரொம்ப ரொம்ப விரும்பி கேட்பான்.
0: ஸோ கிடைக்கிற நேரம்லாம் கண்டிப்பாக பாட்டு
1: கண்டிப்பாக அதுபோல் அவன் வேலை செய்கிற இடத்துலையும் எஃப்எம் போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பான்.
0: ஓகே சார், இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறப்ப நிகழ்ச்சி, எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி?
1: எனக்கு வந்து காலையில் அந்த பாட்டு வேணுமா, அந்த நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காலையில் 8:00 நிகழ்ச்சி ஆரம்பிக்குதுன்னா ஒரு 7:50 நான் என் பையன் எல்லா 2 பேருமே ஆளுக்கு ஒரு ஃபோன் எடுத்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சு

0: உங்கள் மாவட்டமும் வந்திருக்கா?
1: விருதுநகர் மாவட்டம் வந்து வந்துகிட்டு இருக்கு.
0: அப்படிங்கிறப்ப நீங்க முதல் தடவை எதுவும் பாடல் கேட்ட ஞாபகம் இருக்கா?
1: நான் நிறைய பாட்டு கேட்டிருக்கேன்.
0: அப்ப முதல் பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டா தான் கேட்டிருப்பீங்க?
1: கண்டிப்பா கேட்பேன்.
0: என்ன பாட்டு கேட்டீங்க?
1: அது வந்து நான் வந்து இந்த சிவாஜி படத்துல இருந்து இந்த பாட்டு கேட்பேன், காவிரி யார் கைக்குத்தல் அரிசி.
0: இப்போ இந்த பாடல்கள்லாம் கேட்பீங்க. உங்களுக்கு இப்போ 80s 90s தான் பிடிச்சிருக்கு பாடல். அப்போ 80s எடுத்துக்குவோம். 80s ரொம்ப பிடிச்ச பாடல் என்ன?
1: அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது இந்த எம்ஜிஆர் பாடல்கள், சிவாஜி பாடல் பிடிக்கும். சிவாஜி பாடலோட எம்ஜிஆர் பாடல்கள் அதிகமாக பிடிக்கும். அதில் வந்து இந்த கலங்கரை விளக்கு அந்த படத்துலேருந்து காற்று வாங்க போனேன் நான் ஒரு கவிதை வாங்கி வந்தேன்னு எம்ஜிஆர் பாடுறது. அதில் வந்து எம்ஜிஆர் ரியாக்ஷன் நல்லாயிருக்கும். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

0: இப்போ பாடல்கள் எல்லாருக்குமே பிடிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க கலங்கரை விளக்கத்துலேருந்து எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும், எம்ஜிஆர் ரியாக்ஷன் நல்லாயிருக்கும். நீங்கள் வேறு என்ன பாட்டுகள்லாம் உங்களுக்கு?
1: எனக்கு இந்த 80s நைன்டிஸில் வந்து இந்த ரஜினி நடித்த அண்ணாமலை படத்துலேருந்து வெற்றி நிச்சயம் வேத சத்தியங்கிற பாட்டு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் வந்து ஒவ்வொரு வரிகளும் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அதாவது எப்படின்னா, எண்ணெய் மதித்தால் எண்ணுயிர் தந்து காப்பேன், எண்ணெய் மிதித்தால் இரண்டில் ஒன்று பார்ப்பேன். அடுத்த வரி வந்து இன்று கண்ட அவமானம் வென்று தரும் வெகுமானம், அந்த வரி ரொம்ப பிடிக்கும். அடுத்தது இமயமலை ஆகாமல் எனது உயிர் போகாது. இந்த வரிகள் ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கனால அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

0: நான் சிவகாசியிலிருந்து வந்ததுனால சொல்கிறேன், சிவகாசிங்கிற சினிமா படத்தில் வந்து வாடா வாடா தோலா வாழ்ந்து பார்ப்போம் லாலா, அந்த படத்தில் வந்து எனக்கு வந்து ஏன் அந்த பாட்டு பிடிச்சிருக்குன்னா, அதில் வந்து நடுவில் வந்து சிவகாசின்னு ஒரு நிறைய வெட்டிங்ஸ் வரும்.
1: உங்கள் ஊர் பேரை சொல்கிறது
0: எனக்கு அந்த பாட்டு, இந்த பாட்டு நான் இதில் கேட்பேன். என்னது காலையில் 8 மணி பாட்டு வரலாம் அந்த பாட்டு, அந்த வரிக்காக தான் அந்த சிவகாசியிலிருந்து வரேன்னா அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிக்கிறா அந்த பாட்டு எனக்கு.
1: உங்கள் ஊர் பேர் சொன்னால் உங்களுக்கு ஒரு பெருமையாக
0: கண்டிப்பாக பெருமை
1: கண்டிப்பாக அந்த பாடலை நிகழ்ச்சியில் கேட்டு இணையலாம்
0: சார். ஓகே சார்.

0: வந்து உங்களோட பள்ளி காலம் கல்லூரி காலம் இந்த மாதிரிலாம் இருக்கணும் சார். நீங்கள் என்ன சார் படிச்சிருக்கீங்க?
1: நான் வந்து சிவகாசியில் வந்து பிளஸ் டூ வரைக்கும் படித்தேன் சார். அடுத்து தூத்துக்குடியில் போய் எங்கள் பாட்டி வீடு இருக்குது, அங்கே போய் நான் பிகாம் படித்து முடிச்சிருக்கேன் சார். பள்ளி சிவகாசியை வந்து இங்கே வந்து ஒரு தொழில் ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார்.
0: சார், இப்போ பள்ளி கல்லூரியெலாம் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்ப பள்ளியை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இல்லை பள்ளி காலங்கள்லேயே நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பாடலாம் கேட்டு ரொம்ப விரும்பியிருப்பீங்க. பள்ளி பருவ காலத்தில் அப்போல்லாம் ரேடியோ கண்டிப்பாக எல்லாருமே அதிகபட்சமாக
1: கண்டிப்பாக
0: அப்படிங்கிறப்ப அப்போல்லாம் நீங்கள் கேட்டு உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கிற பாடல்கள்
1: அப்படி பார்க்கும்போது அந்த காலத்தில் வந்து கிட்ட மோகன் மைக் மோகன் சொல்லுவாங்க, அவர் பாட்டுலாம் இந்த இதை என்னது தென்றல் என தொட்டிலேருந்து கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.

நேர்கள் இதுவரை கேட்டது விருந்தினர் விருப்பம். இன்றைய விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றார் சிவகாசியைச் சேர்ந்த வானொலி நேயர் எஸ் பழனிசாமி அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளைய விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் கேட்கலாம். ஆகாஷ்வாணி இசை

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 10:30 26 நொடிகள். நாம கேட்க போறோம் ஒரு பட பாடல்கள். கௌதம் வாசுதேவ் மேனன் எழுத்து இயக்கத்தில் கலைப்புழு எஸ் தானு தயாரிப்பில் 2003 திரைக்கு வந்த

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 10:30, 26 நொடிகள். நாம கேட்க போறோம் ஒருபட பாடல்கள். கௌதம் வாசுதேவ் மேனன் எழுத்து இயக்கத்தில் கலைப்புழு எஸ் தானு தயாரிப்பில் 2003 திரைக்கு வந்த காக்கா காக்கா திரைப்படத்திலிருந்து தான் இன்றைக்கு ஒருபட பாடல்கள் கேட்க போறோம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல ஒரு படப்பாடல்கள் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் தாமரை வரிகளை ஒழித்துக் கொண்டிருக்கிறது.

இயக்குனரும் நடிகருமான கே பாக்யராஜ் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள். இன்றிரவு 10 மணிக்கு 103.3 மதுரை FM மற்றும் 100.9 ராமேஸ்வரம் FM பாக்யராஜ் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள்.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

0: மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம்ல இன்று இரவு 10 மணிக்கு பட்டு சிறகில். இயக்குநரும் நடிகருமான கே பாக்கியராஜ் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள்.
1: அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே,
0: கேட்க தவறாதீர்கள். இன்று இரவு 10 மணிக்கு 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் 100.9 ராமேஸ்வரம் எஃப்எம் பாக்கியராஜ் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள்.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

0: இயக்குனரும் நடிகருமான கே பாக்யராஜ் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள்.
1: அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே
0: கேட்க தவறாதீர்கள். இன்று இரவு 10 மணிக்கு 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் 100.9 ராமேஸ்வரம் எஃப்எம் இல் பாக்யராஜ் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள்.
1: அந்தி வரும் நேரம்
2: நிறைவு பெறுகிறது. ஒரு பட பாடல்கள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுகள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுபேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகளை நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளதாக சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு இதுவரை 2,81,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை இன்று 42 ரூபாய் அதிகரித்துள்ளது. பொறியியல் படிப்பிற்கான JEE அட்வான்ஸ் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2,369 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்து 1,16,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வலம் வர காத்திருக்கிறது கண்ணாடி மாளிகை. தினம் தினம் புது புது தலைப்புகளுடன் வலம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகையில் இன்றைக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. என்ன சிறப்பு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறீங்களா? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கேற்றாற்போல் ஜூன் 1 உலகம் முழுவதும் உலக பெற்றோர்கள் தினம் வந்து அனுசரிக்கப்படுது. அதாவது நம்ம இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம் மீது பாசம் வைத்தவர்கள், நம்மை நேசித்தவர்கள் நம்மளோட பெற்றோர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அந்த பெற்றோர்கள் தினத்தை வந்து கொண்டாடும் விதமாக இன்றைக்கி நம்மோட நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. குழந்தைகளோட வளர்ச்சிக்கு பெற்றோர்கள் செய்யும் தியாகங்களையும் தன்னலமற்ற அன்பையும் பற்றி தெளிவாக நமக்கு வந்து எடுத்துரை ற்காக இல்லத்தின் இதயம் உலக பெற்றோர் தின சிறப்பு நிரலின் நிகழ்ச்சி நம்ம கூட வந்திருக்கிறாங்க சைக்காலஜிஸ்ட் ஜி ஐஸ்வர்யா அவர்கள். வணக்கம் மேம்.
3: வணக்கம் டயானா.
2: வணக்கம். நீங்கள் வந்து மேம், குழந்தைகளோட வளர்ப்பில் பெற்றோரோட பங்கு என்ன இருக்குன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க மேம்? அப்படியே நம்ம நேராக நிகழ்ச்சிக்கே பேசிடலாமே.
3: ஓகே. ஸோ பெற்றோரோட பங்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமானது தான் அண்ட் மிகவும் முக்கியமானது. குழந்தைங்க பிறந்ததுலேருந்து 7 வரைக்கும் 90% ஆஃப் த பிரெயின் வந்து டெவலப் ஆகுறது அந்த ஸ்டேஜில் தான். ஸோ அந்த ஸ்டேஜில் டெவலப் ஆகும்போது பெற்றோர்கள் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதை பார்த்து தான் அந்த குழந்தைங்க வளர்றாங்க. ஸோ நம்ம சொல்லி கொடுக்குறோன்றதை தாண்டி அப்சர்வேஷனல் லேர்னிங் வந்து நிறையா அந்த ஸ்டேஜில் இருக்கும். ஸோ அதனால பெற்றோர் தான் வந்துட்டு ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரோல் மாடல். ஸோ பெற்றோர் மூலியமாக தான் அந்த குழந்தை வந்து உலகத்தையே பார்க்குறாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
2: அதாவது பெற்றோர்கள் தான் ஒரு முன் மாதிரியாக இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க. நேர்களே, நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 இணையலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு.

0: இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை இல்லத்தின் இதயம் உலக பெற்றோர் தின சிறப்பு நேரலை நிகழ்ச்சி தான் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம் நேர்களே. மேம் நீங்கள் சொல்லுங்கள் மேம், அதாவது ஒரு குழந்தை வந்து வாழ்க்கையில் வந்து வளரும்போது பெற்றோர் வந்து படிப்படியாக என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம், கல்வி அதாவது அவங்களுடைய திறமையை வந்து கொண்டு வர்றது பெற்றோர்கள் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேம்?
1: ஸோ பெற்றோர் குழந்தைங்கன்ற ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டோம்னாவே நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், அப்பா அம்மானா படிக்க சொல்லுவாங்க, நம்மளை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்துட்டு நம்மளோட பிஹேவியர்ஸ் எல்லாமே அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் திங்க் பண்ணுறோம். பட் அதையும் தாண்டி ஒரு குழந்தை பெற்றோர் அப்படின்ற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே பியூரானது. ஸோ எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லாமல் டெவலப் ஆகிறது தான் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ அப்படி இருக்க ரிலேஷன்ஷிப்பில் நம்ம வந்து ஆஸ் அ பேரண்ட்டாக வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பியூர் சப்போர்ட் அண்ட் ஒரு பியூர் லவ்வை வந்து கொடுத்தோன்னா ஆப்வியஸாக அந்த குழந்தைங்க வந்து நம்ம எதிர்பார்க்கறத தாண்டி ஒரு நல்ல ஸ்டேஜ்க்கு போவாங்க, சரிங்களா? ஸோ கல்வி படிப்புல மட்டும் நம்ம வந்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு வந்து அவங்களை கட்டாயப்படுத்தாம அவங்களுக்கு என்ன வருதோ நம்ம அவங்க போக்குல விட்டு அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஸோ ஆப்வியஸா அந்த குழந்தைங்க வந்து நல்ல ஒரு ஸ்டேஜ்க்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கு.
0: அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து என்ன திறமை இருக்கு அப்படின்றத அந்த பெற்றோர் வந்து கண்டுபிடிச்சு அதோட வழியில அவங்க வந்து வளர்றதுக்கு வகை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க நீங்க, அப்படித்தானே? அதுதான் சொல்றீங்க. இப்ப நம்ம கிட்ட பேச காத்துட்டு இருக்க நேர்கிட்ட பேசிடலாமே. வணக்கம்.
2: அகில இந்திய வானொலிக்கு ராட்டிப்பட்டு பாண்டியராஜன் அன்பான வணக்கம்மா.
0: இன்னைக்கு கொடுத்த
2: தலைப்பு உண்மையில ஒரு மூலப்பொருள், அதாவது மனித ஒவ்வொருத்தவங்களுக்கும் மூலப்பொருள் யாருன்னா அவங்க தாய் மட்டும்தான். தாய் இல்லாம எதுவுமே இல்லைன்னு சொல்லுவோம், ஆனா நம்ம அந்த குழந்தையினால அந்த தாய் படுற அவஸ்தைய ஒவ்வொரு குழந்தைகளும் நினைச்சு பார்த்தா தாய யாருமே மறக்க மாட்டாங்க. சின்ன வயசுல அவரும் இருக்கும் போதுமா எங்க அம்மா அவங்க வடை சாப்பிட்டாங்க, அந்த படம் உங்களுக்கு சேரணும்னா எனக்கு போச்சு. அப்ப ஒரு பின்னி பிணைந்து ஒரு உறவு எதுக்கானா அந்த தாய் மட்டும்தான்மா. அந்த தாயை வந்து இன்னைக்கு எனக்கு பேச இந்த ஆல் இந்திய ரேடியோல வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாம் மகிழ்ச்சி. தாய வந்து எல்லாரும் போட்டி வணங்கணும், போட்டு தொடங்க முடியாட்டியும் கூட பரவாயில்ல, அவங்கள இப்ப இன்சல் பண்ணாம இருந்தா போதும்ன்றது என்னுடைய தாயனுடையான கருத்து. வாய்ப்புக்கு வைத்து நன்றி, வணக்கம்மா.
0: நன்றிங்க ஐயா, நன்றி. அதாவது அவங்களோட தாயை வந்து மறக்கல, அவங்க வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடுல இருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதை பத்தி அந்த நேயர் பகிர்ந்துகிட்டாங்க. நம்ம இப்ப பேசலாம் மேம். அதாவது இப்ப ஒரு திறமையை வந்து கண்டுபிடிக்கணும் ஒரு குழந்தைகிட்ட அப்படின்னு சொன்னோம், அதை எந்த வகையிலலாம் குழந்தைங்கிட்ட நம்ம பேசி மோட்டிவ் பண்ணலாம் ஒரு பேரண்டா இருக்கிறவங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க.
1: ஸோ மோட்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணணும்ல. ஸோ இப்போ இருக்க சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரண்ட்டுமே மோஸ்ட்லி ஒர்க்கிங்காக இருக்காங்க. ஸோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்றது கம்மியாக இருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம குவாலிட்டி ஆஃப் டைம்னு சொல்லுவோம். ஸோ குவான்டிட்டின்னும் போது அளவு நிறையா இருக்குது. நான் நிறையா நேரம் செலவு பண்ணுறதை விட நான் கொஞ்சம் நேரம் செலவு பண்ணாலும் அந்த குழந்தைக்கு கூட ஒரு 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ நான் அவங்க கூட உட்காந்து பியூராக அவங்களுக்காக மட்டும் வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாமல் நான் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன வரும், என்ன வராது, ஸோ இதெல்லாமே என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் கேட்ட க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா எப்படி திறமையை கண்டறியலாம், ஃபர்ஸ்ட் அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மூலியமா நம்ம ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன வருது வரல அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணலாம். தென் அதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி அடுத்த ஸ்டெப்க்கு எடுத்துகிட்டு போகிறது, அதில் அவங்களுக்கு ஸ்பெஷலைஸ் ட்ரைனிங் கொடுக்குறது, அது அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு காம்படிஷன்ஸோ இல்லை அதை லேர்னிங் அடுத்த லெவல் லேர்னிங்க்கு எப்படி கொண்டு போகலாம், இதெல்லாமே நம்ம பண்ணலாம். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு குழந்தையோட திறமையை வந்து ஆஸ் அ பேரண்ட்டாக வந்து நம்ம பில்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து கம்யூனிகேஷன் வந்து ரொம்பவே முக்கியம். அதுக்கு வந்து நான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் டெய்லி, அட்லீஸ்ட் ஒரு நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னா பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது நான் அந்த குழந்தை கூட வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாமல் ஸ்பெண்ட் பண்ணணும்.
0: இப்போ வந்து வேலைக்கு போகிற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இப்போ வீட்டில் இருக்கிறவங்களால வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். இப்போ வேலைக்கு போகிற பேரண்ட்ஸ் மீட் பண்ணுற பெரிய ஸ்ட்ரகிளே அதுதான் நம்ம வந்து சொல்லலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் வந்து டெய்லி வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம், வேறு என்ன அவங்களுக்கு நீங்கள் வந்து டிப்ஸ் கொடுக்கலாம் மேம் அவங்க குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக?
1: ஓகே, ஆஸ் அ பேரண்ட்டாக பேரண்ட்ஸ் சைட்லேருந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஒர்க் பிளேஸ் ஸ்ட்ரெஸ் இருக்கும், வீட்டில் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இதெல்லாத்தையுமே அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போய் ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் அவங்க கிட்ட குழந்தைங்க கிட்டேன்னு வரும்போது நம்ம அந்த ஸ்பேஸை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ அவங்களோட வேர்ல்டுக்குள்ளே நம்மளும் போயிடணும் குழந்தைங்க மாதிரி, மோர் தேன் நான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறதை தாண்டி நான் என்னோட இமோஷன்ஸாக அவங்கக்கிட்ட நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன், அவங்கக்கிட்ட நான் வந்து டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா, அவங்களுக்குமே ஓகே அம்மா நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, அப்பா நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, நம்ம கூட ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், எங்கள் வீட்டில் ஒரு 8 மந்த் ஓல்டு பேபி இப்போ இருக்குது. ஸோ அந்த பேபிக்கிட்ட நான் பேசிகிட்டே இருந்தேன்னா அவன் ஒரு ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டான். நான் சும்மா சிரிச்சிட்டு நான் வந்து ஃபன்னி ஃபேஸஸ் மேக் பண்ணுறேன், நான் டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னா

0: நல்லா சிரிப்பான். ஸோ அவங்களுக்கு வந்து அப்சர்வேஷன் தான், அவங்க கண்ணுக்கு என்ன தெரியுதோ அவங்க தான் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. நான் சும்மா உம்முன்னு இருந்தால் அந்த பேபியும் உம்முன்னு தான் இருக்கும். ஸோ அவங்களோட வேர்ல்டுக்குள்ளே நம்மளும் போயிடணும். ஸோ குழந்தைங்க நான் வந்து என் வழியிலே நான் சொல்லி புரிய வைக்கிறேன், நான் டாக்டராக இருக்கேன், இன்ஜினியர் இருக்கேன், நான் என்னோட டேர்ம்ஸ்லே பேசிட்டு இருந்தேன்னா அவங்களுக்கு புரியாது. ஸோ நம்ம அவங்க வேர்ல்டுக்குள்ளே என்டர் ஆகிடணும்,
1: அதாவது குழந்தைகளோட உலகத்தில் போய் நம்மளும் குழந்தைகளாகவே மாறிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இப்போ அடுத்ததாக பேச காத்துட்ருக்க நேர்கிட்ட பேசலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்கய்யா?
2: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கில இருந்து சா சிவகுமார்.
1: சொல்லுங்கய்யா, மேம் கிட்ட பேசுறீங்களா, கேள்வி எதுவும் கேக்குறீங்களா?
2: இருவருக்கும் இனிய வணக்கம்.
1: இனிய வணக்கம்.
0: வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம். அதாவது இன்னைக்கு சூழ்நிலையில பார்க்கின்ற போது இன்னைக்கு வந்து அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது, அந்த பொருளாதார ரீதியாக. அப்படி இருக்கின்ற போது அந்த குழந்தைகள் காப்பகம் என்று இருக்கிறது, அந்த காப்பகத்துல விட்டுட்டு அவங்க வேலைக்கு போயிடுறாங்க, திரும்ப வந்து நைட்டு அழைச்சிட்டு போயிடுறாங்க, இல்லைன்னா அவங்க வந்து பாத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அவங்களுக்கு வந்து அந்த அன்புங்கிறது வந்து குறையுது. இது வந்து எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட பெற்றோருக்கும் அந்த குழந்தைக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பினுடைய அந்த பாகுபாடு வந்து குறையுது மேடம். இதை பத்தி என்ன சொல்றீங்க? அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த வயதானவர்கள் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல வந்து முதியோர் இல்லம் என்று இருக்கிறது, அதுல கொண்டு போய் விட்டுறாங்க, அவங்கள வந்து வீட்லயே வச்சு நம்ம வந்து பராமரிக்கணும், அதெல்லாம் அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க மேடம், நான் ரேடியோல கேட்டுக்கேன்.
1: நன்றி. நன்றிங்கய்யா மேம், நீங்க சொல்லுங்க.
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றிங்கய்யா மேம், நம்ம பேசின விஷயங்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க நினைக்கிறேன்.
0: சோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஸோ மோர் தேன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றதை தாண்டி அந்த குவாலிட்டி, நான் எவ்வளோ குவாலிட்டி அந்த குழந்தைக்கு கொடுக்குறேன். ஸோ டெய்லி நான் ஒர்க்குக்கு போகிறேன், டைம் இல்லை அப்படின்னாலும் டெய்லி நான் செக் பண்ணணும், இன்றைக்கி ஒன் டே எப்படி இருந்துச்சு, என்ன பண்ணீங்க இன்றைக்கி, ப்ளே ஸ்கூலாக இருக்கட்டும் எங்கேயா இருக்கட்டும், நம்ம அவங்களோட கம்யூனிகேஷன் பேட்டர்ன்லே போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன இன்றைக்கி பிடிச்சது என்ன பிடிக்கல, இதெல்லாமே நம்ம டெய்லி செக்இன்ஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தென் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களோட வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு நம்மளும் சேர்ந்து இருக்கிறது. ஸோ இதெல்லாமே அந்த குழந்தைங்களோட நம்ம ரிலேஷன்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு, இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு அவர் கேட்டதுக்கு ஆன்சராக இருக்கும். செகண்ட் ஒன் வந்து அதுவுமே ரெண்டுமே பேரலாக பார்த்தீங்கன்னா அதில் ஏஜ் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்குது. குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூல்லையோ ப்ளே ஸ்கூல்லையோ விட்டுடுறோம், வயசானவனோ கொண்டு போயிட்டு ஓல்டேஜ் ஹோம்ல விட்டுடுறோம். ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்துக்கிறதுக்கு டைம் இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்ற ஒரு ரீசன் தான். ஸோ என்ன தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிடுச்சு, டைம் இல்லைன்னாலுமே நான் என் ரிலேஷன்ஷிப்பை ஃபஸ்ட்டு வேல்யூ பண்ணணும். வயசாயிட்டாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, குழந்தை என்னோட குழந்தை, வயசாயிட்டாலும் அவங்க என் அப்பா அம்மா. ஸோ அவங்கள நான் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணி கடவுள் மாதிரி பார்க்குறதெல்லாம் ஓகே, பட் வயசானாலும் அவங்க இந்த உலகத்துலேருந்து போகிற வரைக்குமே நான் அதே ரெஸ்பெக்டை வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை வேல்யூ பண்ணணும். ஸோ வயசாயிருச்சு, அவங்களால எந்த ப்ரோஜனமும் எனக்கு இல்லைன்னு வரும்போது நான் அவங்கள தள்ளி வைக்கிறேன்னா, தென் நான் வந்து உண்மையிலே அவங்கள வந்து அப்பா அம்மாவாக கருதலை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னீங்களா, அன்னையும் பின்னா முன்னறி தெய்வம், தெய்வமா நம்ம பார்த்தது கிடையாது. நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் தெய்வம் நம்ம சொல்லும் போது நம்மளோட பேரண்ட்ஸ் மட்டும்தான். சைக்கலாஜிக்கலாவும் நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ ஸ்பிரிச்சுவலா தாண்டி சைக்கலாஜிக்கலா பாத்தீங்கன்னா, நம்ம காடை வந்து எங்கேயுமே பார்த்தது கிடையாது. மேபி நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பாங்களா இருக்கும், பட் விஷுவலா நம்ம காடுன்னு பாக்குறது வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் தான். அவங்க தான் நம்மளுக்கு எல்லா விஷயத்தையுமே, அவங்க தான் நம்மளுக்கு ஒரு சேஃப் ஜோன், நம்மளுக்கு கேர் அண்ட் கன்சர்ன் லவ் எல்லாமே கொடுக்குறது அவங்க தான். ஸோ இதை வந்து நம்ம லாஸ்ட் வரைக்கும் நம்ம பின்பற்றணும்னா அந்த ஸ்டேஜ்க்கு நம்ம போகணும்னு அவசியம் கிடையாது.
1: கண்டிப்பாக.
0: ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் அவங்க பேரண்ட்ஸை வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும், நீங்கள் ஸ்டார்டிங்கில் அவங்க உங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ நீங்களும் அதே மாதிரி அவங்கள லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்துக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன்.
1: அதாவது சின்ன வயசில் நம்ம பெற்றோராக இருக்கும்போது நம்ம குழந்தைகளோட எவ்வளோ நேரம் செலவிடுறோமோ அதே டைமிங் வந்து குழந்தைகள் வந்து பெரியவங்க ஆனதுக்கப்புறம் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட செலவிடுவாங்க. நீங்க சொல்ல வரீங்க அப்படிதானே மேம்? நேர்களை தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி, மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை.
3: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சர் கடை தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
3: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கண்ணாடி மாளிகை, இல்லத்தின் இதயம், உலக பெற்றோர் தின சிறப்பு நேரலை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க சைக்காலஜிஸ்ட் ஜி ஐஸ்வர்யா அவர்கள். அதாவது குழந்தைகளை வளர்க்கறதுல நிறைய விஷயங்கள், அதை பத்தி நம்ம பேசிட்டே இருந்தோம். இந்த காலத்துல இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து எதிர்கொள்ளும் சவால்கள் என்னென்ன குழந்தைகளை வளர்க்கறதுல?
4: வளர்க்குறதுல சவால்கள்னு பார்த்தோன்னா, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இப்போ நிறைய பேரண்ட்ஸ்க்கு இல்லை. நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி எல்லாருமே ஒர்க்கிங் பேரண்ட்டாக இருக்காங்க. ஸோ ஒர்க் ப்ளஸ் ஹோம் ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நிறைய கஷ்டம் இருக்கிறதுனால ஃபஸ்ட் அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கிறது குழந்தைங்களை வளர்க்குறது அப்படின்றதுக்காக.

0: ஏன்னா நான் மார்னிங் 9 or 8 ஒரு 9 hours 8 hours டியூட்டிக்கு நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னும்போது ஈவினிங் நான் வரும்போது நானுமே ஃபெட்டிக் டயர்ட் ஆகிடுறேன். ஸோ அதுக்கு மேலே நான் என் குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கணும், அவங்க கூட ஒரு குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா அவங்க கூட விளையாடணும் அப்படின்றம்போது அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து நிறையா பேரண்ட்ஸ்க்கு இப்போ பண்ண முடியறது இல்லை, அது ஒரு பிரச்சனை. இன்னொன்று சோஷியல் மீடியா, நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணல வீட்லேயே இருந்தாங்கனாலும் இப்போ நம்ம நிறையா விசிபிளாக பார்க்குறோம். நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியா வேர்ல்டுக்குள்ளே வந்து ஃபுல்லாகவே மூழ்கிட்டாங்க, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ரீல்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறோன்னா குழந்தைங்களையும் சேர்ந்து நம்ம வந்து அந்த வேர்ல்டுக்குள்ளே இழுத்துட்றோம். ஸோ அப்போ அந்த இடத்துல பேரண்ட்டுக்கும் குழந்தைக்கும் இருக்க கம்யூனிகேஷனே வந்து கட் ஆகிடுது. ஸோ நான் என் ஃபுல் டைம் வந்து நான் சோஷியல் மீடியாவில் கொடுத்துறேன், இது ஒன்று. தென் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பேரிசன்ஸ் வந்துருச்சு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது, எல்லோரும் இப்படி இருக்காங்க நம்ம இப்படி இருக்கோம், இல்லைனா எல்லாரோட குழந்தை இது பண்ணுறாங்க என் குழந்தை இது பண்ணல. ஸோ அன்அவேரிங்லி நம்ம அந்த ஒரு கம்பேரிசன் கல்ச்சரை வந்து நம்ம வந்து கொண்டு வந்துட்டுருக்கோம். ஊடால் அந்த 90s to 2000 இயர்லி 2000ல் வந்து அந்த கம்பேரிசன்றது வந்து நிறையா நம்ம பேசி பேசி கம்மி பண்ணியிருந்தோம், குழந்தைங்கள வந்து கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ இந்த சோஷியல் மீடியா வந்து டேக் ஓவர் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா நிறையா கம்பேரிசன் திரும்பி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்மளே. எல்லாரும் இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கம்பேரிசனை அந்த இதுக்குள்ளே போயிடும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு சவால்களாக தான் இருக்குது குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு ஒரு பெற்றோருக்கு.
1: இந்த சவால்கள்லேருந்து பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை வந்து திறமையாக கொண்டு வர்றதுக்கு அவங்களோட பண்புகளை, குணநலன்கள்னு சொல்லுவோம் நம்ம, அதை வளர்க்குறதுக்கும் இந்த பிளாட்ஃபார்மில் இருந்தால் நம்ம வரணும். வேலைக்கு போகிற பேரண்ட்ஸோட ஒரு குழந்தைகிட்ட பேச முடியாது, டைம் ஸ்பெண்ட் முடியாது, இதெல்லாம் தாண்டி அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் தென் அவங்களோட குணநலன்களை வளர்க்குறதுக்கும் பெற்றோர் வந்து என்னென்ன செய்யலாம்?
0: ஓகே, நான் ஃபர்ஸ்ட் சொன்னும்போது 0 to 7 இயர்ஸ் தான் பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப பீக்கில் இருக்கும் குழந்தைங்களுக்கு. அப்போ வந்து அவங்க அப்சர்வேஷனல் லேர்னிங் மூலியமாக தான் நிறைய விஷயத்தை கற்றுக்குவாங்க. அப்சர்வேஷனல் லேர்னிங் சொல்லும்போது பார்த்து கற்றுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அப்பா கோவப்பட்டு அம்மா அடிக்கிறாங்கன்னா அந்த குழந்தையும் நாளைக்கு என்ன பண்ணணும்னா கோவப்பட்டால் நம்ம அடிக்கணும் போல் அப்படின்ற ஒரு லேர்னிங்க்கு தான் வந்துடுவாங்க. ஸோ அப்சர்வேஷனல் லேர்னிங் நிறைய நடக்கும். ஸோ நான் என்ன அப்பாவா அம்மாவா நான் எதை பண்ணுறனோ அதை தான் நாளைக்கு அந்த குழந்தையும் பண்ண போகுது. ஸோ இது ஒரு பேஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங்னு சொல்லுவோம். அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங்கில் வந்து கேர் அண்ட் கன்சர்ன் லவ்வும் இருக்கும், அட் த சேம் டைம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே இருக்கும், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதில் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என் லவ்வை காட்டிடணும், நீ பண்ணது தப்பு தான் அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ரூல் இனிமே இப்படி பண்ணக்கூடாது, இல்லைனா இந்த மாதிரி நீ என்கவுண்டர் பண்ணனா நாளைக்கு நீ இப்படி பண்ணு. ஸோ இந்த ரூலே அதுதான், ஃபஸ்ட் நான் என் எமோஷன்ஸை காட்டிட்டு தென் நான் வந்து ஒரு ரூலை சொன்னேன்னா ஆப்வியஸாக அந்த குழந்தை வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதில் நம்ம அத்தாரிட்டேரியன் பேரண்டிங்னு ஆப்போசிட்டாக ஒன்று இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரூல் செட் பண்ணுறது. சில பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ட்ரோலிங்காக இருப்பாங்க, இப்படி தான் இருக்கணும், இப்படிலாம் இருக்கக்கூடாது, ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணுறதுலேருந்து ஃபுட்டு சாப்பிட்றதுலேருந்து வெளியே போகக்கூடாது வரக்கூடாது, ரொம்ப கண்ட்ரோலிங்காக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அத்தாரிட்டேரியன் பேரண்டிங்காக அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங்காக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆப்வியஸாக என்ன ஆகும்னா அந்த குழந்தைக்கு சொல்லாமல் செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்பாட்ட மாதிரி சொன்னால் விட மாட்டாங்க, ஸோ நம்மளாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இட் இஸ் பெட்டர் டு பி அன் அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங். அதில் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக காட்டுறது. ஸோ பவுண்டரி செட் பண்ணுறது, இதெல்லாமே நம்ம குழந்தைங்கள்லேருந்து பண்ண ஆரம்பித்தோம்னா ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சவால்கள்லேருந்து நம்ம வெளியே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பேரண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி குழந்தை இப்படி தான் இருக்கணும்னு இருக்க மாதிரி ஆஸ் அ பேரண்டாக பேரண்ட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கணும்னு சில செட்ஸ் இருக்குது, சில ரூல்ஸ் இருக்குது, நம்ம அதை ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக குழந்தையும் அதுக்கேற்ற மாதிரி வருவாங்க.
1: பெற்றோர்கள்லாம் வந்து முன் உதாரணங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அந்த பெற்றோர்கள் வந்து அவங்களோட குணநலன்களை எப்படி பார்த்துக்கிறாங்களோ அதை பொறுத்து குழந்தைகளோட குணநலங்களும் மாறும், வளரும் பொழுது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ பேச காத்துட்ருக்கு நேயத்தை பேசிடலாமா? வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
2: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்கும் மதுரை பண்பலையும் அன்பு அறிவிப்பாளர்கள், கண்ணாடி மலையையும் அன்பு அறிவிப்பாளர்கள் வழங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
1: சொல்லுங்க ஐயா, நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்க இன்னைக்கு?
2: அதாவது இந்த பெற்றோரை பத்தி ஒரு சில வரிகள்
1: சொல்லுங்க ஐயா.
2: நம்மை பெற்று வளர்த்தவர்கள், பேணி காத்தவர்கள், மொழி கற்று தந்தவர்கள், குறை சொல்லி திருத்தியவர்கள், நிறை சொல்லி மகிழ்ந்தவர்கள், அத்தைய பெற்றோரை போற்றுவது இறைவனை போற்றுவது சமமாகும். அதுதான் சொல்லலாம்.
1: நன்றிங்க, நன்றி. அழகான வரிகளை சொல்லியிருக்காங்க. அதாவது பெற்றோரை போற்றுவது வந்து இறைவனை போற்றுவதற்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அடுத்ததான் நம்ம அப்படியே பேசலாம். குணநலன்கள் பத்தி பேசணும், பண்புகளை பற்றி பேசணும். இப்போ அந்த குழந்தை வந்து இப்போ ஒரு சமுதாயத்துக்கு வரும்போது இப்போது அடிக்டட் டு அந்த சோஷியல் மீடியா, அதிலிருந்து அவங்கள எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது, அவங்கள வந்து எப்படி

0: பாதுகாப்பாக வைக்கிறது, அதுக்கு ஏதாவது சில டிப்ஸ் வந்து பெற்றோர்களுக்கு?
1: ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி அவங்கள்ட்ட அந்த சோஷியல் மீடியாவை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம், கொடுத்துட்டோம். இதுலேருந்து ஃபுல்லாக நான் அவங்கள எடுத்துகிட்டு வர முடியுமானா? முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க அதை டேஸ்ட் பண்ணிட்டாங்க அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா அந்த குழந்தைக்கெலாம் லாலிபப்லாம் ஐஸ்கிரீம் இதெல்லாம் கொடுத்து பழகணுன்னா திரும்பி திரும்பி அந்த டேஸ்ட் எடுத்துகிட்டு அதே கேட்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி வி ஹவ் ஆல்ரெடி கிவன் தம் இது இப்படி ஒரு வேர்ல்டு இருக்குது அப்படின்றத நம்ம வந்து காட்டிட்டோம். பட் இதுலேருந்து ஃபுல்லாக நம்ம இனிமேல் எடுத்துகிட்டு வர முடியுமானா? முடியாது. பட் வி கேன் கிவ் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன், ஸோ பவுண்ட்ரிஸோ நம்ம செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு நீ வந்து ஃபோன் யூஸ் பண்ணலாம், ஃபோன் பாரு, ஆர் இதில் வந்து இந்த கண்டென்ட் தான் பார்க்கணும், எஜுகேஷன் வைஸ் ஒரு கண்டென்ட் பாரு, ஒரு அரை மணி நேரம் பாரு, ஒரு ஆர்ட் ஒர்க்கோ இல்லை ஜென்ரல் நாலேஜ் ரிலேட்டடாவோ நிறைய வருது அதில். அதே ரீல் அதே இதிலே வந்து நிறைய கண்டென்ட்டும் வந்துட்டு நல்ல கண்டென்ட் கொடுக்குறவனும் இருக்கான். ஸோ அந்த மணி பவுண்ட்ரி செட் பண்ணணும். ஸோ என்ன கண்டென்ட் பார்க்க போற, எவ்வளோ நேரம் பார்க்க போற, டைம் அவுட் கொடுக்கலாம், இவ்வளோ நேரம் நீ யூஸ் பண்ணிக்கோ, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து நீ இந்த மணி இது பார்த்துக்கோ, இந்த கண்டென்ட் நீ பார்த்துக்கோ, நீ யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாது, இந்த மணி ரூல்ஸ் செட் பண்ணி நான் வந்து கொடுக்கறது மூலியமா நான் வந்து அவங்கள வந்து தேவையில்லாத கண்டென்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறது, நீங்க சொன்ன மாதிரி அடிக்ட் ஆகாம இருக்கிறது, இது எல்லாத்துலேருந்து நான் அவங்கள வந்து காப்பாற்ற
0: முடியாது. அதாவது ஒரு கால வரையறை கொடுக்க சொல்றீங்க, இந்த நேரத்துக்குள்ள மட்டும்தான்
1: பார்க்கணும்.
0: அதே மாதிரி பேரண்ட்ஸோட கைடன்ஸ் இருக்கணும், அதுவும் இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதே மாதிரி அதுக்கான மாற்று வழிகள் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி செய்யறாங்க எல்லா பெற்றோர்களுமே அப்படின்னு. நான் அங்கங்க இந்த டிராயிங் கிளாஸஸ், அதாவது அதர் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதை தாண்டி ஆனா வெளியே வர முடியாம தான் நிறைய பேர்
1: என்னன்னா இதுல ப்ரோஆக்டிவ் பேரண்டிங் சொல்லிட்டு ஒரு குழந்தை ஸ்கூல் முடிஞ்சு வந்தோன்னா இந்த கிளாஸ் அந்த கிளாஸ் அடுத்தடுத்து அது கிளாஸஸா அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கு, எல்லாத்தையுமே நீ கத்துக்கணும். அது வந்து ரொம்பவே ராங்கான ஒரு விஷயம். ஏன்னா என்னால் எல்லா விஷயத்தையுமே பண்ண முடியாது, என்னால் கராத்தேவும் பண்ண முடியாது, பரதநாட்டியமும் ஆட முடியாது, கேரமும் விளையாட முடியாது, எல்லாத்தையுமே ஒரே ஆளாக பண்ணணும்னா பண்ண முடியாது. பட் எனக்குன்னு ஒரு சிக்னிஃபிகண்ட் டேலண்ட்னு ஒன்று இருக்கும், அதை மட்டும் நான் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள அதில் நான் என்ஃபோர்ஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக அதில் அவங்க ஷைன் ஆவாங்க. பட் இந்த ப்ரோஆக்டிவ் பேரண்டிங் சொல்லி நான் எல்லாத்தையுமே கிளாஸஸ் அட்டன் பண்ண வைக்கிறது வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் கொடுக்குமே தவிர அது எந்த அளவுலையும் அவங்கள வந்து பில் பண்ண வைக்காது. இன்னொன்று, நான் என் பேரண்ட்ஸ் சொன்னாங்கன்னு தான் பண்ணேன், எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவங்களுக்கு இருந்து இருக்கும். சோ அது அவங்களுக்கு ஒரு க்ரோத் மைண்ட் செட்டை வந்து கொண்டு வராது.
0: அப்போ அந்த ஆக்டிவிட்டீஸ் கூட அவங்களுக்கு வந்து தனித்துவமான திறமை என்ன இருக்கோ அதை நம்ம வெளிக்கொணர்க்காக வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அடுத்ததா பேச காத்துட்டு இருக்க நேயர்கிட்ட பேசிடலாமே. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: நேற்று உள்ளங்களுக்கு பாச வணக்கங்களுப்பா. அன்பு சுவர்த்திக்கும் சிறப்பு அழைப்பாளர் அம்மா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். மதுரை ஜவகர்புரத்திலிருந்து உங்கள் அன்பு சொன்னி.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: இந்த பெற்றோர்கள் தின வாழ்த்துக்கள். அதாவது தாய் தகப்பனுடைய உணர்வுகள் வந்து எப்ப புரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம திருமணம் முடித்து நம்ம குழந்தைகள் வந்த பொழுது தாய் இப்படி உணர்வுகளை வந்து புரிஞ்சுக்கிறோம். அந்த தருணங்கள் வரும் பொழுதுதான் ஐயோ நம்ம தாய் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க வந்து அந்த நடி அந்த நொடி பொழுது அந்த நிமிஷம் தான் அப்படி உணர்வோம் கண்டிப்பா. இப்ப என்ன சரி, எல்லாருமே ஆசிரியர் மேல சொல்றாங்க, ஆனா மோட்டிவேஷன் ஆசிரியர் கொஞ்சம் மோட்டிவேஷன் தாங்களே, இவங்க முழு மோட்டிவேஷன் தான் பெற்றோர்கள் இருக்கணும். மோட்டிவேஷன் வந்து பெற்றோர்கள் ஒரு கண்காணிக்கணும். இப்ப உள்ள காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா, பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி அதை கண்காணிக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. ஆமா, ஏன்னா தாங்க இல்ல கல்லூரி போறாங்க வராங்க, ஸ்கூல் போறாங்க வராங்கன்னு கண்டிப்பா வெறுமனை கூடவே கூடாது. அவங்க என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க, ஒரு மொபைல்ல இருந்து ஒரு மொபைல்ல வந்து நல்ல நிகழ்வுகள் இருக்கு, கெட்ட தீய நிகழ்வுகள் இருக்கு, என்ன பண்றாங்க என்ன கண்காணிக்கிறது முழு பொறுப்பு வந்து பெற்றோருடைய நம்ம கடமை. ஏன்னா ஜஸ்ட் ஒரு நொடி பொருள் வாழ்க்கையை வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து தீய செயல்பாடுகள். அதனால பெற்றோர்கள் வந்து வழிநடத்துதல் அதுக்கான அது உந்துதல் சக்தி அதுக்கான அது பெற்றோர்களை மதிக்க கூடாது. அதே மாதிரி அந்த குழந்தைங்க வந்து பெற்றோரை பேச மதிக்கக்கூடிய ஒரு ஒரு மோட்டிவேஷனா ஒரு பாசிட்டிவான நிகழ்ச்சியில நம்ம உள்வாங்கிக்கிறோம் நம்ம பிள்ளைகளாக நாம. அதாவது என்னுடைய சார் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிருக்கு, கட் பண்ணிடாதீங்க. என்னுடைய அம்மா வந்து தாயார் வந்து அந்த பையன் எட்டு பேர்ல அந்த அந்த அந்தோனி ஒரு பயந்தான் டீச்சர் படிக்கிறான், இவன் அடிச்சே கொண்டுட்டுவாங்கன்னு சொல்லி விட்டுட்டு வருவாங்க. அந்த லூயிஸ் டீச்சர் அடிச்சே கொண்டுட்டு வாங்க டீச்சர் வாங்க, எப்படி ஒரு நிகழ்வு பாத்தீங்கன்னா உரிமையோடு சொல்லிட்டு வாங்க. அதேபடி அந்த சுஷ்ட சூழ்நிலையை உணர்ந்து அந்த டீச்சர் ஆசிரியராகிய நம்ம எப்படி உங்க அம்மா எப்படி சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு அந்த குடும்ப சூழ்நிலை உணர்ந்து நம்ம கண்டு டிசிப்ளினா கண்டிச்சு ஒரு படிக்க வைப்பாங்க வந்து. அப்படி ஒரு காலகட்டங்கள்லாம் மாறி இப்ப பாசிட்டிவான காலங்கள் இருக்கு. ஆசிரியர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு சொல்றதுக்கு உரிமைகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆசிரியர்களுக்கு எப்படி பெற்றோர்களுக்கு உரிமை இருக்கோ, பள்ளிக்கூட சாலைக்கு கல்லூரிக்கு வந்த பிறகு ஆசிரியர்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு. சௌரி, என்னுடைய கருத்து.
0: நன்றி. அதாவது கண்டிப்புடன் வந்து குழந்தைகள் வந்து வளர்த்தாங்க அப்படின்றதுதான் வந்து அந்தோனி ஐயா வந்து சொல்ல வராங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேம். தொடர்ந்து பேசலாம் நேர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.

0: 3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம்ல இன்று இரவு 10 மணி

0: கண்ணாடி மாளிகை இல்லத்தின் இதயம் உலக பெற்றோர் தின சிறப்பு நிரலை நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம கூட சைக்காலஜிஸ்ட் ஜி ஐஸ்வர்யா அவர்கள் வந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். மேம், நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கோம். மேம், இப்போ இருக்கிற குழந்தைகள் வந்து இந்த எக்ஸாம் டைமில், தேர்வு காலங்களில் படிக்கிறதுக்கு பெற்றோர்கள் வந்து எந்த வகையில் உதவி செய்யலாம், அதை பற்றி நீங்கள் ஒரு கருத்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுங்கள் மேம்.
1: ஓகே, எக்ஸாம் டைம்னு சொல்கிறத விட மோஸ்ட்லி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே பேரண்ட்ஸ் கொடுக்க வேண்டிய சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அந்த வீடே வந்து ஒரு வார் ஜோன் மாதிரி மாத்திடுவாங்க. அந்த எக்ஸாம் டைமோ ஏதோ ஒரு அசஸ்மெண்ட் பீரியட்ல பாத்தீங்கன்னா, குழந்தைங்களோட சேர்ந்து பேரண்ட்ஸும் சேர்ந்து ஸ்ட்ரெஸ் ஆக்கி அது இன்னும் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப வீட்டே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஜோனா மாத்தாம அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு என்வாயர்மெண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அதாவது மார்க்குன்றது வந்து நீ படிச்சு நீ புரிஞ்சு எடுக்கிறது தானே தவிர, நீ மற்றவனோட போட்டி போட்டு நான் வந்து சொசைட்டிக்காக காட்டணும் அப்படின்றதுக்காக நீ மார்க் எடுக்கணும்ன்ற எந்த அவசியமே இல்லை அப்படின்றத நம்ம அவங்களுக்கு வந்து கன்வே பண்ணாலே போதும், அவங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம யூஸ்வலாக என்ன சொல்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பாங்க, எழுத்த வீட்டுக்காரங்க கேட்பாங்க, எல்லாருமே உன் மார்க்கை கேட்பாங்க. டென்த்துன்னோன்னா எல்லாரும் உன் மார்க்கை கேட்பாங்க, நல்ல மார்க் எடு நல்ல மார்க் எடு. ஸோ சம்வேர் வந்து நான் வந்து என் குழந்தை இவ்வளோ மார்க் எடுத்துருச்சுன்னு நான் காட்டிக்கணுன்றதுக்காக தான் நான் ப்ரெஷர் பண்ணுறேன் அந்த இடத்துல. ஐ எம் நாட் சேயிங் உன்னால் முடிஞ்ச அளவு படி, உன்னால் எடுக்க முடிஞ்ச அளவு எடு அப்படின்னு நான் வந்து நிறையா பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. பட் அதையும் தாண்டி மோஸ்ட்லி பார்த்தோன்னா நம்ம மார்க்கில் தான் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அந்த விஷயத்த நம்ம கம்மி பண்ணிக்கலாம், அந்த என்வாயர்மெண்ட்டை வந்து அவங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக மாற்றி கொடுக்கறது. ப்ளஸ் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்லீப், நல்ல ஃபுட் ஹேபிட்டை வந்து டெவலப் பண்ணி கொடுக்குறது. அவங்கள வந்து ஃபஸ்ட்டு ஹெல்த்தியாக வைக்கணும். ஃபிசிக்கலி அவங்க ஹெல்த்தியாக இருந்தால் தான் அவங்களுக்கு படிக்கிற அளவுக்கு வந்து ஒரு மென்டல் ஹெல்த்தும் வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் அந்த ஒரு ஸ்ட்ரென்த்துமே இருக்கும். சரியான சாப்பாடு, தூக்கம் இதெல்லாமே இல்லாமல் இருந்தாங்கனாலும் அவங்களால ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் டெவலப் பண்ணிக்கிறதோ வந்து முடியாது. ஸோ வந்து இது வந்து ஒரு முக்கிய பாயிண்ட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மோர் தேன் ஸ்டடிஸ் இதெல்லாம் தாண்டி நீ என் குழந்த, நீ எவ்வளோ மார்க் எடுத்தாலும் எடுக்கலைனாலும் நீ என்னோட குழந்த அப்படின்றத நான் அவங்களுக்கு புரிய வைக்கணும்.
0: அதாவது மதிப்பெண்கள் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பெற்றோருக்கும் குழந்தைக்குமான உறவு வந்து ரொம்ப பலமாக இருக்கும்.
1: சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேரண்ட்ஸ் மார்க் கம்மியாக எடுத்தாங்கன்னொன்னே பேச மாட்டாங்க, இல்லைன்னா அடிச்சிருவாங்க, திட்டுவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த குழந்தைக்கு என்னன்னா, அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பே இருக்கு போல, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அப்பா அம்மா நம்ம கிட்ட பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு புரிதல் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் மார்க் இதெல்லாம் வேற, குழந்தையா நீ எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ன்றது வேற அப்படின்றத வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ ஸ்டடீஸ் அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் செப்பரேட். நம்ம எப்படி சொல்கிறோம், வேலை தனியாக வீடு தனியான்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி படிப்பு வேற, இந்த மதர் சன் ரிலேஷன்ஷிப் வந்தது வந்துட்டு டோட்டலி அ டிஃப்ரெண்ட் ஒன்.
0: அதாவது பெற்றோருக்கும் குழந்தைக்குமான அந்த உறவு பாலம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த
1: ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதை நம்ம வேற எதை வச்சு டிஃபைன் பண்ணிடக்கூடாது. இது இது இருந்தால் தான் இது, நீ நல்லா படித்தாதான் நீ என் குழந்தை, நான் உண்மையில் அன்பாக இருப்பேன் அப்படின்ற அந்த டெஃபினிஷனுக்கு நம்ம வந்துடவே கூடாது.
0: இப்போ வந்து அதனாலேயே இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க. அந்த குழந்தைகள் வந்துட்டு இப்போ உள்ள உலகம் அப்படி போயிட்டே இருக்கு, ஒரு ஃபாஸ்டான உலகத்தில் போயிட்டே இருக்கனால படிக்கிறதுக்கும் சரி அதே மாதிரி அந்த எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் பயப்படுறாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணலாம் படிக்கிறதுக்கு, அதுக்கு அவங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் மாதிரி?
1: குழந்தைங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கணும்னா, ஓப்பனாக ஒரு டீச்சர்கிட்டயோ அவங்களுக்கு யார் கிளாஸ் இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட ஒரு நல்ல கம்யூனிகேஷன் பேட், ஒரு ஆப் எஸ்டாப்ளிஷ் பண்ணி என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது முடியலன்றது தென்ன அந்த அந்த நேரத்திலே கிளியர் பண்ணிக்கிறது. இன்னொன்று அவங்களுக்கு எது வரும், எந்த மாதிரி படித்தா வரும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது. எல்லாருக்குமே அந்த ரெடினஸ்னு ஒரு டைம் சொல்லுவோம். சில குழந்தை காலையிலேயே இயர்லியாக எந்திரிச்சு படிக்கும், சிலது வந்து நைட் நேரம் படிக்கும். ஸோ அந்த மாதிரி ரெடினஸ்ன்னு வந்து பர்டிகுலராக என் பிரெயின் வந்து இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு டைமிங் இருக்கும், அதை எந்த டைமிங் நான் ஐடென்டிஃபை பண்ணி அந்த நேரத்தில் நான் வந்து படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ், மென்டல் ஷார்ட்கட்ஸ்லாம் நிறைய இருக்கும். இப்படி இப்படி படித்தா எனக்கு வந்து ஈஸியாக மைண்டில், சில பேர்லாம் சொல்லுவாங்க நான் கண்ணை முன்னே எனக்கு பேஜே அப்படியே வந்து விசிபிளாக ஞாபகம் வரும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி லேர்னிங் ஹேபிட்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி பண்ணாங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
0: கண்டிப்பாக
1: ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிக்கலாம். அதாவது மார்க்ஸ் வந்து நம்மளை டிஃபைன் பண்ண போகிறதே கிடையாது. இது வந்து நான் தப்பாக கைட் பண்ணுறதுக்காக சொல்ல, நான் வந்து ஸ்டூடியஸ் தான், பட் வந்து 90-100% கிடையாது, ஆல்மோஸ்ட் 80-70 அந்த பர்சன்டில் தான் இருப்பேன். பட் அந்த மார்க்ஸ் தான் இப்போ என்னை டிஃபைன் பண்ணியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போஷர். ஸோ உங்கள் மேலே நீங்கள் வைக்கிற அந்த கான்ஃபிடென்ட் தான் வந்து ரொம்பவே முக்கியம்.
0: ஸோ இப்போ நம்ம மேலே ஒரு தன்னம்பிக்கை வேணும், பெற்றோர்களும் வந்து அதை வந்து கொடுக்கணும் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக ஒரு நேயர் நம்மகிட்ட பேச காத்துட்ருக்காங்க. வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்கய்யா.
2: வணக்கம், காசிமாயன் குடித்தரே சார்.
0: சொல்லுங்கய்யா, பெற்றோர்கள் தினம் நீங்க என்ன கேள்வி எதுவும் கேக்குறீங்களா?
2: பெற்றோர்கள் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். நான் வந்து 5

இயக்குனரும் நடிகருமான கே பாக்யராஜ் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள். இன்றிரவு 10 மணிக்கு 103.3 மதுரை FM மற்றும் 100.9 ராமேஸ்வரம் FM இல் பாக்யராஜ் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள்.

0: முறை பார்த்துருக்கேன். எங்கள் தாத்தா பாட்டி அப்பாட்ட வளர்ந்துருக்கேன். எங்களுடைய அண்ணன் தம்பி எங்கள் அப்பா இல்லாமல் பேரண்ட்ஸ் இல்லாமல் எங்கள் அண்ணன் பேரண்ட்ஸாக இருந்திருக்காரு.
1: சரிங்க.
0: நாங்கள் பிள்ளைகளுக்கும் பேரங்களுக்கும் எப்பவுமே கைட்னஸாக இருக்கிறோம். அதாவது கூட்டு குடும்பம், ரெண்டாவது அந்த வழிமுறைகள், அந்த இது வந்து இப்போ ட்ரெண்டிங் மாறி இருக்கு. இப்போ கல்ச்சர் இருந்தாலுமே அவங்களுக்கு ஃப்ரீடம் நம்ம அதிகமாக கொடுக்குறோமோ, எல்லாம் அதிகமாக கொடுக்குறோமோன்றதுதான் கவலையாக தான் இருக்கு. அப்போ வந்து எங்க இதில் கண்டிஷன் நிறையா இருக்கும். படிக்காதவங்கலாம் கூட கண்டிஷன் நிறையா பண்ணுவாங்க. பேரண்ட்ஸு டீச்சர்ஸ் வந்து கண்டிஷன் நிறைய இருக்கும், கண்டிப்பு இருக்கும். ஒழுக்கம் தான் ஃபர்ஸ்ட்டு, அப்புறம் தான் நெக்ஸ்ட்டு தான் படிப்புன்னுவாங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸ்ன்னுவாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. கண்டிஷனோட வளர்ந்தவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. இன்னைக்கு வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க ஸ்டூடெண்ட்டோ குழந்தைகளோ. நான் தவறாக சொல்லலை, அவங்களுக்கு வழிகாட்டுதல் சரியா இல்லையோன்றது தான்.
1: சரிங்க,
0: நன்றிங்க.
1: அதாவது கண்டிப்புடன் வளர்த்தாங்க அந்த காலத்துல வந்து குழந்தைங்களை. இப்ப வந்து கொஞ்சம் செல்லம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிதான் ஐயா சொல்ல வராங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன?
2: இது ஒரு பெரிய ஜென்ரேஷனல் டிஃபரன்ஸ் நம்ம சொல்லலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஜென்ரேஷன் 90s to 2000, ஸோ அவங்க எல்லாம் வளர்ந்து வரும்போது அவங்க என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸை கோத்ரூ பண்ணாங்களோ. ஸோ இப்ப நான் வந்து 90s வச்சுக்கோங்களேன், நான் வந்து 90s இருக்கும்போது என் பேரண்ட் வந்து என்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாங்க, வெளியெல்லாம் விட மாட்டாங்க அப்படின்னு நம்ம நிறைய விஷயம் கோத்ரூ பண்ணிருப்போம்ல. ஸோ அவங்க எல்லாம் இப்ப பேரண்ட்ஸ் ஆயிட்டாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆஸ் அ பேரண்ட்டாக நான் என் ஃபேமிலிக்கு என்ன தேவை, என் குழந்தைக்கு என்ன தேவை அப்படின்றத நான் பார்த்தா மட்டும் போதும். நான் வந்து சொசைட்டியோட கம்பேர் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. இவர் சொன்ன மாதிரி நான் அந்த காலத்தில் கண்ட்ரோல்டாக இருந்தாங்க, நல்லா தான் இருக்காங்கன்னா, இப்போ நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு, நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. நான் ஸ்டில் வந்து நீ எங்கேயுமே போகக்கூடாது, வீட்டில் தான் இருக்கணும், இங்கேருந்து தான் படிக்கணும், இந்த ஊருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா அந்த குழந்தை வந்து இம்ப்ரூவ் ஆகாது, எந்த ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனுமே இருக்காது. நாளைக்கு அவங்க கெரியர்னு வரும்போது ஒரு குவஸ்டின் மார்க்கோடு நின்றுவாங்க. ஸோ கல்ச்சுரல் டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்ற மாதிரி மாறிக்கலாம், பட் வித் சர்டைன் கண்ட்ரோல்ஸ் அண்ட் பவுண்டரிஸ். நம்ம அதை பத்தி தான் திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கோம்.
1: கண்டிப்புடன் கூடிய அன்பு, அதுதான் சொல்ல வரீங்க. கரெக்டாக மேம், அது வந்து குழந்தைங்க கிட்ட நம்ம கொடுக்கும்போது வந்து நமக்கு அது அவங்களோட வளர்ப்பில் சரியா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
3: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் படிப்பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க.
3: ரெண்டு விஷயங்கள் இருக்கு மேம். இந்த குழந்தைகள் அப்படின்னு எடுக்கும் பொழுது பெற்றோர்கள் அவங்களுடைய கனவுகளை இன்றைய காலகட்டத்துல ரொம்ப சிறப்பாக நிறைவேற்றுறாங்க அப்படின்னு சொல்லுவேன். நிறைய விஷயங்கள், அதாவது உளவியல் ரீதியான சில சிக்கல்கள் இருந்ததுன்னா அந்த காலகட்டத்துல பெற்றோர்கள் கிட்ட குழந்தைகள் ஓபன் அப் பண்ணி பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்ப அப்படி கிடையாது, ஏன்னா அப்பாவும் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறாங்க, அம்மாவும் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால அந்த குழந்தைகள் மனசுல பட்ட விஷயங்களை பெற்றோர்கள் கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கறதும் இருக்கு. ரெண்டாவது, அந்த பேரண்டிங்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த குவாலிட்டி டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்பெண்ட் பண்ண முடியலனாலும் பெற்றோர்கள் என்ஷூர் பண்ணிக்கிறாங்க. சாட்டர்டே சண்டேஸா இருக்கட்டும், குழந்தைகளுடைய லீவா இருக்கட்டும், தங்களுடைய ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு அவங்க கூட அந்த டைமை எவ்வளவு குறுகிய காலமா இருந்தாலும் நிறைவா ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களை அவுட்டிங் கூட்டிட்டு போகணும், அவங்க பிக்னிக் கூட்டிட்டு போகணும். அந்த ஒரு பாண்ட் அப்படிங்கறது, ஜெனரேஷன் கேப் அப்படிங்கறத குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில பெற்றோர்கள் நிறைய பேர் நடக்கிறத பாக்குறோம். அது எனக்கு இந்த காலத்து பேரண்டிங்ல ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைவா ஒரு குட்டியான விஷயம் என்னன்னா, பழைய காலகட்டத்துல குழந்தைகளை பொத்தி பொத்தி பேரண்ட்ஸ் வளர்ப்பாங்க, ஐயோ கஷ்டப்படக்கூடாதுன்னு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நீ உலகத்துல முட்டையும் போது நான் உனக்காக இருக்கேன், நீ சறுக்கி விழறியா நான் உன கை கூத்து தூக்கி விடுறேன், ஆனா உன்னை நான் பொத்தி பொத்தி வளர்க்க மாட்டேன், ராதர் உன் கையில சுதந்திரத்தை கொடுத்துவேன், நீ எப்படி பொறுப்புணர்வோட செயல்படுற அப்படிங்கறத பார்த்து நான் உனக்கு கைட் பண்ணுவேன். ஐ வுட் பி அ பெட்டர் கைட் ராதர் தேன் அ பேரண்ட் அப்படிங்கிற ஒரு குணம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மேம், உங்ககிட்ட ஒரு குட்டி கேள்வி மாத்திரம் நான் கேட்கணும்னு விருப்பப்படுறேன். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க குழந்தைகள் கிட்ட அந்த ஓவர் எக்ஸ்போஷர், அந்த பணம் கொடுக்கறதா இருக்கட்டும், அல்லது அவங்களுக்கு அந்த ஓவர் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கறதுனால குழந்தைகள் அட்வான்டேஜா எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அது எப்படி ஃப்ரீடம் அப்படிங்கறத இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் கொடுக்கணும், நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க இதை பத்தி சொல்லுங்க மேம்.
2: ஓகே, ஸோ நான்

0: வந்து ஒரு பேரண்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. நான் எல்லாத்தையுமே கொடுக்கணும், என் குழந்தை நீங்கள் கேட்ட மாதிரி ஃப்ரீடம் கொடுக்கணும், பணம் இருந்து எல்லாமே நான் வந்து என் குழந்தைக்கு பர்ஃபெக்டாக நான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத தாண்டி இட் ஷுட் பி அப் டு த எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகே, இவ்வளோ இவ்வளோ இருந்தால் போதும், நான் அந்த இடத்துலையும் ஒரு ரூல் செட் பண்ணணும். ஸோ என் குழந்தைக்கு இவ்வளோ கொடுத்தா போதும், இவ்வளோ இருந்தால் அவங்களால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நான் ஒரு ரூல் செட் பண்ணி அவங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்குறேன், டைம்லேருந்து மணிலேருந்து எல்லாமே கொடுக்குறேன்னா ஆப்வியஸாக அந்த குழந்தை வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஓகே இங்கே வந்து ஒரு ரூல் இருக்குது, இதுக்கு மேலே நம்ம அவங்க கிட்ட கேட்க கூடாது, இதுக்கு மேல நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ் அவங்களுக்கு புரிய வரும். சோ அதனால ஒரு மோர் தென் ஒரு பெர்ஃபெக்ட்ன்றத தாண்டி நான் அந்த இடத்துல ஒரு ரூல்ஸ் வந்து செட் பண்ணனும், பவுண்டரிஸ் வந்து நான் செட் பண்ணனும். சரிங்களா மேம்?
1: ஓகே ஓகே ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது மேம் உங்களுடைய அந்த டிப். थैंक यू so much.
0: थैंक यू so much.
2: அதாவது வரையறைகள் வகுக்கப்படும் போது அந்த குழந்தைகள் வந்து ஒரு நிதானத்தை உணர்வாங்க. கண்டிப்பாக அவங்க செலவு செய்கிறதா இருக்கட்டும், இல்லை அவங்க அனுபவிக்கிற சுதந்திரமாக இருக்கட்டும், சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துறதா இருக்கட்டும், ஒரு வரையறை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பெற்றோர்கள் தான் அதை கொடுக்க முடியும் கண்டிப்பாக, அப்போ தான் அவங்க தான் கற்றுக் கொடு. அதான் முன்மாதிரின்னு நம்ம முதலே சொல்லிட்டோம் நிகழ்ச்சியோட துவக்கத்திலே. ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பேசலாம் நேர்களை, இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை, தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் ல இன்று இரவு 10 மணிக்கு பட்டு சிறகில். இயக்குநரும் நடிகருமான கே பாக்கியராஜ் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள். பாக்கியராஜ் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள்.
0: மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
2: நேரம் 11:54, 14 நொடிகள். கேட்டுட்டு இருக்கீங்க கண்ணாடி மாளிகை, இல்லத்தின் இதயம், உலக பெற்றோர் தின சிறப்பு நிரலை நிகழ்ச்சி தான் நம்ம பேசிகிட்டே இருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து குழந்தைகளை வளர்க்குறதுல பெற்றோர்களோட பங்கு, அதாவது குழந்தைகள் வந்து அவங்களோட பண்பு நலன்களை எப்படி வளர்த்துக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசணும் மேம். மேம், உங்களோட லைஃப்பில் பெற்றோரோட தாக்கம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு, அதை எங்களுக்காக பகிர முடியுமா மேம்?
3: ஓகே, ஸோ அந்த க்வெஸ்சன் கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து நான் பெரிய தேங்க்யூ சொல்லணும், பிகாஸ் ஆக்சுவலி இட்ஸ் அ குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை பேரண்ட்ஸ். என் பேரண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன், பிகாஸ் அவங்க என் மேலே வச்ச அந்த ஒரு ட்ரஸ்ட்டு, நம்பிக்கைன்றது ரொம்பவே முக்கியம்ல, அந்த ட்ரஸ்ட் ப்ளஸ் அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க, ஓகே இவன் என்ன பண்ணாலும் அதை வந்து கரெக்டாக தான் பண்ணுவா, அப்படியே தப்பாக போனாலும் அவள் அதை மேனேஜ் பண்ணிடுவா. ஸோ நான் தப்பே பண்ணியிருந்தாலுமே அவங்க அதை கண்ட்ரோல் பண்ணாமல் அந்த இடத்துல ஒரு கண்டிப்போடு ஓகே இதை எப்படி பண்ணு அடுத்த டைம் அப்படின்னு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து கொடுத்து வந்ததுனால தான் நான் இந்த ஸ்டேஜில் இருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் ஸ்கூல்ஸ் படித்ததுலேருந்து காலேஜ்லேருந்து எல்லாமே டிசிஷன்ஸ் எடுத்தது எல்லாமே நான் தான். ஸோ கூட அவங்க சப்போர்ட்டிவாக தான் நின்றுருக்காங்க அப்படின்னும் போது ஐ எம் ரியலி ஹாப்பி டு ஹாவ் சச் அ பிளெஸட் பேரண்ட்ஸ். ஸோ பேரண்ட்ஸ் தாக்கத்தை ஏற்படுத்தினாங்களான்றதை தாண்டி பேரண்ட்ஸே எனக்கு தாக்கமாக தான் இருந்திருக்காங்க. ஸோ அதனால இது ஒரு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மேம்.
2: அதாவது குறிப்பிட்ட சில ஒரு விஷயம், ஏதாவது ஒரு நிகழ்வு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு மேம்?

0: இந்த விஷயத்தில் நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக தாண்டி வர்றதுக்கு என்னோட பேரண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஒரு பீரியடில் எனக்கு ஒரு கெரியர் பிரேக் வந்தது, ஒரு ஹெல்த் இஷ்யூனால ஒரு கெரியர் பிரேக் வந்தப்போ நான் வந்து ரொம்ப நான் வந்து ரொம்ப டிப்ரெஸ்ட் ஃபேஸ்க்கு போயிட்டேன். ஸோ நான் அதுலேருந்து வெளியவே வரமாட்டேன் அப்படின்னு நினச்ச பீரியட் அது. ஆக்சுவலாக ரொம்பவே என்னோட பேஷனேட்டடான ஒரு ஜாபை வந்து நான் வந்து லூஸ் பண்ணது, ப்ளஸ் ஹெல்த்து லூஸ் பண்ணது, எல்லாமே போயிடுச்சு அந்த அந்த ஸ்டேஜில் எனக்கு. அப்போ வந்து என்னை வந்து எந்த இடத்துலையுமே பிளேம் பண்ணாமல் உன்னால தான் அந்த தப்பாயிடுச்சு, நீ இப்படி பண்ணியிருக்கலாம்ல, இது பண்ணியிருந்தானா இப்படி நடந்திருக்காது அப்படின்னு எந்த வகையிலுமே என்னை பிளேம் பண்ணாமல் அந்த இடத்துல எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிவா என்னோட ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சரி, அடுத்து நான் கெரியரில் மூவ் பண்ணுறதுக்கும் சரி, உன்னால் முடியும் நீ இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. என்னால் ஃபுல்லாக அதை சொல்ல முடியல, பட் இந்த இந்த ஒரு பீரியடில் வந்து எனக்கு அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அந்த பீரியடில் அவங்க கொடுத்த சப்போர்ட் அண்ட் கான்ஃபிடென்ஸ் தான் இப்போ என்னை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து உட்கார வச்சிருக்கு. ஸோ இந்த ஜேர்னியுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐ எம் நாட் அ வெரி குட் பப்ளிக் ஸ்பீக்கர், எனக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங்லாம் அந்தளவுக்கு வரவே வராது. இந்த வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னு வந்தப்போ வந்துட்டு என் பேரண்ட்ஸ் தான் உன்னால் முடியும் நீ பண்ணலாம், ட்ரை பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சப்போர்ட் கூட இருந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ எந்த இடத்துலையுமே அவங்க வந்து உன்னால் முடியாதுன்னு இது வரைக்கும் எனக்கு சொன்னதே கிடையாது. அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்.
0: கண்டிப்பாக
1: எந்த ஒரு டிசிஷன்லையுமே உன்னால் இதை பண்ண முடியாது, நீ இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னது கிடையாது. நீ பண்ணு, நான் போய் நின்னதே கிடையாது அவங்க கிட்ட இதை பண்ணவா வேண்டாமா, ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துட்டாங்க,
0: ஒரு தன்னம்பிக்கையை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களோட அடுத்தடுத்த கட்ட நிகழ்வு வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறீங்க மேம். நேர்களை இதுவரைக்கும் வந்து ஒரு குழந்தையை வந்து எப்படி நம்ம வந்து வளர்க்கணும், அவங்களோட படிப்பு விஷயமாக இருக்கட்டும், அவங்களுடைய குண நலன்களாக இருக்கட்டும், அடுத்தது அவங்களோட இப்போ இருக்கிற சமூக வலைதள பயன்பாடாக இருக்கட்டும், இதிலெல்லாம் இருந்து குழந்தைகளை எப்படி ஒரு பெற்றோராக இருந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய வழிமுறைகளை வந்து நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னே நம்ம சொல்லணும். அதற்காக வந்து ஐஸ்வர்யா மேம்க்கு வந்து நம்ம நன்றிகள் நிலையத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் மேம். ரொம்ப நன்றி மேம்.
1: தேங்க்யூ மேம்.
0: நன்றி நேர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்ற, பங்கு பெற முயற்சி செய்த மற்றும் கேட்டு ரசித்த அத்துணை நேர்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். ஆர்ஜே டைனா. நன்றி நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறீர்கள். நேர்களே வளம் வர காத்திருக்கிறது. தோழிகள் பங்கேற்று விருப்ப பாடல்கள் கேட்கும் நிகழ்ச்சியாக சிநேகிதியே. இன்றைக்கு உலக பெற்றோர்கள் தினத்தை

முன்னிட்டு தோழிகள் தங்களுடைய பெற்றோர்களை பற்றி நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுக தோழிகளும், 25 30 171 மற்ற அனைத்து தோழிகளும் இணையலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வலம் வருகிறது. தோழிகளின் விருப்ப பாடல் கேட்டு மகிழும் நிகழ்ச்சியாக ஸ்நேகிதியே. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் முதல் தோழி, வருக வணக்கம். வணக்கம், சொல்லுங்க உங்க பேர். சொல்லுங்க பூரணி. சொல்லுங்க, இன்னைக்கு உலக பெற்றோர் தினம், உங்களோட கருத்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சி?
2: அவங்களே நம்ம கிடையாது, அவங்க நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு தோழனா வராங்க, எல்லாருலயும் நம்மளுக்கு இருக்காங்க, நம்ம கூட இருக்க மாதிரி இருக்கும். அவங்க இல்லைன்னா நம்ம இல்ல.
1: அவங்க இல்லைன்னா நம்ம எல்லாம் ஒரே வார்த்தை. கண்டிப்பா அழகா சொல்லிட்டீங்க. பெற்றோர்கள் இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கை
2: கூட அவங்க அம்மா வாங்க முடியாது. பாட்டி எழுதிருக்காங்களா, ஆசைப்பட்ட காசு
1: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு நிகழ்ச்சியில?
2: தில் படத்துல
1: நன்றிமா இணைப்பில் வந்தமைக்கு. அவர்களுக்காகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அத்துணை நேர்களுக்காகவும் தில் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: இதயம் தொட்ட இன்னிசை மெட்டுக்களோடு வளம் வருகிறது சிநேகிதியே. மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த தோழி, வருக. வணக்கம். வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து சொல்லிருங்க? அருப்புக்கோட்டை மல்லிகாமா, சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் நிகழ்ச்சியில? உலக பெற்றோர் தினம், அதற்கு உங்களுடைய கருத்துகள்.
2: என்ன
1: பாட்டு வேணும் நிகழ்ச்சியில?
2: அகத்தியார் படத்துல காயச்சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் நிக்கம் என்றும் இல்லைங்கிற பாட்டு.
1: கொடுத்துடலாமா? இனிப்பில் வந்தமைக்க நன்றி. நன்றி அவர்களுக்காகவும், கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மத்துணை நேர்களுக்காகவும். அகத்தியர் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில்.

இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள். இன்றிரவு 10 மணிக்கு 103.3 மதுரை FM மற்றும் 100.9 ராமேஸ்வரம் FM இல் பாக்யராஜ் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள்.

0: இடைவிடாத இன்னிசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில். வலம் வருகிறது சிநேகிதியே, நம்மோட பேச காத்துட்டு இருக்க அடுத்த தோழி, வருக. வணக்கம்.
1: அற்புதமாக உரையாடும் அன்பு சகோதரி அவர்களுக்கு இனிமையான நண்பகல் வணக்கம்மா.
0: இனிமையான நண்பகல் வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து அப்படின்னு சொல்லிருங்க.
1: வேடூர் வட்டம் அயிமுதூரில் இருந்து உங்கள் அன்பு சகோதரி கலைச்செல்விம்மா.
0: சொல்லுங்க கலைச்செல்வியம்மா. உலக பெற்றோர் தினம் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. நம்மளோட லைஃப்ல பெற்றோர் தான் ரொம்ப வந்து ஒரு முக்கியமான இடத்தை வகிப்பாங்க. உங்களுக்கு உலக பெற்றோர் தினத்தை குறித்த கருத்துக்களை நேயர்களுக்காக சொல்லலாமா?
1: உலக பெற்றோர் தின நல்வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேம்மா. பெற்றோர்கள் இல்லைன்னா நாம இல்லைங்கம்மா எதுவுமே. நம்ம அவங்களாலதான் நம்ம இந்த பூமிக்கே வர்றோம். 10 மாதம் கருவறையில் சுமப்பவள் தாய், நம்ம இறுதி வரை மனதில் சுமப்பவர் தந்தைங்கம்மா.
0: அந்த தாயினால
1: நம்ம இருவருமே முக்கியம் தாங்கம்மா. பெற்றோர் இருவருமே முக்கியம்
0: தான்.
1: அவங்க இருவருடைய உழைப்பு இல்லாம நம்ம இந்த அளவுக்கு வர முடியாது இல்லைங்களாங்கம்மா.
0: கண்டிப்பா எல்லா விதத்திலயும் நமக்கு வந்து உறுதுணையா இருக்கிறவங்க, பக்க பலமா இருக்கிறவங்க நம்ம பெற்றோர்கள் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
1: இருவரையுமே நம்ம நேசிக்கணுங்கம்மா. இப்ப ஒண்ணு சொல்ல விரும்புறேன் என்னன்னா, கடைசி வரை வயதான காலத்தில் அவங்கள வந்து கண்டிப்பா நம்ம கவனிச்சுக்கணுங்கம்மா.
0: நல்ல விதமா நம்ம தான் பாத்துக்கணும், அது நம்மளுடைய கடமை.
1: நம்ம தான் பாத்துக்கணும், ஏன்னா அவங்க வந்து புறக்கணிக்க கூடாது. அவங்க இல்லைன்னா நம்ம இல்ல.
0: கண்டிப்பா
1: அதனால கண்டிப்பா வயதான காலத்துல அவங்களுக்கு நோய் நொடிகள் வரும் பொழுது நம்ம அவங்கள பார்த்து சீரா பாத்துக்கிட்டு, நம்ம மருத்துவம் பாத்துக்கிட்டு அவங்களை கண்டிப்பா பாத்துக்கிட்டாதான் நமக்கு நல்ல வழி கடவுள் விடுவாரு.
0: கண்டிப்பா அது நமக்கு நல்ல ஆசீர்வாதம் கூட சொல்லலாம். நம்ம என்ன பாட்டு வேணும்?
1: அவங்களுடைய மனசு குளிர்ச்சி இருந்தாதாங்கம்மா நாம நல்லா இருக்க முடியும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. என்ன பாட்டு வேணும் நிகழ்ச்சியில நல்ல கருத்துக்களை சொல்லி?
1: எனக்கு பாண்டி நாட்டு தங்கம் படத்துல இருந்து ஏ மனசுல பாட்டுதான் இருக்குது. அனைவருக்காக
0: கொடுத்துடலாம். நன்றி இணைப்பில்
1: வந்து. நன்றிமா மகிழ்ச்சிமா உங்களோட பேசியது.
0: நன்றி நன்றிமா. அவர்களுக்காகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அத்துணை நேர்களுக்காகவும் பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது காற்றொலிகளில்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: மனதிற்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழும் நிகழ்ச்சியாக வலம் வருகிறது. சிநேகிதியே நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த தோழி வருக. வணக்கம். வணக்கம் செல்வது. தோழியின் பெயர்
4: சொல்லுங்களேன்.
3: நிலையத்தில் அனைவரும் நலம். சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் நிகழ்ச்சியில? உலக பெற்றோர் தினம், அதுக்கு முன்னாடி அதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நேயர்களுக்கு
4: பகிர்ந்து. தாய் மனசு படத்துல இருந்து தாய் மனசு தங்கம்
3: கொடுத்து, கண்டிப்பா
4: அப்பா வந்து எந்த பழக்கம் இல்லாது ஒரு பெருமையா
3: இருக்கும்.
4: அம்மா வந்து நல்ல பொறுப்பா எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்துக்கும் நல்லபடியா செய்வாங்கம்மா.
3: ஒரு பொறுப்பான ஒரு பண்பு வந்து நம்ம கிட்ட வளர்த்திருக்காங்க.
4: அத வச்சு நாங்களும் பொறுப்பா எல்லாத்தையும் பண்ணுவோம்ப்பா.
3: கண்டிப்பா கண்டிப்பா, நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. நன்றிமா இணைப்பில் வந்தமைக்கு. பாடல் கேட்டுலாமா? நன்றி. பாடல் கேட்டுவிடலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. இது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.
5: GRT Jewellers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேலா, பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு

0: ₹350 கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இதயம் தொட்ட இன்னிசை மெட்டுகளோடு தோழிகளின் விருப்ப பாடலாக வலம் வருகிறது சிநேகிதியே. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த தோழி வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். திருநகர் மெகராஜ் பேகம் மேடம்.
0: திருநகர்ல இருந்து மெகராஜ் பேடம். சொல்லுங்க மேம், என்ன பாட்டு வேணும் நிகழ்ச்சியில? இன்னைக்கு உலக பெற்றோர் தினம்.
1: பெற்றோர் தினத்தை பிள்ளைகள் அனைவருக்கும் சொல்லிக்கிறேன் மேடம். காலில் விழுந்து வணங்கி கேட்டுக்கிறேன் மேடம். தயவு எல்லா குழந்தைகளுக்கும் தயவு பெற்றோர் முதியோர் இல்லத்துல சேர்த்துறாங்க.
0: கண்டிப்பா நம்ம வந்து பெற்றோர்களை நம்ம தான் பாதுகாக்கணும்.
1: ரெண்டு குழந்தை இருந்தா ரெண்டோட மூணு கஞ்சி ஊத்துங்க. அவங்க எவ்வளவு தூரம் உங்களை பாதுகாத்துருப்பாங்களோ அதுக்கு மேற்கொண்டு நீங்க பிள்ளைகளை பாதுகாக்கணும்.
0: கண்டிப்பா. என்ன பாட்டு வேணும் நிகழ்ச்சியில உங்களுக்கு?
1: அடிமைப்பெண் மேடம். தாய் இல்லாம நான் இல்லை.
0: கொடுத்துடலாமா? நேப்பல் வந்து மிக நன்றிமா. அவர்களுக்காகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அத்துணை நேர்களுக்காகவும் அடிமைப்பெண் திரைப்படத்திலிருந்து பாடல் காற்றலைகளில் ஒழிக்கிறது.

தர்ம

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
4: மென்மையான மெட்டுக்களால் இதயம் தொட்டு செல்வது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக

செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தி வருகிறார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் வெற்றிகரமாக 6 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்கத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபர் திரு யூமின் ஆங் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து தற்போது பேச்சு நடத்தி வருகிறார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய

0: விஷயங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சு நடத்தி வருகின்றனர். மியான்மர் அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார். நாட்டின் புராதன சின்னங்கள் குறித்த ஒளியும் தாமரையும் கண்காட்சியையும் அவர் பார்வையிடுகிறார். இந்தியா ஓமன் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று நடைமுறைக்கு வந்துள்ளது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இந்த ஒப்பந்தம் குறித்து நாளேடு ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் தூதரக உறவுகள் வலுப்பெறும் என்று தெரிவித்துள்ளார். இந்திய மாணவர்கள், கைவினைக் கலைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பிரதமரின் சாலையோர வியாபாரிகள் கடனுதவி திட்டம் தொடங்கப்பட்டு 6 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இத்திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான வியாபாரிகள் பயன்பெற்றுள்ளனர். கடந்த 2020 முதல் 1,12,00,000 மேற்பட்ட கடன்கள் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன. 75,00,000 மேற்பட்ட நகரங்கள் மற்றும் சிறு நகரங்களில் 75,00,000 மேற்பட்ட சிறு வியாபாரிகள் பயன்பெற்றுள்ளனர். 17,800 கோடி ரூபாய் பயனாளிகளுக்கு கடனாக வழங்கப்பட்டுள்ளது. 55,00,000 மேற்பட்ட பயனாளிகள் கணினி கட்டமைப்பின் மூலம் கடன் தொகை பெற்று திருப்பிச் செலுத்தி வருகின்றனர். இதனால் 241 கோடி மின்னணு பண பரிவர்த்தனை மூலம் 896,000 கோடி ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது. மின்னணு திட்டத்தில் பயன்பெறும் சிறு வியாபாரிகளுக்கு வட்டி மானியம் உள்ளிட்ட சலுகைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டம் ஏழை எளிய சிறு வியாபாரிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்து வருவதை அடுத்து 2030 மார்ச் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் 6 ஆண்டுகாலம் நிறைவு செய்திருப்பதை ஒட்டி வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள செய்தியில், கடின உழைப்பை அளிக்கும் லட்சக்கணக்கான சாலையோர வியாபாரிகள் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கு இத்திட்டம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். உத்தரவாதமின்றி சிறு வியாபாரிகளுக்கு வழங்கப்படும் கடன் உதவி புதிய இந்தியாவை வலுப்படுத்தியுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இதற்கான தேர்தல் இம்மாதம் 18 தேதி நடைபெறவுள்ளது. இன்று வெளியிடப்பட்ட இதற்கான அறிவிக்கையில் ஆந்திரப்பிரதேஷ், கர்நாடகா, குஜராத் மாநிலங்களில் தலா 4 இடங்களுக்கும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் தலா 3 இடங்களுக்கும், ஜார்க்கண்டில் 2 இடங்களுக்கும், மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், மிசோரம் மாநிலங்களில் தலா 1 இடத்திற்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது. மதசார்பற்ற ஜனதாதள தலைவர் திரு ஹெச் டி தேவகவுடா, பிஜேபி மூத்த தலைவர்கள் திரு ஜார்ஜ் குரியன், திரு ரவ்னீத் சிங், மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு மற்றும் ஒடிசா மாநிலங்களில் காலியாக உள்ள தலா 1 இடங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தொடங்கியுள்ளது. மகாராஷ்டிராவில் துணை முதலமைச்சர் திரு சுனித்ரா அஜித் பவார், தமிழகத்தில் திரு சி வி சண்முகம், ஒடிசா பிஜு ஜனதாதள் உறுப்பினர் திரு தெபாஷிஷ் சமாண்ட்ரே ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதை அடுத்து அந்த இடங்களுக்கும் இதே கால அட்டவணைப்படி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகளை நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளதாக சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமன குழு பரிந்துரை செய்த 5 பேருக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பஞ்சாப், ஹரியானா தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண் பாலி மற்றும் மூத்த வழக்கறிஞர் வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான நீதிபதி நியமன குழு இது தொடர்பாக கடந்த 27 தேதி இவர்களின் பெயர்களை பரிந்துரை செய்திருந்தது. உச்சநீதிமன்றத்தில் தற்போது 37 நீதிபதிகள் உள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க மாநிலத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் மக்கள் மாளிகையில் நடைபெற்ற

0: நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி மற்றும் முக்கிய அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டனர். புதிய அமைச்சரவையில் திரு ஸ்வாபன் தாஸ் குப்தா, திரு அருண் சிங், திரு தபஸ் ராய், திரு சங்கர் கோஷ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ஐஐடியில் சேர்வதற்கான JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. ஐஐடி தில்லி மண்டலத்தைச் சேர்ந்த சுபம் குமார் 330 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார். நடப்பாண்டிற்கான JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வில் 179,694 மாணவர்கள் தேர்வெழுதினர். இதில் 56,880 மாணவர்கள் தேர்வாகியுள்ளனர். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை இன்று 42 ரூபாய் அதிகரித்துள்ளது. இதன்படி எரிவாயு சிலிண்டரின் விலை 3,283 ரூபாயாக உள்ளது. தில்லியில் 42 ரூபாயும், மும்பையில் 43.50 ரூபாயும், கொல்கத்தாவில் 53.50 ரூபாயும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய பிரச்சினை காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்ததை அடுத்து வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்ந்துள்ளது. இருப்பினும் வீடுகளில் பயன்படுத்தப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை உயர்த்தப்படவில்லை. பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: 15 நிமிட நேரத்தில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு வங்கிக் கணக்கு தொடங்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் சேலம் அம்மாப்பேட்டை பாரத ஸ்டேட் வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மைய ஒருங்கிணைப்பாளர் பூமிநாதன்.
2: இங்க ஒரு நாளைக்கு 5-10 வரைக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக வராங்க. என்னென்ன காரணத்துக்காக வராங்க அப்படின்னா, முதியோர் பென்ஷன் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக அக்கௌண்ட் தேவைப்படுது, நலவாரிய திட்டங்கள், சில மானியம் பெறுவதற்கான நிறைய திட்டங்கள், கேஸ் மானியம் பெறுவதற்கு, சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள், இவங்க எல்லாருமே வந்து அக்கௌண்ட் வேணுங்கிறதுக்காக இங்க வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆதார் ஜெராக்ஸ் மட்டும் இருந்தா போதும், அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருவோம். மினிமம் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள இவங்களுக்கு இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும்.
1: பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வங்கி கணக்கு தொடங்குவது மிக எளிமையாக இருப்பதாக பயனாளி கருத்து தெரிவிக்கின்றனர்.
3: என் பேர் இன்பலகன், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். அக்கௌண்ட் ஓபன் பண்ண SBI சர்வீஸ் சென்டருக்கு வந்தேன். வெறும் ஆதார் கார்டு வச்சு ஓபன் பண்ணலான்ட்டாங்க. ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சு. அது எனக்கு காலேஜ்ல வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வாங்குறதுக்கும், காலேஜ்ல ஃபீஸ் பண்ணவும் எல்லாம்
1: இதன் மூலம் 197 கோடியே 22 லட்சம் ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது என்பதிலிருந்து பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வெற்றியானது இப்படியாக தெரியும். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: ஈரான் நாட்டின் ரேடார் மற்றும் ட்ரோன் கட்டுப்பாட்டு மையங்களை குறிவைத்து அமெரிக்கா வான்வழி தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதனையடுத்து மேற்காசிய பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் அமெரிக்காவின் MQ-1 ட்ரோனை ஈரான் படைகள் தாக்கி அழித்ததற்கு பதிலடியாக அமெரிக்கா இன்று பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்காவிலிருந்து வரும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் ஈரான் படைகள் தடுத்து வருகின்றன. அமெரிக்காவின் தாக்குதலை தடுக்கும் நடவடிக்கையை மட்டுமே ஈரான் நடத்தி வருவதாகவும், பொதுமக்கள் அரசு அறிவிக்கும் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்குமாறும் அந்நாட்டு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மலேசியாவில் 16 வயதுக்குட்பட்ட சிறார் சமூக வலைதள கணக்குகளை தொடங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்நாட்டில் உள்ள 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட சமூக வலைதள கணக்குகளை வைத்திருப்போரின் வயது குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் சமூக வலைதள முகப்புகளை அமைப்பதில் சில கட்டுப்பாடுகளும் கொண்டுவரப்பட்டுள்ளது. தவறான நோக்கத்துடன் வலைதளங்களை அணுகுவதை தடுக்கும் நோக்கில் இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. 16 வயதுக்குட்பட்டோரை அனுமதிக்கும் சமூக வலைதள நிறுவனங்களுக்கு அதிக அளவில் அபராதம் விதிக்கப்படும் என்றும் மலேசிய அரசு எச்சரித்துள்ளது. சிறுவர்களை திசை திருப்பும் வகையில் சமூக வலைதளங்களில் பதிவிடுவோரையும் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மலேசிய அரசு கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தி வருகிறார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் வெற்றிகரமாக 6 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்கத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
4: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
5: FM Rainbow இசையோடு என்றும் நீங்கள்.
6: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார்கோர் உழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
7: இதயம் தொட்ட இன்னிசை மெட்டுகளோடு வளம் வருகிறது ஸ்நேகிதியே.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இதயம் தொட்ட இன்னிசை மெட்டுக்களோடு வளம் வந்த சிநேகிதியை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேயர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்ற, பங்கு பெற முயற்சி செய்த மற்றும் கேட்டு ரசித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகள் கூறி சிறு புன்னகையுடன் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். டயனா நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. நேரம் பகல் 12:52.
2: नमस्कार, मैं हूं कैलाश खेर और आकाशवाणी के सभी श्रोताओं को मेरा बारंबार प्रणाम और भारत की सेना को समर्पित ये मेरा गीत भारतीय सेना जो तीनों सेनाओं को समर्पित है, हर देशवासी को समर्पित है।

0: எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டு ரசிக்கலாம் இனி வரக்கூடிய நிமிடங்களில். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz தரும் வசந்த கானங்களில் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் அருணோதயம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். டி எம் சவுந்தரராஜன், சுஷீலா குரல்கள், கண்ணதாசன் வரிகள், கே வி மகாதேவன் இசையில் வருகிறது பாடல் வானலைகளில்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க

0: கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: நேரம் 1:06 33 நொடிகள். வசந்த கானங்கள் தரும் அடுத்த பாடல் சுடரும் சூறாவளியும். திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழுவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: என்றும் நெஞ்சில் நீங்க இடம் பிடித்த பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த கானங்களில். தலைவன் திரைப்படத்துக்காக டி எம் சவுந்தரராஜ்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: மதுரை FM மற்றும் ராமேஸ்வரம் FM ல் இன்று இரவு 10 மணி

0: இயக்குனரும் நடிகருமான கே பாக்யராஜ் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள்.
1: அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே,
0: கேட்க தவறாதீர்கள். இன்று இரவு 10 மணிக்கு 103.3 மதுரை FM மற்றும் 100.9 ராமேஸ்வரம் FM இல் பாக்யராஜ் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள்.

0: निशुल्क कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
2: நேரம் 1:20:33. நினைவில் நின்ற ராகங்களை கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த கானங்களில். பட்டிக்காடா பட்டணம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி குரல்கள், கண்ணதாசன் வரிகள், யமசூஷ்நாதன் இசையில் கேட்கலாம் பாடலை.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகு, ராஜபாளையம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை FM இல் விளம்பரம்.

0: செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: வசனகணங்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்கலாம் விளையாட்டு பிள்ளை. திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா, குலகல் கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில் பாடலை.
2: ஏறு பெருசா இந்த ஊரு பெருசா, சொல்லடி நெல்லு பெருசா, அப்பா எக சொல்லு பெருசா. ஏறு பெருசா இந்த ஊரு பெருசா.

0: இயக்குனரும் நடிகருமான கே பாக்யராஜ் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள்.
1: அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே,
0: கேட்க தவறாதீர்கள். இன்று இரவு 10 மணிக்கு 103.3 மதுரை FM மற்றும் 100.9 ராமேஸ்வரம் FM இல் பாக்யராஜ் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள்.

0: எளிதை நிறைவுபெறுகிறது வசந்த கானங்கள். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது லாவண்யா. நன்றி நேர்களே.
1: மென்மையான மெட்டுக்களால் இதயம் தொட்டு செல்வது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: நேரம் 1:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி ஆற்றலை சேமிப்போம் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ்.
2: வணக்கம் நேயர்களே, இன்று உலக நாடுகள் மிக அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆற்றல் சேமிப்பு. மின்சாரம், எரிபொருள், இயற்கை வளங்கள் இது எல்லாமே ரொம்ப வேகமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. இந்த காலத்தில் ஆற்றலை சேமிப்பது

0: மனித இனத்தோட எதிர்காலத்திற்கே ரொம்ப முக்கியமானது, அவசியமானது. இன்னைக்கு இந்த ஆற்றல் சேமிப்பு இதை பற்றி தான் பேச போகிறோம். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக வளம் வருது இந்த நிகழ்ச்சி. நமக்கு தெளிவான விளக்கம் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறாரு மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். அவர் தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கின்றோம். நேர்களே, வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: சார், நான் தொடக்கத்திலே சொன்னேன், ஆற்றல் சேமிப்பு ரொம்ப முக்கியமானது, அவசியமானது அப்படின்னு. ஆற்றல் அப்படின்னா என்ன, அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன்.
1: ஆற்றலை நம்ம சின்ன பிள்ளையிலே படிச்சிருப்போம், ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஒரு வகை ஆற்றலை இன்னொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும் நம்ம படிச்சிருப்போம். முதல்ல இந்த ஆற்றல்ன கான்செப்ட் மனித இனத்துக்கு எப்படி பரிணமிச்சிச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இதை வந்து இன்னும் ஒரு ப்ராடர் பர்ஸ்பெக்டிவில் புரிஞ்சிக்க முடியும். அது என்னென்னா, முத முதல்ல மனுஷன் ஆற்றல்னு கண்டுபிடிச்சது என்ன, நெருப்பை தான். அது வரைக்கும் அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான், காட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கப்ப அவனுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கிடைக்கும்

0: ஆற்றலை இன்னொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும் நம்ம படிச்சிருப்பான். முதல்ல இந்த ஆற்றல்ன கான்செப்ட் மனித இனத்துக்கு எப்படி பரிணமிச்சிச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை வந்து இன்னும் ஒரு ப்ராடர் எக்ஸ்பெக்டிவில் பர்ஸ்பெக்டிவில் புரிஞ்சிக்க முடியும். அது என்னென்னா, முத முதல்ல மனுஷன் ஆற்றல்னு கண்டுபிடிச்சது என்ன, நெருப்பத்தான். அது வரைக்கும் அவன் என்ன செஞ்சுக்கிட்டோம்னா, காட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கப்போ அவனுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கிடைக்கிறப்ப அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு காட்டு தீ வருது. காட்டு தீவில் விலங்குகள்லாம் வந்து என்ன செய்ய, கறி இறந்து போகுது. அப்போ அந்த மாமிசத்தை சாப்பிட்டப்ப தான் அவன் இது கண்டுபிடிச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக ஒரு ஆற்றல்னு ஒரு ஃபார்மட் இருக்குது. அந்த ஃபார்மட்டை நம்ம வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்கு நம்ம பயன்படுத்திக்க முடியும். இப்போ ஆற்றலோட அடிப்படை வந்து அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம பார்க்குறப்ப வந்து ஆற்றல் வெவ்வேறு வகையில் இருக்குது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நிலக்கரி இருக்குது, க்ரூட் ஆயில் இருக்குது, பெட்ரோலியம் பொருட்கள் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இருக்குது. இந்த மாதிரி வெவ்வேறு வகையான ஆற்றல் வகைப்பாடுகள் இருக்குது.
1: ஆற்றலை சேமிப்பது ஏன் இவ்வளவு முக்கியமாக நம்ம சொல்கிறோம்?
0: ஒரு எனர்ஜி கிரைசிஸை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது என்ன எனர்ஜி கிரைசிஸ்? நம்ம 90% வந்து முழுக்க முழுக்க சார்ந்திருக்கிறது என்னன்னா பெட்ரோலியம் பொருட்கள். இந்த பெட்ரோலியம் பொருட்கள் எப்படி நமக்கு கிடைக்குதுன்னா, இது நம்ம மனித உருவாக்குறது கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நான் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ்ன்ற ஃபார்மெட்டில் வரும். அது என்ன நான் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ்? பழங்காலத்தில் இல்லாட்டி அதுக்கு முன்னாடி காலத்தில் நமக்கு என்ன நடக்குதுன்னா, வந்து உலகம் அழியுது, மரங்கள்லாம் அழியுது, அது பூரா வந்து ஒரு புதை படிவங்களாக மாறி மாறி மாறி பூமிக்கு கீழே அடியில் வந்து ஒரு ஃபாசில்ஸாக டெபாசிட் ஆகிடுது. பல பில்லியன் வருடங்களுக்கு பின்னாடி இந்த ஃபாசில்ஸு பூரா வந்து என்னதுன்னா, ஒரு நிலக்கரியாவோ ஒரு க்ரூட் ஆயிலாவோ இல்லாட்டி ஒரு இயற்கை வாயுவாகவோ மாறுது. இந்த இயற்கை வாயு, இந்த நிலக்கரி, இந்த பெட்ரோலியம் பொருட்கள்லேருந்து தான் நம்ம வாகனங்களுக்கான தேவையான ஆற்றலை பெட்ரோல்ன்ற ஃபார்மெட்லேயோ, டீசல்ன்ற ஃபார்மெட்லேயோ, கேஸ்ன்ற ஃபார்மெட்லேயோ நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம முழுக்க முழுக்க நம்மளோட அன்றாட தேவைகளுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கிறது, நம்ம எந்த வித உழைப்பையும் செலுத்தாத ஆற்றல் ஃபார்மெட்டை தான் நம்ம இன்றைக்கி எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த காலகட்டத்தில் ஆற்றலை சேமிப்போம்ன்றது ஒரு அடிப்படை விதியாக மாறிடுச்சு. இனி போகிற காலத்தில் ஆற்றல்ன்ற ஃபார்மெட்டு வந்து நமக்கு கிடைச்ச அளவுக்கு நம்ம தலைமுறைக்கு கிடைக்குமான்றது தெரியாது.
1: ரொம்ப அருமையாக எடுத்து சொல்லியிருக்கீங்க. அதாவது நம்ம வந்து கஷ்டப்படாமல் இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடியது தான் இந்த பெட்ரோலு, டீசலு, க்ரூட் ஆயில் இதெல்லாம் சொன்னீங்க. இப்போ இந்த ஆற்றலை வீணாக்கும் போது நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு உண்டாகுமா?
0: கண்டிப்பாக ஆற்றலை வீணாக்கிறப்ப பெரிய பாதிப்பு ஏற்படுது. இப்போ நம்ம இங்கே ஆற்றல்னு எடுத்துக்கிறப்ப வந்து நம்ம முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஃபியூயல்ன்றது வந்து நம்ம வந்து என்னென்னா, ஒரு காட்டு யானை வந்து ஒரு வயலுக்குள்ளே போய் அழிச்சா எப்படி இருக்குமோ அந்த வேகத்தில் ஃபியூயல் அழிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதே வேகத்தில் நமக்கு பின்னாடி வர தலைமுறைக்கு இந்த ஃபியூயல் கிடைக்குமானா கிடைக்காது. இப்போ அழிச்சது மட்டும் இல்லாமல் பை ப்ராடக்டாக வர நிறைய கெமிக்கல்ஸின் மூலமாக என்ன செய்யணும்னா, நம்ம சுற்றுச்சூழல் மிகுந்த அளவில் மோசமாக பாதிக்கப்படுது. அந்த மோசமாக பாதிக்கப்படுதுன்னா இயற்கை பாதிக்கப்படலை, இயற்கை சார்ந்து வாழ்ந்த மனிதன் தான் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறான். அதனால் அவனுக்கு நிறைய வியாதிகள் வருது. ஆனால் அதை பற்றியான போதுமான புரிதல் இல்லாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்.
1: இப்போ சமீபத்தில் உலகமே இந்த எனர்ஜி கிரைசிஸ் அதை பற்றி பேசுகிறாங்களே, அப்படின்னா என்ன சார்?
0: நம்ம வந்து இப்போ கிடைக்கிற பெட்ரோலியம் ப்ராடக்டை நம்ம வந்து தயாரிக்க முடியாது. அது பூரா நம்ம என்ன சொல்கிறோம், மரபு சார்ந்த எரிபொருள். மரபு சார்ந்த எரிபொருள்னா நம்மளோட எந்த முயற்சியும் இல்லாமல் இயற்கை நமக்கு கொடுக்குற கொடை. இப்போ இந்த கொடையை வந்து என்ன செய்கிறான்னா, நம்ம வந்து ஜியோகிராஃபிக்கலாக இப்போ நம்ம நாட்டில் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட் அதிகமாக கிடைக்குன்னா கிடைக்கல. அது பூரா எங்கே கிடைக்குதுன்னா, கல்ஃப் கண்ட்ரிலையும், ஈரான், ஈராக் இந்த மாதிரி அரபு கண்ட்ரிலையும் நேச்சராகவே அங்கே வந்து நிறைய பெட்ரோலியம் ப்ராடக்ட் கிடைக்கிற எண்ணெய் கிணறுகள் அதிகமாக இருக்குது. அப்போ நம்மளோட மேஜராக எண்ணெயை வந்து நம்ம யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா, அண்டை நாடுகளை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், இல்லாட்டி இந்த அரபு நாடுகளை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு வந்து இங்கே வந்து இந்தியாவில் மேஜராக நம்ம யூஸ் பண்ணிக்கிருக்க ப்ராடக்ட் வந்து என்னென்னா, ஃபாசில் ஃபியூயலை டிபெண்ட் பண்ணியிருக்க பெட்ரோலியம் ப்ராடக்ட் மட்டும்தான். நம்ம இன்னும் வந்து எலக்ட்ரிசிட்டிக்கோ இல்லை சோலாருக்கோ இல்லை வேறு வேறு ஃபார்மெட் ஆஃப் எனர்ஜி ஃபார்மெட்டுக்கும் நம்ம பழக்கப்படுத்தலை. அப்போ இன்றைக்கி நமக்கு என்ன செய்யுது, நம்ம அந்த காலத்தில் என்ன பார்ப்பாங்க, இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக பார்ப்பாங்க, பெட்ரோல் விலை கூடிருச்சு. ஒரு பெட்ரோல் விலை கூடுச்சுன்னா அதை சுற்றி இருக்க எல்லா பொருட்களோட விலையும் கூடுதுன்ற முறைக்கும் பார்த்துருக்கோம் நம்ம. இன்றைக்கி அதுக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கு. ஏன்னா உலக நாடுகளோட ஒரு போர் சூழல் காரணமாக நமக்கு வந்து என்னென்னா, வர பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்து வேறு நாட்டிலேருந்து வர்றது நமக்கு ரொம்ப தாமதமாகுது, இல்லாட்டி அதோட அளவு கம்மியாகுது. அப்போ வரப்போ வந்து என்னென்னா, மார்க்கெட்டில் பெட்ரோலியம் ப்ராடக்டோட அளவு கம்மியாக கிடைக்கிறப்ப நமக்கு என்ன ஆகுது, அதோட ப்ரைஸ் அதிகமாகுது. நம்மளை மாதிரியான ஒரு நடுத்தர வர்க்கமோ ஒரு ஏழைச்சனமோ வந்து என்னென்னா, இந்த பெட்ரோலியம் ப்ராடக்டை இனிமேல் காசு கொடுத்து வாங்க முடியுமான்ற நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுறோம். அதனால் வந்து உலகமே ஒரு எனர்ஜி கிரைசிஸ் மூலமாக வர பொருளாதார தேக்கத்துக்கு உலகம் இப்போ ரெடி ஆகிக்கிட்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்.
1: ரொம்ப அருமையாக

0: சொல்லியிருக்கீங்க. அதாவது இப்போ அண்டை நாடுகளை நம்பி தான் பெட்ரோலிய பொருட்களை நம்ம நம்பியிருக்கிறோம். அதே நேரத்தில் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி மின்சாரம்லாம் இப்போ வந்து அண்டை நாடுகளில் கையேந்த வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு இப்போ ஓரளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கிறோம். இப்போ சாதாரண மக்கள் நம்ம வீட்டில் இந்த ஆற்றல் சேமிப்புக்கு என்னென்னலாம் செய்யலாம்?
1: ஒரு அறிவியலாளனா இது ரொம்ப முக்கியமான கேள்வி நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ உலகம் வந்து என்னென்னா ஃபாசில் ஃபியூயல் ப்ராடக்டை தாண்டி இந்த ஏஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டிக்குள்ளே போயிடுச்சு. இன்றைக்கி வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், எப்படி வந்து மனிதன் வந்து பூமிக்கு கீழே ஒரு நேச்சுரலாக ஒரு பெட்ரோலியம் இருக்குது கண்டுபிடிச்சானோ, ஒரு நிலக்கரி இருக்குன்னு கண்டுபிடிச்சானோ, அதே மாதிரி ஒரு இயற்கை வாயு எரிவாயு இருக்குன்னு கண்டுபிடிச்சானோ, அதுக்கு நிகரான கண்டுபிடிப்பு அவனால் உருவாக்க முடிஞ்ச எலக்ட்ரிசிட்டி. இன்னைக்கு நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து வெவ்வேறு ஃபார்மெட்டில் பயன்படுத்திருக்கோம், ஏற்கனவே பழகப்படுத்தியிருக்கோம். நம்ம வீடுகளில் மேக்ஸிமம் எலக்ட்ரிசிட்டி தான் பயன்படுத்துகிறோம். இதை தாண்டி இப்போ நம்ம என்ன செஞ்சோம், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு நம்ம வேகமாக போகணும். நம்ம எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை நோக்கி போய்கிட்டு இருக்க வேகம் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம வளர்ந்த நாடுகளை பார்க்குறப்ப வந்து எல்லா பேரும் வந்து மேக்ஸிமம் காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், ஈவன் சைக்கிளாக இருக்கட்டும் கூட வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டியை நோக்கி போயிட்டாங்க. இந்த எலக்ட்ரிசிட்டி நோக்கி போகிறப்ப வந்து என்னென்னா அதை நம்ம வந்து ரெனியூவல் பண்ணிக்க முடியும். நம்மளால் வந்து இந்த ஃபாசில் ஃபியூயல் ப்ராடக்டை வந்து கம்மி பண்ணிக்கிற முடியும். கம்பேரிட்டிவ்லி இந்த இயற்கை எரிபொருள் வாயுக்களான பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து வர பாதிப்பை விட எலக்ட்ரிசிட்டி மூலம் வர பாதிப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம இனிமேல் வந்து என்னென்னா எலக்ட்ரிசிட்டி ப்ராடக்ட் உள்ள எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸை ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிற மூலமாக நம்ம சுற்றுச்சூழல் பாதிப்பை பெருமளவு குறைக்க முடியும்.
0: ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னா என்ன சார், அதனுடைய முக்கியத்துவம் என்ன சார்?
1: ரெனியூவபிள் எனர்ஜினா வந்து புதுப்பிக்க தகுந்த ஆற்றல், அந்த பேர்லேயே அது இருக்குது. எது புதுப்பிக்க தகுந்த ஆற்றல்? இப்போ நம்ம எல்லோரும் வீட்லேயும் வந்து ஃபோனை யூஸ் பண்ணுறோம். நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணிக்கிறோம், அந்த சார்ஜ் இறங்கினவுனே திருப்பி ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரெனியூவல் எனர்ஜி வெவ்வேறு ஃபார்மெட்டில் நம்ம பயன்படுத்திக்கலாம். அது வந்து என்னென்னா சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ பவர், பயோமாஸ் எனர்ஜி, இது பூரா வந்து வர ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸில் வருது. இன்னும் மெக்சிகோ, அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து என்னென்னா புதிய முறையில் நுண்ணுயிர்கள் மூலமாகவும் ஒரு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு பேர் வந்து மைக்ரோபியல் ஃபியூயல் செல்னு சொல்கிறாங்க. அது மூலமாகவும் இப்போ புதுப்பித்தக தகுந்த ஆற்றல்களை கண்டுபிடிச்சிக்கிட்டு வராங்க.
0: இந்த ஆற்றல் சேமிப்பில் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்கள் அப்படின்னு புதுசாக ஏதாவது வந்திருக்கா சார்?
1: நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இப்போ புதுசாக வந்திருக்கிறது என்னென்னா மைக்ரோபியல் ஃபியூயல் செல்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்னென்னா நம்ம நுண்ணுயிர்களை ஒரு குறிப்பிட்ட அளவில் நம்ம வளர்க்குறது மூலமாக அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம சோலாருக்கு ஆல்ரெடி பழகிருக்கோம், நம்ம எக்ஸ்போஸ் ஆகிருக்கோம். நம்ம அதே மாதிரி வந்து எல்இடி பல்ப் நம்ம நிறையா பயன்படுத்தலாம், ப்ளஸ் லித்தியம் பேட்டரிஸை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஒரு ஆராய்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடிஃபிகேஷன்ஸில் நம்ம வருது. மாடிஃபிகேஷன்ஸ் என்னென்னா ஏற்கனவே சோலார் லேம்பில் இருக்க குறைகள்லாம் நம்ம வந்து தீர்த்து அதை மாடிஃபை பண்ணி அதை எஃபிஷியண்ட்டாக கிடைக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸும் வந்து இப்போ மார்க்கெட்டில் கிடைக்குது. இது மூலமாக வந்து நம்மளால் வந்து இந்த மின்சார தேவைகளையும் சரி நம்ம ஆற்றலையும் சரி பெருமளவு சேமிக்க முடியும்.
0: சின்ன பிள்ளையிலேயே ஒரு கருத்தை நம்ம திணிச்சோம்னா அவங்க மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிடும். அந்த வகையில் பார்க்கும்போது மாணவர்கள் கிட்ட இந்த எனர்ஜி கன்சர்வேஷன் அவங்க எப்படி பங்களிக்க முடியும்?
1: இது இன்னொரு முக்கியமான கேள்வி. ஏன்னா இன்னைக்கு இருக்க எனர்ஜி கிரைசிஸை வந்து கட்டுப்படுத்த முடியும்னா அப்போ இப்போ இருக்க இளம் தலைமுறை மாணவர்கள் வந்து இந்த எனர்ஜியை பற்றி சரியான புரிதல் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து இது ஒரு கேட்ஜெட் உலகமாக மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு அவன் மட்டும் எப்படி என்னென்ன டிபெண்ட் பண்ணியிருக்கானா, அவன்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அவன்கிட்ட ஒரு செல்ஃபோன் இருக்குது, அவன்கிட்ட ஒரு ப்ளூடூத் இருக்குது, அவன் வீட்டுக்குன்னு தனியாக அவனோட ரூமுக்குன்னு ஒரு ஃபேன் இருக்கும், ஒரு ஏசி இருக்குன்ற தாண்டி ஒரு தனி மனிதனாக அவன் யூஸ் பண்ணுற எனர்ஜியோட வேகம் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா மாணவர்கள் வந்து என்னென்னா தேவையில்லாத அளவில் ஒரு ஃபேனை போடுறதோ தேவையில்லாத சுவிட்சை ஆன் பண்ணுறதோ இருக்கக்கூடாது. மாணவர்களுக்கு அது அந்த கான்செப்ட் என்ன சொன்னால் எனர்ஜி ஆடிட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு 100% பேட்டரி இருக்குன்னா நம்ம ஒரு 10 நிமிஷம் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள உடனே நான் பேட்டரி எடுத்து போட்டுக்கிறோம்ன்ற அப்சஷன் இருக்கக்கூடாது. 80% ஆகட்டும், 60% ஆகட்டும், அப்போ நம்ம பேட்டரி போட்டுக்கலாம். அதுக்கடுத்து வந்து என்னென்னா ஒரு எலக்ட்ரிசிட்டியை டிபெண்ட் பண்ணிக்கிற இந்த கல்ச்சரில் வளர்ந்துட்டோம். இப்போ வீட்டில் டிவியில் ஒரு பாட்டு ஓடுது, அப்போ அவன் என்ன செய்கிறான், அந்த பாட்டை கேட்க மாட்டேன், அவன் ஃபோனில் அவனுக்குன்னு ஒரு பாட்டை கேட்குறேன். அப்போ அது மூலமாக என்ன செய்கிறான், நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கும். நம்ம இன்றைக்கி வந்து ஓய்வுன்ற பொழுது வந்து எப்படி ஏன்னா ஓய்வாக இல்லாமல் ஒரு நிறைய கேட்ஜெட்ஸை யூஸ் பண்ணுற காலகட்டத்துக்கு மாறிக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து என்னென்னா நம்ம பொழுதுபோக்கு காண்டி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க எனர்ஜியை வந்து கொஞ்சம் குறைச்சாலே அது வந்து சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு கொடுத்ததாக இருக்கும். சைனா போன்ற நாடுகளில் என்ன செய்கிறாங்க, ஒரு நாள் ஃபுல்லாக இன்டர்நெட்டை கட் பண்ணிடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல கூடி ஒரு இசையை வந்து அனுபவிக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல கூடி ஒரு படத்தை பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறப்ப என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு ஆளும் தனித்தனியாக படம் பார்க்குறேன், தனித்தனியாக நான் மியூசிக் கேட்குறேன், தனித்தனியாக வந்து இன்டர்நெட்டை வச்சுருக்கேன்றப்ப தாண்டி கூடி நம்ம செய்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆகிற செலவு

0: ரொம்ப கம்மியாகுது. ஒரு இடத்த கூட்டமாக மக்கள் சேர்ந்து பார்க்குறப்ப வந்து என்னன்னா ஒரு கூட்டு பொறுப்பாக மாறுது. அப்போ அந்த கூட்டு பொறுப்பில் இருந்து தான் வந்து என்னன்னா நம்ம வந்து ஒரு பெரிய அறிவியல் முன்னேற்றங்களும் சரி ஒரு இயற்கை சார்ந்த லட்சியங்களையும் நம்ம வந்து சென்றடைய முடியும். நம்ம இளைய தலைமுறையை அந்த மாதிரியான ஒரு சோசியல் கேதரிங்க்கு நம்ம மக்களை நெறிப்படுத்தணும். அது வந்து நம்ம வந்து என்னன்னா ஸ்கூல்கள்லேயே பயன்படுத்தலாம். இப்போ ஸ்கூல்லன்னா நம்ம என்ன செய்யலாம், மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி பாட்டை கேட்கறது, ஒரு தடவை டிவி போட்டால் எல்லா பேரும் குடும்பத்தோட டிவியை பார்க்கறது, தனிப்பட்ட முறையில் நமக்கு ஆகிற ப்ரைவசியை குறைச்சி ஒரு எல்லாரோட கேதரிங்காக இருக்கப்போ வந்து இந்த செலவு நமக்கு எனர்ஜியை இன்னும் நிறைய சேவ் பண்ண முடியும். நம்ம இன்னும் ஆற்றலை வந்து சேமிக்க முடியும். இன்றைக்கி நம்ம ஆற்றலை சேமிக்கிறோம்னா அது நமக்கு சேமிக்கிறது இல்லை, நம்ம வருங்காலத்துக்கு சேமிக்கிற சொத்தாக நம்ம நினச்சிக்கணும்.
1: அருமையாக சொன்னீங்க. அதாவது இப்போ நீங்கள் மாணவர்களை மட்டும் குறிப்பாக சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட ஒரு 3-4 இருசக்கர வாகனங்களே இருக்குது. அப்போ அதுக்கு ஆகக்கூடிய பெட்ரோல் செலவுலாம் பார்த்தீங்கன்னா தேவை அதிகமாக இருக்குது. பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போகணும்னா கூட நம்ம வந்து இருசக்கர வாகனத்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய நிலைமையாக தான் இருக்குது. நடந்து போனால் நல்லது, இல்லை ரொம்ப தூரமாக இருக்குதா பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம். ரொம்ப அருமையான தகவல். இது வந்து மாணவர்களுக்கு மட்டும் கிடையாது, பெரியவர்களுக்கும் இந்த கருத்து பொருந்தும். நிகழ்ச்சியோட நிறைவிற்கு வந்துவிட்டோம். ஆற்றல் சேமிப்பு ரொம்ப ரொம்ப அவசியமான தேவையான ஒன்று. இந்த காலத்தில் மட்டுமில்ல, எதிர்வரக்கூடிய காலத்திற்கும் நம்மளுடைய சந்ததியினருக்கும் தேவை. அப்படி இருக்கிற பட்சத்தில் எதிர்காலத்தில் இந்த உலகம் ஆற்றல் சேமிப்பில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க?
0: எதிர்காலத்தில் ஆற்றல் சேமிப்புன்றது வந்து இப்போ ஒரு மூச்சு விடுற மாதிரி ஒரு முக்கியமான தேவையாக மாறிடும் சார். நமக்கு முன்னாடி இருந்த பெரியவங்கள்ட்ட வந்து ஒரு லக்ஸூரின்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. லக்ஸூரினா என்ன, எனக்கும் தனிப்பட்ட ரூம் இருக்குது, அதில் ஒரு ஏசியை போட்டு நான் மட்டும் தனியாக இருப்பேன், எனக்கும் தனிப்பட்ட கார் இருக்குது அதில் நான் மட்டும் பயணிப்பேன் அப்படின்னா சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இயற்கைன்றது நமக்கும் சரி நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் சரி அது வந்து ஒரு பொது சொத்து, அதை நம்மளோட தனிப்பட்ட சொத்தாக வந்து நம்ம வந்து என்றைக்குமே பயன்படுத்திக்க முடியாது. அதனால லக்ஸூரின்ற கான்செப்டிலேருந்து வெளியில் வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா எல்லாரோடையும் சேர்ந்து இயற்கையோ எனர்ஜியவோ பங்கிட்டு கொள்ள பழகணும். அந்த பங்கிட்டு கொள்றதுக்கு அடுத்த தலைமுறையை நம்ம கண்டிப்பாக வந்து உருவாக்கணும்.
1: உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு முதல் நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக ஆற்றல் சேமிப்பை பற்றி ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு ஆற்றல்னா என்ன, ஆற்றல் சேமிப்பு எப்படி செய்யணும் பல தகவல்களை எடுத்து சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.
0: நன்றி சார்.
2: இதுவரை உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக ஆற்றலை சேமிப்போம் நேர்முகம் கேட்டோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றார் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். உடன் உரையாடினார் ஏ விக்னேஷ்.
3: தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் யூ மின் அங் ஹிலாங்குடன் புதுடெல்லியில் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி வருவதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் யூ மின் அங் ஹிலாங்குடன் புதுடெல்லியில் தற்போது உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு, வர்த்தகம் மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது. 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மையும் சந்தித்து உரையாடவுள்ளார். சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் உதவி வழங்கும் ஸ்வாநிதி திட்டத்தின் மூலம் அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த திட்டம் தொடங்கி 6 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் லட்சக்கணக்கான வியாபாரிகள் கடனை எளிதாக பெறுவதற்கும் புதிய வாய்ப்புகளை உறுதி செய்வதற்கும் பெரிதும் உதவிகரமாக இருப்பதாக பாராட்டியுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் பிணையம் இல்லாமல் 15,000, 25,000, 50,000 ரூபாய் வரை 1,12,00,000 அதிகமான கடன்கள் வழங்கப்பட்டிருப்பது

0: குறிப்பிடத்தக்கது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை மத்திய பிரதேசத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த பிரச்சார இயக்கத்தில் உரங்களை சீராக பயன்படுத்துதல், வானிலை சார்ந்த சவால்களை எதிர்கொள்ள விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் ஆலோசனை வழங்குதல், பல்வேறு வேளாண் திட்டங்களின் பயன்களை கிராமங்களுக்கு நேரடியாக கொண்டு செல்லுதல் உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெறுகின்றன. இந்த திட்டத்தின் மூலம் வேளாண் கடன் அட்டை, பயிர் காப்பீடு திட்டம், மண்வள அட்டைகள் போன்ற திட்டங்களின் பலன்கள் விவசாயிகளை சென்றடைவது உறுதி செய்யப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்களின் பேச்சுவார்த்தை புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ரிச்சர்ட் மார்லஸ் பங்கேற்கும் இந்த பேச்சுவார்த்தையில் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, ராணுவ ஒருங்கிணைப்பு, கூட்டு உற்பத்தி மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பு ஆகியவை முக்கியமாக இடம்பெறுகின்றன. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கும் வகையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. இந்தியா ஓமன் பொருளாதார ஒப்பந்தம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கிடையேயான பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என மத்திய வர்த்தகம் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதிய சந்தைகளை திறப்பது, ஏற்றுமதியை அதிகரிப்பது, முதலீடுகளை ஈர்ப்பது, வேலைவாய்ப்பு உருவாக்குவது ஆகியவற்றின் மூலம் நாட்டின் மாணாக்கர், பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு இந்த ஒப்பந்தம் பயனளிக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஏறக்குறைய 7 லட்சம் இந்தியர்கள் ஓமன் நாட்டில் உள்ளதாக கூறிய அவர், ஓமனிலிருந்து இந்தியாவிற்கு வரும் அந்நிய செலாவணி ஆண்டுதோறும் $2 பில்லியன் அளவில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலங்களவையில் காலியாக உள்ள 24 உறுப்பினர் பதவியிடங்களுக்கான தேர்தலும், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஒடிசா ஆகிய மாநிலங்களில் தலா ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலும் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்ட நிலையில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. வரும் 8ஆம் தேதி வரை மனுக்களை தாக்கல் செய்யலாம். தமிழகத்தில் திரு சி வி சண்முகம் மயிலம் சட்டப்பேரவை தொகுதியில் வெற்றி பெற்றதை அடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததால் தேர்தல் நடைபெறுகிறது. உச்சநீதிமன்றத்துக்கு 5 புதிய நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமித்திருப்பதாக மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேஹ்வால் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் உச்சநீதிமன்றத்தில் மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 உயர்ந்துள்ளது. இதனிடையே உச்சநீதிமன்ற நீதிபதியாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் திருமதி வெங்கட சுப்பிரமணி மோகனா நியமிக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உச்சநீதிமன்ற வரலாற்றில் மூத்த வழக்கறிஞராக பணியாற்றி நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதி நியமிக்கப்படும் 2வது பெண் என்ற பெருமையையும், தமிழ்நாட்டைச் சேர்ந்த முதல் பெண் என்ற பெருமையையும் அவர் பெற்றிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நியமனம் பெண் கல்வி முன்னேற்றத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் உந்து சக்தியாக திகழும் எனவும் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி புனித ஜோசப் கல்லூரி வளாகத்தில் திருச்சி கிழக்கு தொகுதியில் தமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவில் இன்று மாலை பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் QR குறியீட்டுடன் கூடிய நுழைவு சீட்டு வழங்கப்பட்டுள்ள 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும். முதலமைச்சரின் வருகையை ஒட்டி திருச்சி மாநகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் ட்ரோன் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டிருப்பதாக ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயால் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் விலை இன்று அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சென்னையில் வணிக சிலிண்டரின் ஒன்றின் விலை 46 ரூபாய் உயர்ந்து 3,283 ரூபாய்க்கு விற்பனையாகும் என எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இருப்பினும் வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கலந்தாய்வு தேதி வரும் 29ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். முதலமைச்சருடன் கலந்தாலோசித்து பல்கலைக்கழகங்களுக்கு விரைவில் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் அவர் கூறினார். தமிழகத்தின் தகுதியின் அடிப்படையில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவார்கள் என மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதலின்படி வெளிப்படைத்தன்மையுடன் இந்த நியமனம் இருக்கும் என குறிப்பிட்டார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.

0: உறுப்பினர்கள் தகுதியின் அடிப்படையில் மட்டுமே அரசு வழக்கு நியமிக்கப்படுவார்கள். அது வந்து கண்டிப்பாக கண்காணிக்கப்படும். அதில் எந்த தவறும் நடக்காத அளவுக்கு தான் இதுவரை நியமனங்கள் நடைபெற்று வருது. மேகதாது அணை கட்டுவதற்கான எந்த அனுமதியும் கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டார் முதல்வர். அதற்கு தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு தான் வருது.
1: நீதி கட்சியின் வைரத்தூண் சரியேடி பன்னீர்செல்வம் பிறந்த நாளை ஒட்டி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள மணிமண்டபத்தில் அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு ரமேஷ், சட்டப்பேரவை துணைத்தலைவர் திரு ரவிசங்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலை அம்மாளின் 136வது பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் காந்தி பூங்காவில் அமைந்துள்ள அன்னாரின் சிலைக்கு மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார், மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பொறியியல் படிப்பிற்கான ஜி முதன்மை தேர்வு முடிவுகள் அதன் இணையதளத்தில் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. 179,694 மாணாக்கர் தேர்வு எழுதியதில் 10,107 மாணவிகள் உட்பட 56,880 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் புதிய ஆட்சித்தலைவர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். நெல்லை மாவட்டத்தில் கல்வி, சுகாதாரம், அடிப்படை தேவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என ஆட்சித்தலைவராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார்.
2: எல்லா எச்எம்சியையும் கூப்பிட்டு இன்றைக்கே வந்து ஒரு மீட்டிங் நடத்த போகிறோம். ஸோ ஸ்கூல் திறக்கும் போது எல்லா பள்ளிக்கூடங்களும் சுத்தமாக இருக்கணும், பில்டிங்ஸை வந்து கிளீனாக இருக்கணுங்கிறது உறுதிப்படுத்துறதுக்காக. பள்ளிக்கல்வித்துறையில ட்ராப் அவுட்ஸை பார்க்கறதுக்கு நிறைய சிஸ்டம்ஸ் இங்கே ஆல்ரெடி இருக்குது திருநெல்வேலியில், அது எல்லாமே ஸ்ட்ரெங்தன் பண்ணுவோம். இளைஞர்களோட கனவுகள் என்னென்னு அறிந்து அவங்களுக்காக வேலை செய்கிற ஒரு நிர்வாகமாக இருக்கும். தாமிரபரணி ரிவரோட தன்மையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதை சுத்தம் செய்வதுக்கு 100% முயற்சிகள் எடுப்பேன்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாவட்டத்தில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். இந்திய கடலோர காவல்படையின் சாரங் கப்பல் தனது 27 ஆண்டுகால சிறப்பான சேவைக்கு பின்னர் பணியிலிருந்து விடைபெற்றது. சென்னை துறைமுகத்தில் நடைபெற்ற பாரம்பரிய விழாவில் கடலோர காவல்படையின் முழு மரியாதையுடன் சாரங் கப்பல் விடுவிக்கப்பட்டது. குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி முகாமில் பயிற்சி முடித்த 1036 அக்னிபாத் வீரர்களின் அணிவகுப்பு இன்று நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளி வாசல்களில் பணியாற்றும் உலமாக்கள் மானிய தொகையுடன் இருசக்கரம் வாகனம் பெற விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் பகுதியில் அடுத்த 2 அல்லது 3 நாட்களில் தொடங்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, கரூர், நாமக்கல், நீலகிரி, கோவை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் மேலும் கூறியுள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை ஜெர்மனி இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஹாங்காங்கில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள போட்டியில் 10 தங்கம் உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மியான்மர் அதிபர் யூ மிங் அங் ஹிலாங்குடன் புதுடெல்லியில் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி வருவதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
4: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

0: மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம்ல இன்று இரவு 10 மணிக்கு பட்டு சிறகில். இயக்குனரும் நடிகருமான கே பாக்கியராஜ் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள்.
1: அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே
0: கேட்க தவறாதீர்கள். இன்று இரவு 10 மணிக்கு 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் 100.9 ராமேஸ்வரம் எஃப்எம் பாக்கியராஜ் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள்.

மக்களின் மனம் கவர்ந்த ஆகாஷ்வாணிக்கு வயது 90. தனது 90 ஆண்டு கால பயணத்தில் படித்தவர் முதல் பாமரர் வரை, கிராமப்புறம் தொடங்கி நகர்ப்புறம் வரை அனைவரும் ரசிக்கும் வகையில் நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இசை நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல, நாட்டு நடப்புகள், பன்னாட்டு செய்திகள், அரசின் நலத்திட்டங்கள், கலை, இலக்கியம், அறிவியல், ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகளை ஆகாஷ்வாணியில் கேட்டு ரசிக்கலாம். நேரலையில் கருத்து பரிமாற்றமும் இங்குண்டு. குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள் என அனைவருக்குமான நிகழ்ச்சிகள்

0: அலைவரிசையில் வலம் வரும். தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப புதிய பரிமாணத்தில் ஆகாஷ்வாணி என்றும் மக்கள் மனதில். வானொலி குறித்த தங்கள் இனிய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் நமது நேயர்கள்.
1: என் பெயர் ராஜம்மா. ரேடியோனா நாங்கள் வந்து ரொம்ப விரும்பி கேட்கறதுமா. அந்த காலத்தில் ரேடியோ இல்லைன்னா எதுவுமே கிடையாது. இப்போ டிவி அது இது, சினிமா கூட அப்போ அதிகமாக யாரும் போகமாட்டாங்க. ஆனால் ரேடியோ தான் எல்லாமே, அதில் தான் கேட்குறது, அதில் தான் எல்லாமே வர்றது. பாட்டு, சமையல் குறிப்பு எல்லாமே அதில் தான் வரும். இந்த ரேடியோ அந்த காலத்தில் நிறைய பேர் வீட்டில் இருக்காது. அது வாங்கிறதுக்கு கூட எல்லாராலையும் முடியாது. ஆனால் யாராவது ஒரு வீட்டில் இருக்கும், அதை வச்சு எல்லாருமே கேட்பாங்க. பெரிய டிவி பெட்டி மாதிரி இருக்கும் ரேடியோ. எங்கள் வீட்டிலலாம் இருந்துச்சு. அந்த பெட்டி முன்னால் தான் எல்லோரும் உட்காந்து கூடி உட்காந்து எல்லாருமே பாட்டு கேட்குறது எல்லாமே அதை தான் கேட்பாங்க. அப்போ காலத்தில் போடுவாங்க புது வெள்ளம், ஒளிச்சித்திரம், சமையல், இந்த மாதிரி எல்லாமே போடுவாங்க. புது வெள்ளத்தில் தான் புது புது பாட்டாக போடுவாங்க. ஆனால் அப்போ எல்லோரும் நினைப்பாங்க அந்த பெட்டிக்குள்ளேருந்து யார் பேசுகிறா, அவங்க எப்படி உள்ளே போனாங்க, எங்கேருந்து இந்த பேச்சு வருது, எப்படி இப்படிலாம் வரும், அப்படிலாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க. யார் போய் உள்ள உட்காந்து இது பேசுகிறான்னு கூட கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு அறியாத காலங்கள் அப்போ அப்படி இருந்துச்சு. அப்போ இந்த ரேடியோவுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம், இப்போவும் இருக்குது. ஆனால் அப்போ அவ்வளோ ஒரு முக்கியத்துவம், நிறைய குடித்தனங்கள் இருக்கிற இடத்துல நிறைய பேர் வீட்டில் இருக்காது. அந்த ரேடியோ நடுவில் கொண்டு வைப்பாங்க, எந்த பாகுபாடும் பார்க்காம எல்லாரும் கேட்கட்டும்னு நடுவில் வச்சுருப்பாங்க. வச்சு எல்லாரும் உட்காந்து அதை கேட்பாங்க. ஒரு போர் நடந்தாலும் சரி, ஒரு எலெக்ஷன் வந்தாலும் சரி, எல்லாமே அதை வச்சு தான் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு காலம். ஆனால் அந்த ரேடியோவுக்கும் லைசன்ஸ் கூட உண்டு. லைசன்ஸ் இல்லைன்னா அந்த ரேடியோவை வீட்டிலேருந்து எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் கூட இருந்துச்சு. லைசன்ஸ் இருக்கணும். அப்புறம் கரண்ட்லாம் கூட ஓடாது, பேட்டரி தான் இந்த ரேடியோவுக்கு. இன்னும் நிறைய மலைவாழ் கிராமங்களில் இந்த ரேடியோ தான் அவங்களுக்கு. இந்த ரேடியோ வச்சு அவங்க இன்னமும் கேட்டுட்ருக்காங்க. இந்த ரேடியோ புகழ் அதிகமாகிக்கிட்டு தான் போகுதே தவிர குறையலானோம்.
2: என் பேர் ஸ்டெல்லா. நான் தூத்துக்குடி மூணாவது மைல் பகுதியிலிருந்து பேசுகிறேன். ஆல் இண்டியா ரேடியோ வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து அது ஒரு பழக்கப்பட்ட ஒன்று. நான் ரொம்ப சின்ன வயசுல வந்து எங்கள் தாத்தா வந்து அந்த வானொலி பெட்டி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு முதல் அனுபவங்கிறது ஒரு பெரிய தலைவர், மக்கள் மனதில் நீங்கள் இடம்பெற்ற தலைவருடைய மறைவு செய்தியை தான் அப்போ வந்து வானொலி மூலமா தெரிஞ்சோம். அந்த காலகட்டத்துல எல்லாம் வந்து அந்த ஒரு தெருவே வந்து அந்த ஒரு வானொலி பெட்டி முன்னாடிதான் உட்கார்ந்துருப்பாங்க. அதுல இருந்தே நான் வந்து எனக்கு இந்த ஆல் இண்டியா ரேடியோ இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நாளடைவுல வந்து அதுல வந்து பெண்கள் நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் வந்து டாக்டர் நிகழ்ச்சிகள்லாம் உண்டு. அது எல்லாமே பிரயோஜனமா இருக்கும். குழந்தைகள் நிகழ்ச்சி வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நியூஸ் வந்து காலையில நியூஸ் ரெண்டு தடவை நான் கேட்பேன். மற்றபடி வந்து எண்ணுயிர் தோழின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதுல வந்து பிசினஸ்ல ஜெயிச்ச பெண்களுடைய இதை பத்தி சொல்லுவாங்க. அது ரொம்ப வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ சமீபத்துல கூட ஒரு ப்ரோக்ராம்ல வந்து நான் கலந்துகிட்டேன். என்னோட குரலை நான் கேட்டு என்னுடைய விருப்ப பாடலை நான் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ வரைக்குமே வந்து நல்லா செயல்பட்டு வர்ற, எவ்வளவுதான் வந்து டெக்னாலஜி வளர்ந்தாலுமே வந்து ஆல் இண்டியா ரேடியோ வந்து பொதுமக்கள் மத்தியில அதோடைய இதை தக்க வச்சுக்கிட்டு இருக்கு. 90 வருடத்துக்கு மேலாக செயல்பட்டு வரும் இந்த ஆல் இண்டியா ரேடியோவுக்கு எனது வாழ்த்துக்கள்.
3: தூத்துக்குடியிலிருந்து திலகவதி. வானொலி மின்காந்த அலைகளை பயன்படுத்தி தகவல்கள், இசை, செய்தி என எல்லாவற்றையும் உடனே வழங்கக்கூடிய முக்கியமான தகவல் தொடர்பு சாதனம்னே சொல்லலாம். மின்சாரம் இல்லாமலேயே பேட்டரி மூலம் இயங்கக்கூடியதுதான் இந்த வானொலி. எல்லா தரப்பு மக்களையும் சென்றடையக்கூடியது. தொலைக்காட்சிக்கு முன்பே மக்கள் மனதில் அதிகம் இடம் பிடித்தது வானொலினே சொல்லலாம். நாட்டு நடப்பின செய்திகள் வழியாக தெரிந்து கொள்ள முடிந்தது. பலவிதமான பாடல்களை என் குழந்தை பருவம் முதலே தெரிந்து கொள்ளவும் பாடுவதற்கும் உதவியது இந்த வானொலி. வானொலி தான் சினிமாவையும் ஒளிச்சித்திரம் அப்படின்ற பெயர்ல ஒளிபரப்பியது. எங்கள் வீட்டுல 1989 தான் தொலைக்காட்சி வாங்கிய நேரம். அதற்கு முன்பாகவே நாயுடு

0: ஞாயிற்றுக்கிழமை 3:30 மணிக்கு நாடகம் கேட்ட பழக்கம் உண்டு. அன்று தொடங்கியதுதான் இலக்கிய பயணம். செய்திகள் அதிகம் கேட்டிருக்கிறேன். செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண சுவாமி என்ற ஒரு விதமான சத்தத்தோடு துவங்குவதை நினைக்கும் போது ஒரு அலாதியான உணர்வு ஏற்படுகின்றது. காலையில் தென்கட்சி கோ சுவாமிநாதனின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில் அவரது குரல் ஒரு தனித்துவமான பேச்சு நடையை கொண்டிருந்தது. வானொலினா பாடல் கேட்பது மட்டுமல்ல, உலகம் முழுக்க உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கவும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களின் வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவும் வானொலி இருக்குன்னு சொல்லலாம். திரைப்படம் சம்பந்தமான எல்லா தகவல்களையும் கேட்டிருக்கோம். சாலை போக்குவரத்தின் நிலை, அன்றாடம் செய்திகள் என வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் ஒளிபரப்பியிருக்காங்க வானொலியில. தற்போது தூத்துக்குடி வானொலி லைவ் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்க. போன் செய்து நேயர்களிடம் பாட்டு கேட்பது, ஒரு தலைப்பு கொடுத்து பேச வைக்கிறது என நிகழ்ச்சியினை நடத்தி வர்றாங்க. முதல்ல ஸ்டேஜ் ஃபியரை குறைக்கிறதுக்கு இது ஒரு வழிவகுக்குன்னு சொல்லலாம். அதற்கு மேலாக அவர்களிடம் உள்ள டேலண்ட், அவங்க கிட்ட என்ன விதமான தகுதி இருக்கு அப்படிங்கிறத கண்டறிந்து அதனை வளர்ப்பதற்கும் இந்த நிகழ்ச்சி உதவியா இருக்குன்னு சொல்லலாம். குட்டீஸ் கார்னர் என்ற நிகழ்ச்சி ஒண்ணு மிகப்பெரிய சிறப்போடு இருக்குன்னு சொல்லலாம். குழந்தைகளின் மழலை மொழிகளை கேட்பதற்கு இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு பயனுடையதா இருக்குன்னே சொல்லலாம். அந்த ப்ரோக்ராம்ல முழுக்க முழுக்க குழந்தைகளுடைய மழலை மொழி மிகவும் அருமையா இருக்கு. சின்ன குழந்தைகள் ரைம் சொல்ற அழகு, அதனால் ஏற்படக்கூடிய உணர்வு சொல்லவே முடியாது. கதை சொல்வது, பாடல் பாடுவது, சில கேள்விகளை தொகுப்பாளர்கள் கேட்க குழந்தைகளுக்கே உரிய பாணியில் பதில் சொல்வது என கேட்க கேட்க மிக அருமையாக இருக்கும் அந்த நிகழ்ச்சி. தூத்துக்குடி வானொலியில பாவையர் பார்வைன்னு ஒரு நேரலை நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதுல பெண்கள் எல்லாம் கலந்துகிட்டு பேசுறது அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும்னே சொல்லலாம். இல்லத்தரசிகளுக்கு அவங்களோட எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இந்த வானொலி நிகழ்ச்சி அமைகிறதுன்னு சொல்லலாம். இது பெண்களுக்கு பயம், தாழ்வு, மனப்பான்மைன்னு எல்லாத்தையும் நீக்கி துணிவினை பெற செய்கிறது. இந்த அளவில் பெருமை கொண்ட நம் தூத்துக்குடி வானொலி இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் நான் 3 முறை பேசியிருக்கிறேன். இப்படிப்பட்ட வானொலி நிகழ்ச்சி பல்விதமான தரப்பினருக்கு, அதைவிட குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒளிபர செய்வதற்கு உதவுகிறது என்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி.
1: இன்று உலக பெற்றோர் தினம். குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள் மட்டுமன்றி பெற்றோர்களுக்கான நிகழ்ச்சிகளையும் வழங்கி வருகிறது ஆகாஷ்வாணி. குழந்தை வளர்ப்பு, குழந்தைகளின் உடல் நலன், மனநலம் சார்ந்த நிகழ்ச்சிகள் பெற்றோருக்கு பயனளிக்கும். பெற்றோருக்கு ஆலோசனை வழங்கும் நல்ல நண்பன் ஆகாஷ்வாணி.

0: வருதடி.
1: என் பேர் மைத்ரி, நான் தூத்துக்குள்ள இருக்கேன். ஒரு அழகான குடும்ப தலைவி. எனக்கும் ரேடியோக்குமான சொந்தம் அப்படின்னா 5 வயசு இருக்கும் போதுலேருந்து இருக்கு. என் தாத்தா வீட்டில் இருக்கும் போதே அதை கேட்டுட்டு இருக்கேன். எப்படி அப்படின்னா, அப்போல்லாம் உட்காந்து எல்லாரும் கேட்பாங்க, என்னடா கேட்குறாங்க அப்படின்னு நானும் கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்புறம் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் தான் இது ரேடியோன்னு தெரியும். அந்த கம்பிக்குள்ளேருந்து எப்படி இருக்கு, எப்படி இதெல்லாம் பாடுது அப்படின்னு நாங்கள் கேட்போம். அப்புறம் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறப்பெல்லாம் இங்கிலீஷில் நியூஸ் வாசிப்பாங்கல்ல, அதெல்லாம் எப்படா வாசிப்பாங்க அப்படின்லாம், இப்படிலாம் வாசிக்க முடியுமா அப்படிலாம் யோசிப்போம் நாங்கள். அப்புறம் இந்த காலையில் அப்போ ரொம்ப சின்ன வயசில் இருக்கிறப்ப எல்லாமே சுவே அப்படின்னு அந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது சாமி பாட்டா என்னன்னே தெரியாமல் நாங்கள்லாம் கும்பலாக சேர்ந்து பாடிட்டு வாடிட்டு ஓடிக்கிட்டே இருப்போம். அப்புறம் நாடகம், தொடர்கதை அப்படின்னு ராத்திரியில் பேசுவாங்க பாருங்கள், அதை அப்படியே ட்விஸ்ட் வச்சு அழகாக பேசுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அப்புறம் விடுகதெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து என்ன பிடிக்கும் அப்படின்னா ஒளிச்சித்திரம் ரொம்ப பிடிக்கும்.

0: என் பேர் மரியலிபியால். நான் வானொலியை வந்து முதன் முதல்ல கேட்டது எனக்கு தெரிஞ்ச வகையில் பஸ்ஸில் நான் போகிறப்போ, பயணம் செய்கிறப்போ, காலேஜுக்கு போயிட்டு வர்றப்போ, இந்த மாதிரியான நேரத்தில் தான் நான் ரேடியோ கேட்டிருக்கிறேன். அதில் எஃப்எம்ல பாட்டு கேட்குறது, அது மட்டும் இல்லை நிறைய இன்டர்வியூஸ் அந்த மாதிரி நடத்துகிறதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அதன் மூலமாக தான் எனக்கு பழக்கப்பட்டது. அதுக்கப்புறமா எனக்கு வந்து அது பிடிச்சு போய் அதுக்கப்புறம் நான் ஆப்பில் டவுன்லோட் பண்ணி அதன் மூலமாக கேட்க பழகினேன். அது மட்டும் இல்லாமல் அதில் வர நிகழ்ச்சிகள் எல்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதில் குறிப்பிட்ட வகையில் எனக்கு மகளிருக்கான நிகழ்ச்சிகள் மற்றும் அதில் வர்ற சிந்தனைகள் அது எல்லாமே எனக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருந்தது. எனக்கு பாட்டு கேட்குறது பிடிக்குங்கிறனால சில பாடல்கள் வந்து அதில் கேட்டிருக்கிறேன். பஸ்ஸில் போகிறப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு எனக்கு வந்து அது ஒரு பயனுள்ளதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகளையும் நான் கேட்டிருக்கிறேன். அது வந்து எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நிறைய புதிய தகவல்களை தெரிஞ்சுக்க அது உதவுச்சு. இந்த மாதிரி நிறைய வகையில் நான் ரேடியோ எஃப்எம் வந்து கேட்டதுனால எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொள்கிறதுக்கு இது ஒரு கருவியாக எனக்கு பயன்பட்டது. இப்படி பல வகையில் எனக்கு வானொலி வந்து ஒரு பயனுள்ள ஒரு கருவியாக இருந்திருக்குது. அதன் மூலமாக நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கொண்டேன். நிறைய செய்திகளை, இந்த மாதிரி அடிக்கடி நடக்கிற நிகழ்வுகளை உடனே உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு பல வகையில் அது வந்து எனக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குது.
1: வண்ணங்களுக்கு எண்ணங்கள் கொடுத்தாய், உருவம் தெரியாது உணர்வுகளில் பதிந்தாய், வசந்த தூரலாய் வாசல் தேடி வந்தாய், காற்றோடு கைகுலுக்கி காதோடு பேசினாய், உலக விஷயங்களை உரக்க பேசி உயிர்ப்புடன் இருக்கிறாய், எட்டு திக்கும் நடக்கும் நிகழ்வுகளை எத்திக்கும் கொண்டு சேர்க்கிறாய், இசையும் கவிதையுமாய் கதையும் இலக்கியமுமாய் எளிய நடையில் நேயர்கள் நெஞ்சத்தை கொள்ளை கொள்ளும் நீ வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறோம். வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஏ கிருஷ்ணவேணி, அமைப்பு ஆர் தியாகராஜன், படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: GRP ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: வணக்கம் நண்பர்களே, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸ்ல துள்ளல் தாளம். தாளத்தோடு காத்திருப்பது சுமையா. நேரம் 2:30. இசைக்கும் முதல் தாளம் கண்ணால் பேசவா படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 2:36. கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். துள்ளல் தாளம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழுவர் சந்தை அருகு, ராஜபாளையம்.
1: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz-ல கேட்டுட்ருக்கீங்க துள்ளல் தாளம். கண்ணன் வருவான் திரைப்படத்திற்கான பாடல் 2:42.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

கேட்டு ரசித்துக் கொண்டு இருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். 2:47 பாடல் இதோ துள்ளல் தளம் நிகழ்ச்சியில்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம். GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: கேட்டு ரசித்த துள்ளல் தளம் இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி நேர்களே, விடைபெறுவது சுமையா. இன்னும் சில நொடிகளில் வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். தருமபுரி மாவட்டம் திருமால்வாடி, வேலுகவுண்டன்பாளையம் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் ஓக்கூர், ஈரோடு மாவட்டம் எலந்தகுட்டை மேடு ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் எடப்பாடி, புதுக்கோட்டை மாவட்டம் காரையூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், தருமபுரி 6 சென்டிமீட்டர், பல்லடம், திருமயம், பெண்ணுகொண்டாபுரம், கெலவரப்பள்ளி அணை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், வாணியம்பாடி, மேட்டூர், ஓசூர், புலிப்பட்டி, கீரனூர், மாரண்டஹள்ளி, விண்ட்வர்த், புதுக்கோட்டை, சின்கொனா, ஊத்துக்குளி, பொன்மலை, குடுமியான்மலை, டேனிஷ்பேட் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல், தேனி மாவட்டம் சோத்துப்பாறை, தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணை, புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை, கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பார் அணை, பேரையூர், ஆனைப்பாளையம், திருப்பத்தூர் தெற்கு, பெண்ணுகொண்டாபுரம், பெண்ணாகரம், உப்பாசி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், நந்தியார்தலை, வைகை அணை, ஏற்காடு, நிலக்கோட்டை, ஆண்டிப்பட்டி, ஆலங்காயம், குறுங்குளம், திருக்காட்டுப்பள்ளி, ஊத்தங்கரை, அரூர், நாற்றாம்பள்ளி, சூளகிரி, பாலவிடுத்தி, தம்மம்பட்டி, பார்வுட், மேட்டுப்பட்டி, திண்டுக்கல், மேல்பவானி, வால்பாறை, புல்லம்பாடி, ஐயம்பேட்டை, சின்னாரணை, துவாக்குடி, பாலக்கோடு, உத்தமபாளையம், களிக்குடி, வேடசந்தூர், ஆண்டிப்பட்டி, வீரகனூர், வாடிப்பட்டி, ஒரத்தநாடு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகால வெப்பநிலை வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாடு

0: மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக வெப்பநிலையான 41.2 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை திருவள்ளூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. சென்னை வேலூர் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர் நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை கோயம்புத்தூர் திண்டுக்கல் மதுரை திருச்சிராப்பள்ளி ராமநாதபுரம் வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. கேரளத்தின் தெற்கு பகுதி தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு: நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கரூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யும் வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வெப்பம் மிகுந்து இறுக்கத்துடன் காணப்படும். அடுத்த 48 மணி நேரத்திலும் இதே வானிலை நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிக அளவு 23 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 31.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.5 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: வளர்ச்சியடைந்த நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திட உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்கள் இடையேயான பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெற்றன. நாட்டின் மின் நுகர்வு 11.55% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக பூர்த்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கோரியுள்ளது. சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 4ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக்கும் மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரேலா தாஸ் இணையும் பட்டம் வென்றன. சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்குன்னு
3: குறைவாகவும் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

பிற்பகல் வணக்கம் நேயர்களே. நேரம் 3:14 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. மெலோடிஸா நாம கேட்க போறோம் எல்லவரும் பாட்டு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz-ல இன்றைய மெலவரும் பாட்டு நிகழ்ச்சியில ஹரிஷ் ராகவேந்திரா தனித்தும் இணைந்தும் பாடிய பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போறோம்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் திருமணம் எனும் நிகா. திரைப்படத்திலிருந்து யாசர் நிசர், ஹரிஷ் ராகவேந்திரா, கிருஷ்ணா ஐயர் ஆகியோர் பாடியிருக்கும் பாடல் வருகிறது. பார்வதி வரிகள், ஜிப்ரன் இசையில் கேட்கலாம் பாடலை.

0: இயக்குனரும் நடிகருமான கே பாக்யராஜ் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள்.
1: அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே
0: கேட்க தவறாதீர்கள். இன்று இரவு 10 மணிக்கு 103.3 மதுரை FM மற்றும் 100.9 ராமேஸ்வரம் FM பாக்யராஜ் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: நேரம் 3:15:36. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி காவல் வட்டம் காவல் ஆய்வாளர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேனி மாவட்டம் வீரபாண்டியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் அளித்த புகாரின் பேரில் அவரது மகள் சிறுமி சு தாரணிகா வயது 16 என்பவர் கடந்த 22/5/2026 அன்று முதல் காணவில்லை. சிறுமி சு தாரணிகா அவர்களின் அங்கமச்சு அடையாளம் வலது முன்னங்காலில் ஒரு கருப்பு மச்சம், இடது முன்னங்கையில் காயத்தழும்பு இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவரை பற்றிய தகவல் தெரிந்தால் தெரிவிக்க வேண்டிய முகவரி: வைகை அணை காவல் நிலையம், தேனி மாவட்டம். தொலைபேசி எண் 9498101600. மற்றும் ஒரு முகவரி: சார்பு ஆய்வாளர் வைகை அணை காவல் நிலையம். தொலைபேசி எண் 9894278138. இன்னும் ஒரு முகவரியாக காவல் ஆய்வாளர் ஆண்டிப்பட்டி காவல் வட்டம். தொலைபேசி எண் 9894081712. மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்தப்படுவது, காணாமல் போன சினிமியின் பெயர் சு தாரணிகா, வயது 16, வீரபாண்டி, தேனி மாவட்டம். அங்கமச்சு அடையாளம் வலது முன்னங்காலில் ஒரு கருப்பு மச்சம், இடது முன்னங்கையில் காயத்தழும்பு.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகு, ராஜபாளையம்.
4: மெல்லிய ராகங்களின் மென்தூரலா இது மெல்ல வரும் பாட்டு. இது கதிர்வேலவன் காதல் திரைப்படத்திற்காக தாமரை எழுதிய பாடலை பாடியிருக்காங்க ஹரிஷ் ராகவேந்திரா, ஹரிணி, ஹரிஷ், ஜெரஸ். இசையில் கேட்கலாம் பாடலை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz லம்பிடே மெலோடிசா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மெலவரும் பாட்டு. எங்கேயும் காதல் திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா, சின்மை குரல்களில் மதன் கார்கி, வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ், இசையில் வருகிறது பாடல் அனைவரும் கேட்டு ரசிக்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேரம் 3:31 நொடிகள். மென்மையான கீதங்களின் மென்சாரலாய் இது மிளவரும் பாட்டு. அயன் திரைப்படத்திற்காக வைரமுத்து எழுதிய பாடலை பாடியிருக்காங்க ஹரிஷ் ராகவேந்திரா மகதி. ஹரிஷ் ஜெயராஜ் இசையில் கேட்கலாம் பாடலை.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: மதுரை FM மற்றும் ராமேஸ்வரம் FM ல் இன்று இரவு 10 மணி

இயக்குனரும் நடிகருமான கே பாக்யராஜ் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள். இன்றிரவு 10 மணிக்கு 103.3 மதுரை FM மற்றும் 100.9 ராமேஸ்வரம் FM இல் பாக்யராஜ் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள்.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடந்தையார் ரோடு, விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

0: சாதனா சர்க்கம் ஹரிஷ் ராகவேந்திரா குரல்கள், பா விஜய் வரிகள், தீனா இசையில் கேட்டோம் பாடலை நீ வேணுடா செல்லம் திரைப்படத்திலிருந்து.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: இனிய கீதங்களின் இனிசை சாரலாய் இதுமேல வரும் பாட்டு. ஒலிபெருக்கி நிலையம் திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் கவி பெரிய தம்பி எழுதி இசையமைத்த பாடலை தான் கேட்க போறோம். இப்போது மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில்

0: அவ அதுக்கு மேலதான்.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
2: மெலவெறுபாட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து ஸ்னேகன் வரிகளில் ரேஷ்மி, ஹாரிஸ் ராகவேந்திரா குரல்களில் பரத்வாஜ் இசையில் பாடல் வருகிறது. ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைகளில்

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

0: இன்றைய மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் ஹரிஷ் ராகவேந்திரா தனித்தும் இணைந்தும் பாடிய பாடல்களை தான் கேட்டு ரசித்தோம். கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது லாவண்யா. நன்றி நேர்களே. அடுத்த நிகழ்ச்சியாக வளமர காத்துக்கொண்டிருக்கிறது ஆட்டக்கலம். நிகழ்ச்சி வரும் முன் கேட்டுவிடலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. வளர்ச்சியடைந்த நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திட உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்களிடையேயான பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெற்றன. நாட்டின் மின் நுகர்வு 11.55% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக பூர்த்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கோரியுள்ளது. சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 4 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக்கும் மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரேலா தாஸ் இணையும் பட்டம் வென்றன. சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6 சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2 இடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 4:03. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ.
2: வசந்தன்கோவின் புதிய கிளை சென்னை அம்பாஸ்கை 1 கோலாகல ஆரம்பம்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் அம்பாஸ் ஸ்கை 1 மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
4: 62 மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67 பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகில், ராஜபாளையம்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் அம்பாஸ் ஸ்கை 1 மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், மற்றும் NSB ரோட், திருச்சி.
1: நேரம் மாலை 4:05. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அதிரடியான ஆட்டக்களம். இன்றைய நிகழ்ச்சியில உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள்ல கவனம் செலுத்தாமல் உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற வாய்ப்புகள் மீது கவனம் செலுத்துங்கள், இதுவே சிறந்த வாழ்வியல் முறையாகும் அப்படின்ற அழகான வரிகள் சொல்லி நிகழ்ச்சியில் இணைவது நான் பிரகாஷ்ராஜ்,
2: மற்றும் லாவண்யா,
1: மேலும்
8: சுமையா.
1: உற்சாகமான மாலை வணக்கம் நேர்களே. ரொம்ப சூப்பரா இன்றைய நிகழ்ச்சியில் விளையாட போறோம். ஹாய் சுமையா, எப்படி இருக்கீங்க?
8: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: எல்லாரும் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு வந்து 3 சேர்ந்து ஒரு ஜாலியான ஒரு கேம் விளையாட போறோம். அதான் என்ன கேம் அப்படின்னு இப்ப ஒரு பாட்டு மூலமா தெரிஞ்சுக்கலாம்.
9: பாட்டுக்குயிரு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல, பாடத்தான்
8: பாடத்தான் போறாங்க நம்ம நேயர்கள்.
1: பாட்டுக்கு பஞ்சமே இல்ல, அதான் வந்துட்டு இருக்கான விளையாட்டு. ஆனா என்ன கேம், அது எப்படி கேம் அப்படின்னு சுமையா நீங்களே சொல்லிருங்க.
8: அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இப்போ குயில் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவோம். இது வந்து பறவை இனத்தை சேர்ந்தது. ஸோ குயில்னா குயில் ஆரம்பிக்கிற பாடல் எதுவாக இருந்தாலும் பாடலாம்.
1: ஓ வந்து அது
8: ஆமா, இப்படி நீங்க குழு கொடுக்க கூடாது
1: அப்படின்னு நீங்க பாடணும் அப்படின்னு சொல்ல வந்தேன்.
8: ஆமா, அதே மாதிரி விலங்கு விலங்கு தொடர்புடைய
1: சொல்லுங்களேன். அதாவது பறவை இனங்களுடைய பெயர்கள்லாம் நாங்கள் நிறைய சொல்ல போறோம் இன்னைக்கு. அந்த பறவை இனங்களுடைய எழுத்துல சாரி வார்த்தையில ஆரம்பிக்கக்கூடிய பாடலை நீங்க பாடி காட்ட போறீங்க.
8: ஆமா, அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுக நேர்களும்,
1: 25 30 171 என்ற எண்ணில் மற்ற அனைத்து நேர்களும் பங்கு பெறலாம்.
8: 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன் உங்களுக்காகவே காத்துக்கிட்டே இருக்க வசந்தன்கோ வழங்கும் அட்டக்கலம்.
1: நிகழ்ச்சியில பங்கேற்கக்கூடிய முதல் நேயர் வருக வணக்கம்.
10: வணக்கம்
1: சார், சொல்றது யார் இங்கிருந்து?
10: ரெண்டு
1: மேடம் சொல்றது. வணக்கம், சொல்றது யார் இங்கிருந்து? சத்யன். சத்யன் எங்க இருந்து பேசுறீங்க? மதுரையில
10: தல்லாகுளம்.
1: தல்லாகுளம், ஓகே. ரெடியா இருக்கீங்களா?
10: ரெடியா இருக்கு, போடுங்க. நல்லா ஒரு பாட்டா போடுங்க, நான் பாடுற மாதிரி இருக்கணும்.
8: உங்களுக்கு நாங்க வந்து பாடல் கொடுக்க மாட்டோம்,
1: பாட்டை நீங்க தான் பாடணும். நாங்க வந்து ஒரு பறவையினுடைய பேரை சொல்லுவோம், நீங்க அந்த பறவையினுடைய பாட்டை பாடணும். நீங்க அதை ஸ்டார்ட் பண்ற பாட்டை
10: பாட ஆரம்பிங்க.
1: ஓகே, உங்களுக்கான பறவையினுடைய முதல் பெயர் மயில்.
8: வேமா பாட.

0: தாமதமாக கூடாது.
1: மயில்
2: வாழ்த்துக்கள் தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கலாம். நேரம் மாலை 4:07 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
3: ஆட்டக்கலம்.
2: தொடர்ந்து அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
4: விருதுநகர் மாவட்டம் செம்பட்டிலிருந்து சுந்தரமூர்த்தி பேசுறேன் சார்.
2: சுந்தரமூர்த்தி சார், ரெடியா இருக்கீங்களா?
5: எளிமையான
0: ஒரு பறவையினுடைய பெயர் சொல்லிருக்கு.
2: ஓகே, தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கலாம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டக்கலம். இன்றைய ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் என்ன விளையாண்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை தெளிவா சொல்லிருங்களா அவன்.
3: தெளிவா சொல்லிடுறேன். என்னன்னா, உங்களுக்கு ஒரு விலங்கோ இல்ல பறவையோ அதோட பெயரை சொல்லுவாங்க. இப்ப உதாரணமா இப்ப சொன்ன மாதிரி குயில் அப்படின்னாக்க குயில் பாட்டு அப்படின்னு தமிழ் பாடியே காமிச்சாங்க. அந்த மாதிரி நீங்க ஒரு
2: நீங்க கூட நல்லா பாடுறீங்களே, அப்படி ரெண்டு வரையும் பாடி காட்டுங்களேன்.
3: அது நேயர்களுக்கு வந்து சோதனையா போயிடும். ஆனா அந்த ஆனா நம்ம நேயர்கள் எப்படி போடுவாங்கன்னா, ரொம்ப அழகாவே போடுவாங்க.
2: அழகாவே போடுவாங்க. ஓகே,
3: அந்த மாதிரி பாடணும்.
2: ஓகே, அடுத்த நேயர் யாரு பாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க? வருக, வணக்கம்.
6: வணக்கம் சார்.
2: சொல்றது யாரு சார்?
6: நீங்க
2: வரப்ப உக்கரம் தெரியுது, இந்த பேச்சுல உக்கரம் தெரியுது. உக்கரப்பாணி சார், ரெடியா இருக்கீங்களா?
6: ரெடியா இருக்கேன்.
2: ஓகே, உங்களுக்கான பறவையினுடைய பெயர் மைனா.
6: ஒரு மைனா மைனா குருவி மனதார பாடுதோ.
2: ஓஹோ,
7: என்ன என்ன பாபட சொல்ற?
2: சூப்பர் உக்கரமணி சார், ரொம்ப அருமையா பாடுனீங்க, வாழ்த்துக்கள். வேற அடுத்த நேயர் யார் எங்கிருந்து வராங்கன்னு பார்க்கலாம். வருக, வணக்கம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டக்கலம். தொடர்ந்து அடுத்த நேயர் சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
8: ஐயா வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில் இருந்து பேசுறேன்.
2: ஐயா வணக்கம். ஐயா ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான அழகான பறவை என்ன சொல்ல? மாடப்புறா.
8: அழகான மாடப்புறா.
2: அடுத்து
8: அதுக்கப்புறமா வரி எனக்கு தெரியல, அந்த பாட்டு.
2: அழகான மாடப்புறா,
3: தப்பா
2: மஞ்சப்புறா.
3: ஓகே,
2: வேற மாடப்புறால வேற பாட்டு இருக்கே.
8: இந்த பாட்டு சொல்றேன். ஹே பக் பக் பக் பக், ஹே மாடப்புறா, இங்கே இங்கே
7: இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும்
2: வர மாட்டேன். வாவ், சூப்பர், அருமையா பாடுனீங்க. காட்பாடியில இருந்து சந்திரசேகர், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தொடர்ந்து அடுத்த நேயர் சந்திக்கலாம். அதுக்கு முன்பாக ஒரு அழகான பாடல்.
3: விளம்பர இடைவெளி, தொடர்ந்து சந்திப்போம்.
9: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
10: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேரம் மாலை 4:14 நேர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ.
1: வசந்தன்கோவின் புதிய கிளை சென்னை அம்பா ஸ்கைவானில் கோலாகல ஆரம்பம்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் அம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 June 4 to 7 ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
3: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
4: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
3: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரியில், அண்ணா நகர், மதுரை.

0: ஆமா, பாட நம்ம நேர்கள் கத்துக்கிட்டே இருக்காங்க. 25 30 170 அறிமுக நேர்களும், 25 30 171 அனைத்து நேர்களும் வரலாம். 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன் உங்களுக்காகவே காத்துக்கிட்டே இருக்கு வசந்தன்கோ வழங்கும் அட்டக்கலம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் ரொம்பவே சூப்பராக சுவாரஸ்யமாக நேர்கள் வந்து கண்டுபிடிச்சு விளாண்டுட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அடுத்த நேயர் யார் எங்கிருந்து வராங்கன்னு பார்க்கலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
1: இன்னை இப்போ துண்டிக்கப்பட்டு விட்டது, அடுத்த நேயர் சொல்லிச்சிடலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: பேச காத்திருக்கும் அடுத்த நேயர். வருக, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்றது யார் இங்கிருந்து?
3: தஞ்சாவூர்லேருந்து விஜயராஜ் பேசுறேன் சார்.
1: ஆ ஓகே, தஞ்சாவூர்லேருந்து விஜயராஜ் ரெடியாக இருக்கீங்களா? உங்களுக்கான வார்த்தை, சரி, அந்த பறவையினுடைய பெயர் பச்சை கிளி.
3: பச்சை கிளி,
1: பச்சை கிளி, வாவ், சூப்பர்ல, அழகா பாடி முடிச்சீங்க, செம்மையா பாடிட்டாங்க. சுமையா, அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வருக, வணக்கம். நாம் இணைந்திருக்கின்றோம், இது ஆகாஷவாணியின் ஆட்டக்களம். வணக்கம். வணக்கம், சொல்றது யார் இங்க இருந்து? பஞ்சவர்ணம்
2: வந்துட்டாங்க.
1: ஓகே, பஞ்சவர்ணம் உங்களுக்கான வார்த்தை காக்கா. ஒரே வார்த்தை எண்ணி போட்டாங்க. அடுத்து
2: தொடர்ந்து
1: அடுத்த சந்திக்கலாம். வருக, வணக்கம். வருக, வணக்கம்.
2: நீங்களும் நிகழ்ச்சி

0: உங்களுக்கு அழைக்கலாம். 25 30 170 என்ற எண்ணில் முதன்முறையாக பேச வரும் நேயர்களும், 25 30 171 என்ற எண்ணில் ஏற்கனவே பேசிய நேயர்களும் அழைக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன் இணைப்போம்.
1: நாம் இணைந்திருக்கின்றோம். இது வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்கலம். தொடர்ந்து அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: இருவருக்கும் மாலை வணக்கம். ஜெய்ஹிந்த்.
1: பாலசுப்ரமணியம் சார், ரெடியா இருக்கீங்களா? ஓகே. உங்களுக்கான பறவையின் பெயர் சிட்டுக்குருவி.
2: சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்தே
1: சேந்திட கண்டேனே.
3: அவ்வளவு சத்தமாவா கேக்குது?
0: கொஞ்சம் கம்மியா தான் கேக்குது, ஆனா பாடிட்டாங்க.
1: ரொம்ப அருமை. சொன்ன உடனே அடுத்து அழகா பாடிட்டீங்க. வாழ்த்துக்கள் சார். தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கலாம். நேரம் மாலை 4:18. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்தன்கு வழங்கும் ஆட்டக்கலம்.
4: இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, விளையாட தயாரா இருக்கீங்களா? சரி, உங்களுக்குரிய வார்த்தை சரியா? ஆடு. இன்னொரு முறை, இன்னொரு முறை.
5: சரிதான்.

0: சூப்பர்ல. தொடர்ந்து அடுத்த ஒரு அழகான பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம் நேயர்களே.
1: நம்ம இடைவேளையை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம்.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் உழுவர் சந்தை அருகு, ராஜபாளையம்.
3: जानी ओहो संध्या आहा
4: जानी संध्या संध्या जानी
3: आहा ओहो
4: சந்தியாவின் கார் என்ன, பங்களா என்ன, நம்ம ஆளுகிட்ட இருப்பது வெறுங்கடல் தானே.
3: நோ ப்ராப்ளம், அதை விட்டு.
4: சந்தியாவின் கலர் என்ன பிள்ளை, நம்ம ஆளு கருப்பு இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பு வெள்ளையும் செய்து தானே பழைய MGR படம் எல்லாம் பார்த்தோம். சந்தியா பெரும் பணக்காரி, சாரியாளு, ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டா சார் பணக்காரன் ஆவாரு, சாரால நம்ப பிரியாளாவும் நம்பானா.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
1: நேரம் மாலை 4:25, ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம்.
2: நம்ம விளையாடிக்கிட்டே இருக்கோம் அதிரடியான ஆட்டக்களம். வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம் தொடர்ந்து ஒரு நேர் பேச கத்துக்கிட்டே இருக்காங்க. யார் எங்க இருந்து தெரிஞ்சுக்கலாம்?
1: வருக, வணக்கம்.
2: வணக்கம், இணைப்புலதான் இருக்கீங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நீங்க எதிரொலிக்க பேசுறது எம்பிட்டு அழகா இருக்கு தெரியுமா கேட்க. வணக்கம், வணக்கம், வணக்கம்.
1: வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க?
4: செல்லூர்ல இருந்து மேடம்.
1: செல்லூர்ல இருந்து பேசுறீங்க சார், உங்க பேர் சொல்லுங்க.
4: பாலசுப்ரமணியம்.
1: பாலசுப்ரமணியம் சார், ரெடியா இருக்கீங்களா
4: விளையாடுறதுக்கு?
1: ஓகே, உங்களுக்கான பறவையின் பெயர்
2: மயில்.
3: மீண்டும்
2: என்ன உள்ள போயிருச்சு.
1: சூப்பரா பாடுறீங்க பாலசுப்ரமணியம் சார். கிளாஸ்க்கு போறீங்களா, மியூசிக் கிளாஸ்க்கு? வாழ்த்துகள் பாலசுப்ரமணியம் சார். தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கலாம். நேரம் மாலை 4:27 ஆயிட்டு இருக்கு. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் ஆட்டக்களம்.
3: வணக்கம்.
1: வசந்தன்கு வழங்கும் ஆட்டக்களம் நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
5: வணக்கம் சார். வணக்கம்.
2: யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
5: மதுரை மாவட்டத்துல இருந்து ரம்யா பேசுறேன்.
1: மதுரை மாவட்டம் எந்த ஊரு? குளமங்கலத்திலிருந்து ரம்யா பேசுறேன். ரெடியா இருக்கீங்களா?
2: சரி, உங்களுக்கான பெயர் காளை.
1: காளை
5: காளையில் தினமும்
2: அந்த காளை.

0: பறவைகள் பேரு விலங்குகள் பேரு சொல்லுவோம், நீங்க அது குறித்த பாடல்கள் நீங்க பாடி காட்டணும். அப்ப காலை வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள். நேரம் மாலை 4:28 ஆயிட்டு இருக்குது. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம்.
1: வருக வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: ராமநாதபுரம் சாத்தனங்குடியில இருந்து முருகன்.
1: சொல்லுங்க, விளையாட தயாரா இருக்கீங்களா?
3: தயாரா இருக்கான்.
1: சரி, உங்களுக்காக ராசாலி. ராசாலி ராசாலி
3: அப்படி இல்ல, அதுல என்ன இருக்கு?
2: ராசாலின் ஒரு பறவை இருக்கா? சந்தேகம் வர்ற மாதிரி என்னமா பறவை பேர்
0: ராசாலி?
1: சரி, மயில். உங்களுக்காக மயில்.
3: மயில் படத்துமா? மயிலாடு பார்வையில நாங்க ஆடி இருக்கோம்.
1: அப்புறம்
3: கண்டேன்.
1: அருமை அருமை அருமை.
0: ஒரு பாட்டு பாட சொன்ன எத்தனை பாட்டு நமக்காக அடிக்கிட்டாரு, ரொம்ப அருமையா வந்து பாடி காமிச்சாரு. வாழ்த்துக்கள். நாம் இதுவரை இணைந்திருந்தோம், இது ஆட்டக்களம் நிகழ்ச்சி. நேரம் மாலை 4:29. இதுவரை இணைந்திருந்த ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ.
2: வசந்தன்கோவின் புதிய கிளை சென்னை கோலாகல ஆரம்பம்.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 June 4 to 7 ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ
5: 62 மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67 பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழுவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
6: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
7: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: அலைகளோடு ஆகாஷ்வாணி, மதுரை FM ரெயின்போ 103.3 MHz மற்றும் கடல் அலைகளோடு ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரடியான ஆட்டக்களம்.
0: ஆட்டக்களம் நிகழ்ச்சியில பங்கேற்க நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 04-52 என்ற மதுரையினுடைய முன்னிணைப்போடு 25-30-170 மற்றும் 25-30-171 என்ற எண்களில் தொடர்ந்து. பாட்டுக்கு பஞ்சமே இல்லை, சூப்பராக நேர்கள் பாடிட்டே இருக்காங்க. சொல்ல சொல்ல அடுத்தடுத்த நேர்கள் அழகாக பாடிட்டு இருக்காங்க. இன்றைக்கு என்ன விளையாண்டு இருக்கிறோம் அப்படின்னா, நிறைய பறவை இனங்கள் பேர், அது விலங்குகள் பேரை சொல்றோம். நேர்கள் அதுக்கான அழகான பாடல பாடி காட்டணும். ஓகே, தொடர்ந்து அடுத்த நேரம். வருக வணக்கம்.
8: வணக்கம் சார்.
2: வணக்கம் சொல்வது யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
8: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து பேசுறேங்க மேம். நலமா இருக்கீங்களா?
2: பண்பலையில் அனைவரும் நலம் சொல்லுங்கம்மா. கொடுத்துலாமா உங்களுக்கான பேர?
8: நான் முயற்சி பண்றேன், கொடுங்க.
0: உங்களுக்கான வார்த்தை மைனா.
8: மைனா. மைனா மைனா
0: மனசார பாடுது ஜோடி.
1: இல்ல இல்ல, இங்க விளையாட வந்தது நேர்களா நீங்களா?
0: இல்ல நேர்கள் தான், நீங்க எடுத்து விடுறேன்.
1: இணைந்ததற்கு இணையும் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
0: வணக்கம், இணைப்பு இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் சார், சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
9: ஆலங்குளத்துல இருந்து.

0: எல்லாம்
1: தயாரா
0: சார்.
1: இருக்கீங்களா ஐயா?
0: போடுங்கம்மா.
1: உங்களுக்காக மான்.
2: மான், மான்.
1: ஐயா இனிப்புல இருக்கீங்களா?
2: வாவ் சூப்பர்ல.
0: நல்ல திருநாள்.
2: சூப்பர், வாழ்த்துக்கள் கார்மேகம் சார். வாழ்த்துகள், வாழ்த்துகள் சொல்லி அடிக்கிறார் பாருங்க, அதான் கார்மேகம் சார். நேரம் மாலை 4:33 ஆயிட்டு இருக்கு. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் ஆட்டக்களம் நிகழ்ச்சியில். அடுத்த நேயர்
0: வணக்கம் ஐயா. சேலம் மகாலிங்கம்.
2: சேலம் மகாலிங்கம் சார், ரெடியா இருக்கீங்க போலயே?
0: தயா இருக்க சொல்லுங்க ஐயா.
2: ஓகே, உங்களுக்கான வார்த்தை
1: ராஜாலி.
0: அம்மா ராஜாலி விட்டு வேற பறவை நேம் கேளுங்கம்மா.
1: ஏங்கய்யா,
3: நாங்க பார்க்காத பறவை அது, பார்க்கிற பறவைகளா சொல்லுங்க.
1: அப்படி சொல்றீங்களா நீங்க?
0: ஆமாங்கம்மா, என்ன இப்படி கேட்டு விட்டியே.
1: சரி, குருவி.
0: குருவியாங்கம்மா? குருவிக்கார மச்சானே, கடவுள் சேர்த்தி வச்சானே.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்ம வந்து பேக்ரவுண்ட்ல மியூசிக் கொடுக்கணும் சௌமியா. ஏ, அதான் வந்து நேரில் வந்து ஜாலியாக
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப அருமை.
2: நன்றிங்கய்யா, சூப்பர் சூப்பரா பாடுறோம்.
1: சரி, இவ்வளவுதான் நீங்க பாடுறீங்கல்ல?
2: எஸ்,
1: நீங்க ராசாலிக்கு பாட்டு பாடுங்க.
2: ராசாலியே ராசாலியே நில்லு.
1: என்ன
2: ராசாலினா? என்ன ஆக்சுவலி, அது தெளிவா சொல்லணும் சுமையா.
1: அது வந்து பறவை.
2: என்ன பறவை?

0: என்ன பறவைகளா சொல்லுங்க.
1: அப்படி சொல்றீங்களா நீங்க?
2: ஆமாங்கம்மா, என்ன இப்படி கேட்டுப்டியே?
1: சரி, குருவி.
2: குருவியாங்கம்மா? குருவிக்கார மச்சானே.
3: சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்ம வந்து பேக்ரவுண்ட்ல மியூசிக் கொடுக்கணும் சௌமியா. ஏ, அதான் வந்து நேரில் வந்து ஜாலியாக
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப அருமை.
3: நன்றிங்கய்யா, சூப்பர் சூப்பரா பாடுறோம்.
1: சரி, இவ்வளவுதான் நீங்க பாடுறீங்கல்ல?
3: எஸ்,
1: நீங்க ராசாலிக்கு பாட்ட பாடுங்க.
3: ராசாலியே ராசாலியே நில்லு.
1: பறக்கும் ராசாலியே ராசாலியே நில்ல, அந்த பாடலும் ரொம்ப
3: சூப்பரான பாட்டு. நீங்க ஒரு பாட்டு சொல்லி நான் ஒரு பாட்டு பாடிக்கிறேன், நானும் வின் பண்ணிட்டேன். நேரம் மாலை 4:34 ஆயிட்டு இருக்குது. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அதிரடியான ஆட்டக்களம். ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: அறிவிப்பு. தேனி மாவட்டம் வீரபாண்டியை சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் அளித்த புகாரின் பேரில் அவரது மகள் சிறுமி சுதாரிணிகா வயது 16 என்பவர் கடந்த மாதம் 22 முதல் காணவில்லை. சிறுமி சுதாரணிக்கா அவர்களின் அங்கமச்ச அடையாளங்கள் வலது முன்னங்காலில் ஒரு கருப்பு மச்சம், இடது முன்னங்கையில் காயத்தழும்பு இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவரை பற்றிய தகவல் தெரியவந்தால் தெரிவிக்க வேண்டிய முகவரி வைகை அணை காவல் நிலையம், தேனி மாவட்டம். தொலைபேசி எண் 94 98 10 16 00. சார்பு ஆய்வாளர் வைகை அணை காவல் நிலையம். தொலைபேசி எண் 98 94 27 81 38 மற்றும் காவல் ஆய்வாளர் ஆண்டிப்பட்டி காவல் வட்டம். தொலைபேசி எண் 98 94 08 17 12. மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தப்படுவது, காணாமல் போன சிறுமியின் பெயர் சுதாரிணிகா, வயது 16, வீரபாண்டி, தேனி மாவட்டம். அங்கமச்ச அடையாளம் வலது முன்னங்காலில் ஒரு கருப்பு மச்சம், இடது முன்னங்கையில் காயத்தழும்பு.

0: நேரம் 4:41 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. இது அட்டக்களம். அட்டக்களத்துல இன்னைக்கு நம்ம அதிரடியா விளையாண்டுகிட்டே இருக்கோம். அது
1: என்னன்னா,
2: என்ன விளையாண்டு இருக்கோம் அப்படின்னா, ரொம்ப சூப்பரா பாட்டை பாடி காமிச்சோம். பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது இன்றைக்கு, அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. இன்றைக்கு நேர்கள் என்ன விளையாண்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, பறவை இனங்களுடைய பேர், அதே போல் விலங்குகளுடைய பேர்லாம் சொல்கிறோம். அதுக்கு ரிலேட்டடான பாட்டை நீங்கள் பாடி காட்டணும். அடுத்த நேர் யார் இங்கேருந்து வராங்க, பாடுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வருக, வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், சொல்கிறது யார் இங்கேருந்து? கமலாகிருஷ்ணன் சார், ரெடியாக இருக்கீங்களா?
4: உங்களுக்கான வார்த்தையை சொல்லிடலாமா?
3: சொல்லுங்க.
4: அன்னக்கிளி.
2: நம்ம
0: நேயர்களுக்கு கேக்குற கேள்வியை தவிர மத்த எல்லா விடையும் தெரியும்.
2: சரி, இப்போ அன்னக்கிளியை பறக்க விடுங்க, பாட விடுங்க, பாடுங்க பாப்போம். ஓகே, கமலாகிருஷ்ணன் சாருடைய தயாரிப்பில் புதிய பாடல் அன்னக்கிளி. சூப்பர், வாழ்த்துக்கள் சார், ரொம்ப ஜாலியாக கொண்டு போறீங்க. நேரம் மாலை 4:43 ஆயிட்டு இருக்குது. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் ஆட்டக்களம்.
0: வருக, வணக்கம். யார் இணைப்புல இருக்கீங்க? உங்களுக்காக சொல்லிரலாமா? சிங்கம்.
2: சிங்கப்பெண்ணே.

0: கரெக்டா?
1: எப்படி கரெக்டா முனிஸ்வரி?
2: பாடுங்க
3: மேடம், நம்மளும் பாடுவோம் சிங்கப்பெண்ணே. ஓகே, வாழ்த்துக்கள் சிங்கப்பெண்ணுக்கு, வாழ்த்துக்கள். நேர மாலை 4:44 உற்சாகம் நான் இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சூப்பரா அடுத்த நேரம் வராங்க, காத்திருக்கிறாங்க. வருக, வணக்கம். யாரங்க வந்து பேசுறீங்க?
4: வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். மொத்த கடையில இருந்து புஷ்புலதா பேசுறேன்.
3: வந்துட்டாங்க புஷ்புலதா மேடம், வணக்கம். ரெடியா இருக்கீங்களா?
4: ஏதாவது ஒரு சின்ன பறவையா பார்த்து சொல்லுங்க. இந்த
3: உங்களுக்காக குட்டி பறவையா? ஏதோ உங்களுக்கு பாசம் மலர்ல புது பாட்டு, புது உங்களுக்கான கிளி, ஆலமரத்து கிளி.
4: ஆலமரத்து கிளி ஆல பார்த்து பேசும் கிளி.
1: சோக பாட்டு தானே?
3: இல்ல இல்ல,
5: விளையாட
1: தயாரா இருக்கீங்களா? சரி, உங்களுக்காக காடை.
5: என்னமா
1: காடை?
5: குருவியா?
1: காடை காடை
5: புரியல. காரையா?
1: காடை
3: காடை காடை கௌதாரி சொல்லுவாங்களே. காடை
5: காடையில பாட்டிருக்கா தெரியல சாமி.
3: என்ன சார் உங்களுக்கு உங்களுக்கு கட்ட தெரியும் நினைச்சுதான் உங்களுக்கு சொன்னோம், கட்ட கண்டுபிடிச்சு நினைச்சோம்.
1: சரி சரி, பச்சை கிளி உங்களுக்காக.
5: காடை
3: போறாரு. நேரம் மலை 4:45. அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம், யாரு என்னப்பில இருக்கீங்க? எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? சரி, வானொலி சத்தத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க.
6: நான் வானொலியே போடல மேடம்.
3: பேக் எதிரொலிக்குது மேடம், வேற ஒண்ணு தள்ளி நின்று பேசுங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. ரெடியா இருக்கீங்களா?
6: வணக்கம்.
3: வணக்கம்.
1: விளையாட தயாரா இருக்கீங்களா?
6: விளையாட தயாரா இருக்கேன்.
3: ஓகே, உங்களுக்கான வார்த்தை குருவி. குருவி
6: குருவி முத்தம் கொடுத்து தேந்திட கண்டேனே.
1: மேடமே பாடிடுவாங்க அப்படிதானே
3: இருக்கு டைமிங்? நீங்களே பாடி முடிச்சிருக்க, நிகழ்ச்சி முடிச்சிடலாம். ஓகே, அருமையா பாடுனீங்க, வாழ்த்துக்கள்.
1: அவங்க அப்படி சிரிக்கிறாங்க,
3: சிரிப்பா? யார் சிரிப்பு? ஓகே, ரொம்ப அருமையா பாடுறாங்க. நேரோட இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்களா சுமையா, எப்படி அழகா
7: பாடுறாங்கன்னு.
3: எஸ், குருவியில இந்த பாட்டு இருக்கு, அதனாலதான் சூப்பரான ஒரு பாடல். நேரம் மாலை 4:47 ஆயிட்டு இருக்குது. தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கலாம்.
8: வணக்கம். நீங்களும் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள அழைக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன் இணைப்போடு 25:30 என்ற எண்ணிலும், 25:30 என்ற எண்ணிலும் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆட்டக்களம்.
3: ஆட்டக்களம் நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யார், எங்கிருந்து வராங்கன்னு பாக்கலாம். வருக, வணக்கம்.
9: வணக்கம், ஆட்டக்களம் சுமதி. கொஞ்சம் ஈஸியா கேளுங்க.
3: சுமதி மேடம், உங்களுக்கு ரொம்ப ஈஸியா சொல்றேன் மேடம், உங்களுக்கான வார்த்தை கிளி. கிளி கிளி
9: கிளி.
3: ஆ,
1: தமிழ் பாட்டு
3: தமிழ் பாட்டு தான்.
1: சரி, வேற பாடல் பாடுங்க. நிறைய பாடல் இருக்கிறது.
3: சுமதி மேடம், சொன்ன அடுத்த செகண்ட் பாடுங்க பாத்தீங்களா, சம மேடம். அடுத்த ஒரு பாட்டு, அது பாடியாச்சு.
1: அது வந்து பச்சை கிளி.
3: அது பச்சை கிளி, நாங்க வெறுங்கிளி.
10: முடிச்சுக்கிட்டு காரக்குடி பஸ் எப்ப வரும்னு காரக்குடியில கேட்டுக்கிட்டு.
3: ஓகே, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சுமதி மேடம்.
1: நேரம் 4:48. ஒரு பாடலை தொடர்ந்து இணையலாம் நேர்களே.

0: நீங்கள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மனலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
5: வணக்கம், நான் வினய் பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை FM ரெயின்போ.
6: உன்னாலே உன்னாலே விண்ணால சென்றேனே.
4: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
7: நேரம் 4:55 ஆயிட்டிருக்கு. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அதிரடியான ஆட்டக்களம். இன்றைய நிகழ்ச்சியில் ரொம்ப சூப்பராக விளையாண்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் நம்மளே விளாட்டு விளையாடுமே, ஒரு தடவை விளையாண்டு பார்ப்போம். என்ன சொல்றீங்க, சும்மையா ரெடியா இருக்கீங்களா?
8: ரெடியா இருக்கேன்.
7: நீங்க ரெடியா இருக்கீங்களா
8: அவன்யாடி?
7: ஐயோ, என்ன வார்த்தை சொல்ல போறோம். நம்மளும் வைனால சொல்லணும், குயில சொல்லணும், கிளியில சொல்லணும், நம்மளும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் எத்தனை பாட்டு தான் இருக்குன்னு சொல்லி. உங்களுக்கான வார்த்தை
8: மைனாவே மைனாவே.
7: அடுத்து,
8: உன் கூட்டில் இடம் ஒன்று வேண்டுமே தாராயோ.
7: அடுத்து, மைனாவே மைனாவே இது என்ன மாயம். அடுத்து, நீங்க
9: ஒரு மைனா

0: ஏடுது ஹோய் ஹோய்
1: அருமை அருமை,
0: சூப்பர். நம்மளுக்கு வா, இது மாதிரி நிறைய நேர்கள் சொல்ல சொல்ல சூப்பரா பாடி காமிச்சாங்க.
2: டீ இன்ன வரல,
1: அதுக்கு தான் தயாராயிட்டு இருக்கோம்.
0: அடுத்து இன்னொரு வார்த்தை பச்சை கிளி சொல்லுவோம். பச்சை கிளியில
1: பச்சை கிளிகள் தோளோடு,
0: இது ஃபேமஸ் ஆன சாங்ஸ். ஏன்னா இந்த பாட்டு கேட்டாலும் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி சிங்கம் சிங்கம் சிங்கம் ஈஸ்வர சிங்கம்,
1: அது
3: சிங்கம்
1: சிங்க நட போட்டு சிகரத்திலேறு, அந்த பாடலும் இருக்கு.
0: அடுத்து அது கிளி,
1: கிளியே கிளியே கி கி கிளியே, அந்த பாடல் இருக்கு இல்லையா.
0: மயில்,
1: மயில் தானே, மயில் இறகே மயில் இறகே
0: மனம் வருட வந்தாயா,
4: மயில் இறகே மயில் இறகே மனம் வருட வந்தாயா, மணிக்கிளியே மணிக்கிளியே மனம் விருட.
0: மான் மான் மான் சொல்றப்ப,
1: மான் சொல்லும் போது
0: சூப்பரான ஒரு பாடல். அடுத்து இது மாதிரி நிறைய பாட்டு நிறைய எடுத்து வச்சிருந்தோம். ரொம்ப சூப்பர் சூப்பராக நேர்களும் பாடினாங்க. நம்ம நினைக்காத பாட்டுலாம் நேர்கள் அழகாக பாடி.
1: ஆமாம் ஆமாம், அதுதான் உண்மை.
0: ஆமாம், அதை நம்ம நினச்சி வச்சிருந்தோம். நேர்கள் சொல்ல விதம் வந்து வேறையா சூப்பராக பாடி முடித்தாங்க. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி செய்த அத்துணை நல்வுள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் பிரகாஷ்ராஜ்,
3: லாவண்யா
1: மற்றும் சுமையா.
0: நன்றி நேர்களே.
1: நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்ப உதவி என் எஸ் நாகராஜன்.

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திட உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்கள் இடையேயான பேச்சுகள் இன்று புதுதில்லியில் நடைபெற்றன. நாட்டின் மின் நுகர்வு 11.55% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு மீண்டும் தெரிவித்துள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. திமுகவின் தோல்விக்கு குடும்ப அரசியலே காரணம் என்று முதலமைச்சர் திரு விஜய் குற்றஞ்சாட்டியுள்ளார். பால் உற்பத்தியை பெருக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக பூர்த்தி செய்ய தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கோரியுள்ளது. சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 4ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக்கும் மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரெல்லா தாஸ் இணையும் பட்டம் வென்றன. சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உள்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நேர மாலை 5:03. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மனதை மயக்கும் அழகான பாடல்களோடு இது மாலை தென்றல்.

ராஜா, ராஜாதி ராஜன் இந்த ராஜா. கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா ராஜா.

0: ராஜா.
1: நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும் கவிதை சொல்லும் ராஜா. ராஜாதி ராஜனின் ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா. ராஜா ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா. நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா.

0: ராஜ இசை கேட்டு மயங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரம் உண்மையிலேயே ஒரு மாயாஜாலம்தான். காற்றோடு கலந்து வரும் இந்த இசையானது நம் மனக்காயங்களை ஆற்றும் வல்லமை கொண்டது. ஒவ்வொரு பாடலும் உங்களை வேறொரு உலகத்திற்கு அழைத்துச் செல்லும். அடுத்து எந்த பாடல் வரப்போகுதுன்னு அவ்வளோ காத்திருப்பீங்க. நேரம் மாலை 5:13. இதோ ஒலிக்கின்றது பாடல், அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து.
1: துப்பிரி தரமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாழ தான் போடணும்.

0: சொன்னதை கேட்டுத்தான் தாளம் போடுற.
1: கண்ண வரைக்கும் கீழிட்டு வாய் துடுக்கு.
0: இன்னும் கூட கிழியும் காது தடுக்கு.
1: புரியாம பேசாத, பல தட்டுவேன்.
0: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
1: ஆற பார்த்து பேசுறது நினைக்குதா?
0: தெரு வச்ச ஆத்தாவ மறப்பானா?
1: பம்பு பண்ணுனே பொண்ணு போடுவேன்.
0: ஆ ஆ ஆ, நீ வளர்த்ததப்படி நான் என்ன பண்ணுவேன்?
1: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
0: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சாண்ட அது ராங்கா பூடு மாட்டோம். நான் பூடுன்றீங்களா? போதுன்றீங்களா? அப்படி சொல்லு.
1: ராஜா
0: கைய வச்சா அது ராங்கா

போயிடும் அழகு விட்டு போயிடும் தெரிஞ்சவன் தான் போட்டிடணும்

ராஜ இசை கேட்டு ராஜ இசையில் மூழ்கி திளைத்திருக்கும் இந்த நேரம் ஒரு பரவசமான அனுபவம். நம்மை அறியாமலேயே நம்ம கால்கள் தாளம் போட்டிருக்கோம் அந்த பாடல் கேட்டு. இதயம் அந்த லயத்தோடு ஒன்றுகின்றது அடுத்த இந்த பாடலை கேட்டு. பாடல் ஒழிக்கின்றது இரட்டை வால் குருவி திரைப்படத்திலிருந்து.

ராஜ இசையில் மூழ்கியிருக்கும் இந்த நேரம் ராஜா தன் ரோஜாவோடு காட்டுப்பக்கம் வரும் ஒரு பாடல் இதோ. அடடா, இயற்கையும் இசையும் இணையும் இந்த ரம்யமான தருணம். இந்த அழகான பாடலை கேட்டு மகிழுங்கள். பாடல் ஒலிக்கின்றது ராஜா சின்ன ரோஜா திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் மாலை 5:29. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி காவல் வட்டம் காவல் ஆய்வாளர் அவர்களிடமிருந்து வந்த அறிவிப்பு. தேனி மாவட்டம் வீரபாண்டியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் அளித்த புகாரின் பேரில் அவரது மகள் சிறுமி சு தாரணிகா என்பவர் வயது 16 கடந்த 22/5/2026 அன்று முதல் காணவில்லை. சிறுமி சு தாரணிகா அவர்களின் அங்கமச்ச அடையாளங்கள்: வலது முன்னங்காலில் ஒரு கருப்பு மச்சம், இடது முன்னங்கையில் காயத்தெலும்பு இருக்குமென தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவரை பற்றிய தகவல் தெரிவிக்க வேண்டிய முகவரி: வைகையணை காவல் நிலையம், தேனி மாவட்டம். தொலைபேசி எண்கள் 9498101600 மற்றும் ஒரு எண் 9894278138 மற்றும் ஒரு எண் 9894081712. மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துவது: காணாமல் போன சிறுமியின் பெயர் சு தாரணிகா, வயது 16, வீரபாண்டி, தேனி மாவட்டம். அங்கமச்ச அடையாளம்: வலது முன்னங்காலில் ஒரு கருப்பு மச்சம், இடது முன்னங்கையில் காயத்தெலும்பு உள்ளது.
1: மதுரை FM மற்றும் ராமேஸ்வரம் FM ல் இன்று இரவு 10 மணி

0: இயக்குனரும் நடிகருமான கே பாக்யராஜ் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள். பாக்யராஜ் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள்.
1: வந்தி வரும் நேரம் வந்ததொரு ராகம்.
2: அன்பு ரசிகர்களுக்கு வணக்கம். பின்னணி பாடகியும் நடிகையுமான டி கே கலா நான் பேசுகிறேன். மதுரை வானவி பண்பலை 103.3 கேளுங்க.
3: நேரம் மாலை 5:31 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனமயக்கும் பாடல்களோடு மாலை தென்றல். ராஜ இசை கேட்டு மயங்கியிருக்கிறோம். இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் இது வாழ்வி மாயம் திரைப்படத்திலிருந்தேன்.

ராஜ இசையில் மனதை மயக்கும் மற்றொரு இசை விருந்தாக தொடர்ந்து கேட்டு மகிழுங்கள். பாடல் ஒலிக்கின்றது தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து, இதோ உங்களுக்காக.

காலங்கள் மாறலாம், ஆனா இந்த ராசாவோட இசை தரக்கூடிய சுகம் என்னைக்குமே மாறாதுங்க. காதலின் ஆழத்தை, நம்பிக்கையின் அழகை அப்படியே அள்ளித்தரக்கூடிய அடுத்த ஒரு பாடல், சூப்பரான ஒரு பாடல் கேட்க போறோம். முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து இது உங்களுக்காக ஒலிக்க இருக்கின்றது.

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. அரண்மனை கிளியின் சிறகுகள் இருந்து புறப்படும் இந்த இனிமையான குரல் நம் இதயங்களை வருடிச் செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இசைஞானியின் இசையில் அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து இதோ உங்களுக்காக மனமயக்கும் பாடலாக ஒலிக்கின்றது மாலை திட்டலில்.

வாழ்க்கையில மத்தவங்க கிட்ட போய் சொல்லிடலாம், ஆனா நம்ம நெஞ்ச தொட்டு நமக்கே நமக்கானவங்க கிட்ட போய் சொல்ல முடியுமா? அப்படி மனசோட ஆழத்துல இருந்து கேட்கிற ஒரு அழகான கேள்விதான் இந்த அடுத்த பாடல். காதுகளுக்கு மட்டும் இல்லாம அப்படியே இதயத்துக்கும் சுகம் தரப்போகுது. லெட்ஸ் பிளே ஓ நெஞ்சத்தொட்டு சொல்லு என் ராஜா அப்படின்னு அழகான ஒரு பாட்டு. ராஜாதி ராஜா திரைப்படம் கேட்டு மகிழலாம். இது ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9.

ராஜ இசை கேட்ட அன்பான நேயர்களே, உங்களுடைய ரசனையும் ஆதரவும் தான் இந்த நிகழ்ச்சியை தினமும் மெருகேற்றது. இசையின் சக்தி எல்லைகளற்றது, அது நம்மை எப்போதுமே இணைத்தே வைக்கிறது. இன்றைய நிகழ்ச்சி நிறைவாக பிள்ளை நலா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடலை உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன். உங்களுடைய நாட்கள் எல்லாமே எப்போயுமே இனிமையாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நேயர்களே. நிகழ்ச்சியில் இதுவரை இணைந்திருந்தேன் நான் பிரகாஷ்ராஜ்.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6 மணி. தொடர்வது சேவை செய்திகள். மதுரை கோபுதூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பொறியியல் மற்றும் பொறியியல் அல்லாத தொழிற்பிரிவுகளில் சேர்ந்து பயிற்சி பெற 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். ஸ்கில் ட்ரைனிங் .tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக மீண்டும் ஒருமுறை skilltraining.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக இம்மாதம் 3ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். வேலைவாய்ப்பு துறை சார்ந்த அனைத்து சேவைகளையும் மனுதாரர்கள் தங்களின் இருப்பிடத்திலிருந்தே tnvelaivaippu.gov.in என்ற இணையதள முகவரியை பயன்படுத்தி எளிய முறையில் இலவசமாக செய்து கொள்ள தேவையான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன என விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இணையதள முகவரி மீண்டும் ஒருமுறை tnvelaivaippu.gov.in. சீர்மரபினர் நலவாரியத்தில் நலத்திட்ட உதவிகள் பெற dncwb.tn.gov.in மீண்டும் ஒருமுறை dncwb.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பம் செய்து பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். மகளிர் மற்றும் குழந்தைகள் விடுதிகள் ஜூன் 30க்குள் பதிவு செய்ய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே பதிவு செய்து புதுப்பிக்காமல் உள்ள விடுதிகள் உடனடியாக தங்களது உரிமத்தை புதுப்பித்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்படுகிறது. அரசின் விதிமுறைகளின்படி உரிய உரிமம் பெறாமல் விடுதிகளை நடத்தினால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கப்படுகிறது. மதுரை சிம்மக்கல் அருள்மிகு சந்தன மாரியம்மன் கோவில் 161வது ஆண்டு உற்சவ விழா இம்மாதம் 4ஆம் தேதி முதல் சிறப்பாக நடைபெற உள்ளது. நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி காவல் வட்டம் காவல் ஆய்வாளர் அவர்களிடமிருந்து வந்த அறிவிப்பு. தேனி மாவட்டம் வீரபாண்டியை சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் அளித்த புகாரின் பேரில் அவரது மகள் சிறுமி சுதாரணிகா வயது 16 என்பவர் கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் காணவில்லை. சிறுமி சுதாரணிகா அவர்களின் அங்கமற்ற அடையாளங்கள் வலது முன்னங்காலில் ஒரு கருப்பு மச்சம், இடது முன்னங்கையில் காயத்தழும்பு இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவரை பற்றிய தகவல் தெரியவந்தால் தெரிவிக்க வேண்டிய முகவரி வைகை அணை காவல் நிலையம் தேனி மாவட்டம். தொலைபேசி எண் 94

0: to the cancellation of the examination. The court posted the matter for hearing on the 27th of next month. The Trinamool Congress TMC has expelled two legislators, Sandeepan Saha and Ritbrata Banerjee, for anti-party activities, absenteeism from key meetings and public remarks critical of the party leadership. The move comes amid internal turmoil following TMC's defeat in the 2026 West Bengal Assembly elections. The last rites of veteran playback singer Suman Kalyanpur were performed with full state honours in Mumbai today. Kalyanpur passed away at her residence in Mumbai last night. She was 89. One of India's most celebrated singers, she was a prominent figure in Marathi Bhav Geet and Hindi film music. Maharashtra Governor Jishnu Dev Verma, Chief Minister Devendra Fadnavis and Deputy Chief Ministers Eknath Shinde and Ajit Pawar expressed grief and paid tribute to the legendary singer. And that is the end of this news bulletin.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும் தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் முடங்கியார் ரோட் உழவர் சந்தை அருகில் ராஜபாளையம்.
4: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில் தொடர்வது விளக்கேற்றும் வேளை. நேரம் 6:11.

0: விரச்சிதம் அர்த்தநாரீஸ்வர ஸ்தோத்ரம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 6:20 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேளை.

0: நேரம் 6:25. இதுவரை கேட்டு ரசித்தது விளக்கேற்றும் வேளை.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து 6:45 அந்திப்பூக்கள். 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி சி மூர்த்தி. சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல். 7:25 பாட்டு இது ஹிட். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 அறிவியல் மின்னல், கடலும் கப்பலும். நேர்முகத்தில் பங்கேற்கிறவர் கப்பல் பொறியாளர் எஸ் ரகுபதி அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 செய்திச் சுடர், சென்னை அஞ்சல். 9:30 காற்றில் விரியும் கடித மலர்கள். பத்து மணிக்கு பட்டச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலையின் ஒளிபரப்பு நிறைவு. 11:00 மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சியும் நேரமும். தொடர்ந்து 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 தேனும் பாலும். தொடர்ந்து எஃப்எம் விவித் பாரதி 102.3 மெகா ஹெட்ஸ் அலைவரிசைகளை தொடர்ந்து கேட்கலாம். இதுவரை நீங்கள் கேட்டது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸின் நிகழ்ச்சியும் நேரமும்.
1: மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம்ல இன்று இரவு 10:00 பட்டு சிறகில். இயக்குநரும் நடிகருமான கே பாக்கியராஜ் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள். இன்றிரவு 10:00 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் 100.9 ராமேஸ்வரம் எஃப்எம் பாக்கியராஜ் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள்.

குளிர்காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு

0: போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சியான இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.
1: தொடர்வது 6:30 மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
2: வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெட்ரோலிய பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மாநில உரிமைகளையும் நதிநீர் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. 18 உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். மின்மயமாக்கல் பணிகள் நிர்வாக செலவினங்களை குறைப்பதற்கும் உதவியுள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கு இதுவரை 800 ரூபாய் அளவிற்கு கடன் மானியம் மற்றும் ஊக்கத்தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 6 முன்னர் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 75 மேற்பட்ட நடைபாதை வியாபாரிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அவர்களுக்கு 17,800 ரூபாய் அளவிற்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு மீண்டும் தெரிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகமும் சீராக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். பெட்ரோலிய பொருட்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக 1,300 மேற்பட்ட சோதனைகள் நடத்தப்பட்டு இதுவரை 7 கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலிய பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் திருமதி சுஜாதா சர்மா கேட்டுக் கொண்டார். திமுகவின் தோல்விக்கு குடும்ப அரசியலே காரணம் என்று முதலமைச்சர் திரு விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருச்சியில் தாவேக சார்பில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு மக்களின் மனதை வெல்ல திமுக முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். போதைப்பொருள் புழக்கத்தை முந்தைய திமுக அரசு கட்டுப்படுத்தாதன் விளைவுதான் தற்போது குற்றங்கள் தொடர்பாக அவர் குறை கூறினார். சிங்கப்பெண் காவல்படை அடுத்த வாரம் முதல் செயல்பட தொடங்கும் என்றும் திரு விஜய் அறிவித்தார்.
3: பெண்கள் பாதுகாப்பான அந்த சிங்கப்பெண் காவல் படை நெக்ஸ்ட் வீக் அதை இன்னாகரேட் பண்ண போறோம். தப்பு செஞ்சவங்களுக்கான தண்டனை, அதுக்கான சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஸ்பீடா செய்யறதுக்கான அந்த வேலையை செய்ய சொல்லி இருக்கிறோம். மாநில உரிமைகள்ல விட்டு கொடுக்கவே மாட்டோம். நதி நீர் உரிமைகளை விட்டு கொடுக்கவே மாட்டோம். சமூக நீதி, சம நீதிய, சமத்துவ நீதிய ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டோம்.
2: நடப்பு கல்வியாண்டில் தொழில்நுட்ப கல்லூரிகளில் 3 புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் அரசு பொறியியல், கலை, அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். புதிய பாடப்பிரிவு

0: பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதன் காரணமாக கூடுதலாக 3,570 இடங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பால் உற்பத்தியை பெருக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். உலக பால் தினத்தையொட்டி நாமக்கல் ஆவினில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நஷ்டத்தில் இயங்கும் ஆவின் நிறுவனத்தை லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். ஆவின் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திருமதி விஜயலட்சுமி கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கு

0: சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் சிங்கப்பெண் அதிரடிப்படையில் உள்ள பெண் காவலருக்கு காவல் ஆய்வாளர் ஒருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளதாக எழுந்துள்ள புகார் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தொடங்கப்பட்ட படையில் உள்ள பெண்ணுக்கே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து முழுமையாக விசாரித்து சம்பந்தப்பட்டவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உரிய அனுமதியின்றி இயங்கும் மதுபான கூடங்களை மூட தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் மதுபான கூடத்தில் நடனமாடியது தொடர்பாக ஏற்பட்ட மோதல் காரணமாக இளம் பெண் ஒருவர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பிற்கு போதைப்பொருள் புழக்கம்தான் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக போதைப்பொருள் பொருட்களை விற்பனை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு விதர்பா முதல் தெற்கு கேரளா பகுதிகள் வரை தெலுங்கானா, ராயல்சீமா, தெற்கு உள் கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், தூத்துக்குடி, விருதுநகர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, கரூர், சிவகங்கை, மதுரை, மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். தருமபுரி மாவட்டத்தில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ள திரு சரவணன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார் மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ஆனந்த் மோகன் தாமிரபரணி நதியை தூய்மைப்படுத்த முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்றார். கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட ஆட்சியராக திருமதி மிர்னாலினி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். சேலம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 800,000 ரூபாய் மதிப்பிலான செயற்கை கால்களை ஆட்சியர் திரு இளம் பாகவத் இன்று வழங்கினார். சென்னையில் உள்ள தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தில் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி வரும் 15 தேதி தொடங்கி 19 தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாகா 2 கோல் அடித்தார். வரீந்தர் சிங், ஷாருக் அலி தலா 1 கோல் அடித்தனர். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 9-11, 11-7, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் ஏஇ டியானை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரேலா தாஸ் இணை பட்டம் வென்றது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மாநில உரிமைகளையும் நதிநீர் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:40.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: 90வது வருடத்தில் ஆகாஷ்வாணி, ஆகாஷ்வாணி 90 வானொலி புதிய மாற்றம் கொண்டு வந்தது. காலையில் தொடங்கி இரவு முழுக்க பல தரப்பட்ட பயன்மிக்க கருத்துக்கள் நிகழ்ச்சிகளாக தந்து கேட்பவரின் செவிக்கும் மனிதன் தன் செயல்பாட்டிற்கும் உறுதுணையாக இருந்தது வானொலி. வானொலி என்னும் சாதனத்தில் புதுமையும் புத்துயிரும் நாளும் தருவது ஆகாஷ்வாணி, அகில இந்திய வானொலி. பொது ஒலிபரப்பு சேவையில் என்றும் நடுநிலைமையில் நாளும் பல மொழிகளில் ஊர்தோறும் ஓங்கி ஒலிப்பது அகில இந்திய வானொலி, நம் ஆகாஷ்வாணி. நாளும் புதுமையான தகவல்கள், படித்து அறிந்து கொள்ளாத நேரங்களில் கேட்டு தெரிந்து கொள்வது வானொலியில் மட்டுமே. பொதுமக்களுக்கு நல்லதொரு படைப்பை கொண்டு சேர்ப்பது வானொலியின் பங்கு. அதை நாளும் பல அலைவரிசைகளிலும் நேயர்களுக்கு கொண்டு சேர்ப்பது ஆகாஷ்வாணியின், நம் அகில இந்திய வானொலி. ஆகாஷ்வாணி படிப்படியாக தனது ஒலிபரப்பில் புதுமை படைத்து வருகின்றது. கலைகளிலும் கருத்துகளாலும் இசையாலும் விவசாயத்திலும் மருத்துவம் கல்வி இன்னும் பல தரப்பட்ட துறைகளில் உள்ள நடப்புகள் மற்றும் அதன் செயல்பாடுகளிலும் நாள்தோறும் புதிய வண்ணமாய் ஒளிவரச் செய்து ஒளிபரப்பில் மக்களின் நெஞ்சங்களை கவர்ந்தது ஆகாஷ்வாணி. நம் ஆகாஷ்வாணிக்கு வயது 90. முதன்மை அலைவரிசையிலும் பண்பலை வரிசையிலும் நிகழ்ச்சிகளை தந்து தன் சேவையை ஓயாமல் செய்து வருகின்றது ஆகாஷ்வாணி. நம் ஆகாஷ்வாணிக்கு வயது 90. வாழ்த்துவோம், வானொலி கேட்போம், நாமும் நாடும் முன்னேற்றம் பெறட்டும். எம் ஆகாஷ்வாணிக்கு வயது 90. வாழ்த்துக்கள். உமது சேவை இன்னும் ஓங்கி ஒலிக்கட்டும்.
0: மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம்ல இன்று இரவு 10 மணி

0: இயக்குனரும் நடிகருமான கே பாக்யராஜ் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள்.
1: குத்திடி பூமேலே காத்து உட்கார்ந்து பேசு,
2: அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே.
0: கேட்க தவறாதீர்கள். இன்று இரவு 10 மணிக்கு 103.3 மதுரை FM மற்றும் 100.9 ராமேஸ்வரம் FM இல் பாக்யராஜ் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள்.

0: வணக்கம், நான் உங்க ஹரிஷ் ராகவேந்திரா பேசுறேன். நீங்களும் கேளுங்கள் மதுரை ரெயின்போ எஃப்எம் 103.3.
1: சென்னை சென்ற நேரம் 6:44 நிமிடம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இனிதே ஆரம்பமாவது அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களுடன் சுமையா. இசைக்கும் முதல் பாடல் ஸ்டைல் திரைப்படத்திலிருந்து.

0: ₹150 கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 6:50 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அந்திப்பூக்கள். என் மனவானில் திரைப்படத்திற்கான பாடல்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
1: 5 ஸ்டார் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் 7:02. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz கேட்டுட்டு இருக்கீங்க அந்தி பூக்கள். இசைக்கும் அடுத்த பாடல் அலை படத்திலிருந்து.

0: எட்டாயிரத்திற்கு காத்துக்கிட்டே இருக்கு. பட்டாம்பூச்சிகள் குழந்தைகள் பேச அழைக்கலாம். 25-30-70 அறிமுக நேர்களும், 25-30-71 அனைத்து குழந்தைகளும் அழைக்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: ஈரோடு மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி சி மூர்த்தி அவர்கள்.
2: ஈரோடு மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பண்ணாரி மாரியம்மன் கோவிலில் மாதந்தோறும் உண்டியல் திறக்கப்பட்டு காணிக்கை என்னும் பணி நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. காலை தொடங்கி இரவு வரை காணிக்கை என்னும் பணி நீடித்தது. இதில் கடந்த 41 நாட்களில் பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய தொகை 1,21,86,832 ரூபாய் ரொக்கம் மற்றும் 320 கிராம் தங்கம், 570 கிராம் வெள்ளியும் கிடைத்துள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். காணிக்கை பணம் பாதுகாப்பாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது. ஈரோடு மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் சேர 12 வயது முதல் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் குரலிசை, பரதநாட்டியம், வயலின், மிருதங்க கலைஞர்களுக்கு 7ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தபில், நாதஸ்வரம், தேவாரம் கலைகளுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். இது 3 ஆண்டு கால கல்வியாகும். இங்கு படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் மாதம் 1,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். மாணவ மாணவியருக்கு அரசு விடுதி வசதி செய்து தரப்படும். வெளியூர் மாணவ மாணவியருக்கு இலவச பஸ் பயண வசதி செய்து தரப்படும். 3 ஆண்டு படித்து அரசு தேர்வு இயக்கக தேர்வில் தேர்ச்சி பெறும் மாணவர்கள் கர்நாடக இசை கச்சேரி நடத்தவும், நாதஸ்வரம் தவில் வாசித்து தொழில் புரியவும், தேவாரம் பாடுதல் கோவில்களில் ஓதுவாராக பணிபுரியவும், வானொலி தொலைக்காட்சிகளில் நடத்தப்படும் இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு உண்டு. கோவில்களில் தேவார ஓதுவார் பணியில் சேர இப்பள்ளியில் தேவார இசை பயின்று தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. கலை ஆர்வம் உள்ள மாணவ மாணவர்கள் நடப்பாண்டு இசைப்பள்ளியில் சேர கூடுதல் விவரத்துக்கு தலைமை ஆசிரியர் 04242942943565 மற்றும் 94872472720 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் கொளப்புலூர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் 41 வயதும் இவருடைய மனைவி மஞ்சுளா 38 வயதும் தம்பதியினர் சிறுவலூர் அருகே உள்ள மூப்பன் சாலை பகுதியில் இறைச்சி கடை நடத்தி தொழில் செய்து வந்தனர். அவர்கள் தங்களது கடையில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த போது திடீரென அப்பகுதியில் பலத்த இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்துள்ளது. அப்போது எதிர்பாராத விதமாக அவர்கள் இருந்த பகுதியின் மீது பயங்கர சத்தத்துடன் இடி விழுந்தது. இதில் இடி பலமாக தாக்கியதில் சுரேஷ் மற்றும் மஞ்சுளா ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த சிறுவலூர் காவல்துறையினர் உயிரிழந்த கணவன் மனைவி இருவரின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோபிசெட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து சிறுவலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உயிரிழந்த சுரேஷ் மஞ்சுளா தம்பதியினருக்கு அனுசுயா என்ற 18 வயது மகளும் கதிரேசன் என்ற மகனும் உள்ளனர். இதில் மகள் அனுசுயா குடும்ப சூழ்நிலை காரணமாக கூலி வேலைக்கு சென்று வருகிறார். மகன் கதிரேசன் தற்போதுதான் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். பெற்றோர் இருவரையும் ஒரே நேரத்தில் இடி மின்னலுக்கு பறிகொடுத்துவிட்டு எதிர்காலம் என்னவென்று தெரியாமல் தவிக்கும் இந்த இளம் பிள்ளைகளின் நிலை அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பலியான தம்பதியின் வாரிசுகளுக்கு கொளப்பூரில் உள்ள அவர்களது வீட்டிற்கே சென்று சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் பேரிடர் நிவாரண நிதியாக 8 லட்சம் ரூபாய்க்கான காசோலை ஆணையையும் வழங்கினார். அப்போது செய்தியாளர்களிடம் கூறிய அமைச்சர் இடி மின்னல் தாக்கி பலியான தம்பதியரின் குழந்தைகள் என்ன கல்வி பயின்றுள்ளனரோ அதற்கேற்ப அரசின் சார்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். பிரதமரின் கௌரவ நிதியுதவி திட்டத்தில் மத்திய அரசு நிலம் வைத்துள்ள தகுதியான விவசாயிகளுக்கு 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2,000 ரூபாய் வீதம், ஆண்டுக்கு 6,000 ரூபாய் வழங்குகிறது. இந்த தொகை மூலம் விவசாயத்துக்கு தேவையான இடுபொருட்கள் வாங்க விவசாயிகளுக்கு உதவியாக உள்ளது. தகுதியான அனைத்து விவசாயிகளும் விடுதலின்றி பயன்பெற ஈரோடு மாவட்டம் முழுவதும் ஜூன் 15ஆம் தேதி வரை வட்டார அளவில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது. இம்மாவட்டத்தில் இதுவரை 72,161 விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர். எனினும் சில விவசாயிகள் நில ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்படாதது, ஆதாரின் வங்கிக் கணக்குடன் இணைக்காதது, இகேஒய்சி செய்யாது போன்ற காரணத்தால் நிதியுதவி கிடைப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. இதை சரி செய்ய வட்டார அளவில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது.

ஈரோடு மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி சி மூர்த்தி அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா ஓமன் இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டெமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இத்தொடர்பான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் விமான பயணம் என்பது அனைவருக்குமானதாகவும் எளிதாகவும் உருவெடுத்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜி யாத்ரா பயன்பாடு 10 கோடி பயணங்களை தாண்டியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்களுக்கிடையே புதுதில்லியில் நடைபெற்ற பேச்சுகளின் போது இதனை அவர் தெரிவித்தார். வருங்காலங்களிலும் இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு மேம்படும் என்றும் அவர் கூறினார். இந்த கூட்டத்தில் பேசிய ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ரிச்சர்ட் மார்லஸ், குறிப்பாக இரு நாடுகளுக்கும் இடையே கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு பெருமளவு வளர்ச்சி கண்டுள்ளதாக கூறினார். இந்தியா ஓமன் இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 6 மாதங்களுக்கு முன்னர் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவிற்கு இந்த ஒப்பந்தம் மேலும் வலு சேர்க்கும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் சிறு குறு தொழில்துறையினர் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மண்வளம் காப்பது தொடர்பான தேசிய இயக்கம் இன்று தொடங்கியுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ரைசனில் இன்று இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இம்மாதம் 30ஆம் தேதி வரை இந்த இயக்கம் நடைபெறவுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த இயக்கத்தின் கீழ் வேளாண் விஞ்ஞானிகள், வேளாண் பல்கலைக்கழகங்களின் நிபுணர்கள், வேளாண் அறிவியல் மையங்களின் அதிகாரிகள் கிராமங்களுக்கு சென்று விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளதாக அவர் தெரிவித்தார். முறையான உர பயன்பாடு, மண் பரிசோதனை, மண்வள அட்டை, இயற்கை வேளாண்மை, நீர் சேமிப்பு, அறிவியல் ரீதியான வேளாண் நடைமுறைகள் போன்றவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். மண்வளம் பாதுகாக்கப்பட்டால் வேளாண் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் என்றும் நாடு வளமடையும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். யோகாவிற்கு உலக அளவில் வரவேற்பு கிடைத்து வருவதாக மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதுதொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற மைய கருத்தோடு இந்த ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் அறிவியல் நிபுணர்களும் யோகாவின் பலன்களை ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஆண்டு யோகா தொடர்பாக 1000க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் வெளியிடப்பட்டதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்தார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 3.2% அதிகமாகும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வினை கணினி அடிப்படையில் மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரித்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு அரவிந்த்குமார் அமர்வு, மறுதேர்வை கணினி முறையில் நடத்துவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தது. தேர்வை ரத்து செய்ததன் காரணமாக தேசிய தேர்வு முகமை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருவதாகவும் நீதிபதி

0: நீதிபதிகள் தெரிவித்தனர். இவ்வழக்கு தொடர்பான விசாரணை அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை முப்படைகளின் தளபதி திரு ராஜா சுப்பிரமணி இன்று சந்தித்து பேசினார். முப்படை தளபதியாக பொறுப்பேற்ற பின்னர் மரியாதை நிமித்தமாக குடியரசுத் தலைவரை அவர் சந்தித்து பேசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மாநிலத்தின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டாவையும் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் அனைத்தும் அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் மின்சார பேருந்துகளாக மாற்றப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் அரசு போக்குவரத்து கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் 50% பேருந்துகளை மின்சார பேருந்துகளாக மாற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறினார். சிக்கிமில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் ஆய்வு மேற்கொண்டது. இன்று கேங்டாக்கில் தேர்தல் ஆணையத்தின் இயக்குநர் திருமதி ஷிப்ரா சக்சேனா தலைமையில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தகுதியான வாக்காளர்கள் அனைவரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இப்பணிகளில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திருமதி ஷிப்ரா சக்சேனா தெரிவித்தார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 2 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதன் காரணமாக திரு சந்தீபன் சஹா, திரு ரிதப்பிரதா பானர்ஜி ஆகியோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். டஜியான் நகர்பகுதியில் செயல்பட்டு வரும் விண்வெளி உதிரி பாகங்கள் தொழிற்சாலையில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். தொழிற்சாலையில் தூய்மைப் பணிகளை மேற்கொண்ட போது இந்த விபத்து நேரிட்டதாகவும் அவர்கள் கூறினர். இதுகுறித்து முழுமையாக விசாரணை நடத்த அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 13 பேர் காயமடைந்தனர். கொழும்பு அருகே திருவிழா கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் மீது லாரி மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஓட்டுநர் போதையில் கட்டுப்பாட்டை இழந்து திருவிழாவில் பங்கேற்றவர்கள் மீது மோதியதாக அவர்கள் கூறினர். எத்தியோப்பியாவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. இந்த தேர்தலில் 47 அரசியல் கட்சிகளின் சார்பில் 10,000-க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டெமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு 3வது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 6-4 என்ற செட்கணக்கில் ஜெர்மனியின் டிம் புட்ஸ், கெவன் கிரவிட்ஸ் இணையை வென்றது. இப்போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னவ் விஜய் பப்பர்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-4 என்ற செட்கணக்கில் தைவானின் சென் குவான் ஷூவை வென்றார். சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உள்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா ஓமன் இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு

ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: இசையோடு இணைந்திருக்கும் இந்த நேரம் நிறமாலை 7:25. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது இசையின் வர்ணஜாலமாய் பாட்டு இது ஹிட்டு. புத்தமது பாடல்களுடைய அணிவிப்பாக இது நம்ம கேட்டு ரசிக்க போறோம். இது பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அயோத்தி திரைப்படத்திலிருந்து பாடல். இது உங்களுக்காக

0: உணர்வுகளை வெளிப்படுத்தும் அழகான வரிகளோடு நாம் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். இது பாட்டு இதுகட்டு நிகழ்ச்சியில நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு.
1: ஆகாஷ்வாணி 90 கொண்டாட்டம்
2: கோலாகல நடைபயணம் பாக்தாத்தான்
1: 2/6/2026 நாளை காலை 6
2: மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் தொடங்கி ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் வரை
1: கோலாகல நடைபயணம் பாக்தாத்தான். வாருங்கள்,
2: கொண்டாடுவோம்
1: ஆகாஷ்வாணியின்
2: 90 வருட பயணத்தை
1: நடைபயணத்தோடு.

நேரம் மாலை 7:31 ஆயிற்று. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட். அடுத்த ஒரு சூப்பரான பாடல் அரண்மனை 4 திரைப்படத்திலிருந்து, இது உங்களுக்காக.

0: ஆகாஷ்வாணி 90 ஆம் ஆண்டு கொண்டாட்டம்
1: கோலாகல நடைபயணம் பாக்தத்தான்
0: 2/6/2026 நாளை காலை 6 மணிக்கு
1: மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் தொடங்கி ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் வரை
0: கோலாகல நடைபயணம் பாக்தத்தான் வாருங்கள்
1: கொண்டாடுவோம்
0: ஆகாஷ்வாணியின்
1: 90 வருட பயணத்தை
0: நடைபயணத்தோடு.

0: ஆகாஷ்வாணி 90 ஆண்டு கொண்டாட்டம்
1: கோலாகல நடைபயணம் வாக்தத்தான்
0: 2/6/2026 நாளை காலை 6 மணிக்கு
1: மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் தொடங்கி ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் வரை
0: கோலாகல நடைபயணம் வாக்தத்தான் வாருங்கள்
1: கொண்டாடுவோம்
0: ஆகாஷ்வாணியின்
1: 90 வருட பயணத்தை
0: நடைபயணத்தோடு.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது கேட்டு. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் தான் கேட்க போறோம். இட்லி கடை திரைப்படத்திலிருந்து இது உங்களுக்காக.

0: நேரம் 7:40 ஆயிட்டிருக்கு. சூப்பர் ஹிட் சாங்ஸோட நாம் இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் பாட்டு இது கிட்ட நிகழ்ச்சி. தொடர்ந்து ஒழிக்க இருக்கக்கூடிய அடுத்த பாடல் கேட்கலாம், பரியேறும் பெருமாள் திரைப்படத்திற்காக.
1: எங்கும் புகழ் துவங்க தங்கமே

0: ஆகாஷ்வாணி 90 ஆண்டு கொண்டாட்டம்
1: கோலாகல நடைபயணம் வாக்குத்தான்
0: 2/6/2026 நாளை காலை 6 மணிக்கு
1: மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் தொடங்கி ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் வரை
0: கோலாகல நடைபயணம் வாக்குத்தான் வாருங்கள்
1: கொண்டாடுவோம்
0: ஆகாஷ்வாணியின்
1: 90 வருட பயணத்தை
0: நடைபயணத்தோடு.

கண்ணா அண்டர் கட்டுல சந்தர் சுந்தர் அண்டர் வந்தர் ஜூட்டு கண்ணா.

0: ஆகாஷ்வாணி 90 கொண்டாட்டம்
1: கோலாகல நடைபயணம் பாக்தத்தான்
0: 2/6/2026 நாளை காலை 6
1: மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் தொடங்கி ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் வரை
0: கோலாகல நடைபயணம் வாக்கத்தான். வாருங்கள்,
1: கொண்டாடுவோம்
0: ஆகாஷ்வாணியின்
1: 90 வருட பயணத்தை
0: நடைபயணத்தோடு.

0: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இதுவரை இணைந்திருந்தோம். பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தேன் நான் பிரகாஷ் ராஜ். இனி தொடர்வது செய்தி அறிக்கை சென்னஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி. இணைந்திருங்கள் இசையோடு.
1: எட்டு மணி, தொடர்வது செய்தி.

0: அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதுதொடர்பான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் விமான பயணம் என்பது அனைவருக்குமானதாகவும் எளிதாகவும் உருவெடுத்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜி யாத்ரா பயன்பாடு 10 கோடி பயணங்களை தாண்டியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யோகாவிற்கு உலக அளவில் வரவேற்பு கிடைத்து வருவதாக மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதுதொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற மைய கருத்தோடு இந்த ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் அறிவியல் நிபுணர்களும் யோகாவின் பலன்களை ஏற்றுக் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஆண்டு யோகா தொடர்பாக 1000க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் வெளியிடப்பட்டதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்தார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,94,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 3.2% அதிகமாகும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வினை கணினி அடிப்படையில் மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரித்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு அரவிந்த்குமார் அமர்வு, மறுதேர்வை கணினி முறையில் நடத்துவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தது. தேர்வை ரத்து செய்ததன் காரணமாக தேசிய தேர்வு முகமை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இவ்வழக்கு தொடர்பான விசாரணை அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திமுகவின் தோல்விக்கு குடும்ப அரசியலே காரணம் என்று முதலமைச்சர் திரு விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருச்சியில் தவேக சார்பில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு மக்களின் மனதை வெல்ல திமுக முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். போதைப்பொருள் புழக்கத்தை முந்தைய திமுக அரசு கட்டுப்படுத்தாததன் விளைவுதான் தற்போதும் குற்றங்கள் தொடர்வதாக அவர் குறை கூறினார். சிங்கப்பெண் காவல்படை அடுத்த வாரம் முதல் செயல்பட தொடங்கும் என்றும் திரு விஜய் அறிவித்தார். இருப்பினும் மக்கள் நலனுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொள்ளும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தேர்தலில் சாதி மத பண பலத்தை ஒழித்து தவேக்கர் வெற்றி பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். மாநில உரிமைகளையும் நதிநீர் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் திரு விஜய் தெரிவித்தார். நடப்பு கல்வியாண்டில் தொழில்நுட்ப கல்லூரிகளில் 3 புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் அரசு பொறியியல், கலை அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதன் காரணமாக கூடுதலாக 3,570 இடங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் சிங்கப்பெண் அதிரடி படையில் உள்ள பெண் காவலருக்கு காவல் ஆய்வாளர் ஒருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளதாக எழுந்துள்ள புகார் அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தொடங்கப்பட்ட படையில் உள்ள பெண்ணுக்கே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து முழுமையாக விசாரித்து சம்பந்தப்பட்டவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உரிய அனுமதியின்றி இயங்கும் மதுபான கூடங்களை மூட தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் மதுபான கூடத்தில் நடனமாடியது தொடர்பாக ஏற்பட்ட மோதல் காரணமாக இளம்பெண் ஒருவர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பிற்கு போதைப்பொருள் புழக்கம்தான் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை விற்பனை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் கேட்டன் குஷ்வாகா 2 கோல் அடித்தார். வரீந்தர் சிங், ஷாருக் அலி தலா 1 கோல் அடித்தனர். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 9-11, 11-7, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் ஏ இ சியானை வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: வணக்கம் சுட்டிகளே, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல இது பட்டாம்பூச்சிகள். குழந்தைகளுடைய நிகழ்ச்சியாக தான் வளம் வந்துகிட்டே இருக்கு பட்டாம்பூச்சிகள். நீங்களும் பேச அழைக்கலாம். 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன் 25 30 170 அறிமுக குழந்தைகளும், 25 30 171 அனைத்து குழந்தைகளும் அழைக்கலாம். உங்களுக்காகவே காத்துக்கிட்டே இருக்கு பட்டாம்பூச்சிகள்.
3: ஆகாஷ்வாணி 90 ஆண்டு கொண்டாட்டம்
4: கோலாகல நடைப்பயணம் வாக்தத்தான்
3: 2/6/2026 நாளை காலை 6 மணிக்கு
4: மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் தொடங்கி ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் வரை
3: கோலாகல நடைப்பயணம் வாக்தத்தான். வாருங்கள்,
4: கொண்டாடுவோம்
3: ஆகாஷ்வாணியின்
4: 90 வருட பயணத்தை
3: நடைபயணத்தோடு.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம், மதுரை.
1: நேரம் 8:12 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸ்ல. இது பட்டாம்பூச்சிகள், சுட்டி குழந்தைகளுடைய நிகழ்ச்சியாக தான் வளம் வந்துகிட்டே இருக்கு. பட்டாம்பூச்சிகள் பேச அழைக்கலாம் 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன். 25-30-170 அறிமுக குழந்தைகளும், 25-30-171 அனைத்து குழந்தைகளும் அழைக்கலாம்.
2: மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம்ல இன்று இரவு 10 மணி

0: இயக்குனரும் நடிகருமான கே பாக்யராஜ் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள்.
1: அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே,
0: கேட்க தவறாதீர்கள். இன்றிரவு 10 மணிக்கு 103.3 மதுரை FM மற்றும் 100.9 ராமேஸ்வரம் FM பாக்யராஜ் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி காவல் வட்டம் காவல் ஆய்வாளர் அவர்களிடமிருந்து வந்த அறிவிப்பு. தேனி மாவட்டம் வீரபாண்டியை சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் அளித்த புகாரின் பேரில் அவரது மகள் சிறுமி சுதாரணிகா வயது 16 என்பவர் கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் காணவில்லை. சிறுமி சுதாரணிகா அவர்களின் அங்கமச்ச அடையாளங்கள் வலது முன்னங்காலில் ஒரு கருப்பு மச்சம், இடது முன்னங்கையில் காயத்தழும்பு இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவரை பற்றிய தகவல் தெரிய வந்தால் தெரிவிக்க வேண்டிய முகவரி வைகை அணை காவல் நிலையம், தேனி மாவட்டம். தொலைபேசி எண் 94 98 10 16 00. சார்பு ஆய்வாளர் வைகை அணை காவல் நிலையம். தொலைபேசி எண் 98 94 27 81 38 மற்றும் காவல் ஆய்வாளர் ஆண்டிப்பட்டி காவல் வட்டம். தொலைபேசி எண் 98 94 08 17 12. மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்தப்படுவது, காணாமல் போன சிறுமியின் பெயர் சுதாரணிகா, வயது 16, வீரபாண்டி, தேனி மாவட்டம். அங்கமச்ச அடையாளம் வலது முன்னங்காலில் ஒரு கருப்பு மச்சம், இடது முன்னங்கையில் காயத்தழும்பு.

0: வணக்கம், நான் வினய் பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ. உன்னாலே உன்னாலே விண்ணால சென்றேன்.
1: அடுத்த நிகழ்ச்சியாக காத்துக்கிட்டே இருக்கு 8:30 அறிவியல் மின்னல் கடலும் கப்பலும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கப்பல் பொறியாளர் எஸ் ரகுபதி அவர்கள், உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ். கேட்க தவறாதீங்க அறிவியல் மின்னல் நிகழ்ச்சியில் கடலும் கப்பலும். மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz இது பட்டாம்பூச்சிகள்.

₹150 கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடனடியாக உழவர் சந்தை அருகே ராஜபாளையம்.

0: நேரம் 8:29 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இதுவரை கேட்டது பட்டாம்பூச்சிகள். நிகழ்ச்சியின் இதே நிறைவு பெறுகிறது. நன்றி நேயர்களே.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அறிவியல் மின்னல். இன்றைய நிகழ்ச்சியில் கடலும் கப்பலும் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் கப்பல் பொறியாளர் எஸ் ரகுபதி அவர்கள், உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ்.
1: வணக்கம் நேயர்களே. போக்குவரத்து அப்படின்னு சொல்லும்போது மூன்று வகையாக பிரிக்கலாம். தரைவழி போக்குவரத்து, வான்வெளி போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து, அதாவது நீரில் செல்லக்கூடியது. இதில் பெரும்பாலும் நம்ம எல்லோரும் தரைவழி போக்குவரத்தை பயன்படுத்தியிருப்போம். சிலர் வந்து வான்வெளி போக்குவரத்து, விமான போக்குவரத்தை பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறது வந்து பயணிக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அப்போ இந்த கப்பல் போக்குவரத்து எதற்காக பயன்படுது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, இதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் பேச காத்துக்கிட்டு இருக்கோம். கப்பல் போக்குவரத்து குறித்து நமக்கு பல தகவல்களை எடுத்து சொல்கிறதுக்கு நிலையத்தில் காத்துக்கிட்டு இருக்கிறாரு கப்பல் பொறியாளர் எஸ் ரகுபதி அவர்கள். அவர் தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கின்றோம். நேர்களே, வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: கப்பல் போக்குவரத்துடைய தனித்துவம் என்ன, முக்கியத்துவம் என்ன சார்?
2: விமான போக்குவரத்துனா நம்ம வந்து ஒரு 5 டன்னு 20 டன்னு இப்படி கம்மியான அளவில் தான் பொருட்களை வந்து இங்கேருந்து அமெரிக்காவுக்கோ ஆஸ்திரேலியாவுக்கோ கண்டம் விட்டும் கண்டம் போகும்போது எடுத்துகிட்டு போக முடியும். கண்டெய்னர் ஷிப்னா ஒரு 20,000 கண்டெய்னர் நம்ம வந்து அதில் எடுக்கலாம். அப்படிங்கிறப்போ 175,000 டன்னு வந்து நீங்கள் ஒரு 10 நாளைக்குள்ளே ஆஸ்திரேலியா கொண்டு போயிடலாம். அதே மாதிரி ஒரு 20-22 நாளைக்குள்ளே அமெரிக்கா போயிடும். ஒரு 18 நாளைக்குள்ளே யூரோப் கண்ட்ரிஸ்குள்ளே போயிடலாம். இந்த அளவு ஒரு மாஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து வேறு எதுலேயுமே நம்ம பண்ண முடியாது. கப்பல் வழி போக்குவரத்தில் மட்டும்தான் பண்ண முடியும். அதே மாதிரி லிக்விட் பெட்ரோலியம் கேஸ்ன்னு எடுத்துகிட்டு வருவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் டன்னு வந்து கார்கோ மட்டுமே இருக்கும். இது போக வந்து எம்டி வெயிட்டு ஒரு 1.5 லட்சம் 1.5 லட்சம் வந்தாலும் மொத்த கப்பலோட வெயிட் டோட்டல் வெயிட்டு ஃபுல் கார்கோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு 3.75 லட்சம் டன்னு 4.5 லட்சம் டன்னுன்னு வரும். இந்த மாஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து கப்பல் போக்குவரத்தில் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு எதுலேயுமே பண்ண முடியாது. இன்னொன்று வந்து மற்றதுலாம் வந்து செலவு கூடும். இப்போ விமானங்களில் இவ்வளோ கொண்டு போகிற ஆகிற செலவோட இதில் வந்து ரொம்ப சீப்பாக உங்களுக்கு முடிஞ்சிடும். ஏன்னா விமானங்களில் நீங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணுவீங்க, ஒயிட் பெட்ரோல்னு போடுவீங்க. இங்கே வந்து குரூட் ஆயிலிருந்து வரக்கூடிய அந்த கடைநிலை ஆயிலை வச்சு தான் நம்ம கப்பலை ரன் பண்ணுவாங்க. டீசல் வந்து எப்பயாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் சில இடங்களில் எடுப்பாங்க தேவைக்கு. இல்லைன்னா இந்த குரூட் ஆயில் இது ரொம்ப சீப்பாக கிடைக்கும். அதனால வந்து மற்ற எல்லாத்தையும் விட கப்பல் வழி போக்குவரத்து தான் நிறையா பொருட்களால் ஒரே நேரத்தில் ஷிப் பண்ணி கொண்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இன்றைக்கி இதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 கோடி பேர் இதில் இருக்கிறாங்க. இந்த ஃபீல்டில் மட்டும் இன்றைக்கி வந்து ஒரு 10 கோடி பேர் இருக்காங்க.
1: அதாவது அடுத்தவர்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பையும் கொடுக்குது, குறைந்த செலவில் அதிக எடையுள்ள பொருட்களை கூட நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வணிகத்திற்கு முதன்மையாக இந்த கப்பல் போக்குவரத்து சொல்கிறீங்க. அப்போ கப்பலுடைய வகைகள் அப்படின்னா என்னென்ன சார் இருக்குது? அதாவது இப்போ மனிதர்களும் பயணிப்பாங்க, ஒரு பக்கம் வந்து சரக்கும் போகுது, அப்படிங்கிறப்ப ரெண்டும் ஒன்றா சேர்ந்து பயணிக்க முடியாதா, இல்லை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கப்பல் இருக்கா?
2: ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக இருக்கும். பயணிகள் போகிறதுக்கு க்ரூஸ்னு தனியாக இருக்கும், பேசஞ்சர்ஸ் மட்டும் போகிற மாதிரி கப்பல்கள் இருக்கும். அதே மாதிரி இப்போ கண்டெய்னர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தனியாக கண்டெய்னர் வெசல்ஸ் தனியாக இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக புதுசாக வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20,000 TEU கண்டெய்னர் போடலாம். நம்ம சிங்க திருப்பூர்லேருந்து கூட தூத்துக்குடி போய் தூத்துக்குடியிலேருந்து அம்பன் தோட்டா டிரான்ஸ்ஃபர் போட்டு அம்பன் தோட்டாலேருந்து அமெரிக்காவுக்கு போகுது. பெரிய பெரிய அவ்வளோ பெரிய கப்பல்கள் இந்தியாவுக்குள்ளே வர முடியாதுங்கிறனால இதை வந்து அம்பன் தோட்டா வரணும்னு கொண்டு போயிடுறாங்க இந்தியாவிலேருந்து. அதை விட்டோம்னா அதுக்கடுத்து வந்து கார்கோ போகிறாங்க. கார்கோவும் வந்து 1.5 லட்சம் டன்னு 2 லட்சம். இப்போ அரிசின்னா 70,000-80,000 டன் ஏற்றுறாங்க. அதே மாதிரி அயன் ஒரு அலுமினியம் இந்த ரா மெட்டீரியல்ஸ் பூராமே 1.5 லட்சம் டன்னு 2 லட்சம் டன்னு ஏற்றிட்டு வருவாங்க. கம்மியான செலவில் அதிகமாக கொண்டு போக முடியும்னா கப்பலில் மட்டும்தான் எப்போவுமே கொண்டு போக முடியும். அது போக வந்து கார் கேரியர் இருக்குது. காரில் நல்லா எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஜப்பான்லேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது, சைனாலேருந்து நிறையா வரும், சிங்கப்பூர்லேருந்து வரும். இதெல்லாம் எடுத்துகிட்டு யூரோப் கண்ட்ரிஸ்க்கும் போகுது, அரபு நாடுகளுக்கு பூராமே வந்து இங்கேருந்து கார் கேரியர் தனியாகவே போகுது. ஒரு கார் கேரியர் இப்போ லேட்டஸ்ட்டாக வர்றதெல்லாம் குறைஞ்சது ஒரு 8,000 கார் ஏற்றலாம். ஒரு கார் 40 லட்சம் 50 லட்சம் வந்தோம்னாலும் அந்த கார் கேரியர் கப்பலுக்குள்ளே இருக்கக்கூடிய காரோடைய வேல்யூவே பயங்கரமாக இருக்கும். 8,000 கார் வரும். வரும்போது எம்டியில் தான் வருவாங்க, அங்கே ஒன்றும் கிடைக்காது மேக்ஸிமம். அதனால் திருப்பி வந்து இங்கேருந்து தான் ஏற்றிட்டு போகிற மாதிரி வரும். அதுக்கு பேர் லைனர்னு சொல்கிறது. லோடிங் எங்கே பண்ணுறோம், டெலிவரி எங்கே கொடுக்கணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கார்கோ எடுத்துகிட்டு போகிறதுல மொத்தம் 22 ஊழியர்கள் தான் இருப்பாங்க. அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. 10 பேர் இன்ஜின் சைடில் வருவாங்க, ஒரு 12 பேர் வந்து டெக் சைடில் நேவிகேட்டிங் பீப்புள் வந்துடுவாங்க.

0: ரொம்ப கம்மியான குருவை போட்டு பண்ண முடியும். இப்போ மற்ற இந்த டிரான்ஸ்போர்ட்லாம் இவ்வளவு இதாக நம்ம வந்து பண்ண முடியாது, அதனால தான் எல்லோரும் கப்பலை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க.
1: சரிங்க சார், இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து ஒவ்வொன்றுமே ஒரு பொருளுடைய எடையை பார்த்தீங்கன்னா 80,000 டன்னு 1,50,000 டன்னு இப்படி சொல்கிறீங்க. அப்போ இவ்வளவு எடைகளை வந்து நம்ம ஒரு கப்பலில் ஏற்றும்போது அப்போ கப்பலுடைய எடை எவ்வளோ இருக்கும், அதனுடைய வெயிட்டுன்னு ஒன்று இருக்கும்ல, அது எவ்வளோ வெயிட் இருக்கும் எப்படின்னு சொல்லுங்களேன்.
0: இப்போ நம்ம வந்து ஒரு 1,50,000 டன் உள்ள கார்கோ ஏற்றுறோம், முடிவு பண்ணி நம்ம அந்த கப்பலில் ஏற்றுறோம்னா எம்டி வெயிட்டு குறைஞ்சது வந்து ஒரு 1.5 லட்சம் டன்னு 1,30,000 டன் அப்படி வரும்
1: கப்பலோடைய எடை.
0: கப்பலோடைய ஏன்னா கப்பலுக்குள்ளே இருக்க மிஷினரி ப்ரொபல்ஷன் இன்ஜின் இருக்குது, அகாமடேஷன் இருக்கும், மற்ற டேங்க்ஸ் எல்லாம் எம்டி டேங்க்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் அவங்க ஒரு கால்குலேஷன் போட்டு அவங்க ஒரு போயன்சி பண்ணிட்டு தான் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம லோட் பண்ண முடியுங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஷிப் பில்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம ஓனர்ஸ் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து 1.5 லட்சம் டன் கெப்பாசிட்டி வேணும், 2 லட்சம் டன் கெப்பாசிட்டி வேணும். ஷிப் ஓனர்ஸ் சொல்லும் போது அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஷிப் பில்டர்ஸ் வந்து அதை ரெடி பண்ணி தருவாங்க. எப்படியும் 1 வருஷம் ஆகும் அவங்க கட்டி முடிச்சு, அப்புறம் வந்து மெய்டன் வாயேஜ்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சீட்ரெல்லாம் போய் அப்புறம் மெய்டன் வாயேஜ் போய் நமக்கு வரணும். அதுக்கு எப்படியும் வந்து

0: எவ்வளவு தூரத்துக்கு நம்ம லோட் பண்ண முடியுங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஷிப் பில்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம ஓனர்ஸ் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து 1.5 லட்சம் டன் கெப்பாசிட்டி வேணும், 2 லட்சம் டன் கெப்பாசிட்டி வேணும். ஷிப் ஓனர்ஸ் சொல்லும் போது அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஷிப் பில்டர்ஸ் வந்து அதை ரெடி பண்ணி தருவாங்க. எப்படியும் 1 வருஷம் ஆகும் அவங்க கட்டி முடிச்சு, அப்புறம் வந்து மெய்டன் வாயேஜ்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சீட் ரயிலெல்லாம் போய் அப்புறம் மெய்டன் வாயேஜ் போய் நமக்கு வரணும். அதுக்கு எப்படியும் வந்து ஒரு வருஷம் ஆயிரும் முடிக்கிறப்ப.
1: சரிங்க சார், பொருளை ஏற்றும் போது அந்த இடத்துல ஒரு ஆழத்தில் இருக்கும், அப்படியே அது நகர்ந்து செல்ல செல்ல செல்ல சில இடங்களில் ஆழம் குறைவாக இருக்கலாம், சில இடங்களில் ஆழம் அதிகமாக இருக்கலாம். அது எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்?
0: எவ்வளோ போயின்சி கப்பல் எவ்வளோ தண்ணிக்குள்ளே மூழ்குது அப்படிங்கிறத வச்சு தான், எவ்வளோ வெளியில் இருக்கணும் எவ்வளோ மூழ்கணும் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து அதை கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த டெப்த்து வந்து நம்ம ஹார்பரில் மட்டும்தான் மேக்ஸிமம் நமக்கு தொந்தரவாக இருக்கும். அங்கே தான் வந்து கீழே ட்ரெஜிங் பண்ணலன்னா, இப்போ கடலில் கலக்கிற இடத்துல ஒரு ஹார்பர் இருக்குன்னு சொன்னால் இந்த மண்ணை பூரா அடித்து கொண்டு வந்து ஹார்பரில் வந்து சேர்த்து விட்டுணும், அதை ட்ரெஜிங் பண்ணி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து ரொம்ப பெரிய கப்பல்கள்லாம் வந்து கல்கத்தா டைமண்ட் ஹார்பரோ இல்லை கல்கத்தாக்குள்ளே போகிறதோ இல்லை சென்னையில் வர்றதோ பெரிய கப்பல்கள் வராது, அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன கப்பல்கள் தான் வரும். ஏன்னா ஆழங்கள் வந்து கம்மியாக இருக்கும், அங்கங்கே அவங்களுக்கு தெரியும் அந்த இன்டர்நேஷ்னல் பைலட் பாயிண்ட்லேருந்து ஹார்பருக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்குள்ளே அது ஒரு மேப் வச்சுருப்பாங்க பைலட்னு சொல்லி, அவங்க டிஜி ஷிப்பிங் இருக்குது இந்தியாவில், அவங்க தான் கவர்ன் பண்ணுறாங்க இதை. அவங்கக்கிட்ட வந்து அந்த லிஸ்ட்டு பூரா இருக்கும், அந்தந்த ஹார்பருடைய ஆழம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பெரிய கப்பல் போகலாங்கிறதெல்லாம் அவங்க ஒரு எஸ்டிமேட் போட்டு வச்சுருப்பாங்க. அதை வச்சுட்டு அந்த பைலட் வந்து அதை கொண்டு போவார். இந்தியாவை பொறுத்தளவுக்கு பெரிய ஹார்பர்னால் நம்ம குஜராத்து அந்த மாதிரி தான் போகணும், ஃபுஜிரா போட்டிருக்கு அது நல்லாயிருக்கும். மும்பை JNPT வந்து ரொம்ப பெருசு, இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக ஒரு 10 வருஷத்துக்குள்ளே நல்லா டெவலப் ஆகிருக்கு. அதே மாதிரி கேரளாவில் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ண அந்த போட்டும் வந்து நல்லாயிருக்கு. சென்னையெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய கப்பல்கள் வர முடியாது சென்னையில், இல்லைன்னா 800 போகணும், வெளியில் போயிடணும், சென்னையை விட்டு அவுட்டரில் தான் போக முடியும், இங்கே வர முடியாது.
1: இப்போ குஜராத், மும்பை, கேரளா இப்படிலாம் சொன்னீங்க, அப்போ இந்தியாவில் குறிப்பிடத்தக்க துறைமுகங்கள் அப்படின்னா எதை எதா சொல்லலாம்?
0: நம்ம இங்கே வந்து வெளிநாட்டு கம்பெனிகள் பெரிய பெரிய கப்பல்கள் வர்ற மாதிரி இருந்ததுன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய துறைமுகம், அதானியுடைய துறைமுகம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கடுத்து விழிஞ்சியம் கேரளா நல்லாயிருக்கும், பெருசாக இருக்கும். JNPT வந்து பெரிய கப்பல்கள் வரும், ஒரு 16,000 TEU ஏற்றுற கப்பல்கள்லாம் வரும். 16,000 TEU 16,000 கண்டெய்னர்ஸ் ஏற்றணும், அது ஏற்றும் போது தான் 130,000 டன்னு 140,000 டன்னு உள்ள கார்கோ நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் அந்த மாதிரி பெரிய போர்ட்டுக்கு தான் போவோம் நமக்கு. மற்றபடி சென்னை விட்டிங்கன்னா அப்புறம் சென்னை 800 பெருசாக இருக்கும், அதை விட்டு இங்கே இங்கிட்டு தமிழ்நாட்டில் அவ்வளோ பெருசு இல்லை, எதுவுமே இல்லை. பெரிய பெரிய கண்டெய்னர்ஸுக்கு போகிறதுக்கு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டிலேருந்து இந்தியன் கவர்மெண்ட்டே என்ன பண்ணுதுன்னா, தூத்துக்குடி வரையிலும் அந்த வெஹிக்கிளில் கொண்டு ரோட் டிரான்ஸ்போர்ட்லேயே கொண்டு போயிட்டு தூத்துக்குடியில் வந்து ஒரு மீடியம் சைஸ் கண்டெய்னர் வெசலில் ஏற்றி அங்கேருந்து ஹம்பன் தோட்டா போயிடுது. அங்கே 20,000 TEU வர்றதுனால அங்கே அப்படியே ஏற்றிட்டு அமெரிக்கா யூரோப்பா அப்படி போயிடுவாங்க.
1: சார், இப்போ இந்த கண்டெய்னர்லாம் ஏற்றுறாதான் சொல்கிறீங்கள, அப்போ வந்து இப்போ தரை வழியாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ஆட்களை ஒரு 10-15 பேரை கூட வச்சு டக்கு டக்குன்னு ஏற்றிடலாம்.
0: ஆமாம்,
1: இது வந்து கடலில் வந்து ஒரு கப்பல் இருக்கும்போது அந்த கண்டெய்னரை நம்ம ஏற்றும் போது அதற்கு ஆகக்கூடிய நேரம்னு எவ்வளோ சார் இருக்குது?
0: அதாவது அதை நம்ம அப்படி கால்குலேட் பண்ண முடியாது நேரத்தை, இதுக்குன்னு தனியாக வந்து பிளானர் தனியாக இருப்பாங்க ஒவ்வொரு கம்பெனிக்குமே, கண்டெய்னர் இருக்கு மட்டும் அவங்களுக்கு வந்து தெரியும். ரீஃபர் கண்டெய்னர் இருக்கும், இப்போ ஒரு இடங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆடு கறி இருக்கும், மாடு அதுலேருந்து அந்த மீட் ஏற்றுவோம், மீன் ஏற்றுவோம், ஐஸ்கிரீம்லாம் ஏற்றுவோம், இதெல்லாம் ரீஃபர் கண்டெய்னர்னு சொல்கிறது. இதுக்கு மட்டும் எந்த இடத்துல வச்சு எந்த போர்ட்டுக்கு போகுதுன்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம திண்டுக்கல் டு மதுரை பஸ் வந்துச்சுன்னா மதுரையோட எல்லோரும் இறங்கி போயிடுவாங்க, கப்பலில் அப்படி இல்லை. இப்போ நீங்கள் வந்து தூத்துக்குடியில் ஏற்றுனீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து ஃபஸ்ட்டு எந்த போர்ட்டு போகுது, செகண்ட் எந்த போர்ட்டு போகுது, தேர்ட் எந்த போர்ட்டு போகுதுன்னு பார்க்கணும். அப்போ ஒரு எடுத்து கான்டினென்ட், அதாவது ஒரு கண்டத்துலேருந்து எடுத்து இன்னொரு கண்டத்துக்கு போகும்போது குறைஞ்சது வந்து ஒரு 10 போர்ட்டுக்கு டச் பண்ணும் அந்த கப்பல். அப்போ எந்த போர்ட்டு முதல்ல வருதோ அந்த கார்கோவை தான் மேலே வைக்கணும், அப்போ கடைசியாக இறக்குற போர்ட்டுடைய கார்கோ அடியில் வந்துடும். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி பிளானர் இருப்பாங்க தனியாக, ஓனர் சைட்லேருந்து தனியாக பிளானர் போட்டு அவங்க வந்து அந்த ஒரு சார்ட் வச்சுக்கிட்டு அவங்க கரெக்டாக ஏற்றிடுவாங்க, ஏற்றி இறக்கிறதெல்லாம் கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கும், அப்படியே கிரெயினில் தூக்கி வைக்கிறது தான், 100 டன் கிரெயின் இருக்கும், கிரெயினில் ட்விஸ்ட் லாக் மாதிரி ட்விஸ்ட் லாக் இருக்கும், ட்விஸ்ட் லாக் போட்டு அப்படியே தூக்கி கொண்டு அங்கே வச்சுட்டு அதே ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிருக்கும். மேலேருந்து ஒரே ஒருத்தர் தான் ஆப்ரேட் பண்ணுவார், அவங்களுக்கு 2 ஷிஃப்ட் போடுவாங்க, காலையில் 6:00 சாயங்காலம் 6:00 வரலாம், அடுத்தவங்க சாயங்காலம் 6:00 காலையில் மறுநாள் வர்ற மாதிரி 24 மணி நேரமும் அது கண்டினியூஸாக வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். கேண்ட்ரி கிரெயின்னு சொல்கிறது நம்ம ஊரில் இருக்க மாதிரி இல்லை, அது வந்து பெரிய பெரிய ஐபீம்ஸ்லாம் போட்டு பெரிய ஸ்ட்ரக்சர் போட்டிருப்பாங்க. அதில் அதே அங்கிட்டு எல்லா கப்பலில் ஃபார்வர்ட்லேருந்து ஆஃப்ட் வரையிலும், அதாவது முன்னாடி இருந்து பின்னாடி வரலாம், அதே வந்து அவங்க நகட்டிக்குவாங்க. அந்த பிளானர் சொல்கிற ரேடியோவில் சொல்லுவார், VHF பேசுவார், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாற்றி மாற்றி போட்டுருவாங்க. கப்பல்லேருந்து நாங்கள் செக் மட்டும் பண்ணுவோம், எங்களுக்கும் பிளானர் கொடுத்துருப்பாங்க எது எங்கே ஏறுதுங்கிறதையும் நாங்களும் கவுண்டர் செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா தப்பாக ஏறிட்டால் திருப்பி இறக்கி ஏற்றுறதெல்லாம் லேட்டாக இருந்தீங்களா?
1: ஆமாம்,
0: அதனால் நாங்கள் கவுண்டர் செக் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதுக்கு.
1: இப்போ நீங்கள்

0: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க மாமிச பொருட்கள்லாம் வரும் அப்படின்ட்டு. இப்போ 20 நாள் ஒரு பயணிக்கிறோம் கப்பலில் அப்படின்னா, மாமிசமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் அந்த கப்பல்லையே 22 நாட்கள் பயணிக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு தேவையான 3 வேளை அந்த உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி, எப்படி அதை வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க? ஏன்னா இப்போ வந்து 1 நாள் 2 நாளைக்கு ஒரு சப்பாத்தியை கூட நம்ம செஞ்சு நீங்கள் கொண்டு போயிடலாம்,
1: ஆமாம்,
0: 2 நாளைக்கு தாங்கும். இப்போ 20 நாள் 22 நாள் பயணிக்கும்போது உங்களுக்கு தேவையான உணவுப் பொருளையும் கெட்டு போகாமல் கொண்டு போகணும்.
1: ஆமாம்,
0: கண்டெய்னரில் இருக்கிற பொருளும் அந்த பொருளும் பாதிக்காத அளவுக்கு எப்படி மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறீங்க?
1: கண்டெய்னரில் இருக்க மாமிச பொருட்களுக்கு வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் கண்டெய்னரில் வச்சுருவோம், அதுக்குன்னே தனியாக ஏசி இருக்கும், இன்பில்ட் இருக்கும், இன்பில்ட் பண்ணியிருப்பாங்க. இதை காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை 2 நேரமும் வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்க. எங்களுக்கு ஏற்றுறப்பவே சார்ட்டர் சைட்லேருந்து அது என்ன டெம்பரேச்சர் அந்த வெப்பநிலை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத எங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம். சப்போஸ் ஒரு வேளை ஏதாவது பிரச்சனைனா உடனே ஆஃபீஸ்க்கு ஒரு மெயில் போட்டுட்டு அவங்க அங்கேருந்து எங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க, அதை ஃபாலோ பண்ணி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வருவான். எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வந்து தனியாக வந்து ஃபிஷ் ரூமு மீட் ரூம்னே வச்சுருப்போம். இப்போ ஃபிஷ் ரூம்னு சொன்னீங்கன்னா -23°C வந்து மெயின்டைன் பண்ணுவோம், 20 to 23 பண்ணுவோம். மீட் ரூம் வரும்போது 18 to 21 வரலாம் பண்ணுவோம், 21 டிகிரி பண்ணுவோம். அது போக வெஜிடபிள் ரூம்னு வச்சுருப்போம், அதில் வந்து +7, இதில் தான் காய்கறிகள் இந்த கீரை வகைகள் பழங்கள் எல்லாமே வச்சுருப்போம். அரிசி வைக்கிறதுக்கு தனியாக லாபின்னு ஒரு இடம் போட்டு அதில் அரிசியெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்குவோம். இப்போ நாங்கள் ஒரு 20 நாள் பயணம் போகிறோம்னா ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி எப்போவுமே ஸ்டாக் வச்சுக்குவோம். எங்களுக்கு தெரியும் இந்த டேட்டு இப்போ வர லேட்டஸ்ட்டெல்லாம் முந்தி மாதிரி இல்லாமல் இப்போ 10ஆம் தேதி எடுத்தோம்னா 22ஆம் தேதி இத்தனை மணிக்கு நாங்கள் வந்து யூஎஸ் போயிடுவோம், அவள் எந்த போர்ட்டுக்கு போகிறோம்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ஆன்லைன்லேயே ஆர்டர்லாம் போட்டோம்னா கம்பெனி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடும். கப்பல் போய் நின்னோடனே எங்களுக்கு ஃபுட் ஐட்டத்தை முதல்ல ஏற்றிடுவோம், அது ஒரு குரூப் தனியாக ஏற்றி அங்கங்கே ஸ்டோர் பண்ணிடுவோம். அதனால் அந்த பிரச்சனைகள் எதுவும் வராது.
0: கப்பலில் சமையல் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதா?
1: சமைக்கிறோம் நாங்கள், அங்கே 2 குக் இருப்பாங்க. இப்போ ஃபாரின் கப்பலில் இப்போ நான் இருக்கிறேன், NYK-ல இருக்கிறேன், எனக்கு வந்து ஒரு 22 பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்து 3 பேர் வந்து கேட்டரிங் டிபார்ட்மெண்ட் வந்துடுவாங்க, ஒருத்தர் சீஃப் குக்குன்னு இருப்பார், அவர் மொத்தத்துக்கு இந்தியன் ஃபுட்டெல்லாம் சமைச்சு கொடுப்பார். அடுத்து செகண்ட் குக் ஒருத்தவங்க வருவாங்க, இன்னொருத்தவங்க அவங்க 2 பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. மொத்தம் 3 பேர் தான். இவங்க வந்து ஃபுட்டு எல்லாமே நம்ம மெனு கொடுத்துருவோம். ஆக்சுவலாக நாங்கள் காலையில் என்ன, மதியானம் என்ன, நைட்டுக்கு என்னங்கிறத மெனுவை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கம்ப்யூட்டர் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துட்டோம்னா அந்த மெனுவை அவங்க டேபிளில் வச்சுருவாங்க. டெய்லி அந்த மெனு பிரகாரம் சர்வீஸ் நடந்துக்கிட்டே இருக்கும்.
0: நம்ம இப்போ வந்து ஒரு தரை வழியாக ஒரு போக்குவரத்து போகிறோம் அப்படின்னா அங்கங்கே நமக்கு வந்து மைல்கல் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க.
1: ஆமாம்,
0: இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, பெங்களூர் போகிறேன் அப்படின்னா, இப்போ மதுரையிலேருந்து நான் கிளம்புறேன் அப்படின்னா எந்த ஏரியா வந்திருக்கிறேன், அடுத்து பெங்களூருக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு ஒரு உத்தியாசமாக நம்மளுக்கு ஒரு மைல் கல் வச்சுருப்பாங்க, நமக்கு தெரியும். அப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ நேரத்தில் போகலாம் அப்படின்னு எனக்கே ஒரு கணக்கீடு வந்துடும். இப்போ கப்பலில் நீங்கள் போகும்போது சுற்றிலும் பார்த்தீங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த திசை வழிகாட்டி அப்படின்னு முந்தியெல்லாம் கலங்கரை விளக்கம்னு இருக்கும், அங்கங்கே அப்படியே அந்த லைட்டு வெளிச்சத்தை வச்சு போட்டை செலுத்துவாங்க. இப்போ நம்ம வந்து பெரிய கப்பல்களை போகும்போது கலங்கரை விளக்கம்னா அதுக்கு தேவை இருக்காது. அப்போ நீங்கள் வந்து திசை வழிகாட்டுறதுக்கு அந்த கப்பலில் வந்து என்ன தனித்துவமான கருவிகள்லாம் இருக்குது?
1: எப்பவும் போல் கேம்பஸ் யூஸ் பண்ணுவாங்க சவுத்து நார்த்து பார்க்குறதுக்கு. ஆனால் இப்போ வந்து ஆட்டோ பைலட்லாம் வந்துருச்சு, இந்த 360 டிகிரியை பிரிச்சுட்டு ஆட்டோ பைலட் போட்டு அந்த ரூட்டு இப்போ இங்கேருந்து ஒரு இப்போ நம்ம NH-47 சொல்கிற மாதிரி இதுலேயும் வந்து ரூட் இருக்குது. இங்கேருந்து எடுத்து சிங்கப்பூரில் எடுத்து ஸ்ரீலங்கா போகணும், மலாக்கா ஸ்டேட்டை க்ராஸ் பண்ணி போகணும்னா அவங்க East 5, East 6, 7 சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோ பைலட்டை போட்டால் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு மட்டும் 2 பேர் இருப்பாங்க, டியூட்டி ஆஃபீஸர் ஒருத்தவங்க, அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏபிள் சிமன் ஒருத்தர் இருப்பார். அதனால் முந்தி அந்த காலங்கள் மாதிரி நம்ம ஸ்டார்ஸ் இப்போ பார்க்குறாங்க, சரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் தான் ஸ்டார்ஸ் பார்க்குறாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு அந்த இதுலேயே வந்து முந்தி சார்ட் பேப்பர் போட்டு படம் வரைஞ்சி கோடு போட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அதெல்லாம் எதுவும் இல்லை, பூராமே டிவி மாதிரி அந்த இதெல்லாம் செட்டப்லாம் இப்போ வந்துருச்சு. அதில் கப்பலை எங்கே போகணுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கப்பல் என்ன பொசிஷனில் இருக்குன்னு அதே காமிச்சு கொடுத்துரும். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எந்த பொசிஷனில் இருக்குங்கிறது பிரிண்ட் அவுட்டும் வரும். ஒருவேளை நம்ம இடையில ஒரு 20 நிமிஷம் கழிச்சு வேணும்னாலும் நம்ம அதை செக் பண்ணி பார்த்து போட்டு எடுத்துக்கலாம். அதனால வந்து தவறாக போகிறதுக்கெல்லாம் இப்போ வழி ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு. ஆட்டோ பைலட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். சீ ரஃபாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு ஆள் ரொம்ப கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணோம். இந்த வீல் பிடிக்கிறது வந்து நம்ம கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னு சொன்னால் ஆட்டோ பைலட்லேயே போய்கிட்டே இருக்கும். நம்ம அந்த சிஸ்டத்தை மட்டும் எல்லாத்தையும் எல்லா எக்யூப்மெண்ட்டையும் மானிட்டர் பண்ணி அந்த ரீடிங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தால் போதும், கரெக்டாக கொண்டு போயிடலாம். பைலட் பாயிண்ட்டுக்கு வந்தோடனே தான் மேனுவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேனுவல் ஸ்டீரிங் பண்ண ஆரம்பிச்சு.
0: சார் கம்யூனிகேஷன் எப்படி சார் கிடைக்குது? இப்போ வந்து நமக்கு வந்து சில இடங்களில் நம்ம டவுனில் இருந்தாலே சில நேரங்களில் செல்ஃபோனில் டவர் இருக்காது, பேசுறது கேட்க மாட்டேங்குது. இப்போ கப்பலில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு துறைமுகத்தில் ஒரு நபர்கிட்ட நம்ம பேச

0: நோ எமர்ஜென்சி அப்படின்னா உங்களுக்குன்னு தனியாக ஏதாவது கம்யூனிகேஷன்ஸ் லிங்க் இருக்கா?
1: எமர்ஜென்சிக்கு தனியாக இருக்கும். நார்மலாக வந்து இப்போ போர்ட்டில் பேசணும்னா சேனல் 16 கூப்பிடுவாங்க. கூப்பிட்டுட்டு போர்ட்டிலேருந்து நாங்கள் இந்த பக்கத்தில் இந்த இடத்துல இருக்கிறோம், இந்த பொசிஷனில் இருக்கோம், எத்தனை மணிக்கு வரணும் அப்படிங்கிற இதெல்லாம் போகும். இப்போ நம்ம ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வீடுகளுக்கு நம்ம சொந்தமாக வீட்டுக்கு ஃபோன் பண்ணோம்னா ரொம்ப சிரமமாக இருந்தது. இப்போ அப்படியெல்லாம் இல்லை. இப்போ வந்து கம்பெனிஸ் எல்லாமே வந்து வைஃபை கொடுத்துட்டாங்க ஃப்ரீயாக. நீங்கள் 24 hours வந்து நீங்கள் பேசிக்கலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. போனா எங்கேயாவது போர்ட்டுக்கு போய் காலிங் கார்டு கிடைக்குமான்னு பாக்கணும், அதை வாங்கி லோக்கல்ல பூத் இருக்கும், அங்க இருந்து பேசணும்னு இருந்தது. இப்போ அப்படி இல்ல, வீட்டுல இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். நீங்க உடனே வைஃபைல போட்டு வீடியோ கால்ல போயிடலாம். சில கம்பெனிஸ் வந்து வீடியோ கால் வந்து டெய்லி 1 மணி நேரம் கொடுப்பாங்க. ஆடியோ வந்து நீங்க எப்போ வேணுமாலும் பேசிக்கலாம், 24 hours பேசிக்கலாம் அப்படின்றவாங்க. அது மாதிரி கம்யூனிகேஷன் எந்த பிரச்சனையுமே இல்லை.
0: ஒரு கப்பலை செலுத்துவதில் மாலுமிகளுடைய பங்கு எந்த அளவுக்கு முக்கியம்? நீங்க வந்து ஒரு பொறியாளரா இருக்கீங்க, உங்களுடைய பங்களிப்பு அதுல அந்த கப்பல் போக்குவரத்துல எந்த அளவுக்கு இருக்குது? உங்களுடைய பங்களிப்பு என்ன, மாலுமிகளுடைய பங்களிப்பு என்ன, யார் யாரெல்லாம் அந்த ஒரு கப்பலை செலுத்தி கொண்டு போறதுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள்?
1: மினிமம் 22 பேர் இருப்பாங்க. அந்த 22 பேருமே முக்கியமானவங்க தான் கப்பலில். இப்ப நாங்க வந்து இன்ஜின் சைட்ல இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அந்த இன்ஜின்ஸ்க்கெல்லாம் வந்து ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் எடுப்போம். இப்போ இங்கே வந்து பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் தான் பார்ப்பாங்க. தரையில் போகிறதில்ல, லாரி பஞ்சர் ஆயிடுச்சு ஏதாவது ஆச்சுன்னா உடனே நிப்பாட்டி பார்க்க, ஏதாவது ராடு கட் ஆயிடுச்சுன்னா உடனே ஆளை கூட்டிகிட்டு வந்து பார்க்க, அப்படி செய்வாங்க. நாங்கள் கடலில் போகிறனால அதெல்லாம் பண்ண முடியாது. எங்களுக்கு வந்து ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் இருக்கும். இதை வந்து பிஎம்எஸ்ன்னு போடுவாங்க, பெர் மந்த் ஷெட்யூல்னு சொல்லி போட்டு கம்பெனியே எங்களுக்கு வந்து மாத கடைசியில் அடுத்த மாதத்துக்கு என்ன பண்ணணுங்கிறத பூரா லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. அப்படிங்கிறப்ப நாங்கள் வந்து ஒரு எல்லாமே ரன்னிங் அவர் பேசிஸில் போவோம். சில இது மட்டும் ஹவர்ஸ் பேசிஸில் டைமிங் பேசிஸில் போவோம். எவ்வளோ எத்தனை வருஷம் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஒரு 500 HP மோட்டர் இருக்குன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பேரிங் மாற்றணும். அந்த டைம் வர்றதுக்கு முன்னாடி நாங்களே மாற்றிடுவோம். இப்போ பிஸ்டன் இருக்குது, பிஸ்டன் சர்வீஸ் பண்ணணும்னா 7000 மணி நேரம், 7000 hours. சில பேர் 12000 வச்சுருப்பாங்க. அந்த டைமிங் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் எடுத்து ரிங்ஸ் எல்லாம் மாற்றி ரெடி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கன்வீனியன்ட் போட்டு போடணும். எதையுமே வந்து நாங்கள் நினைக்கிறப்ப போட முடியாது. போர்ட்டுக்கு போன பின்னாடி போர்ட்டில் வந்து போர்ட் அத்தாரிட்டி கிட்ட இம்மொபிலைசேஷன் வாங்கணும். நாங்கள் கப்பல் எங்கே இங்கே இருக்கும், நாங்கள் இந்த மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்க ஒரு 12 மணி நேரம் 18 மணி நேரம் கொடுப்பாங்க. அப்போ அந்த டயத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடித்து ட்ரை அவுட் பண்ணி கப்பலை ரெடியாக வச்சுருக்கணும். இது ட்ரைடாக்கு போகிறது வந்து 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை போடுவாங்க, இல்லைனா 5 வருஷத்துக்கு 2 தடவை பண்ணணும். அது மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கும். அது வந்து கம்பெனியிலேருந்து பார்த்துக்கோங்க. அதில் வெளியில் ஹல்லு மட்டும்தான் அவங்க நிறையா பார்ப்பாங்க. ஹல்லு, ப்ரொப்பல்லர், இந்த மாதிரி நேவிகேட்டிங் எக்யூப்மெண்ட் தான் நிறையா பார்ப்பாங்க. இதில் வந்து நேவிகேட்டிங் ஆஃபீஸர்ஸோடைய இம்பார்ட்டண்ட் வந்து பிரிட்ஜில் வந்து அவங்களது ரொம்ப இருக்கும். ஏன்னா இன்ஜின் சீட் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய ஆட்டோமைசேஷன் வந்துட்டனால காலையில் 7 மணிக்கு இன்ஜின் ரூம் ஓப்பன் பண்ணிவிட்டு நைட்டு 6 மணிக்கு இன்ஜின் ரூம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். யாருமே போக வேண்டியதில்லை. அன்அட்டண்டட் மிஷினரிஸ், யூஎம்எஸில் போயிடுவோம், அன்மேன் மிஷினரி ஸ்பேஸ்ன்னு போயிடும். எந்த மிஷினரி கிட்டையுமே யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்கன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபயர் ரவுண்டு எல்லாரும் போய்கிட்டே இருப்போம். ஆனால் பிரிட்ஜில் அவங்க நேவிகேட்டிங் ஆஃபீஸர் வந்து விட்டுட்டு போக முடியாது. அவங்க ரெண்டு பேரும் கம்பல்சரியாக இருந்தே தான் ஆகணும். அவங்க ராத்திரி பகல் எல்லாமே 24x7 அவங்க வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க. அவங்களுடைய இது வந்து உண்மையிலேயே பங்களிப்பு வந்து கப்பலில் வந்து ரொம்ப இன்றியமையாது.
0: இப்போ மெயின்டெனன்ஸ்லாம் பற்றி சொன்னீங்களா சார்? இப்போ நம்ம எவ்வளோதான் மெயின்டைன் பண்ணி நல்ல ஒரு தயாரான நிலையில் கொண்டு சென்றாலும் கூட காலநிலை மாற்றம் இருக்கு.
1: ஆமாம்,
0: இயற்கை சீற்றங்கள் இருக்கு.
1: ஆமாம்,
0: திடீர்னு ஒரு புயல் வரலாம். அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்னென்ன, எப்படி நீங்கள் அதை சமாளிப்பீங்க?
1: காலையில் 10 மணி, மாலை வந்து ஒரு 3 மணிக்கு எங்களுக்கு யூஎஸ்சிஜி மாதிரி, யூஎஸ்சிஜி இல்லைன்னா யூகேலேருந்து எங்களுக்கு வந்து இந்த வெதர் ரிப்போர்ட்ஸ் வந்து சேட்டலைட்லேருந்து கொடுத்துருவாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் என்ன நடக்க போகுதுங்கிறத எல்லாருக்குமே அவேர்னஸ் இருக்கும். அதை வந்து ஒரு நான் ஒரு டாப் 4 சொல்லுவாங்க, சீஃப் இன்ஜினியர், செகண்ட் இன்ஜினியர், சீஃப் ஆஃபீஸர், கேப்டன், இவங்க டெய்லி வந்து மாலையில் வந்து 7 மணிக்கு ஒரு மீட்டிங், ஒரு 1 மணி நேரம் நாங்கள் போடுவோம். அதில் வந்து எங்களுக்கு இந்த வெதர் ரிப்போர்ட்ஸ் பூரா இருக்கும். இதை வச்சுட்டு கப்பலை எப்படி கொண்டு போகிறது, எப்படி போ, எவ்வளோ ஸ்பீடில் போகலாம் என்னங்கிறத நாங்கள் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுவோம். கேப்டன் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருக்கிறனால அவங்களும் சொல்லுவாங்க. அந்த எப்போவுமே வந்து அந்த ரவுண்டு மாதிரி பார்த்தீங்கன்னா சேட்டலைட்டில் காமிப்பாங்க, கருப்பு கண் மாதிரி போட்டு ஒரு 100 மைல் அளவுக்கு அது சுத்துற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்து எந்த கப்பலுமே போகாது, அதை டைவெர்ட் பண்ணி தான் போவோம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் வந்து திருச்சியிலேருந்து வர்றீங்க, மதுரை வரணும். இப்போ திண்டுக்கல்ல வந்து சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருக்குன்னா விராலி மலை வழியாக வந்துட வேண்டியது. அப்படி சுற்றி தான் வர முடியுமே ஒழிஞ்சு அந்த சைக்ளோனுக்குள்ளே உள்ளே போய் வெளியிலலாம் வர முடியாது. அது வந்து ரொம்ப டேஞ்சர் தான். இப்போ யாரும் போக மாட்டாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம், அதனால் யாரும் போக மாட்டாங்க.
0: திடீர்னு கப்பலில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு துவாரம் ஓட்டையை விழுந்துருச்சு அப்படின்னா கடல் நீர் உள்ளே புகுந்துச்சு.

0: அது கப்பலுக்கு ஆபத்து. அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்குதா உண்மையிலேயே?
1: இல்லை, உண்மையில் நடந்து நடந்திருக்கு நடந்திருக்கு. அதுக்கு சில ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சில இதெல்லாம் வச்சுருப்பாங்க. டிஜி ஷிப்பிங்லேருந்து ஐஎம்ஓலேருந்து வச்சுருப்பாங்க. ஹையஸ்ட் கெப்பாசிட்டி பம்பை வச்சு டைரெக்டாக பம்ப் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருவோம். இந்த மாதிரி தொந்தரவுகள் வரும்போது நாங்கள் வந்து கடல் வந்து பொல்யூஷன் ஆயிடுது அப்படின்லாம் பார்க்க மாட்டோம். அங்கே இருக்கிற ஆட்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக டைரெக்டாக பம்ப் பண்ணி எல்லாத்தையுமே வெளியே தள்ளிடுவாங்க. அடைக்க முடிஞ்சதை மேக்ஸிமம் வந்து அங்கேயே ஒயிட் சிமெண்ட்டு, குயிக் சிமெண்ட்லாம் இருக்கும், ஒயிட் சிமெண்ட்லாம் இருக்கும், பாக்ஸ் போட்டு உடனே லேசாக சீப்பை விட்டோன்னா டக்குன்னு அடைக்க பார்ப்பாங்க. பெருசாக ஓட்டை ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ வந்து நமக்கு லைஃப் போட்டெல்லாம் இருக்கும் தனியாக, அதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. நாங்களும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ரெனுவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். எங்கள் சர்டிஃபிகேட் ரெனுவல் பண்ணுறதுக்கு மெரெயின் காலேஜஸ் நிறையா இருக்கும். மதுரையில் ஆர்எல் இருக்குது, அதே மாதிரி இது பாண்டிச்சேரியில் இருக்குது, சென்னையில் ஒரு HIMT அப்படின்னு ஒரு 3-4 காலேஜெலாம் இருக்குது. இங்கெல்லாம் போய் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருப்போம். கப்பல்லையும் வார வாரம் சனிக்கிழமை வந்து லைஃப் போட்டெல்லாம் வந்து ட்ரைனிங் ட்ரில் நடக்கும். அதை எப்படி லோவர் பண்ணுறது, எப்படி திருப்பி செட் பண்ணுறது, நம்ம எப்படி அதுக்குள்ளே உட்காடுறது எல்லாமே சொல்லி தருவாங்க. ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருப்போம் கீழே இருக்கவங்களுக்கு. அதனால் மேக்ஸிமம் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் இந்த லைஃப் போட்டை இறக்கி தப்பிச்சிடலாம். அதனால் டெத்து பெனல்ட்டிலாம் வர்றதெல்லாம் இப்போல்லாம் ரொம்ப கம்மி தான். அவங்க வந்து அவேர்னஸாக இல்லைன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நமக்கு ஈஸியாக, அவங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இங்கே இருக்க மாதிரி யாராவது சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவங்கவுங்க வேலைகளை அவங்கவுங்க பார்த்து அவங்கவுங்க 100% ஷுவராக இருக்கும்போது மட்டும்தான் அங்கே சர்வைவ் ஆகி தப்பிக்க முடியும். ஏன்னா யாருக்கும் யார் வேலையும் பார்க்குறதுக்கு நேரம். இப்போ ஒருத்தருக்கு லைஃப் ஜாக்கெட் போட தெரியல, ஃபிக்ஸ் பண்ண தெரியல, இல்லை ஏதோ அதில் உள்ள சில டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் அவங்களுக்கு பண்ண தெரியலன்னா மொத்தத்தையுமே எல்லாத்தையுமே பாதிக்கும். 2 நிமிஷத்துக்குள்ளே இறக்கி போயிடணும் அப்படின்னா 2 நிமிஷத்தில் இறக்கி நம்ம அங்கேருந்து எவாக்குவேட் ஆயிடணும். அதனால் எல்லாத்துக்குமே வெல் ட்ரெயின்டு தான் கொடுத்துருப்பாங்க. அது ஒன்றும் அதில் எந்த பிரச்சனையும் வராது.
0: கடல்வாழ் உயிரினங்கள் அதாவது ராட்சச திமிங்கலம்லாம் இருக்கும், அதனால் இந்த கப்பலுக்கு ஏதாவது பாதிப்புகள் உண்டாகுமா? அந்த மாதிரி சூழ்நிலை ஏதாவது உருவாகி இருக்குதா?
1: கார்கோ கப்பலுக்கு வந்து கடல்வாழ் உயிரினங்களால் பாதிப்பு வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் வந்து இல்லை. ஏன்னா மீன் பிடிக்கிற சின்ன சின்ன கப்பல்களை வந்து அது வெண்மை கீழே தள்ளிவிடலாம். இந்த கார்கோலாம் வந்து 1.5 டன்னு 2 லட்சம் டன்னு இருக்கும். அந்த கடல்வாழ் உயிரினங்கள் அதிகபட்சம் போனால் 1 டன்னு 2 டன்னு தானே இருக்கும். அதனால் கப்பல்னால அதுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் தான், ஏதாவது கப்பலில் வந்து மோதி அதுக்கு காயங்கள் ஏற்பட்டு அது இறந்தாலே வழியே. அந்த உயிரினங்கள்னால கப்பலுக்கு எதுவும் இல்லை, எந்த விதமான பாதிப்பும் இருக்காது.
0: நங்கூரம் போடுறாங்கல்ல?
1: ஆமாம் சார்.
0: அது வந்து சில காணொளியெல்லாம் பார்க்கும்போது நடுக்கடலில் கப்பல் போய்கிட்டே இருக்குது, போய்கிட்டு இருக்கும்போதே அந்த நங்கூரத்தை செலுத்துகிறாங்க. இப்போ நம்ம துறைமுகத்தில் இம்பார்ட்ட போகிறோம்னா முன்கூட்டியே இத்தனை கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்ம நங்கூரம் போடணுமா அப்படின்னு ஏதாவது கணக்கீடு இருக்குதா? எப்படி சார் அந்த நங்கூரம் போடுறதுடைய முக்கியத்துவம் என்ன?
1: இல்லை போர்ட்டுக்கு போகிறோன்றதுக்காக நம்ம நங்கூரம் போடணுங்கிறது இல்லை சார். இப்போ ஒரு ஏதோ ஒரு போர்ட்டு, இப்போ தூத்துக்குடி, சென்னை, கல்கத்தா எங்கேயோ போகிறோம், ஒரு பைலட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று அவர் காலையில் ஒரு 9 மணிக்கு வர்றேன், நீங்கள் பாயிண்ட்டுக்கு வந்துடுங்கன்னு சொல்லி இல்லை அந்த பொசிஷன் கொடுத்துருவார். நம்ம போவோம், அவங்க வேறு ஏதாவது கமிட்மெண்ட்டில் இருந்து வர முடியாமல் இப்போ நமக்கு VHF-ல கூப்பிட்டு சொல்லுவாங்க, பைலட் கேன்சல்னு சொல்லுவாங்க. அப்போ கப்பலை நம்ம அங்கேயே நிப்பாட்டி வைக்க முடியாது. ஏன்னா கப்பல் காற்று வந்து ஏதாவது ஒரு பக்கம் தள்ளிட்டு போகும், கரையை பக்கம் தான் தள்ளும். அதுக்காக வந்து அங்கே எவ்வளோ டெப்த்னு பார்த்துட்டு அந்த டெப்த்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஆங்கர் செயினை கீழே இறக்கிடுவாங்க. அந்த ஆங்கர் போய் கீழே போய் அந்த மட்டில் பட்டு நிற்கணும். நின்றுச்சுன்னா கப்பல் அதே ஒரு குறிப்பிட்ட ரேடியஸில் வந்து ரவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்காக பண்ணுறது தான் அது.
0: நீங்கள் இப்போ ஒரு பொறியாளராக இருக்கீங்க, உங்களுக்கு எத்தனை வருட அனுபவம் சார் இந்த கப்பல் போக்குவரத்தில்?
1: நான் வந்து சார் May 28, 1997 ஸ்டார்ட் பண்ணேன்.
0: 29 வருடங்கள் ஆகி
1: 29 வருடங்கள். இந்த May 28 வந்துச்சுன்னா 29 முடிஞ்சு 30 ஆரம்பிக்கும் சார். 30.
0: இதற்கு என்ன படிப்பு இருக்குது?
1: மெரெயின் இன்ஜினியரிங் தனியாகவே இருக்குது சார். தமிழ்நாட்டில் நிறையா காலேஜஸ் இருக்குது மெரெயின் இன்ஜினியரிங் பண்ணலாம். இது போக கவர்மெண்ட் சைடில் வந்து DMIT கல்கத்தாவில் வச்சுருக்காங்க, NIPM-ல சென்னையில் இருக்குது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறதெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே பண்ணித்தராங்க. ரொம்ப சாப்பாட்டுக்கு மட்டும் நம்ம ஹாஸ்டல் ஃபீ கட்டினா போதும், நிறையா பணம் செலவாகாது. நல்ல மார்க்ஸ் எடுத்துருக்கணும், ஒரு 90% மேலே ஸ்கோர் பண்ணியிருந்தோம்னா இங்கே எல்லாம் போகலாம். போயிட்டோம்னா வந்து இப்போ இந்த காலேஜஸ்லாம் வந்து ரெப்யூட்டட் காலேஜ், கவர்மெண்ட் சைடில் போயிட்டோம்னா 200% நமக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வந்துடும். அவங்களே கேம்பஸ் இன்ட்ரி வருவாங்க ஃபஸ்ட் இயர் முடிஞ்சோனையுமே. செகண்ட் இயர்லேயே கப்பலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க செமஸ்டர் லீவில். எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்து கரெக்டாக கொண்டு வந்துடும். பெரிய கம்பெனிஸ் வந்து இந்த DMIT-க்கு தான் போகிறாங்க, எடுக்கிறதுக்காக போகிறாங்க, கவர்மெண்ட் காலேஜஸ் தான் போகிறாங்க.
0: அடுத்ததாக ஒரு முக்கியமான கேள்வி சார், இதை கண்டிப்பாக நம்ம பேசியே தான் ஆகணும். இப்போ எங்கே பார்த்தாலும் சூழல் மாசுபாடு அடையுது, அதே போல் அதில் ஒன்று தான் இந்த கடல் மாசுபாடு. நிறைய கண்டெய்னர் வரும், ஏதோ ஒரு விபத்துக்குள்ளாகி அந்த எண்ணெய் கழிவுகள் பூரா அந்த கடல் நீரில் கலந்து கடல்வாழ் உயிரினங்களுக்கெல்லாம் பாதிக்கக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்படுது. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு எண்ணெய் கசிவு ஏற்படுது அப்படின்னா அது வந்து எப்படி சமாளிக்க முடியும், எப்படி அதை தீர்க்க முடியும்?
1: கப்பலும் கப்பலும் மோதிக்கிறதுலாம் சில இடங்களில் வந்து எண்ணெய் கசிவு வருது. அப்படி பெரிய மேஜர்

0: ப்ராப்ளம் வரும்போது அதை வந்து கப்பலில் இருக்கவங்கனால ஒன்றும் பண்ண முடியாது சார். நியரஸ்ட் கோஸ்டலுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், அவங்க வந்து அதுக்குண்டான ஆட்கள் தனியாக ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்க வந்து சுற்றி பூம் போட்டு அந்த ஒரு பூம்னா அந்த அப்சர்வன்ட் மாதிரி இருக்கும், கப்பலை சுற்றி போட்டுட்டு அந்த ஆயில் வெளியே போக விடாமல் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி எடுப்பாங்க, பம்ப் பண்ணுவாங்க கொஞ்சம் பேர் அப்படியே மேலே எடுத்து ஸ்க்யூஸ் பண்ணி புழிஞ்சு எடுப்பாங்க. போர்ட்டில் நம்ம பங்கர் பண்ணும்போது சமயங்களில் வந்து அந்த பைப்பு ரப்சர் ஆகிட்டு லேசாக வரும், அதை கப்பலில் இருக்கவங்களே க்ளீன் பண்ணுவாங்க. ஆனால் எந்த கெமிக்கலையும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி போர்ட் அத்தாரிட்டிட்ட பெர்மிஷன் வாங்கினா தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒரு கெமிக்கல் தண்ணியில் கலந்துட்டால் அந்த ஆயில்லாம் போயிடும் சொல்லிட்டு நம்ம பண்ண முடியாது. போர்ட் அத்தாரிட்டி இருக்கும், அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு கெமிக்கலை போட்டோம்னா கடல்வாழ் உயிரினங்கள் எப்போ இறந்துடும். அதுக்காக அந்த ஸ்பெசிஃபைடு கெமிக்கல் ஸ்டாக் வச்சுருப்போம், அதையும் வந்து அவங்க பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாது.
1: கப்பல் போக்குவரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சர்வதேச அமைப்புகள் அப்படின்னு ஏதாவது இருக்குதா?
0: இன்டர்நேஷனல் மெரிடைம் ஆர்கனைசேஷன் சார், இவங்க தான் வந்து குருவிலிருந்து கப்பல் போக்குவரத்தை கட்டுப்படுத்துறது, எந்த கப்பலுக்கு எவ்வளோ லைஃப் போட் கெப்பாசிட்டி இருக்குன்னு எல்லாம் இவங்க தான் சார் மேண்டேட்டரி பாடியே. இவங்க தான் வருஷத்துக்கு அப்போ ஒரு தடவை கூடி பேசி ஐஎம்யூ கொண்டு வருவாங்க, அந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எம்ஓ எல்லாம் கொண்டு வந்து புது புது மெர்ச்சன்ட் ஷிப்பிங் நோட்டீஸ்னு இருக்கும், புதுசாக ஏதாவது இன்ட்ரோடியூஸ் ஆச்சுன்னா அதை பூரா அந்த சீஃபரருக்கு தெரியப்படுத்துறதுக்காக இவங்க தான் சர்க்குலர் எல்லாமே கொடுப்பாங்க சார். இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா டிஜி ஷிப்பிங்க்கு வந்துடும், அதே மாதிரி யூஎஸ் போனீங்கன்னா யூசிஜி வந்துடும், சிங்கப்பூர் போனீங்கன்னா மெரிடைம் போர்ட் அத்தாரிட்டின்னு இருக்கும், ஆஸ்திரேலியாவில் அம்சான் வச்சுருப்பாங்க. இவங்க ஐஎம்ஓ வந்து இவங்க எல்லாத்தோடையுமே கனெக்ட் ஆகிருக்கும், இவங்க தான் ஐஎம்ஓ தான் மேண்டேட்டரி பாடி மொத்தமே.
1: ரொம்ப அருமையாக எடுத்து சொல்லியிருக்கீங்க சார். கப்பல் போக்குவரத்து மனித வாழ்க்கையோட எப்படி ஒன்றி போய் இருக்குது, போக்குவரத்துனா அது வந்து பயணிகளை ஏற்றி கொண்டு போனாலும் சரி, இல்லை வணிகத்துக்கு போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு வந்து அது பயன்படுது, அதற்கு உண்டாகக்கூடிய செலவுகள் என்ன, எரிபொருளுடைய தேவைகள் என்ன, முக்கியத்துவம் என்ன, உங்களுடைய பணி அனுபவங்கள் என்னென்ன அதில் இருந்திருக்கு அப்படின்னு பல தகவல்களை எடுத்து சொன்னீங்க. உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியை கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் இது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய அனுபவ கருத்துக்களை எடுத்து சொன்னமைக்கு நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தார் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் சார்.
0: நன்றி சார்.
2: இதுவரை கடலும் கப்பலும் நேர்முகம் கேட்டோம். நேர்முகத்தில் பங்கேற்றார் கப்பல் பொறியாளர் எஸ் ரகுபதி அவர்கள், உடன் உரையாடினார் ஏ விக்னேஷ். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய அறிவியல் மின்னல்.

நேரம் 8:59. 9:30 காத்துக்கிட்டே இருக்கு காட்சியில் விரியும் கடித மலர்கள். நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடல்களையும் விமர்சனங்களையும் எழுதி அனுப்பலாம். காட்சியில் விரியும் கடித மலர்கள் நிலை இயக்குனர், காட்சியில் விரியும் கடித மலர்கள், ஆகாஷ்வாணி மதுரை, சின்ன சொக்கி குளம் மதுரை 2 இந்த முகவரிக்கு எழுதி அனுப்பலாம். தங்களுடைய விமர்சனமும் விருப்ப பாடல்களும் தனித்தனி மடல்களில் எழுதி அனுப்பலாம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 12 ஆண்டுகளை கடந்து சாதனை படைச்சிருக்காங்க. அவங்களுடைய சாதனைகளாக நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்?
1: நம்ம ஒரு வளர்ந்த பாரதம், முன்னேறிய நாடாகவும் நம்மை வந்து கட்டமைத்துக் கொள்வதற்கு அடிப்படையான ஒரு ஃப்ரேம் ஒர்க்குன்னு

0: சொல்லுவான். ஏழை பணக்காரர்கள் பாகுபாடு இன்றி அனைவரையும் உள்ளடக்க வேண்டும். அதே சமயத்தில் அனைத்து துறையிலுமான ஒரு வளர்ச்சி வேண்டும். ஒரு சில குறிப்பிட்ட துறைகளில் வளர்ச்சி, ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுக்குமான திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறது. அவங்களுடைய பயனை அதில் வந்து அவர்கள் பெறுகிறார்களா என்பதையும் உறுதிப்படுத்துவது. நம்ம வந்து எப்படி இதை பார்க்கணும்னா, இந்த 12 ஆண்டுகள் என்பது ஒரு நீண்ட காலம்தான். அதில் வந்து நிறைய வேலைகளை வந்து செய்ய முடியும். அதை அரசாங்கம் மிக தெளிவாக உணர்ந்து கொண்டு தனக்கான அத்தனை கரங்களையும் விரித்து அத்தனை துறைகளையும் கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு துறையிலுமாக என்ன முன்னேற்றங்களை கொண்டு வர முடியும், என்ன வந்து ஒரு சர்வதேச அளவில் என்னென்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, அதற்கு நாம் எப்படி தயாராக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையும் அக்கறையும் கொண்ட ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. அவர்கள் வந்து அதை கவனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் ஒரு வளர்ச்சி வந்து தென்படும், அவங்களுடைய முன்னேற்றம் வந்து பெருசாக தெரியும். இந்த 12 ஆண்டுகளில் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பரந்துபட்ட வளர்ச்சி. அந்த வளர்ச்சி வந்து 2 இடங்களில் தெரியுது. ஒன்று, நம்மை போன்ற மக்களுக்கு அந்த வளர்ச்சி தெரிகிறது. நம்மை வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய அயல் நாட்டினருக்கு அந்த வளர்ச்சி தெரிகிறது. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எப்படின்னா, ஒரு வளர்ச்சி இருக்குது, ஆனால் அந்த வளர்ச்சி வந்து எனக்கு வரல, என்னுடைய குடும்பத்தில் ஏற்படலை, என்னுடைய முன்னேற்றத்துக்கு ஏற்படலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடும். ஆனால் அந்த சூழ்நிலை இப்பொழுது இல்லை. ஏதேனும் ஒரு பகுதியிலேனும் ஏதேனும் ஓர் இடத்திலேனும் கண்டிப்பாக ஒவ்வொரு இந்தியரும் ஒவ்வொரு இடத்திலும் வளர்ச்சியின் பயனை, அந்த சுவையை இவர்கள் கண்டிருப்பார்கள். வந்தே பாரத் ரயில் மாதிரியான ஒரு ரயில், முன்னாடி மெட்ராஸ் டு பெங்களூர் போகிறோம் அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் போய் கொண்டிருந்த இடம், ராத்திரியெல்லாம் போய் கொண்டிருந்த இடம்லாம் வந்து இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு இங்கே ட்ரெயினை எடுத்தோம்னா 10 மணிக்கு பெங்களூர் போயிடலாம். அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பல தொழில்துறையினர் வந்து மதியம் வேளையில் வந்து பல முக்கியமான சந்திப்புகளை எல்லாத்தையும் முடித்து கொண்டு மாலை வேளையில் மீண்டும் ரயில் பிடித்து இரவு சென்னை வந்து சேர்ந்துக்கிறார். அப்போது இது மாதிரியான அதிவிரைவு ரயில்கள் நம்முடைய ஒரு வளர்ச்சியினுடைய வேகத்தையும் அந்த வளர்ச்சியினுடைய பயனையும் ஒவ்வொருவருமே துய்த்து கொண்டிருக்கிறோம். நிதானமாக யோசித்து பார்த்தோம் என்றால், ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு என்னவாதைய சூழ்நிலை இருந்தது, அன்றைக்கு இந்த அளவுக்கான ஒரு வேகமோ அல்லது டெலிவரியில் இருக்கக்கூடிய நுட்பமோ இருக்கிறதா? நம்ம யோசித்து பார்த்தோம்னா இன்னைக்கு அந்த வேகம் கிடைத்திருக்கிறது, துல்லியம் கிடைத்திருக்கிறது, எல்லா இடத்துலையும் அந்த ஒரு பொறுப்புணர்வு கிடைத்திருக்கிறது. எல்லாமே இந்த 12 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்குது. இப்போது ஏன் இதை செய்யவில்லை என்ற கேள்வி தான் இன்றைக்கி வந்து பல பேர்கிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் இன்னும் வந்து ஒரு அரசாங்கத்தில் வந்து ஏதோ ஒரு மனுவை செய்து கொண்டு இன்னும் அவங்க வந்து கையில் தான் கொடுப்பாங்க டாக்குமெண்ட்ஸு அப்படின்னு சொன்னால், இதை வந்து இன்னும் டிஜிட்டலைஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க, இதை ஏன் இன்னும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பழக்கப்பட்டதுனால நம்ம கேள்வி கேட்க தொடங்கிவிட்டோம்.
1: ஆன்லைன் பழகிட்டோம்.
0: நாம் வந்து நேரடியாக ஒன்றை போய் பார்த்து ஒரு இடத்துல மணிக்கணக்கில் நின்று இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பழைய ஒரு விஷயமாகவும் நாம் பேச தொடங்குகிறோம். ஒரு கல்லூரி அட்மிஷன் ஆனாலும் சரி, இல்லை பல்கலைக்கழகத்தினுடைய நேர்காணலாக இருந்தாலும் சரி, விசா வாங்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, அப்போது டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறது. அப்போது அந்த இடத்துல நாம் வந்து அந்த வளர்ச்சியை நாம் வந்து இயல்பாகவே எடுத்துக்கொள்ள தொடங்கிவிட்டோம். நாம் வந்து இதனுடைய ஒரு வளர்ச்சியை பயனை நாம் பெற தொடங்கிவிட்டோம். அந்த பயன் வந்து நம்ம மனசில் நம்ம இடத்துல நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை வந்து கொண்டு வந்து சேர்த்து விட்டது. நாம் இனிமேல் திரும்பி போக முடியாது. நாம் இன்னும் இதுக்கப்புறம் என்னென்ன சேவையினுடைய தரம் எப்படி உயர்த்த முடியும்னு தான் நம்ம யோசிக்க முடியுமே தவிர, சேவையுடைய தரத்தை வந்து இனிமே கொண்டு நம்மளால் வந்து குறைச்சி கொள்ள முடியாது. அதே மாதிரி பொருள்களுடைய அல்லது இந்த மாதிரி உற்பத்தியினுடைய தரத்தை நம்மளால் குறைச்சி கொள்ளவே முடியாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, சர்வதேச அளவில் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கப்பூரோட நம்ம வந்து ஒப்பிட்டு பேசுவோம், அல்லது நீங்கள் வந்து ஒரு நியூயார்க்கோட ஒப்பிட்டு பேசுவோம், இல்லை ஜப்பானோட ஒப்பிட்டு பேசுவோம். என்னென்னா அங்கெல்லாம் இவ்வளோ அபரிமிதமான வேகம் வந்துவிட்டது, வளர்ச்சி வந்துவிட்டது, அந்த மக்கள் தொகை இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க. இப்போ நம்முடைய பெருநகரங்களை போய் பார்த்தீங்கன்னாவே அதற்கு இணையாகத்தான் நம்ம இருக்கிறோம்.
1: நிச்சயமா, நீங்க சொல்லும் போது வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்க தோணுது சார். முன்னாடி எல்லாம் மெட்ரோ ரயில் அப்படின்ற விஷயம் வந்து வேற எங்கேயோ வெளியில பார்த்திருப்போம். இன்னும் கேட்க போனா இப்ப புல்லட் ரயிலே வந்து வெளிநாட்டில் பார்த்திருப்போம். ஆனா இப்போ இன்னும் கொஞ்ச காலத்துல நம்ம நாட்டிலேயே வந்து அதற்கான காலகட்டங்களும் வரப்போகுது அப்படின் போது அது ஒரு வளர்ச்சியோட அடையாளம் தான்.
0: நிச்சயமா, அதாவது எப்படி நான் இதை சொல்றேன்னா, அடித்தட்டு மக்களும் பயன்பெறக்கூடிய அளவில் இன்னைக்கு நாம வளர்ச்சி வேண்டும். அதுதான் வந்து அந்த வளர்ச்சியின் பயன் யாரை போய் சேர வேண்டுமோ, யார் அதை

0: நாள் அதிகபட்ச பயனை பெறப்போகிறார்களோ அவர்களிடம் அது போய் சேர வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அரசாங்கம் கடந்த 12 ஆண்டுகளாக செய்து வரக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், திட்டங்கள் வகுப்பது, அந்த திட்டங்கள் அடித்தட்டு மக்கள் வரை போய் சேர்வதற்கான வழிமுறையை காண்பது, அதன் வழியாக முழுமையான சேவையோ அல்ல முழுமையான ஒரு தன்மையோ முழுமையாக போய் சேர்வதற்கான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி தருவது. அப்போ என்ன நடக்குதுன்னா, நான் வந்து எந்த விதமான ஒரு மன வருத்தங்களோடு இருந்தாலும் இந்த நாடு என் பக்கத்திலேயே வளர்ந்து கொண்டிருக்கிறது. நான் வேண்டுமானால் அந்த வேகத்திற்குள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னுடைய அடுத்த தலைமுறை, நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகளுக்கு ஒரு தலைமுறை என்று ஒரு கணக்கு உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா முந்தைய தலைமுறையினருக்கு இது எல்லாமே புதுசாக இருக்கும், ஆனால் அவர்கள் பழக்க விட்டுவிட்டார்கள். இன்னும் பிந்தைய இருக்கக்கூடிய தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கும். அப்போது இனிமே கொண்டு வரக்கூடிய தலைமுறையை இதை இயல்பாக எடுத்துக்கொள்வார்கள். இதுதான் இயல்பான வாழ்க்கை முறை, இதுதான் வழக்கமான முறை. இப்போ யாரும் திருமணத்திற்கு வந்து வீட்டுக்கு வந்து அழைப்புதெல்லாம் கூட வைப்பதே கிடையாது, எல்லாம் வாட்ஸ்அப்லேயே வந்துதான் நீங்க திருமண அழைப்புதல் நடந்து கொண்டு இருக்குது.
1: இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் கூட நான் வந்து சமீபத்தில் கேள்விப்பட்டது சார். என்ன அப்படின்னா, இந்தியாவோட யூபிஐ பண பரிவர்த்தனை வந்து அதிக அளவில் இருக்கு அப்படின்னு. அப்போ நான் யோசித்த விஷயம் ஒன்று என்னன்னா, முன்னாடிலாம் நிறைய நம்ம கிட்ட சில்லறை காசெல்லாம் வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில்லறையே வந்து இல்லை. ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ ரூபாயை துல்லியமாக ஒருத்தருக்கு செலுத்தணுமோ அதை செலுத்துறதுக்கு யூபிஐ அப்படின்ற ஒரு முறை வந்து பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. இதெல்லாமும் கூட ஒரு நல்ல முன்னேற்றம் தானே.
0: ஆமாம், இப்போ நீ ரொக்கமில்லா பொருளாதாரம்னு சொல்கிறோம். உலக அளவில் எந்த நாட்டிலையும் இந்த அளவுக்கு விரிவான ஒரு ரொக்கமில்லா பொருளாதாரம் வெற்றி அடையவே இல்லை. நாம் தான் அந்த இடத்துல முழுசாக வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். அந்த வெற்றி அடைவதற்கான அடிப்படை காரணம் அந்த தொழில்நுட்ப அடித்தளத்தை வந்து இந்திய அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. அப்போது நாம் வந்து இன்றைக்கி யார்கிட்டையாவது வந்து யூபிஐ இல்லையான்னு தான் நம்ம கேட்குறோமே தவிர, என்கிட்ட கேஷ் இல்லைங்க அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி எப்படி நம்ம தயக்கத்துக்கு வந்துட்டோன்னா, ஒன்றும் யூபிஐ இல்லையான்னு கேட்குறோம், இல்லை யாராவது ரொம்ப வலியுறுத்தி நம்மகிட்ட பணம் கேட்டோம்னா, அப்போ நான் பணமே கொண்டு வரல, என்கிட்ட பணமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பேசுகிறோம். அப்போது ஒரு தலைமுறையினுடைய சிந்தனை போக்கையே இன்றைக்கி வந்து நம்ம முழுசாக இந்த அரசாங்கம் மாற்றி இருக்கிறது. கையில் பணம் வைத்து கொள்ள வேண்டாம், நீங்கள் அத்தனை சேவைகளையும் பெற முடியும், அத்தனை பொருட்களையும் வாங்க முடியும், அத்தனை சுவைகளையும் உங்களால் வந்து அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய ஒரு மொபைல் ஃபோனே அதற்கான உங்களுடைய மணிப்பர்ஸாக மாறிவிட்டது அப்படிங்கும்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி. ஒரு கால ஓட்டத்தோடு நாம் இன்றைக்கி யாரும் திரும்பி பார்க்கல. ஏதாவது இப்போ நமக்கு நேரம் கிடையாது, நம்முடைய வேகமான ஓட்டத்தின் நடுவில் நம்முடைய வாழ்க்கையினுடைய அழுத்தத்தின் காரணமாக நம்ம திரும்பி பார்ப்பதில்லை. நம்ம வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்த நூற்றாண்டினுடைய தொடக்கத்தை கூட நம்ம யோசித்து பார்த்தோம்னாலும் முதல் 10 ஆண்டுகளுக்கு இருந்த ஒரு சூழ்நிலைக்கும் அடுத்த 3வது 10 ஆண்டுக்கு நம்ம வந்துட்டோம் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து கடந்த 12 ஆண்டுகளில் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய வேகமான முன்னேற்றம் பயன்பாட்டு ரீதியாக மன ரீதியாக நம்முடைய சௌகரியத்தின் ரீதியாக நாம் அதை வந்து ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டோம். அப்போ இயல்பாகவே இது வந்து ஒரு கல்ச்சுரல் மாற்றத்தை வந்து உருவாகிக்கி இருக்கிறது. அரசாங்கத்தை இன்னும் வந்து நம்ம ஏதாவது வகையில் ஏமாற்றுவோம்னு யாராவது நினச்சாங்கன்னா அதுவும் முடியாது. அது எல்லாமே அரசாங்கத்திற்கு வெளிப்படையாக தெரியும் என்பது எல்லாருக்குமே தெரிந்திருக்கிறது. அது எல்லா இடத்துலையுமே இயல்பாக தொழில் பண்ணணுமோ, அதுக்கு என்ன வரி கட்டணுமோ, என்ன விதமான வாழ்க்கை முறைக்கு நம்ம வந்து தயாராகணுமோ அது தயாராகிட்டு போவோம். நம்ம என்ன லாபம் சம்பாதிச்சு நல்லபடியாக வாழணுமோ அதை வாழ்வோம். அதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த ரயினும் எல்லாருக்குமான ஒரு சமநிலையை ஏற்படுத்தியதாக சொல்வார்கள். அதே மாதிரி இன்றைக்கி டிஜிட்டல் உலகம் அப்படிங்கிறது பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாத சமநிலையை வந்து இன்றைக்கி உருவாக்கி கொண்டே இருக்குது. கையில் பணம் இருக்குது இல்லை அப்படிங்கிறது சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்க முடியலங்கிறதெல்லாம் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் இருக்கக்கூடிய பணத்தை எப்படி பயன்படுத்துவது என்னும் வரும்பொழுது இன்றைக்கு இது அத்தனையுமே வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது. இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நமது இந்திய மக்கள் மனத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெரிய மாற்றம். இப்போ சமீபத்தில் என்ன நண்பர்கள் எல்லாம் பேசும்போது இவங்கெல்லாம் நீங்கள் அமெரிக்காவுக்கோ வேறு நாட்டுக்கெலாம் போகும்போது சொல்லக்கூடிய முதல் செய்தி என்ன, இங்கே யூபிஐயே இல்லைங்க, நம்ம எல்லாத்தையும் திருப்பியும் வந்து பேங்க்கில் போய் செக்கு கொடுத்து தான் நம்ம வாங்க வேண்டியிருக்குன்னு அதை அழுத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா இந்த மாதிரியான சலுகைகள் வந்து இல்லை மாதிரியான வசதிகள் வந்து இந்தியாவில் இருக்குது, இங்கேயே இல்லை, இவ்வளோ பெரிய வளர்ந்த நாடான இந்த கூட்டத்தில் கூட இல்லை அப்படின்னு ஒரு ஒப்பிட்டு பார்த்து அழுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட இன்றைக்கி நிறைய நபர்கள் மாறிவிட்டார்கள். என்னென்னா இது அவ்வளவு தூரம் எளிமையாக கைக்கருகே வந்துவிட்டது. அப்போ நாம் வந்து இந்த முன்னேற்றங்கள் அத்தனைக்குமே 12 ஆண்டுகால அரசினுடைய ஒரு மிகப்பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்திய சாதனையாக, வெளியில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப மாற்றம், வெளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இதர வசதிகள் எல்லாம் நிச்சயமாக தேவை, அதையெல்லாம் வந்து சமூக ரீதியாக ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள். ஆனால் அடிப்படையாக மக்கள் மனத்தில் அரசாங்கம் வளர்ச்சியினுடைய பலனை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. அதனால் நாம் வளமாக இருக்கிறோம், நாம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கையை இன்றைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் அதை வந்து உணர்

0: பழகுகிறான். அதுதான் இதுல கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக நான் பாக்குறேன்.
1: நிச்சயமா சார், மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. இப்போ இப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா அதற்கான ஒரு சிறப்பான செயல் திட்டம் அப்படின்றது அவசியம். செயல் திட்டமே இருந்தாலும் கூட அதை செயல்படுத்தக்கூடிய விதம் அப்படின்றதும் அவசியம். இது ரெண்டும் இருந்ததுனால்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து குறிப்பா நீங்க குறிப்பிட்ட மாதிரி டிஜிட்டல் கட்டமைப்பு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அதோடைய பயன்பாடும் அவசியமா இருக்கு. அது இல்லாம சாலை கட்டமைப்பு இது போன்ற கட்டமைப்புகளும் கூட பாத்தீங்கன்னா மேம்படுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்?
0: ஒருங்கிணைந்த வளர்ச்சி அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு துறையிலையும் வந்து அந்த வளர்ச்சி வந்து வெளிப்படுகிறது. அந்தந்த துறையில் செய்யப்படக்கூடிய முதலீடுகள் அதற்கான பலனை கொண்டு வந்து கொடுக்கின்றன. இப்போ உள்கட்டுமான வளர்ச்சி, இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சாலை வசதிகள், இப்போ நிதின் கட்கரி அவர்கள் வந்து கடந்த 12 ஆண்டுகளாக என்ன செய்திருக்கிறாருன்னா, ஒரு காலத்தில் ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டரே போடுறதோ இல்லை 5 கிலோமீட்டர் சாலை போடுவதே ஒரு மிகப்பெரிய சிரமமான காலகட்டத்தில், இன்றைக்கு அவர் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 35 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகளை வந்து அமைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் மிக வேகமாக அதில் வந்து ஒரு பெரிய முன்னேற்றத்தை நாம் நகர்மயமாக்குதலை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். சாலை போடுவது என்றால் என்னன்னா, நீங்கள் நகரத்துக்கும் கிராமங்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை குறைக்கிறோம், அதற்கான பயண நேரத்தை குறைக்கிறோம், இன்னும் சௌரியத்தை நம்ம வந்து அதிகப்படுத்துகிறோம். இது வந்து நம்ம கண்ணெதிரில் நம்ம சாலையில் பார்க்குறோம். அந்த சாலைகள் வந்து இன்னைக்கு தேசிய அளவில் வட இந்தியாவிலேருந்து தென்னிந்தியா வரைக்கும் மிக சாதாரணமாக பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு சாலைகள் வந்து விரிவடைந்து விட்டன, அகலமான சாலைகள் ஆகிவிட்டன, எத்தனை பாலங்கள் வந்து விட்டன, அதே மாதிரி எல்லா இடத்துலையும் அதாவது அதில் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் பயனுடையதாக மாறிக்கொண்டிருக்கிறது. மக்கள் அதை பயன்படுத்துகிறார்கள், அதனுடைய பயனை தூக்கிறார்கள் என்பதுதான் இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம். சாலைகள் வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னாவே நாடு அதற்கான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக பெறும். மக்கள் வந்து அந்த குறுகிய காலத்திலே நாம் வந்து வேகமாக போய்விட்டு வர முடியும் என்ற நம்பிக்கையெல்லாம் வந்து, சாலைகள் நன்றாக ஆகிவிட்டால் அதில் போகக்கூடிய வாகனங்கள் நிச்சயமாக அதிகமாக பெருக்கம் எடுக்கும், அதில் போகக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், அப்போ அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பொருளாதார வளர்ச்சி என்பது மிக அதிகமாக இருக்கும், வருவாய் என்பது அதிகமாக இருக்கும், பொருளாதார சுழற்சி என்பது அதிகமாக இருக்கும். இதே மாதிரி தான் நம்முடைய ரயில்வே டிராக்ஸும் இன்னைக்கு வந்து உலக அளவில் பார்த்திங்கன்னா மிக வேகமாக நம்ம புதிய ரயில் பாதைகளை உருவாக்குவதிலும், ரயில் பாதையை வந்து மின்மயமாக்குவதிலும், ரயில் பாதையில் வந்து கவச் மாதிரியான திட்டங்களை போட்டு அங்கே ஏற்படக்கூடிய விபத்துகளை வந்து முழுசாக தடுக்கிறதுக்குமான முயற்சியை செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கத்துலேருந்து விலங்குகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதிவேகமான ரயில்களை நாம் வந்து இன்னைக்கு உருவாக்கியிருக்கிறோம், எண்ணிக்கையை அதிகப்படுத்தியிருக்கிறோம். ரயில்வே அப்படிங்கிறது இன்னைக்கு அவ்வளோ ரோபஸ்டான ஒரு துறையாக மாறியிருக்கிறது. மிக குறைந்த நேர பயணம், நல்ல சௌரியமான பயணம், அதே சமயத்தில் அதனுடைய சேவையின் தரம் உயர்ந்திருக்கின்றன. இது எல்லாவற்றையுமே இன்னைக்கு சாலையை போலவே நம்முடைய ரயில் பயணம் மாறியிருக்கிறது.
1: அம்ரித் பாரத் திட்டம் அதை கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரயில் நிலையங்களும் கூட மேம்படுத்தப்படும்.
0: ரயில் நிலையங்கள் வந்து இன்னைக்கு எப்படி மாறிக்குன்னா, அதனுடைய வசதிகள் வந்து மேம்பட்டிருக்கக்கூடிய அதே சமயத்தில் அதில் வந்து குறிப்பிட்ட இடங்கள் ஒன் ப்ராடக்ட் ஒன் பிளேஸ் இதெல்லாம் கொண்டு வந்தேன், அது ஒரு மிகச்சிறப்பான வணிக மையங்களாகவும் இன்னைக்கு மாறி இருக்கின்றன. அப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் தயாரிப்புகளுக்கு விற்பனை செய்வதற்கு அவர்களுக்கு வந்து அங்கே ஒரு சின்ன அங்காடி கிடைக்கிறது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மக்கள் கூடக்கூடிய இடங்களில் ஏற்படக்கூடிய இயல்பான ஒரு பொருளாதார வர்த்தக முன்னேற்றத்தையும் ரயில்வே நிலையங்கள் வந்து உருவாக்கி கொடுத்துருக்குன்னா நிச்சயமாக மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டமிடலில் நடந்து கொண்டிருக்கு.
1: நேயர்களே, மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த இந்த நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை நாளை கேட்கலாம்.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: நேரம் 9:30. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமலர்கள். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக ஒலிக்க இருக்கின்றது பெரிய வீட்டு பணக்காரன் திரைப்படத்திலிருந்து. சூப்பரான ஒரு பாடல் கேட்டிருக்கிறாங்க. யாருடைய விருப்ப பாடல் அப்படின்னா, ஜே ஜே சக்தி ஜனார்த்தனன் அவருடைய விருப்பத்திற்காக தான். இதோ உங்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் மனித நேயர்களுக்காகவும் பாடல் ஒலிக்கின்றது.

0: ஆகாஷ்வாணி 90 ஆண்டு கொண்டாட்டம்.
1: கோலாகல நடைபயணம் வாக்கத்தான்
0: 2/6/2026 நாளை காலை 6 மணிக்கு
1: மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் தொடங்கி ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் வரை.
0: கோலாகல நடைபயணம் வாக்கத்தான், வாருங்கள்
1: கொண்டாடுவோம்
0: ஆகாஷ்வாணியின்
1: 90 வருட பயணம்.

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மடல் எழுதி காத்திருக்கும் மதுரை பண்பலின் நேர்களுடைய மனம் விரும்பிய பாடலை காற்றலையில் தவிழ விடும்

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மடல் எழுதி காத்திருக்கும் மதுரை பண்பலின் நேர்களுடைய மனம் விரும்பிய பாடலை காற்றலையில் தவளவிடும் நிகழ்ச்சியாக இது காற்றில் விரியும் கடிதமலர்கள். அடுத்து யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, கர்நாடகா அங்கேருந்து எழுதி அமைச்சிருக்காங்க. சின்ன திருப்பதியிலேருந்து பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ரமேஷ், ஆனந்த், மன்வித் இவங்களுடைய விருப்பத்திற்காக தான் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. நான் அடிமையிலே திரைப்படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாம். இதோ அவர்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மடல் எழுதி காத்திருக்கும் மனம் விரும்பிய பாடல்களை கேட்கும் நேரமாக இது காற்றில் விரியும் கடிதமர்கள். நேர்கள், உங்கள் மனம் விரும்பிய பாடலையும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா நீங்களும் எழுதி அனுப்பலாம். நிலைய இயக்குனர் சினச்சுக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு. மேலே நீங்கள் காற்றில் விரியும் கடிதமர் பகுதி அப்படின்னு மென்ஷன் பண்ணி நீங்கள் அனுப்பலாம். உங்கள் மனம் விரும்பிய பாடலையும் கேட்டு ரசிக்கலாம் தினந்தோறும் 9:30 காற்றில் விரையும் கடிதமர்கள். தொடர்ந்து அடுத்த சூப்பரான ஒரு பாடல் கேட்க போகிறோம். யாருடைய விருப்பத்திற்காக அப்படின்னா, இளையான்குடி இக்பால் சித்தி கதிஜா அவங்களுடைய விருப்பத்திற்காக தான் இப்போ நம்ம இந்த பாடல் கேட்க போகிறோம். அவர்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் பாடல் ஒலிக்கின்றது ஆகாஷவாணியில்.

மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம்ல இன்று இரவு 10 மணிக்கு பட்டு சிறகில். இயக்குநரும் நடிகருமான கே பாக்கியராஜ் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள். பாக்கியராஜ் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள்.

0: ஆகாஷ்வாணி 90 ஆம் ஆண்டு கொண்டாட்டம்.
1: கோலாகல நடைபயணம் வாக்கத்தான்
0: 2/6/2026 நாளை காலை 6 மணிக்கு
1: மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் தொடங்கி ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் வரை
0: கோலாகல நடைபயணம் வாக்கத்தான். வாருங்கள்,
1: கொண்டாடுவோம்
0: ஆகாஷ்வாணியின்
1: 90 வருட பயணத்தை
0: நடைபயணத்தோடு. நடைபயணத்திற்கு பொதுமக்களையும் நேயர்களையும் அன்புடன் அழைக்கின்றது ஆகாஷ்வாணி. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமலர்கள். தொடர்ந்து ஒலிக்கக்கூடிய பாடல் விரும்பிக் கேட்டிருக்கும் நேயர் மதுரை உசிலம்பட்டி அங்கிருந்து கவிதா அவர்களுடைய விருப்பத்திற்காக தான் பாடல் ஒலிக்கின்றது. இதோ அவர்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்

0: வணக்கம், நான் உங்க ஹரிஷ் ராகவேந்திரா பேசுறேன். நீங்களும் கேளுங்கள் மதுரை ரெயின்போ எஃப்எம் 103.3.
1: சென்னை சென்றவள்
2: ஆகாஷ்வாணி 90 ஆண்டு கொண்டாட்டம்
3: கோலாகல நடைபயணம் பாக்தான்
2: 2/6/2026 நாளை காலை 6 மணிக்கு
3: மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் தொடங்கி ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் வரை
2: கோலாகல நடைபயணம் பாக்தான். வாருங்கள்,
3: கொண்டாடுவோம்
2: ஆகாஷ்வாணியின்
3: 90 பயணத்தை
2: நடைபயணத்தோடு. நடைபயணத்திற்கு பொதுமக்களையும் நேயர்களையும் அன்புடன் அழைக்கின்றது ஆகாஷ்வாணி.
4: மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
2: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமலர்கள், நேர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கும் நிகழ்ச்சியாக நிகழ்ச்சியினுடைய நிறைவான கானமாய் ஒலிக்க இருக்கின்றது. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு அங்கிருந்து எழுதியிருக்கிறவங்க SP பாபு, சரஸ்வதி, பாலமுருகன் இவருடைய விருப்பத்திற்காக தான் சூப்பரான ஒரு பாடல் கேட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இருக்கிறோம். மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ. அவர்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நிகழ்ச்சியிலிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். பிரகாஷ்ராஜ் நடிகர்களே.

0: ஆகாஷ்வாணி 90 ஆண்டு கொண்டாட்டம்,
1: கோலாகல நடைபயணம், வாக்தத்தான்,
0: 2/6/2026, நாளை காலை 6 மணிக்கு
1: மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் தொடங்கி ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் வரை
0: கோலாகல நடைபயணம் வாக்கத்தான். வாருங்கள்,
1: கொண்டாடுவோம்
0: ஆகாஷ்வாணியின்
1: 90 வருட பயணத்தை
0: நடைபயணத்தோடு. நடைபயணத்திற்கு பொதுமக்களையும் நேயர்களையும் அன்புடன் அழைக்கின்றது ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 10 மணி.
0: 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் 100.9 ராமேஸ்வரம் எஃப்எம் நேயர்கள் எல்லோருக்கும் இனிய இரவு வணக்கங்களோடு. எஸ் எம் முத்துகிருஷ்ணன். இன்னைக்கு நம்ம பட்டுச்சிறைகளை யாருடைய பாடல்கள் இடம்பெற இருக்குதுன்னா, இவர் தமிழ் திரையுலகில் நடிகர், வசன எழுத்தாளர், திரைக்கதை அமைப்பாளர், இயக்குனர், சிறப்பு வேடமேற்கும் நடிகர், தயாரிப்பாளர் மற்றும் பத்திரிகையாளர் என பன்முகம் கொண்ட ஒரு கலைஞர். இயக்குனர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக பணியாற்றியவர். இந்தியாவில் சிறந்த திரைக்கதை அமைப்பாளர் என பாராட்டு பெற்றவர். கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆம், நடிகரும் இயக்குனருமான கே பாக்யராஜ் அவர்கள் நடித்த படங்களிலிருந்து இன்னைக்கு பட்டுச்சிறைகளை பாடல்கள் பவனி வர இருக்குது. கே பாக்யராஜ் 1953 வருஷம் ஜனவரி 7 ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வெள்ளக்கோவில் எனும் ஊரில் கிருஷ்ணசாமி அமராவதி அம்மாள் தம்பதியருக்கு 3வது மகனாக பிறந்தார். 1978 வருஷம் இயக்குனர் பாரதி ராஜா முதல் படம் இயக்கும்போது பாக்யராஜ் அதில் உதவியாளராக தன்னுடைய திரை வாழ்க்கையை துவக்கினார். பின்பு பாரதி ராஜாவின் 2வது படமான கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் உதவி இயக்குனர், அப்புறம் கவுண்டமணியுடன் ஒரே ஒரு காட்சியில் தோன்றியும் நடித்திருந்தார் பாக்யராஜ். பாரதி ராஜா

சிகப்பு ரோஜாக்கள் படத்துல இரண்டு காட்சிகளில் நினைவில் நிற்கும்படியான உணவு விடுதி பணியாளர் வேடமேற்று நடித்தார் பாக்யராஜ். இந்த படத்துக்கு வசனமும் பாக்யராஜ் அவர்கள்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரதி ராஜா தன்னுடைய அடுத்த படமான புதிய வார்ப்புகள் படத்துல பாக்யராஜை வசனகர்த்தாவாக மட்டுமின்றி கதாநாயகனாகவும் அறிமுகம் செய்தார். 1979 வெளிவந்த புதிய வார்ப்புகள் படம் தான் நடிகை ரதி தமிழில் நடித்த முதல் படம். இந்த படம் தெலுங்கில் கோத ஜீவிதலு என மறுஆக்கம் செய்யப்பட்டது. இதோ புதிய வார்ப்புகள் படத்திலிருந்து இளையராஜா இசையமைப்பில் கவியரசர் கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு பாடுகிறார்கள் மலேசியா வாசுதேவன், எஸ் ஜான.

100.9 ராமேஸ்வரம் பண்பலையில் கே பாக்கியராஜ் அவர்கள் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது பட்டு சிறகு. கோவையில் இருந்து ஆசைகளும் இயக்கங்களுமாய் சினிமா உலகில் தடம் பதிக்க வந்த பாக்கியராஜ் திரைத்துறை வாய்ப்பிற்காக தன்னுடைய நண்பர் மூலம் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனர் மற்றும் வசனகர்த்தாவாக பணிபுரிந்தார். இன்றைக்கும் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் பட்டறையில் இருந்து வந்த பத்தரை மாத்து சொக்க தங்கம் என ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். பாக்கியராஜ் ஒரு இயக்குனராக தன்னுடைய முதல் படமாக உருவாக்கியது சுவர் இல்லாத சித்திரங்கள். 1979 வெளிவந்த இந்த படத்துல சுதாகர் கதாநாயகனாகவும் சுமதி கதாநாயகியாகவும் நடிக்க ஒரு குணச்சித்திர பாத்திரத்தை பாக்கியராஜ் ஏற்றிருந்தார். நகைச்சுவையும் சோகமும் சரிபாதியாக அதில் அமைந்திருந்தது. இதோ கங்கைமரன் இசையமைப்பில் கவியரசர் கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு பாடுகிறார்கள் மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி.

பாக்யராஜ் ஒரு நடிகராக தன்னுடைய எல்லைகளை உணர்ந்தவராக விளங்கினார். அவர் தனக்கென உருவாக்கி கொண்ட பாத்திரத்தை அப்பாவித்தனமும் சாமர்த்தியமும் சம அளவில் கலந்தோடிய ஒரு பண்புக்கூறாக வடித்திருந்தார். இந்த பண்புக்கூறு மிக பெரும் அளவில் அவருக்கு வெற்றியை தேடித்தந்தது. தன்னைத்தானே விமர்சித்து கேலி செய்து கொள்ளும் ஒரு அரிய பண்பு அவரது குணச்சித்திரமாக படங்களில் வெளிப்பட்டு ஒரு தனி பாணியை உருவாக்கினார். ஒரு சராசரி

கதாநாயகனுக்கான இலக்கணங்களிலிருந்து விடுபட்டு யதார்த்த உலகின் அன்றாட வாழ்க்கையில் பலங்களும் பலவீனங்களும் நிறைந்த மனிதனை சித்தரிப்பதாக அவரது பாத்திரங்கள் அமைந்திருந்தன. 1981 வெளிவந்த படம் மௌன கீதங்கள். கே பாக்யராஜ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த படத்துல பாக்யராஜ், சரிதா மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. படத்திற்கு கங்கை அமரன் இசையமைத்திருந்தார். இதோ கவிஞர் வாலியின் வரிகளுக்கு பாடுகிறார்கள் கே ஜே ஜேசுதாஸ், எஸ் ஜானகி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையின் பட்டுச்சிறையில் கே பாக்கியராஜ் அவர்கள் நடித்த படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 1981 வருஷம் வெளிவந்த படம் அந்த 7 நாட்கள். பாக்கியராஜ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த படத்துல பாக்கியராஜ், ராஜேஷ், அம்பிகா, காஜா ஷெரீப் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல குறைந்த எண்ணிக்கையில் பாத்திரங்களை கொண்டு இயல்பான திரைக்கதை அமைத்திருப்பார் பாக்கியராஜ். எம் எஸ் விஸ்வநாதன் இசை படத்திற்கு மேலும் மெருகு சேர்த்தது. இது இந்தியில் ஓர் சாத்தின் என்ற பெயரில் படமாக்கப்பட்டது. 1981 அக்டோபர் 26 அன்று அந்த 7 நாட்கள் வெளியான அதே நாள் அன்று பாக்கியராஜின் குருநாதர் பாரதிராஜாவின் இயக்கத்தில் கமல் நடித்த டிக் டிக் டிக் மற்றும் ரஜினியின் ராணுவ வீரன் போன்ற படங்கள் வெளியானாலும் அவற்றோடு போட்டியிட்டு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது அந்த 7 நாட்கள். பாக்கியராஜின் திரைப்பயணத்தில் அந்த 7 நாட்கள் ஒரு முக்கியமான வெற்றி படம். இதன் அபாரமான திரைக்கதைக்காகவும் குறிப்பாக பண்பாட்டை குலைக்காத அந்த பரபரப்பான கிளைமேக்ஸிற்காகவும் அதிகம் பேசப்பட்டது. என் காதலி உங்களுக்கு மனைவியாகலாம், உங்க மனைவி எனக்கு காதலியாக முடியாது என்று சொன்ன பாலக்காட்டு மாதவனாக நடித்த பாக்கியராஜை ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் கொண்டாடினார்கள். இதோ கவிஞர் குருவிக்கரம்பி சண்முகம் பாடல் வரிகளுக்கு பாடுகிறார்கள் ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி.

0: படத்தின் முதல் காட்சியை கூட சென்டிமெண்டாகவும் பாசிட்டிவாகவும் படமாக்குகிற வேளையில் படத்தின் டைட்டிலில் சமரசமே செய்து கொள்ளவில்லை பாக்யராஜ். சுவர் இல்லாத சித்திரங்கள் என்றொரு நெகட்டிவ் டைட்டில் வைத்தார். அடுத்து ஒரு கை ஓசை என்றொரு டைட்டில், அதுவும் நெகட்டிவ். இதன் பிறகு மௌன கீதங்கள். சரி, அடுத்து என்ன படம் என்று பார்த்தால் இன்று போய் நாளை வா என்றார். போகட்டும், அடுத்தாப்புல என்ன என்று கவனித்தால் விடியும் வரை காத்திரு என்றார். இப்படி நெகட்டிவ் டைட்டில்கள் பற்றி அலட்டிக் கொள்ளவோ குழம்பிக் கொள்ளவோ இல்லை. அவற்றுக்கு காரணம் பாக்யராஜுக்குள் இருந்த இப்போதும் இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி தான். 1982 வெளியான படம் தூரல் நின்று போச்சு. இந்த படத்துல பாக்யராஜ், சுலக்ஷனா, செந்தில், நம்பியார் ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. தமிழகம் முழுவதும் வெள்ளி விழா கொண்டாடியது தூரல் நின்று போச்சு படம். ஆசியாவின் மிகப்பெரிய திரையரங்கமான மதுரை தங்கம் திரையரங்கில் 100 நாட்கள் ஓடி சாதனை படைத்ததாம் தூரல் நின்று போச்சு படம். இதோ இளையராஜா இசையமைப்பில் வைரமுத்து பாடல் வரிகளுக்கு மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி பாடுகிறார்கள்.
1: தங்கச்சங்கிலும் இன்னும் பைங்கிலே தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம்.

அமைதியான மென்மையான இரவு பொழுதில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டு சிறகு. இன்னைக்கு பட்டு சிறகுகளை கே பாக்யராஜ் அவர்கள் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்தியாவின் சிறந்த திரைக்கதை அமைப்பாளர் என 80களில் பாக்யராஜ் போற்றப்பட்டார். திரைக்கதை அமைப்பில் அவர் கொண்டிருந்த ஆளுமைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அவரது இயக்கம் மற்றும் நடிப்பில் வெளியான அவசர போலீஸ் 100. 1977 வருஷம் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு ஸ்ரீதர் இயக்கத்தில் MGR சில காட்சிகள் நடித்து நின்று போன படம் அண்ணா நீ என் தெய்வம். இந்த காட்சிகளின் மீதாக புதியதாக ஒரு திரைக்கதையை அமைத்து தாமும் அதில் இரட்டை வேடத்தில் நடித்து பாக்யராஜ் உருவாக்கிய அவசர போலீஸ் 100 வெற்றி படமாக அமைந்தது. கமல்ஹாசன் நடித்த ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திற்கு பாக்யராஜ் கதை திரைக்கதை வசனம் அமைத்திருந்தார். இந்த படத்தை பின்னர் இந்தியில் அமிதாப் பச்சன் இரட்டை வேடத்தில் நடிக்க ஆக்ரி ராஸ்தா எனும் பெயரில் பாக்யராஜ் இயக்கினார். இது மாபெரும் வெற்றி அடைந்தது பாலிவுட்டில். இனி 1982 வருஷம் பாக்யராஜ் இயக்கத்தில் வெளிவந்த படம் டார்லிங் டார்லிங் டார்லிங். பாக்யராஜுடன் பூர்ணிமா சுமன் ஆகியோர் இணைந்து முக்கிய வேடங்களில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் பின்னர் கன்னடத்தில் பிரேமி நம்பர் 1 என்ற பெயரில் மறு ஆக்கம் செய்யப்பட்டது. டார்லிங் டார்லிங் டார்லிங் படத்திற்கு சங்கர் கணேஷ் இசை அமைத்திருந்தனர். இதோ குழமைப்பித்தன் வரிகளுக்கு SP பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடுகிறார்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள். சினிமாவில் கதை சொல்லுவது என்பது தனி கலை. அப்படியான கதை சொல்லிகள் சொல்லுகிற உத்திகளால் நம்மை அப்படியே கட்டி போட்டு விடுவார்கள். அப்படியே நம்மை கட்டி போடுகிற வித்தை தான் திரைக்கதை. கதையானது மிக மிக சாதாரணமாக கூட இருக்கலாம், ஆனால் சொல்லுகிற விதத்தில்தான் அதன் சுவாரஸ்யமும் வெற்றியும் அடங்கியிருக்கிறது. இந்திய திரையுலகிலேயே கதை சொல்லிகளில் தனித்துவம் வாய்ந்தவர், ரசிகர்களை கட்டி போடுகிற வித்தையை கற்றவர், திரைக்கதை ஜாலம் அறிந்தவர், திரைக்கதை மன்னன் என்றெல்லாம் பேரும் புகழும் கொண்டவர் கே. பாக்யராஜ். இந்த யுக்திகளில் வல்லவர் என்பதால் தான் எல்லோரும் பாக்யராஜை கொண்டாடுகிறார்கள். இனி 1983 வெளிவந்த படம் முந்தானை முடிச்சு. பாக்யராஜ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த படத்துல பாக்யராஜ், ஊர்வசி, தவக்கலை மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. இது நடிகை ஊர்வசி அறிமுகமான திரைப்படம். முந்தானை முடிச்சு படம் 25 மேலாக திரையரங்குகளில் ஓடி வெள்ளி விழா கொண்டாடியது. பாக்யராஜ் சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் விருதை வென்றார். இந்த படம் தெலுங்கில் மூடு முள்ளு எனவும், இந்தியில் மாஸ்டர் ஜி எனவும், கன்னடத்தில் ஹல்லி மேஸ்ட்ரு எனவும் ரீமேக் செய்யப்பட்டது. இதோ இளையராஜா இசையமைப்பில் கங்கைமரன் பாடல் வரிகளுக்கு SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடுகிறார்கள்.

மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறகில் இணைந்திருக்கிறோம். பாக்யராஜ் 6 படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். பாக்யராஜின் அனைத்து படங்களும் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம் என அனைத்து மொழிகளிலும் அந்தந்த மொழி பிரபல ஹீரோக்களால் நடிக்கப்பெற்று பெரு வெற்றி பெற்றுள்ளன. அமிதாப் பச்சன், ஜிதேந்திரா, அனில் கபூர், ராஜேஷ் கண்ணா, கோவிந்தா, சுனில் ஷெட்டி, அக்ஷய்குமார், சல்மான்கான், கிஷன்குமார், இப்படி ஏராளமான ஹிந்தி நடிகர்கள் இவரது மொழி மாறும் படங்களில் விரும்பி நடித்து வெற்றி வகை சூடியுள்ளனர். ஆக்ரி ராஸ்தா, பாபா தி கிரேட், மிஸ்டர் பச்சாரா என 3 இந்தி படங்கள் இயக்கியுள்ளார். 1984 பாக்யராஜ் இயக்கத்தில் வெளிவந்த படம் தாவணி கனவுகள். இந்த படத்துல சிவாஜி கணேசன், பாக்யராஜ், ராதிகா மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. இளையராஜா இசையமைத்திருந்தார். இதோ குருவிக்கரம்பி சண்முகம் பாடல் வரிகளுக்கு SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடுகிறார்கள்.

1985 பாக்யராஜ் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி கதாநாயகனாக நடித்து வெளிவந்த படம் சின்ன வீடு. நடிகை கல்பனா தமிழில் அறிமுகமான முதல் திரைப்படம் இது. இவர் நடிகை ஊர்வசியின் சகோதரி ஆவார். கோவை சரளா தன் 23 வயதில் பாக்யராஜின் தாயாக வயதான தோற்றத்தில் கோவை வட்டார வழக்கில் பேசி சிறப்பாக நடித்து பெரும் பாராட்டை பெற்றார். தமிழ் திரைப்படங்களில் முதல் பெண் ஒளிப்பதிவாளராக விஜயலட்சுமி இப்படத்தில் அறிமுகமானார் என்பது குறிப்பிடத்தக்கது. படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்தார். இதோ கவிஞர் வைரமுத்து பாடல் வரிகளுக்கு பாடுகிறார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: பிரவீனா, ரதி, ஊர்வசி, ராதிகா, சுமதி, பூர்ணிமா, சரிதா, அஸ்வினி, சோபனா, சுலக்ஷனா, பிரகதி, அம்பிகா, ராதா, பானுப்ரியா, ரோகிணி, ஐஸ்வர்யா, நக்மா, குஷ்பு, மீனாட்சி, சேஷாத்ரி என ஏராளமான நடிகைகளோடு ஜோடியாக நடித்த இயக்குனர் நடிகர் பாக்யராஜாகத்தான் இருப்பார். மேலும் பாண்டியராஜன், பார்த்திபன், லிவிங்ஸ்டன் போன்றோர் பாக்யராஜின் பட்டறையில் உருவானவர்கள். 1988 வெளிவந்த படம் இது நம்ம ஆளு. பாக்யராஜ் நடித்த இந்த படத்தை எழுத்தாளர் பாலகுமாரன் இயக்கினார். படத்திற்கு இசையமைத்து தனது சொந்த குரலில் இந்த பாடலையும் பாடியுள்ளார்
1: பாக்யராஜ். என்ன சொல்லி குத்தம் இல்ல, யாரும் இங்க சுத்தம் இல்ல. என்ன சொல்லி குத்தம் இல்ல, யாரும் இங்க சுத்தம் இல்ல. நாட்டை பார்த்துதான் ரூட்ட மாத்துனே எடுடா தம்பி மேளம்.
0: இது நம்ம ஆளு படம் அதிரிந்தி அல்லுடு என தெலுங்கிலும், அழியா அல்ல மங்கள கண்ட என கன்னடத்திலும் மறு உருவாக்கம் செய்யப்பட்டது. இதோ புலவர் புலமைப்பித்தன் பாடல் வரிகளுக்கு எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடுகிறார்கள்.

திருச்சிறகோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அநேகமாக தன்னுடைய பலம் என்னவோ அதை கொண்டே வெற்றி காண்பதுதான் ஜெயிப்பதற்கான லட்சணம் வழி. ஆனால் தன்னுடைய இரண்டு மைனஸ்களையே பிளஸ் ஆக்கி கொண்டு ஜெயித்தவர் பாக்கியராஜாகத்தான் இருக்க முடியும். தன் கீச்சு குரலையும் கண்ணாடியையும் தன் கதைக்கு வெகுவாக பயன்படுத்தி வெற்றி அடைந்தவர் பாக்கியராஜ். பாசாங்குகளற்ற யதார்த்தமான ஒரு இயக்குனர். தமது படங்களின் வழியாக தம்மை ஒரு அறிவு ஜீவி என நிலைநிறுத்திக் கொள்ள அவர் முயன்றதில்லை. பெரிய தொழில்நுட்பங்களையும் அவர் சார்ந்திருக்கவில்லை. அநேகமாக அவர் படங்களில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளோ வெளிநாட்டு படப்பிடிப்புகளோ இருந்ததில்லை. அவர் முழுக்க முழுக்க தாம் தமக்கென அமைத்து கொண்ட பாணி, தமது திறமைகள், திரைக்கதை அமைப்பு ஆகியவற்றை மட்டுமே நம்பி திரைப்படங்களை இயக்கி வெற்றி கண்டவர் என்றால் அது மிகையாகாது. மீண்டும் மற்றொரு பட்டுச்சிறகில் சந்திப்போம் நேயர்களே. அதுவரை அன்பு வணக்கங்களுடன் விடைபெறுபவர் எஸ் எம் முத்துகிருஷ்ணன்.

இதுவரை கேட்டு ரசித்தோம் பட்டுச்சிறகு. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் காலை 4:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம் நேயர்களே. இனி நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் வழக்கமான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

நிலையத்தில் நேரம் 11 மணி. நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நாளை வளம் பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்கலாம். நாளை காலை 4:45 மங்கள இசை, அதனைத் தொடர்ந்து 4:281, 5 மணிக்கு பக்தி மாலையில் பக்தி பாடல்கள், 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 6:10 இணைத்தானும் நல்லபை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எல் அலமேலு அவர்கள், 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு, அதனைத் தொடர்ந்து 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குகிறார் ஜி முருகராஜ் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தியில் முதலாவதாக அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கால்நடைகளுக்கான தீவன பயிர் உற்பத்தியில் புதிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக்ஸ் வேளாண் அறிவியல் மைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள், 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு ஆகாஷ்வாணி 90ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தின் கோலாகல நடைப்பயணம், மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்திலிருந்து ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் வரை, 7:15 தமிழில் செய்திகள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், நாளை ஆலய அற்புதங்களில் வயலோகம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயில் பற்றிய தொகுப்புகள் வழங்குகிறார் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள், 7:30 ஆகாஷ்வாணி 90ஆம் ஆண்டு கொண்டாடத்திட்டத்தின் கோலாகல நடைப்பயணம், மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்திலிருந்து ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் வரை தொடர்ந்து ஒலிக்க கேட்கலாம். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வேண்டுமா சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வலம் வருகிறது, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரை இசையாக வலம் வர காத்திருக்கிறது. காலை 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திரு

0: இருக்க நேரமில்லை. 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 விருப்ப காணும். விருந்தினர் விருப்பமாக இதில் பங்கேற்கிறார் சிவகாசியைச் சேர்ந்த பழனிசாமி அவர்கள். 10:30 ஒருபட பாடல்கள், 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை. நாளைய கண்ணாடி மாளிகையில் பல்வேறு கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்திலிருந்து நேரலையாக வளம் வர காத்திருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு சிநேகிதியை, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சிநேகிதியை தொடர்ந்து ஒழிக்க கேட்கலாம். பிற்பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:30 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி நீரும் உயிரும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை கல்லூரியின் நுண்ணுயர் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ்கண்ணன் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ் அவர்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:55 மெல்லிசை. மதியம் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. உங்கள் குரல் நமது வானொலி படைப்பு சென்னை வானொலி நிலையம். 2:30 தெம்மாங்கு பாடல்களாக வளம் வருகிறது. 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு செய்தி சுருக்கம். 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம். 4:02 ஆட்டக்களம் பண்பலை வழங்கும் ஆட்டக்கழகமாக வளம் வருகிறது. 5 மணிக்கு செய்தி சுருக்கம். 5:02 மாலை தென்றல். 6 மணிக்கு சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்திகள். 6:45 அந்திப்பூக்கள். 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி ஆர் சிவகுமார் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 பாட்டு இது கெட்டு. 8 மணிக்கு செய்தி சுருக்கம். 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 இளையோர் உலகம் மதுரை செந்தமிழ் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. செம்மொழியான தமிழ்மொழி உரை வழங்குகிறார் மாணவி எம் யோகஸ்ரீ. தமிழ் கவிதை வழங்குகிறார் மாணவர் ஆர் அழகு பாண்டிய அவர்கள். அதைத் தொடர்ந்து கக்கன் எனும் தியாகி உரை வழங்குகிறார் மாணவி எஸ் ராஜமாலதி. ஆரோக்கியத்தின் ஆணிவேர் யோகா குறித்து நேர்முகத்தில் பங்கேற்கிறார் யோகா பயிற்றுனர் பி யோகா பெருமாள் அவர்கள். பகுதி 1 கேட்கலாம். அதில் உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். நிறைவாக வேலைவாய்ப்பு செய்திகள். 9:00 ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:15 காற்றில் விரியும் கடிதமலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலையில் ஒளிபரப்பு நிறைவு பெற்று. 11:00 நமது மதுரை பண்பலையில் நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே. இவையாவும் நாளை நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்டீர்கள். இனி தொடர்வது 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: This is Akashvani, the news read by Aparajita Nair. Prime Minister Narendra Modi and President of Myanmar, U Min Aung Hlaing, held detailed talks on the entire gamut of bilateral issues in New Delhi today. The discussions covered trade, defence, border management, culture, among other areas of interest. Briefing media after the talks, Foreign Secretary Vikram Misri said both sides expressed interest in forging closer cooperation, particularly in the areas of trade and investment, development, cooperation, health, education and energy. Foreign Secretary said, Prime Minister reaffirmed India's support for the sovereignty and territorial integrity of Myanmar, and both sides underscored the importance of preventing the misuse of territory for activities inimical to their security interests.
2: Both sides underscored the importance of preventing the misuse of sovereign territory for activities inimical to their security interests. Overall, this visit by the President has once again reaffirmed the shared commitment of both sides to deepen their long-standing partnership and to work together for mutual benefit, growth and prosperity in the region.
1: Mr. Misri said both sides underlined the importance of connectivity and agreed to work as quickly as possible towards the completion of Kaladan multimodal transit transport project. President Draupadi Murmu has said Myanmar is an important partner in India's Neighbourhood First Act East and Mahasagar policies. Welcoming Myanmar President U Minong Lian at Rashtrapati Bhavan today, President Murmu said both the countries share deep cultural, civilizational and spiritual ties that go back to centuries. The President said Myanmar is India's gateway to Southeast Asia as it is the only ASEAN country that shares a land border with India. Congratulations.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடனடியாக உழவர் சந்தை அருகே ராஜபாளையம்.

இனிய இரவு வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் காலத்தால் அழியாத காதல் பாடல்கள் தொகுப்பாக வலம் வர காத்திருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் இணைவது பி.ஆர். செந்தில் முருகன். நிகழ்ச்சியில் ஒலிக்கும் முதல் பாடலாக வாழ வைத்த தெய்வம் திரைப்படத்துக்காக ஏ. மருதகாசி அவர்கள் இசை வரியில், கே.வி. மகாதேவன் இசையில், டி.எம். சவுந்தரராஜன், பி. சுசிலா ஆகியோர் குரல்களில் பாடல் இதோ வானலைகளில்.

0: நிலையத்தில் நேரம் 11:15.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
2: ஆகாஷ்வாணி 90 ஆண்டு கொண்டாட்டம்,
3: கோலாகல நடைப்பயணம், வாக்கத்தான்,
2: 2/6/2026, நாளை காலை 6 மணிக்கு
3: மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் தொடங்கி ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் வரை
2: கோலாகல நடைப்பயணம், வாக்கத்தான், வாருங்கள்
3: கொண்டாடுவோம்
2: ஆகாஷ்வாணியின்
3: 90 பயணத்தை
2: நடைபயணத்தோடு. நடைப்பயணத்திற்கு பொதுமக்களையும் நேயர்களையும் அன்புடன் அழைக்கின்றது ஆகாஷ்வாணி.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில். தேனும் பாலும் காதல் கீதமாக வலம் வருகிறது. அடுத்ததாக நிகழ்ச்சியில் ஒலிக்கும் பாடலாக பாகப்பிரிவினை திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில் பி. சுசிலாவின் குரலில் இதோ பாடல்.

0: நிலையத்தில் நேரம் 11:20.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் காலத்தால் அழியாத காதல் பாடல்களுடன் தேனும் பாலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக கைராசி திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு காதலினும் ஆற்றின் நிலை பாடலுக்கு ஆர். கோவர்த்தனம் இசையில், டி. எம். சவுந்தரராஜன், பி. சுசீலா குரலில் இதோ பாடல்.

காதல் என்னும் ஆற்றினிலே

0: நிலையத்தில் நேரம் 11:25.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில். காலத்தால் அழியாத காதல் பாடல்களின் தொகுப்பாக நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் தேனும் பாலும். நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக கல்யாண பரிசு திரைப்படத்திற்காக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வரிகளுக்கு ஏ.எம். ராஜா இசையில், ஏ.எம். ராஜா மற்றும் பி.சுசிலா ஆகியோர் குரல்களில் பாடல்.

0: ஆகாஷவாணி 90 ஆண்டு கொண்டாட்டம்
1: கோலாகல நடைபயணம் வாக்கத்தான்
0: 2/6/2026 நாளை காலை 6 மணிக்கு
1: மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் தொடங்கி ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம் வரை
0: கோலாகல நடைபயணம் வாக்கத்தான் வாருங்கள்
1: கொண்டாடுவோம்
0: ஆகாஷவாணியின்
1: 90 வருட பயணத்தை
0: நடைபயணத்தோடு நடைபயணத்திற்கு பொதுமக்களையும் நேயர்களையும் அன்புடன் அழைக்கின்றது ஆகாஷவாணி.
2: நிலையத்தில் நேரம் 11:30.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் June 4 திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும் தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ் முடங்கியார் ரோடு விழுவசந்தை அருகே ராஜபாளையம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கும் பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா ஆகியோர் குரல்களில் பாடல் இதோ.

0: நிலையத்தில் நேரம் 11:35.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும். அடுத்த பாடலாக தாய் சொல்லை தட்டாதே திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையில் TM சவுந்தரராஜன் P சுசீலா குரலில் இதோ பாடல் வானலைகளில்.

0: மதுரை எஃப்எம் 103.3
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி 90 ஆண்டு கொண்டாட்டம்
3: கோலாகல நடைபயணம் வாக்தான்
2: 2/6/2026 நாளை காலை 6 மணிக்கு
3: மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் தொடங்கி ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் வரை
2: கோலாகல நடைபயணம் வாக்தான். வாருங்கள்,
3: கொண்டாடுவோம்
2: ஆகாஷ்வாணியின்
3: 90 வருட பயணத்தை
2: நடைபயணத்தோடு. நடைபயணத்திற்கு பொதுமக்களையும் நேயர்களையும் அன்புடன் அழைக்கின்றது ஆகாஷ்வாணி.
4: நிலையத்தில் நேரம் 11:40.
5: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக பனித்திரை திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையில் பி சுசீலா மற்றும் பி பி ஸ்ரீனிவாஸ் ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.

0: நிலையத்தில் நேரம் 11:45.
1: மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும் தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உடங்கியார் ரோடு விழுவசந்தை அருகே ராஜபாளையம்.
0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக குடும்பத் தலைவன் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு KV மகாதேவன் இசையில் P. சுசிலா, TM சவுந்தரராஜன் குரலில் இதோ பாடல்.

0: ஆகாஷ்வாணி 90 ஆம் ஆண்டு கொண்டாட்டம்.
1: கோலாகல நடைபயணம் பாக்தாத்தான்
0: 2/6/2026 நாளை காலை 6 மணிக்கு
1: மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் தொடங்கி ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் வரை
0: கோலாகல நடைபயணம் வாக்கத்தான். வாருங்கள்,
1: கொண்டாடுவோம்
0: ஆகாஷ்வாணியின்
1: 90 வருட பயணத்தை
0: நடைபயணத்தோடு. நடைபயணத்திற்கு பொதுமக்களையும் நேயர்களையும் அன்புடன் அழைக்கின்றது ஆகாஷ்வாணி.
2: நிலையத்தில் நேரம் 11:50.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக ஆலயமணி திரைப்படத்திற்காக கண்ணதாசனின் வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருவர் இசையில், டி எம் சவுந்தரராஜன் எல் ஆர் ஈஸ்வரி ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிலையத்தில் நேரம் 11:55.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

இன்றைய நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடலாக நீதிக்கு பின் பாசம் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையில் பி சுசீலா டி எம் சவுந்தரராஜன் குரலில் இதோ பாடல்.

கேட்டு ரசித்தோம் தேனும் பாலும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என் பி ஆர் செந்தில் முருகன். தொடர்ந்து இரவு 12 மணி முதல் அதிகாலை மணி 4:45 வரை எஃப்எம் விபத் பாரதி தமிழ் 102.3 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு இணைந்திருங்கள். நன்றி நேயர்களே.

வழியே நிகழ்ச்சிகளை நேரில் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய் ஹிந்த்.

0: அன்பு நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. காற்றின் மொழியாகவும், நீங்காத ரீங்காரமாகவும், தூங்காத விழிகளாகவும், இன்னிசு இரவாகவும் தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. முதலாவதாக
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: காற்றின் மொழி

திட்டம் நீங்காத ரீங்காரம்.

0: இதன்னை கேட்டதாரு இங்கு வந்ததாரு.
1: பாஞ்சாலி பாஞ்சாலி,
2: கோவில் மணியோ செய்தன்னை செய்ததாரோ.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

முதலாளி, நல்ல முதலாளி, நல்ல மனம் நல்ல குணம் உள்ள முதலாளி, சம்ப முதலாளி, நல்ல முதலாளி.

என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தா. யானைக்கு சின்ன பூனை போட்டியா? உணங்கி மோதி தம்பட்ட பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம்தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம்தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக் சார்.

இன்னிசை இரவு.

0: 4:01 நேயர்கள் இனி கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று நாச்சியார் கோவில் NRP ரவிச்சந்திரன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
1: திருநாகேஸ்வரம் TR சுப்பிரமணியம் அவர்கள் தவில்.
0: மருகேலரா ஜெயந்தி ஸ்ரீராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் நாச்சியார் கோவில் NRP ரவிச்சந்திரன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கீரவாணி ராகத்தில் அமைந்த தேவி நீயே துணை, பாபநாசம் சிவன் கீர்த்தனை, ஆதிதாளம்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்டா மாதம் 12 நாள், பராபவ வருடம் வைகாசி மாதம் 19 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 2 தேதி செவ்வாய்க்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகிறது.

மற்றவரால் இகழப்படாமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் எந்த ஒரு பொருளையும் கள்ளத்தனமாக கவரும் எண்ணத்தை கைவிட்டு நெஞ்சத்தை காவல் செய்ய வேண்டும். குறள் எண் 281, அதிகாரம் கள்ளாமை.

0: மற்றவரால் இகழப்படாமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் எந்த ஒரு பொருளையும் கள்ளத்தனமாக கவரும் எண்ணத்தை கைவிட்டு நெஞ்சத்தை காவல் செய்ய வேண்டும். குறள் எண் 281, அதிகாரம் கள்ளாமை.
1: நாலொரு குறள் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் இன்று வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்கலாம். இன்று சக ஆண்டு 1948 ஜெயஸ்தா மாதம் 12 நாள், பராபவ வருடம் வைகாசி மாதம் 19 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 2 தேதி செவ்வாய்க்கிழமை காலை 5 மணிக்கு பக்தி மாலையில் பக்தி பாடல்கள், 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எல் அலமேலு அவர்கள். 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு, அதனைத் தொடர்ந்து 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குகிறார் ஜி முருகராஜ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி, ஒரு சொல் கேளிரில் அறிவிப்புகள், இன்று ஒரு செய்தியில் கால்நடைகளுக்கான தீவன பயிர் உற்பத்தி.

இல் புதிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த தகவல் வழங்குகிறார் தேனி மாவட்ட காமாட்சிபுரம் சென்டெக்ஸ் வேளாண் அறிவியல் மைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்கள். 6:45 மாநில செய்திகள். 6:55 பூந்தளிர். காலை 7 மணிக்கு ஆகாஷ்வாணி 90ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தின் கோலாகல நடைப்பயணம். மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் இருந்து ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் வரை. 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இன்றைய ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் வயலோகம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயில் பற்றிய சிறப்பு வழங்குகிறார் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30 ஆகாஷ்வாணி 90ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தின் கோலாகல நடைப்பயணம். மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்திலிருந்து ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் வரை மீண்டும் தொடர்ந்து ஒலிக்கும். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம். 8:02 பாட்டு வேணுமா இன்று சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வலம் வர காத்திருக்கிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசையாக வலம் வர காத்திருக்கிறது.

காலை 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 விருப்பகானம் விருந்தினர் விருப்பம். இன்றைய விருந்தினர் விருப்பத்தில் பங்கேற்கிறார் சிவகாசியைச் சேர்ந்த பழனிசாமி அவர்கள். 10:30 ஒரு பட பாடல்கள், 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையில் பல்வேறு கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்திலிருந்து நேரலையாக வளம்பெற காத்திருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு சிநேகிதியை, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சிநேகிதியை மீண்டும் தொடர்ந்து ஒழிக்க கேட்கலாம். பிற்பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:30 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நீரும் உயிரும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ் அவர்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 மெல்லிசை. மதியம் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, உங்கள் குரல் நமது வானொலி, படைப்பு சென்னை வானொலி நிலையம். 2:30 தெம்மாங்கு பாடல்களாக வளம் வருகிறது. 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு செய்தி சுருக்கம், 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02 பண்பலை வழங்கும் ஆட்டக்களம். 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல். 6 மணிக்கு சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 விளக்கேற்றும் வேளை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள், 6:40 ஆகாஷ்வாணிக்கு 90, 6:45 அந்திப்பூக்கள், 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் எழுதி வழங்குகிறார் பி ஆர் சிவகுமார் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பாட்டு இது ஹிட்டு. 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 இளையோர் உலகம். இன்றைய இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் மதுரை செந்தமிழ் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி செம்மொழியான தமிழ்மொழி. உரை வழங்குகிறார் மாணவி எம் யோகஸ்ரீ அவர்கள். தமிழ் கவிதை வழங்குகிறார் மாணவர் ஆர் அழகுபாண்டி அவர்கள். அதனைத் தொடர்ந்து கக்கன் எனும் தியாகி உரை வழங்குகிறார் மாணவி எஸ் ராஜமாலதி. அதைத் தொடர்ந்து ஆரோக்கியத்தின் ஆணிவேர் யோகா குறித்து நேர்முகத்தில் பங்கேற்கிறார் யோகா பயிற்றுனர் பி யோகா பெருமாள் அவர்கள். பகுதி 1 உடன் உரையாடியிருக்கிறார் கே வேல்முருகன் அவர்கள். நிறைவாக வேலைவாய்ப்பு செய்திகள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10 மணிக்கு பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒளிபரப்பு நிறைவு. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் காலை 4:45 வரை விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு இணைந்திருக்கலாம். இவையாவும் இன்று நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் வலம் பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்டீர்கள். இனி தொடர்வது காலை 5 மணிக்கான ஆன்மீக மனம் கமலும் பக்தி மாலையில் பக்தி பாடல்களாக வலம் பெற காத்திருக்கிறது.

ஆன்மீக மனம் கமலும் பக்தி மாலையில் பக்தி பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறது. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பக்தி பாடல் இதோ.

நேயர்கள் நினைவிற்கு, இன்று காலை 7 மணிக்கு ஆகாஷ்வாணிக்கு 90ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தின் கோலாகல நடைப்பயணம். மதுரை காந்தி அருங்காட்சியகத்திலிருந்து ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் வரை அனைத்து நேயர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வாரீர்கள்.

நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி பக்தி மாலை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் பக்தி மாலைகளில் பக்தி பாடலாக வளம் வருகிறது. எஸ் சரளா பாடிய பாடல் இதோ

சர்வ உற்சமய பாடல்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. பக்திமாலையில் தொடரும் பாடல் இதோ.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில். பக்தி மாலை, பக்தி மாலை தரும் நிறைவான பாடல்.